இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 12 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 19 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6 மணி. நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: குரலோசை. இன்னா செய்யாமை 32 அதிகாரம் 2வது குறட்பா.

அதைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரமும் தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். எழுப்பதற்கு ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே வழங்குகிறார் மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா அவர்கள். ஏழு 7:30 சந்தோஷ சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது, 9:05 வானலையில் வசந்தம், 10 மத்தூர் கலைமகள் கலாலய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 புதிய தரம் என்று ஓவிய கலைஞர் ரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் திரையிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2 விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் செம்மறியாடுகள் பசுந்தீவனங்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் VM சங்கரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 சிற்றூரில் சிறுபொழுது என்று நலப்பரம்பட்டி ஊர் சிறப்புகள் கேட்கலாம். 3 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 விடைத்தேடும் வினாக்கள், 5 திரையிசை, 5:05 மாலை தண்டல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லர் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியின் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை, 7:10 மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் இளைஞரின் பண்ணை அனுபவம், சேலம் இரும்பாலை லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 8 இளந்தென்றல் இன்று என் பாட்டு எசப்பாட்டு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் சுகமான ரகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது மத்திய அரசின் மக்கள் பணியில் 12 நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இனி நம் பண்பலையில் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகளாகும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டில்லி அஞ்சலாக.

கருவு கண்டு ஒருவன் துன்பம் செய்த போதும் திரும்ப அவனுக்கு துன்பம் தருவனவற்றை செய்யாதிருத்தலே குற்றமற்ற அறிவாளரின் கொள்கை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றிடம் பண்பலையில் உலா வரும் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நலவேட் கேட்க சென்னை அஞ்சலாக, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி மழலையாக எஸ் ரித்திக், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்தில் விலங்குகளிலிருந்து வேறுபடுகின்றவன் மனிதன். அவன் குடும்பமாக வாழத் துவங்கினான். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாக வாழ முற்படுகின்ற பொழுது தற்காலத்திலே பார்த்தால் பண்பாடுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே வருவதை காண முடிகின்றது. பிள்ளைகள் கல்வி கற்ற பிறகு அவர்கள் வேலைவாய்ப்பெய்தி வளர்ந்த காலத்தில் பெற்றோர்களையெல்லாம் புறந்தள்ளுகின்ற காட்சியை காண்கிறோம். இந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சிறு பிள்ளைகளிலிருந்து வளர்க்கின்ற பொழுதே நீதி நூல்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி வளர்த்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம், தாயின் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இளமையில் பிள்ளைகள்

0: உள்ளத்தில் எதை விதைக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஆகவேதான் உலகத்திலேயே தமிழிலேயேதான் நீதி நூல்கள் பரவி கிடக்கின்றது. அந்த நீதி நூல்கள் இருந்ததினாலேதான் தற்காலத்தை விட முற்காலத்தில் குடும்பம் என்பது ஒரு கோயிலாக இருந்தது. தற்காலத்திலே சொல்லுவார்கள், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள். அப்படி நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக ஒரு கோயிலாக அந்த காலத்தில் விளங்கியது என்றால் அவர்களுக்கு இளமையிலேயே நீதி நூல்களை எல்லாம் கற்பித்ததுதான் காரணம். ஆனால் தற்காலத்திலே பார்த்தால் பிள்ளைகள் பெற்றோர்களை புறந்தள்ளி விடுகின்றார்கள். பார்ப்பதற்கு மிக கொடுமையாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் முதியோர் இல்லங்கள் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே மானுடம் சிதைந்து வருகிறதோ என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. சிறுபிள்ளையிலேயே ஆசார கோவிலே ஒரு பாடலை சொல்லிக் கொடுப்பார்கள். காலையில் எழுந்த உடனே நல்ல நீதியை நினைக்க வேண்டும், நல்லதையே நினைக்கணும், நல்ல உயர்ந்த பொருளை பற்றியே சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு அன்று காலை பொழுதிலேயே தாய் தந்தையரை வணங்கி நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று ஆசார கோவையிலே ஒரு பாடல் அழகாக சொல்லும். வைகரை யாமும் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. தமிழகத்திலே சொல்லுவார்கள், மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த குருவையும் தெய்வத்தையும் தேடுவதற்கு முன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வங்களாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இறைவனிடத்தில் வேண்டுகின்ற பொழுதே தன்னை பிள்ளையாகவே நினைத்து அடியார்கள் எல்லாம் வேண்டுவார்கள். ராமலிங்க அடிகள் அப்படிதான் சொன்னார், தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயின் உடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன், இங்கனக்கும் பேசியன் தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீயாதலால் எம்மை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பாம் இனியாற்றேன் என்று இறைவனை கூட அம்மையப்பனாக அடியார்கள் எல்லாம் பாவித்து பாடியிருக்கிறார்கள். ஆகவே வளர்கின்ற காலத்தில் ஒரு பிள்ளைக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்றவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்கள் முதுமையடைந்த காலத்தில் ஆலம் விழுதுகளெல்லாம் ஆல மரத்தை எப்படி தாங்குகின்றதோ அதுபோல பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் எந்த களைப்பும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு பெற்றோர்களை நாம் தாங்கி பிடிக்க வேண்டும். அதுவே நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், ஓ கடவுளே நீ எங்கிருக்கிறாய், இதோ உன்னை பரவசமூட்ட வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையின் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது அழகு தெய்வமாக என தொடங்கும் பாடல், சௌமியா குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: 6:20 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக வருகிறது. அல்லாஹ் வழி நடத்தும் என தொடங்கும் பாடல் முகமது கலீல் சசிரேகா குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: பக்திமாலையின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது மனதுருகும் என தொடங்கும் பாடல். எஸ் ஏ பெர்ஜ்மன்ஸ் குரலில்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: பக்திமாலையின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது முத்துமயில் என தொடங்கும் பாடல். புஷ்பவனம் குப்புசாமி குரலில்.

0: ஒழித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. நிலையத்தில் நேரம் காலை 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: வேளாண் அறிவிப்புகள். ஊட்டமேற்றிய தொழு உரம் தயார் செய்யும் முறைகள் குறித்து விளக்குகிறார் மெய்நாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ வந்து பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்கள் நிலத்திற்கு சத்து இருக்கா, மண் பரிசோதனை செஞ்சுருக்கீங்களா, அந்த மண் பரிசோதனையில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு சமயத்தில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியாப்பட்ட நிலத்தை வந்து நம்ம எப்படி மேம்படுத்துறது, அதை வந்து மேம்படுத்தி பயிர்களை இயற்கை விவசாயத்திற்கு எப்படி கொண்டு வர்றது என்பதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. குறிப்பாக செம்மண் பூமிக்காரங்க, சரளை மண் உடையவங்க நான் சொல்லக்கூடிய வரிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பயிர் பண்ணுறோம்னா பயிர் பண்ணுறதுக்கு முன்னால் அடி உரமாக என்னென்ன போட போகிறோம், இந்த பயிருக்கு முன்னால் எந்த பயிர் போட்டோம், அந்த பயிர் வந்து என்ன வகையான சத்துக்களை எல்லாம் நிலத்துலேருந்து உறிஞ்சி இருக்குது,

அதை மறுபடியும் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எப்படியெல்லாம்ன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. இதற்கு தான் வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் என்று பெயருங்க. இப்போ ஒரு ஏக்கராவுக்கு நம்ம தொழு உரம் போடணும்னா குறைஞ்சபட்சம் 4-5 டிராக்டர் லோடு தொழு உரம் தேவைப்படுதுங்க. அதுவும் குறிப்பாக நாட்டு பசுமாட்டினுடைய தொழு உரம் கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க. இல்லைனா மற்ற மாடுகளினுடைய பசுமாட்டு இது கிடைச்சாலும் ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு டிராக்டர் லோடு வாங்கிறதுக்கு 1500-2000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த சமயத்தில் இந்த தொழு உரம் கிடைக்காம போகுதுங்க. அதே சமயத்தில் கிடைக்கக்கூடிய மாட்டு தொழு உரம் ஈரமாக இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து அப்படியே கொட்டினோம்னா அந்த ஈர தொழு உரத்தில் நிறைய புழுக்கள் வேற வந்திருக்குங்க. இந்த புழுக்களால் நமக்கு வந்து பின்னால் வரக்கூடிய பயிர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணுதுங்க. அதே சமயத்தில் பக்கத்தில் தென்னை மரம் இருந்தாலும் சரி அதில் வந்து நிறைய பிரச்சனை வருதுங்க. இந்த புழுக்கள் தான் பின்னால் வந்து தென்னை மரத்தில் வந்து காண்டா மிருக மண்டா மாறுதுங்க. ஆகவே தான் நான் சொல்கிற வழிமுறையை நீங்கள் பின்பற்றி தொழு உரத்தை ஊட்டமேற்ற தொழு உரம் செய்யுங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா முதல் ஸ்டெப்பு தொழு உரத்தை வந்து 4 டிராக்டர் லோடு வாங்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு 2 டிராக்டர் லோடு வாங்குங்க. அதில் ஒரு டிராக்டர் லோடை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நிலத்தில் கீழே வந்து பிளாஸ்டிக்கில் விரிப்பவை நல்லா விரித்து ஒரு டிராக்டர் லோடை வந்து நல்லா கொட்டி நல்லா பரப்பி வச்சுருங்க. பரப்பிட்டு நல்ல ஈரம் குறைஞ்ச மாதிரி இருக்கிற சமயத்தில் அதில் வந்து மெட்டாஒரைசியம் என்ற பசும் பூஞ்சாணத்தை 1 கிலோ வாங்கி அது தண்ணியில் கலந்து அதை அப்படியே நல்லா தெளித்து விட்டுருங்க. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா அந்த தொழு உரத்தில் புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த மெட்டாஒரைசியம் ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க. 1 அசோஸ்பைரிலம் 2 கிலோ, பாஸ்போபாக்டீரியா 2 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 25 கிலோ, இல்லைனா 50 கிலோ கூட வச்சுக்கலாம், புங்கம் புண்ணாக்கு 25 கிலோ, கடலை புண்ணாக்கு 25 கிலோ. சப்போஸ் வந்து விலை குறைச்சலில் எள்ளு புண்ணாக்கு கிடைக்குங்க, கடலை புண்ணாக்கு இல்லைன்னா எள்ளு புண்ணாக்கு இல்லைன்னா தேங்காய் புண்ணாக்கு 25 கிலோ, ஏதாச்சும் ஒன்று இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் வேம் 1 கிலோ, ட்ரைக்கோடர்மா விருடி 1 கிலோ. இதுக்கப்புறம் நமக்கு தேவையான பொருள் வந்து பஞ்சகாவியா 3 லிட்டர், அப்படி இல்லைன்னா ஈயம் கரைசல் அது 2 லிட்டர், அது இல்லைன்னா ஜீவாமிரி தான் 10 லிட்டர். இது எல்லாம் இருந்ததுன்னா போதும், நம்ம ஊற்றமேற்றிய தொழு உரத்தை தயார் பண்ணிடலாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, பிளாஸ்டிக் சாக்கில் விரிப்பில் வந்து இந்த டிராக்டர் லோடை வந்து கொட்டியிருக்கிறோம். கொட்டின உடனே மெட்டாஒரைசியம் என்ற பூஞ்சாணத்தையும் நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த இதை வந்து அப்படியே மண்வெட்டியால் எப்படி மணல் சிமெண்ட்டு கொத்தனாருங்க கலக்கிறாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே வரணுங்க. இவ கலந்து விட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வேப்பம் புண்ணாக்கு 25 கிலோ, புங்கம் புண்ணாக்கு 20 கிலோ, கடலை புண்ணாக்கு 25 கிலோ, அப்படி கடலை புண்ணாக்கு கிடைக்கலன்னா எள்ளு புண்ணாக்கு 25 கிலோ. இதை வந்து நல்லா அதோட போட்டு நல்லா கலக்கணுங்க. கலக்கிட்ட பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா பஞ்சகாவியா, அதன் மேலே பஞ்சகாவியாவை 2 லிட்ரு எடுத்து அப்படியே தெளித்து விடணுங்க. அதன் மேலே இந்த அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ் இந்த 4ஐயும் நல்லா கலந்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேசனில் நல்லா கலந்துக்கிட்டு இந்த தொழு உரத்தோடு போட்டு மறுபடியும் நல்லா பெரட்டி விடணுங்க. பெரட்டி விட்ட பிறகு என்ன பண்ணணும்னா இதன் மேலே நீங்கள் வந்து பஞ்சகாவியா 2 லிட்ரு நல்லா தெளிக்கலாம். ஒரு சமயம் பஞ்சகாவியா இல்லைன்னா ஈயம் கரைசல் இருந்தாலும் அதையும் 2 லிட்ரு. இப்போ இத்தனை பொருளையும் நம்ம போட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு பெரட்டி விட்டு இதை என்ன பண்ணணும்னா நல்லா மூடி வைக்கிறேங்க. மூடிறதுன்னா எப்படி பண்ணலாம், செலவில்லா தொழில்நுட்பம்னா தென்னை கீற்றுகளை எடுத்துகிட்டு வந்து அதன் மேலே நல்ல அடர்த்தியாக மூடிடணுங்க. ஏன்னா மழை தண்ணி போகாமல்

0: பனிபடாராமல் நல்லா மூடி விட்டுட்டு வந்து ஒரு 10 லிருந்து 15 நாள் அப்படியே வச்சுருந்தோம்னா அதனுடைய வெப்பத்தினால் அது வந்து தொழுவுரம், ஊட்டமீற்றிய தொழுவுரமாக மாறிட்டுருக்குங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 15வது நாள் எடுத்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டு பஞ்சகாவியத்தை மேலே தெளிக்கணுங்க. அது இந்த தொழுவுரத்தை எப்போ பயன்படுத்தணும்னா நாளைக்கு நீங்கள் பயிர் நட போகிறீங்க, அடி உரமாக போட போகிறீங்கன்னா அப்போ இப்போ உங்கள் நிலத்தில் வந்து ஈரம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மேம்பட்ட தொழுவுரத்தை நிச்சயமாக அப்படியே வயல் பூரா தெளிக்கலாங்க. அப்படி தெளிச்சிங்கன்னா உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ரொம்ப வளம் பெறுங்க. அதே சமயத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சி, பூஞ்சானம், நோய் போன்றவையெல்லாம் கட்டுப்படுங்க. எப்படி கட்டுப்படுங்கன்னா சூடோமோனஸையும் கொடுக்குறோம், வேம் கொடுக்குறோம், பாஸ் இதை கொடுக்குறதுல வேப்பம் புண்ணாக்கும் கொடுக்குறோம். இதனால் வந்து நோய் பூரா வர்றது தவிர்க்கப்படுதுங்க. ஆகவே இந்த ஊட்டமேற்றிய தொழுவுரத்தை செம்மண் பூமி வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்தணும் என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9751505621 என்ற எண்ணிற்கு ஐயம் போக்கி நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வேளாண் அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயார் செய்யும் முறைகள் குறித்து விளக்கினார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க? அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: சிவில், மெக்கானிக்கல், EEE, CET.
3: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் என்ற நிகழ்ச்சியில் செம்மறியாடுகள், பசுந்தீவனங்கள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் VM சங்கரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். இன்று 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞரின் பண்ணை அனுபவம், சேலம் இரும்பாலை லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராச்சன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து

0: இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம், விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று

0: வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணைப் பிரதமர் திரு தோங் சவான் போம் விகானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனி குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க்ஸ் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபெலரெட்டோ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:55. நேயர்கள் இணையை தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசட்டும். மலாலயமணி நிகழ்ச்சி இன்றைய மலாலயமணி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் ரித்திக். வணக்கம் ரித்திக்.
5: வணக்கம்
4: ரித்திக், எப்படி இருக்கீங்க?

0: நல்லா இருக்கீங்க. சின்ன பையனா இருக்கீங்க. அதிகமா விளையாடுவீங்களா
1: நீங்க?
0: அதிகமா ஊர் சுத்தீங்களா? ஊர் சுத்த மாட்டீங்க. சரி ரிதேஜ், பக்கத்துல ஆறு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆத்துலாம் என்ன நடக்குது?
1: மீன் போகுது, போட் போகுது.
0: இங்க இருக்கிற காவேரி நதி எங்க போய் சேருது?
1: மேட்டூர் டேம்.
0: தண்ணி நிறைய வந்து என்ன பண்ணுவீங்க?
1: இந்த பக்கம் போக மாட்டோம்.
0: ஓ, போக மாட்டீங்க. தண்ணி கம்மியா இருக்கும் போது போய் பாத்துருவீங்களா?
1: ஆமா.
0: சரி, அப்பா பேர் என்ன?
1: சரவணன்.
0: அம்மா பேரு?
1: கனகா.
0: என்ன பண்றாரு சரவணப்பா?
1: தலையாட்டும் பொம்மை, தாளம் தட்டும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை.
0: நல்ல கரடி பொம்மை. சரி, எங்க டூர் போனீங்க?
1: மேட்டூர்.
0: மேட்டூர்ல போய் என்ன பாத்தீங்க? சரி, உங்களுக்கு வீட்டில் வந்து மீன் சமைச்சு கொடுக்குறாரு?
1: அம்மா.
0: எப்படி சமைச்சு கொடுப்பாங்க உனக்காக?
1: காரமா நல்லா சமைச்சு கொடுப்போம்.
0: காரமா சமைச்சு கொடுப்போம். நிறைய காரம் சாப்பிடுவீங்க?
1: அம்மா.
0: சரி சரி, மீன் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்களா?
1: கொடுப்போம்.
0: சரிங்க.

0: பாலம் தட்டும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை.
1: நல்ல கரடி பொம்மை. சரி, எங்க டூர் போனீங்க?
0: மேட்டூர்.
1: மேட்டூர்ல போய் என்ன பாத்தீங்க?
0: மீன் எல்லாம் பார்த்தோம்.
1: சரி, உங்க வீட்ல வந்து மீன் சமைச்சு கொடுக்கறாரு?
0: அம்மா.
1: எப்படி சமைச்சு கொடுப்பாங்க உனக்காக?
0: காரமா நல்லா சமைச்சு கொடுப்பாங்க.
1: காரமா சமைச்சு கொடுப்போம். நிறைய காரம் சாப்பிடுவீங்க?
0: அம்மா.
1: சரி சரி, மீன் எல்லாம் எங்களுக்கு கொடுப்பீங்களா?
0: கொடுப்போம்.
1: சரிங்க, ரித்திக் இப்ப சின்ன பையனா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையனா இருப்ப, நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸா? என்ன பண்ண போறீங்க? தொடக்கப்பள்ளி புது வேளமங்கலம் பள்ளி குழந்தை.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில். மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில். மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சொல்ல சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தளராத இதயம் உடையவனுக்கு உலகில் முடியாது என்று எதுவும் இல்லை. தளராத இதயம் உடையவனுக்கு உலகில் முடியாது என்று எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை வரிகளோடு நாம் இணையலாம். இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 2.
9: கணிதவியலாளர்,
8: பொருளியலாளர்,
9: இதய துறைகளில் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
8: கணித பொறியியல் துறையிலும் ஆட்ட கோட்பாடு கருத்துறைகளிலும் முக்கிய பங்காற்றியுள்ளார்.
9: 2012 பொருளியலுக்கான நோபல் நினைவு பரிசை பகிர்ந்து கொண்டார்.
8: ஆட்ட கோட்பாடுகளை முன்னெடுத்து சென்றவர்களில் முக்கியமானவராக கருதப்படுகிறார்.
9: அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த கணித பொருளாதார வல்லுநர் லாய்டு ஸ்டோபல் சாப்லி பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1923.
9: இந்தியாவின் தலை சிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவர்.
8: இசைத்துறையில் மிகவும் புலமை பெற்றவர்.
9: சிறு வயதிலேயே ஹார்மோனியம் மற்றும் கிட்டார் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றிருந்தார்.
8: தனது அபரிமிதமான இசை திறமையாலும் இசை நுணுக்கத்தாலும் தமிழக இசையை உலகளவில் பிரசித்தடைய செய்தவர்.
9: 1976 தமிழ் திரையுலகிற்கு அன்னக்கிளி என்ற திரைப்படத்திற்கு இசையமைப்பதன் மூலம் அறிமுகமானார்.
8: இதுவரை 1000 மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.
9: இந்திய திரைப்படங்களில் மேற்கத்திய பாரம்பரிய இசையை புகுத்தி மேஸ்ட்ரோ என்று அழைக்கப்பட்டவர்.
8: இந்திய அரசின் பத்மபூஷன்,
9: 4 தேசிய விருது,
8: பல்வேறு மாநில அரசுகளின் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
9: இந்தியாவின் 2 மிக உயர்ந்த குடியியல் விருதான பத்ம விபூஷன் விருது 2018 இவருக்கு வழங்கப்பட்டது.
8: ஆசியாவிலேயே முதன்முறையாக லண்டன் ராயல் ஃபில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவில் இசையமைத்தார்.
9: பல்வேறு இசை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார்.
8: மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்திற்கு மிலபாணி வடிவம் கொடுத்து இசை தொகுப்பினை வெளியிட்டுள்ளார்.
9: இசையால் தமிழ் நெஞ்சங்களின் உதிரத்தில் கலந்து நீங்கா இடம் பிடித்துள்ளார்.
8: இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைத்ததோடு மட்டுமல்லாமல் கவிதைகளையும் எழுதியுள்ளார்.
9: வெண்பாக்களையும் எழுதக்கூடியவர்.
8: இசை ஞானி இளையராஜா பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1943.
8: உதவி இயக்குநராக பணியாற்றாமல் நேரடி

0: தன் முதல் படத்தினை இயக்கியவர்.
1: சிறந்த திரைக்கதை, நேர்த்தியான தொழில்நுட்பம், சுருக்கமான வசனங்களுக்கும் பெயர் பெற்றவர்.
0: இவருடைய திரைப்படங்கள் தேசிய அளவில் புகழ்பெற்று தமிழர்கள் மீதான மரியாதையை அதிகரிக்க செய்த திரைத்துறை ஆளுமைகளில் முக்கியமானவர்.
1: 1980களின் தொடக்கத்தில் திரையுலகில் அறிமுகமாகி தன் திறமைகளாலும் தனித்தன்மைகளாலும் தமிழ் சினிமாவின் அரிய படைப்பாளிகளில் ஒருவராக உயர்ந்தவர்.
0: இவருடைய திரைப்படங்களில் நகர்ப்புற வாழ் நடுத்தர மக்களை பின்னணியாக கொண்டு இவரின் திரைக்கதை அமைந்திருக்கும்.
1: 6 தேசிய விருதுகள் உள்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
0: இயக்கம், தயாரிப்பு, திரைக்கதை என பல துறைகளிலும் காட்டப்படாத தமிழ் சமூகத்தின் பெருமித அடையாளங்களை ஒன்றாக விளக்குவதோடு தொடர்ந்து தீவிரமாக இயக்கி வரும் படைப்பாளர்.
1: இயக்குனர் மணிரத்னம் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1956.
1: முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர்.
0: 1999 முதல் 2004 வரை ஆஸ்திரேலிய டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர்.
1: டெஸ்ட் கிரிக்கெட்டில் 168 போட்டிகளில் பங்கேற்று வரலாற்றிலேயே அதிக டெஸ்ட் போட்டிகளில் கலந்து கொண்டவர் என்ற சாதனையை பெற்றவர்.
0: அபரிமிதமான சூழ்நிலைகளிலும் அமைதியாகவும் நெருக்கடியினால் பதட்டமில்லாமலும் விளையாடும் திறன்மிக்கவர்.
1: கிரிக்கெட் ரசிகர் மத்தியில் ஐஸ்மேன் என்று அறியப்பட்டவர்.
0: 1997 ஆண்டு கிரிக்கெட் உலக கோப்பையை முதன்முதலாக வென்று அணிக்கு பெற்று தந்துள்ளார்.
1: முன்னாள் ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர், வலதுகை ஆட்டக்காரர்
0: ஸ்டீவாக் பிறந்த தினம் இன்று.
1: எல்லா கலை வடிவங்களும் மக்களுக்கானதே என்று கூறியவர்.
0: தமிழ் கவிதை வடிவத்தை வளப்படுத்திய வானம்பாடி இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர்.
1: தமிழுக்கு அரிய பல இலக்கிய வடிவங்களை அறிமுகம் செய்தவர்.
0: புது கவிதையின் நுட்பங்களில் ஒன்றான குறியீடுகள் பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றார்.
1: ஆங்கிலம், அரபி, உருது, பாரசீகம், ஹிந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார்.
0: 1964 இவரது முதல் கவிதை தொகுப்பு வெளியானது.
1: கவியரங்க கவிதை வாசிப்பை ஒரு நிகழ்த்து கலையாக உருமாற்றியவர்.
0: ஹைகு, கஜல் உள்ளிட்ட பிறமொழி இலக்கியங்களை தமிழில் புனைந்திருக்கிறார்.
1: 1999 ஆண்டு தனது ஆலாபனை கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்
0: மற்றும் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
1: கவிக்கோ என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் கவிஞர் அப்துல் ரஹ்மான் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2017.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 32 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 15 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், கொத்தவரை 24 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 42 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சின்ன வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 42 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், காலிஃப்ளவர் 40 ரூபாய், பூண்டு பெரியது 180 ரூபாய், உடைத்தது 120 ரூபாய், எலுமிச்சை 180 ரூபாய். இவையாவும் தர்மபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றிற்கான காய்கனி விலை நிலவரம்.
5: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
6: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
7: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
8: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்பு

0: மறுத்துவமனை.
1: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம் கேட்கலாம். வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 780 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 666 ரூபாய்க்கும் சராசரியாக 621 ரூபாய்க்கும் விற்கப்பட்டுள்ளது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84820.
1: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடம் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவ சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நிலையத்தில் நேரம் காலை 7:10. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
8: தருமபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தருமபுரி.
8: தருமபுரி மற்றும் கலெக்டரேட், ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
10: இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. நாகூர் இயம் அனிஃபா அவர்களுடைய பாடல் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் செல் அவர்கள் பிறருக்கு வாரி வழங்கும் அளவிற்கு வளமான வாழ்க்கை நடத்தவில்லை, வறுமையில் வாழ்ந்தார். எனினும் தமக்கு வரும் அன்பளிப்புகளை தமக்கென வைத்து கொள்ளாமல் பிறருக்கு வழங்கி விடுவார். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கும் தர்மமே சிறந்த தர்மம் என்பது அவரின் கூற்று. அதுபடியே வாழ்ந்தார் நபிகள் நாயகம். ஒருமுறை பக்ரைனிலிருந்து ஏராளமான பொருட்கள் அவருக்கு அன்பளிப்பாக வந்திருந்தன. அவை அனைத்தும் பள்ளிவாசலின் முற்றத்தில் குவிக்கப்பட்டிருந்தன. தொழுகைக்கு வந்த அண்ணல் நபிகள் செல் அவர்கள் அவற்றை ஏறிட்டு கூட பார்க்காமல் தொழுகையை முடித்துவிட்டு வந்தார். வந்து அவற்றை மக்களுக்கு வழங்கிவிட்டு வெறுங்கையோடு வீடு திரும்பினார். அதிகப்படியாக எந்த பொருள் இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிறைய பொருட்கள் வைத்திருப்பதை நபிகள் பெருமான் ஒரு சுமையாக நினைத்தார். தான் தனக்கு வேண்டும் என்பதை அவர் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஒரு நாள் அவரிடத்தில் கொஞ்சம் தானியம் இருந்தது. அதனை பெற்றுக்கொள்ள அன்று யாரும் வரவில்லை. அன்று அவர் வீட்டுக்கே செல்லாமல் பள்ளி வாசலிலேயே படுத்து

கொண்டார். அடுத்த நாள் காலையிலே அதனை தானம் செய்துவிட்டுத்தான் வீடு திரும்பினார் நபிகள் பெருமான். மற்றொரு நாள் தொழுகை முடிந்ததும் நபிகள் வீட்டுக்கு சென்றார். இவ்வாறு மாலை தொழுகைக்கு பிறகு வீடு செல்லும் பழக்கம் அவர்களுக்கு கிடையாது. இது கண்டு வியந்த தோழர்கள் அது பற்றி நபிகளிடம் கேட்டபோது, மாலை தொழுகை தொழுது கொண்டிருந்த போது என் வீட்டில் சில பொற்காசுகள் இருப்பது என் நினைவுக்கு வந்தது. அந்தி சாய்வதற்குள் அந்த பொற்காசுகளை எவருக்காவது தானம் கொடுத்து விட வேண்டும் என்று விரும்பினேன். அதனை எடுத்து வழங்கிவிட்டு வந்தேன் என்றார் நபிகள் பெருமான். இறைத்தூதர் நபிகள் பெருமான் அவர்கள் இறைத்தூதர் நபிகள் பெருமான் தன்னிடம் இருந்த எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்தே வாழ்ந்தார். மற்றவர்களுக்கு கொடுத்தே வாழ்வது இன்பம் என்றார். அவர் வெறும் போதனைகளை சொல்லாமல் சொன்னபடியே வாழ்ந்தார். ஒரு நாள் இரவு பால் மட்டும் அருந்த வைத்திருந்தார். அதுவும் ஒரு விருந்தினர் வந்துவிட அதையும் கொடுத்தார். அப்போதும் அந்த விருந்தினருக்கு பசி போகவில்லை. எனவே வீட்டிலிருந்த எல்லா உணவுகளையும் கொடுக்க கடும் பசியோடு இருந்த அவர் அனைத்தையும் சாப்பிட, பிறகு நபிகள் குடும்பமே பட்டினியால் அன்று இரவு கழித்தது.

0: இறை தூதர் வழி நடந்தால் எல்லா நாளும் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேர்களை இத்துடன் நிறைவு கோருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடிய போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை

0: அமைச்சர் ஸ்டெல்லா தெம்பேசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளாா்.

0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்பில்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி இரவு 11 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென் ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சு தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரி மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
1: நேயர்

0: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: கோபி சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி,
3: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
2: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம், தங்கம் வெள்ளி வைரம், உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம், தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
4: பிரசவ காலத்தில் பெண்கள் மருத்துவரை அணுகும் முறைகள் மற்றும் பாதுகாப்பான தாய்மைக்கு என்ன வழி என்பது பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி.
5: ப்ரெக்னென்சிங்கிறது, ப்ரெக்னென்சிக்கான கேர் வந்து நாட் ஓன்லி டூரிங் ப்ரெக்னென்சிங்க, சரிங்களா? பிஃபோர் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி நம்ம வந்து அதுக்கான கேர் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு பக்கம் அதை நம்ம பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து ஃபோலிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? பேபிக்காக பிளான் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ் பிஃபோர்லேருந்தே ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது நம்ம ப்ராப்பராக பண்ணிக்கலாம் சரிங்களா? அண்ட் வந்து ஒன்ஸ் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து லைக் நம்ம ப்ரெக்னென்சியில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரத்த ஃப்ளோ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது ஏதாவது நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை சீராக்கிறதுக்காக ஒரு சில மெடிசன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும்னு சொல்லுவோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 3 மந்த்ஸ் அதாவது என்டி ஸ்கேனுக்கு அப்புறம் நம்ம அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், சரிங்களா? டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் விசிட் வந்து 4 விசிட், அதுதான் டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன். மினிமம் விசிட் வந்து 4 விசிட்ஸுங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு டேட்டிங் ஸ்கேனுக்கு ஒரு வாட்டி, என்டி ஸ்கேன், அனோமலி ஸ்கேன் அண்ட் க்ரோத் ஸ்கேன், சரிங்களா? இதுதான் வந்து மினிமம் விசிட்டு, சரிங்களா? பட் ஆனால் நம்ம யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது மந்த்லி ஒன்ஸாவது வந்து நம்ம டாக்டரை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்க, சரிங்களா? ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடியது அனீமியா தான், சரிங்களா? ரத்த சோகை, சரிங்களா? ஸோ மோஸ்ட் காமனாக வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய ரத்த சோகை தான் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் அயன் சப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து ப்ரெக்னென்சிலேருந்து லைக் 3rd மந்த்லேருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அனிமியா இஸ் ஃபஸ்ட்டு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய பிபி, ரத்த அழுத்தம், சரிங்களா? ஸோ ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய பிபி வந்து பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி தான், சரிங்களா? ஒரு 12th வீக்ஸில் அதாவது என்டி ஸ்கேன் பார்க்கும்போது யூட்ரஸ்க்கு வர ரத்த ஓட்ட பேட்டர்ன் பார்ப்போம். சப்போஸ் அந்த ரத்த ஓட்ட பேட்டர்ன் அதிகமாக இருக்குன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஃப்யூச்சரில் பிபி வரதுக்கான ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுவோம். அது ஒன்று தான் நமக்கு ப்ரிடிக்ஷனாக இருக்கும், சரிங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா இது ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய பிபி ஆல் ஆஃப் சடன் தான் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ ஒரு ரேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சடனாக ஒரு வெயிட் கெயின் இருக்கும், கை கால் வீக்கம் வர்றது, முக வீக்கம் வர்றது, அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வரக்கூடிய பிபினால அந்த வீக்கம் வருதான்றதை எவாலுவேட் பண்ணணும், சரிங்களா?
4: பிரசவ காலத்தில் பெண்கள் மருத்துவரை அணுகும் முறைகள் மற்றும் பாதுகாப்பான தாய்மைக்கு என்ன வழி என்பது பற்றி விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனை மகளிர் நலன் மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
0: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7:30. நேர்களை நாம் இணைகின்றோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களர் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்றைய சந்தோஷாரோட பொது அறிவு விநாயகன் பார்த்தீங்கன்னா இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? எதற்கான பதில நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் சாரலில் முதல்

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும்.

0: அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேயர்களின் கவனத்திற்கு பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மத்திய அரசில் பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலிப்பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கு ஏதேனும் பட்டப்படிப்பு முடித்த 18 முதல் 32 வயதிற்குட்பட்டவர்கள் June 22 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு ssc.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படமில்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500-84-8820.
3: மணி 39 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது தீரன் அதிகாரம் ஒன்று என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை ஜிப்ரான், பாடலாசிரியர் ராஜமுருகன், பாடலை பாடியோர் சத்யபிரகாஷ், பிரகதி, குருபிரசாத். பாடலுக்கு முன்பாக
9: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
10: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
9: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
15: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: ஏழு மணி 45 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது விக்ரம் வேதா என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சாம்சி எஸ், பாடலாசிரியர் மோகன்ராஜன், பாடலை பாடியவர் அனிருத் ரவிச்சந்திரன்.

0: 47 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
0: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-27 ஆண்டிற்கான

தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான மொத்த காலியிடங்கள் 50. இதற்கு கல்வி தகுதியாக கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர் June 8 வரை https://tnau.ucanapply.com என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7358 78 58 72 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்பனல். பொன்னியின் புதுப்பனல் நிகழ்ச்சியில் வந்து அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 043-42-24-30-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வலம் வரும். 7:54 நாம் அப்படியே சூப்பராக கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷ் சாரல். சந்தோஷ் சாரலின் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது மேயாதமான் என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை சந்தோஷ் நாராயணன், பாடலாசிரியர் மிர்ச்சி விஜய், பாடலை பாடியோர் சித் ஸ்ரீராம் தர்ஷனா.

மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா எங்களின் இணை தயாரிப்புகள்.

0: மங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி.

0: வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
3: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 முதல் 25 வயதிற்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 043 43 23 40 01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு ஒகேனக்கல் காவிரி நீர்வரத்து பற்றிய ஓர் அறிவிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 5000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேர்களை, நம்ம சந்தோஷ் சாரலோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றையோட சந்தோஷ் சாரலின் பொது அறிவு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ்குமார் சிங் தாங்க. நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: எனங்க, அம்மாவுக்கு இந்த மாசம் சுகர் டெஸ்ட் பண்ணனும், ஆனா இப்போ அவங்களால சுத்தமா நடக்க முடியல, என்ன பண்றது?
7: கவலைப்படாத பார்வதி, அதான் நம்ம தர்மபுரியில ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் இருக்கே, இவங்க நம்ம வீட்டுக்கே நேர்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து போன்லயே ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க. பிளட் டெஸ்ட் பத்தின கவலை இனி இல்ல.
6: ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம், பழைய தனேஷா தியேட்டர் எதிரில், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று June 2, எத்தனையோ மனிதர்கள் இந்த மண்ணில் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிலையில் வாழ்க்கையில் தன் பணிகளால் சிறந்து நின்றவர்கள் மறைகிற பொழுது இந்த உலகம் அவர்களை மறந்து விடாமல் நிலவில் இருத்திக் கொள்ளுகிறது. அந்த வரிசையில் மறைந்து போன ஒரு மனிதராக இன்றைக்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு பெருந்தகை சிங்கமுனரியை சார்ந்த ஸ்ரீ ஜெயபாரதி என்பவர். தமிழகத்தில் அதிகமாக அறியப்படாத அவர் மலேசிய நாட்டில் மருத்துவராக பணியாற்றியவர். மருத்துவம்தான் இவருக்கு தொழில் என்றாலும் ஒரு மகத்தான தமிழறிஞராக உலக நாடுகளில் குறிப்பாக மலேசியாவில் பவனி வந்த எழுத்தாளர் அவர். சுங்கை பட்டாணி அரசு மருத்துவமனையின் இயக்குநராக இருந்த அவர் அந்த காலகட்டத்தில் மலேசியாவின் தகவல் அமைச்சின் உதயம் இதழிலும் பின்னர் இதயம் மாத இதழிலும் பல சிறப்பு கட்டுரைகளை எழுதி வந்தவர். தமிழ் பண்பாடு, தத்துவம், கலை, இலக்கியம், உளநூல், அகழ்வாராய்ச்சி முதலிய அனைத்து துறைகளிலும் பல அளப்பரிய கட்டுரைகளை எழுதி சிறந்தவர். ஜோதிடத்திலும் வானநூல் ஆராய்ச்சியிலும் ஆழங்கற்பட்டிருக்கக்கூடிய அறிஞர். பல்லாயிரக்கணக்கான தமிழ் நூல்களை தேடி கண்டுபிடித்து அரிய சுவடிகளையும் பாதுகாத்து தன் வீட்டு நூலகத்தில் வைத்திருந்த பெருமைக்குரியவர். உலக அளவில் சிறந்து வாழக்கூடிய, ஆங்காங்கே பறந்து வாழக்கூடிய தமிழர்களிடையே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மொழி, இலக்கிய, சமய, சங்ககால கலைகள் பற்றிய ஐயங்களுக்கெல்லாம் தன்னுடைய இணைய மடல் ஆடல் குழுவின் மூலமாக ஐயங்களை தீர்த்து வைத்திருக்கக்கூடிய அகத்தியர் என்கிற அங்கீகாரத்தையும் பெற்றவர். அந்த காலத்தில் வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின் வாயிலாகவும் தமிழ் இலக்கியத்தின் நுட்பங்களை விளக்கமாக எடுத்துச் சொல்லிய பெருமைக்குரியவர். சிங்கமுனரி பகுதியை சார்ந்தவர் என்பது

0: நடத்தினால் இந்த பகுதியில் வரலாற்றில் புதைந்து போயிருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பை, ஒரு தொன்மையை உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர். அருவியூர் நகரத்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தின் ஆராய்ச்சியை புள்ளியியல் துறையின் மூலமாக கண்டுபிடித்து அந்த கல்வெட்டுக்களை உலகம் அறிய பத்திரிகைகளில் வெளியிட்டு அதற்கான ஒரு வரலாற்று ஆவணங்களை நிறுவி காட்டிய பெருமைக்கும் உரியவர். நிறைவு காலத்தில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிற அந்த நிமிடத்தில், கடைசி நிமிடத்தில் கைபேசியின் மூலமாக அழைத்து 5 நிமிடங்கள் பேசலாமா, நான் இப்பொழுது அறுவை சிகிச்சைக்காக அந்த சிறப்பு அறைக்குள்ளே நுழையப் போகிறேன் என்றவரிடத்தில் நான் சொன்னேன், நலமாகி திரும்பி விடுவீர்கள், நலமாகி வந்த உறவு பேசலாமே என்று சொன்னபோது அவர் மறுத்தார், நான் நலமாகி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, இறுதியாக சில செய்திகளை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்று தான் கண்டறிந்த அரிய நுட்பங்களின் சில செய்திகளை சொல்லி இந்த உலகம் என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று தான் பிறந்த ஊரின் தெய்வத்தை நினைத்து கொண்டு அந்த மனிதர் விடைபெற்ற அந்த கணம் இப்பொழுதும் என் நெஞ்சில் நிழலாடி கொண்டிருக்கிறது. தோற்றம் தெரியாத நிலையிலும் மறைவு அறியாத நிலையிலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த கட்டுரைகள் எல்லாம் ஒருவேளை தொகுக்கப்படுமானால் உலக நாடுகளில் மக்கள் தமிழர்கள் பெற்றிருக்கக்கூடிய தனி இடத்தை அவை அடையாளம் காட்டும் என்பதில் ஐயமில்லை. அது எப்படி சாத்தியமாகும் என்று எனக்கு தெரியவில்லை. இதுபோல உலகத்திற்கு தெரியாமல் மறைந்து போன உன்னத மனிதர்களையெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்கிற பொழுது சிங்கமுனரி சி ஜெயபாரதி அவர்களின் ஆளுமைதான் என் நெஞ்சிற்குள் வருகிறது. எனவே நண்பர்களே, நமக்கு அறிந்திருக்கக்கூடிய நண்பர்களை பற்றிய தகவல்களையும் அவர்கள் தந்திருக்கக்கூடிய கட்டுரைகளையும் இயன்ற அளவில் பாதுகாத்து வைத்திருந்தால் கூட இனிவரும் தலைமுறைக்கு எடுத்து தருகிற இனிய பொக்கிஷங்களாக அவை மாறும் என்பதை நினைவுபடுத்துவதற்குத்தான் அவர் மறைந்த இந்த நாளை உங்களிடத்தில் நினைவு கூர்ந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் காலை 8:05. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, சிடி.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
0: நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது பொன்னியின் புதுப்புணல். நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். அறிமுக நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 043-42-24-40-31. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
9: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
9: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க? சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
9: ஏதாவது நியூஸ் அனுப்பலாம்.
0: சரிங்க, கொடுத்துலாம் உங்களுக்காக இது பாடல்.
9: ஆ சரி.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள் அனைத்து

0: வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். எட்டு தசியங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கோம். 8:14 நிமிடத்தெல்லாம் கெட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. அவங்களுக்கான அந்த இனிய பாடல் இதோ.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ്, ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ, ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ്, ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റ സയൻസ്, സൈബർ സെക്യൂരിറ്റി, എംഇ എംടെക്കിൽ ഡിസൈൻ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റ സയൻസ്, എംസിഎ എംബിഎ போன்ற പാഠപ്രിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപ്പിട്ട് കൊണ്ടിരിക്കുന്നത്. മുതലാം ആണ്ട് മുതലേ എംഎൻസി കമ്പനികളിൽ ചേരവും ഇംഗ്ലീഷ് ഫ്ലുവൻസിക്കും സിവിൽ സർവീസസ് തേർവുകളിൽ വെറ്റി പെറവും പേഴ്സണാലിറ്റി മേമ്പടവും சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: இன்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு.
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: ரோடு ஆட்டக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: எட்டு திசையங்கும் பொழுது கொண்டிருக்கும் 8:20 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் சுகம் பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-30 மற்றொரு 0-43-42-24-31. வாட்ஸ்அப்பில் கூட உங்களது விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றிருப்பினும் உங்கள் பெயர், உங்களூர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து 0-43-42-24-30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காட்சலையில் வளம் வரும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து ஹர்ஷவர்தன், சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேயர் கேட்ட பாடல்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு
5: கொடுக்கிறேன். அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது ஆர்கேஜினை வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜினை, 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தர்மபுரி.
0: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயில்கள், மலைக்கோட்டைகள், குடைவரை கோயில்கள், இதுல கொடுக்கின்றக்கூடிய கடவுளர்கள், இவங்களை எல்லாம் முழுமையா அறிஞ்சிட்டமா? இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமா திருப்பதி போறோம், எல்லாருமா பழனி போறோம், எல்லாருமா ஐயப்பன் கோயில் போறோம். இப்படியே நம்ம வந்து இதுக்காகவே நம்முடைய பக்தியை புறம் கொண்டு போய் செலுத்திடுறோம். ஆனால் இது மாதிரியான அரிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது. சமீபத்தில் நம்முடைய யூடியூப்ல போட்டிருந்த காஞ்சிபுரம் நடவாவி கிணறு, அந்த பகுதியில் இருக்க பல பேர் பார்த்தது இல்லைங்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களே பார்த்தது இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில், நேற்று திருநெல்வேலியில் எல்லாரும் பார்த்துட்டு பார்த்துட்டு, ஐயோ நாங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கோம் பார்க்கலேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரு தடவை போயிட்டு வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கான ஒரு பயன்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாமக்கல்ல அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார் அந்த கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாமக்கல்ல நீங்கள் போகிறபோது அங்கே அந்த 18 அடி உயர ஆஞ்சநேயர் இருக்கார், அவரை பார்க்கணும். அவருடைய மேல் பக்கம் அவருக்கு வந்து மூடப்படாமல் இருக்கும். இப்போ கோபுரமாக இருந்தால் மேலே கோபுரமாக இருக்கணும், அதெல்லாம் இருக்காது. இவர் வளர்றாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அவர் கூப்பிய கரத்தோடு இப்படி இருக்கிறார் ஆஞ்சநேயர், அவருடைய பார்வையிலிருந்து ஒரு நேர்கோடு போட்டால் அது ஏத்தாப்பில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மனுடைய பாதத்தை நோக்கி போய் சேருமா. எவ்வளோ அழகான ஒரு யோசனை பாருங்க. இப்போ இந்த ஆஞ்சநேயர் பார்வையிலிருந்து நம்ம உள்ளே போவோம். மலையினுடைய கீழ்ப்பகுதியில் எம்பெருமான் குடிகொண்டு இருக்கார், ரங்கநாதராக இருக்கார், அவர் ரங்கநாயகியாக இருக்கிறாங்க அம்பாள். அடுத்து கோயிலுக்கு மேலே போகிறோம். கோட்டையே மகாவிஷ்ணுனுடைய கோட்டை அப்படிங்கிறாங்க. இது குடைவரை கோயில். 7ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டதாக நம்ம வந்து வரலாற்றில் கல்வெட்டில் அறிகிறோம். அதியேந்திர குணசீல பல்லவன் என்கின்ற மன்னவன் தான் இந்த குடவரை கோயிலில் அமைக்கிறார். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமி நரசிம்மர் நாமகிரி தாயார், பக்கத்தில் பூதேவி ஸ்ரீதேவி மற்றும் இருக்கிற எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்காங்க. மலைக்கு மேலே கோட்டையில் அரங்கநாதர் கார்கோடன் என்கின்ற அந்த பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். அரங்கநாதராக, லட்சுமி நரசிம்மராக, ரங்கநாதராக, மூன்று வகையிலும் இருக்கின்ற இடம் இந்த கோட்டை. இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண ரீதியான செய்தி என்ன, இப்போ ஏன் மூணு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது இரணியன் பெற்ற வரத்தின் காரணமாக அவனை அழிப்பது சாதாரணமாக இல்லை. ஏன்னா அவன் எப்படி வரன்னு கேட்டான், எனக்கு சாகா வர வேணும்னு கேட்டான், அது இல்லைன்ட்டார் பிரம்மா. அப்போ அவன் கேட்டான், பகலில் சாகக்கூடாது, ராத்திரியில் சாகக்கூடாது, வீட்டுக்குள்ளே வெளியில் ஆயுதம் மனுஷன் மிருகம் இப்படி எதுலேயும் நான் சாகக்கூடாதுன்னா, அதெல்லாம் தாண்டி அவன் கேட்ட வரத்தை வச்சுக்கிட்டே திருமால் அவதாரம் எடுத்தார். எப்படி, வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே இல்லை, நிலையில் தரையில் இல்லை, ஆகாத்து இல்லை, மடியில் ஆயுதம் இல்லை, நகங்கள்ல மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை, ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, மாலை நேரம். இப்போ தன்னுடைய கூர் நகங்களால் அவனை பேர்த்தெடுத்து கொடூர கோபத்தோடு இருந்தவர் பிரகலாதனுடைய வேண்டிகோளுக்கு இணங்க சாந்த சொர்பியாக மாறி அவர் வந்து அங்கே தவம் செய்கிறார். அப்படி தவம் செய்த போது அவரை பிரிந்திருந்த லட்சுமி அவரை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வந்து தவம் பண்ணுறாங்க, என் நாமக்கல் பகுதியில் நாமகிரி தாயாராக. இப்போ நமக்கு புராண கதைகளை சொல்கிற மாதிரி, ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தபோது லட்சுமி நரசிம்மராகிய இவரை பார்க்குறாங்க. வணங்கிட்டு அவர் வந்து சாலக்கிராம வடிவத்தில் இருக்கார். அவரையும் கையில் எடுத்துக்கிட்டு வந்தவர் இங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அதை வச்சா அந்த இடத்துலருந்து அவர் எடுக்க முடியல. அப்படியே அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டார். அவருக்கு எதிராகல ஆஞ்சநேயர் நின்றுட்டார். சஞ்சீவி மலை கொண்டு போனதெல்லாம் அது வேற கதை. இப்போ பாருங்கள், இந்த செய்தி நமக்கு அங்கே சொல்லப்படுது. இதுக்கு மேலே இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கணித மேதை ராமானுஜம் அவர்கள் ஈரோட்டில் தான் தன்னுடைய பாலிய பருவ

0: கழிக்கிறாரு. இங்க வந்து இந்த கோயில்ல எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்துருப்பாராம். இந்த கணிதங்களுக்கான கனவும் விடையும் இவருக்கு இங்கதான் நாமகிரித்தாயர் இடத்துல கிடைச்சதுமாங்க. அந்த கோயில நீங்க சுத்தி வந்தீங்கன்னா பாறையில் அமைக்கப்பட்டிருக்குங்க. என் கூட வந்த அர்ச்சகர் சொன்னாரு, இதுல தாங்க எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, இதுல தாங்க அவர் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒரு சாப்பீஸ் தான் வாங்கி கொடுப்பாங்களாம், வேற ஒன்றும் கிடையாதான். அது எங்க வரைக்கும் அந்த கோயில் பிரகாரம் முழுவதும் கணக்கு போடுவாராம். திடீர்னு மழை வந்து அம்பிட்டு அழிஞ்சு போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துட்டு அது காஞ்ச பிறகு திருப்பி போடுவாராம். அப்படி அவர் போட்டு பழகின அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அளவிற்கான அந்த செய்திகள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம போகிற போது ஆஞ்சநேயரை பார்க்கலாம், ரங்கநாதரையும் தரிசிக்கலாம், ரங்கநாயகியை வணங்கலாம், எம்பெருமான் ஆகிய லட்சுமி நரசிம்மரை பார்க்கலாம், நாமகிரி தாயாரை வணங்கலாம், மேலே கோட்டையில் இருக்கக்கூடிய அரங்கநாதரையும் பள்ளிகொண்ட பெருமாளாகிய அவரையும் வணங்கலாம். இத்தனையும் இந்த கோட்டைக்குள் இந்த மலையில் இங்கே அமைந்திருக்கிறது. வரலாற்றில் கல்வெட்டுகளில் இந்த மலைக்கோட்டையும் இந்த குடைவரை கோயிலும் என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அதியேந்திர விஷ்ணு கிரகம் என்ற பெயரில் இது காணப்படுது. நாமக்கல் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது நாமகிரி தாயாரும் அந்த கோட்டையும் தான். நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துட்டு வாங்க. போகிறபோது கடவுளை வணங்குதல், மறு உலகத்துக்கு போதல், நல்லா இருத்தல், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதையும் பார்த்துட்டு வாங்க. இதையும் மனிதர்கள் தான் உருவாக்கினார்கள், அதனால் இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 8:35. நேர்களை நாம் இணைகின்றோம். இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: opinions and briefs.
1: Mecheri, the Kaveri Paramedical Campus.
2: BPT Physiotherapy, BSc Nursing, Bachelor of Pharmacy, Diploma in Pharmacy, Diploma in General Nursing ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: The Kaveri Paramedical Campus, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேர்களை உங்களின் நினைவுக்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக கேட்க தவறிய மன்னிப்பு. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக கேட்க தவறிய மன்னிப்பு. நேர்களை பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 24 40 30 மற்றும் 0343 42 24 40 31. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அந்த நேயருக்கான பாடல் இதோ.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.

0: சாதாரண ஆயில் மூணு ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊத்துனா போதும்.
1: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.
3: நேயர்களின் கவனத்திற்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேர்காணல் இல்லாத ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியில் June 25 வரை விண்ணப்பிக்கலாம். எனவே விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848820.
5: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா,
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: Viking Bunions and Briefs. 8:45 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: எண்பது
3: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான். ஐயா ஏதாவது கொடுங்கன்னா அவர் பார்த்தார். கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி ஜருகி கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 8 முழம் வேட்டியை 2 கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான். இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துடு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தச்சுவிட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போது அவர் நினைக்கிறாரா, இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடன் ஆக்கிவிட்டுது அப்படின்னு நினச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனாக ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்சி அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர்.

0: இழந்துவிட்டேன் இழந்துவிட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு, நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு. இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்குது அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிச்சானா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: वर्किंग बनियंस एंड ब्रीफ्स।
1: श्रीनिवासा पॉलिटेक्निक कल्लूरी बोमडी मेकानिकल इलेक्ट्रिकल इलेक्ट्रॉनिक्स आर्टिफिशियल इंटेलिजेंस ऑटोमोबाइल பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆம் ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
3: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
3: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
2: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேர்களை மீண்டும் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பாக கேட்க தவறிய மன்னிப்பு. 8:50 நம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது பொன்னியின் புது புனல் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலத்திலிருந்து கிருத்திகா, மரியோன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டுக்கோங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇபிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இஎம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

Wilding Bunions and Briefs. பொன்னியின் புதுப்பு நல்ல நிறைவு பாடலுக்கு வாட்ஸ்அப்பில் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. டீக்கடை மாதுப்பட்டியிலேருந்து நந்தினி, சகா என்ற திரைப்படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நேர்கிட்ட பாடல்.

0: ஒளித்த இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: மனித குலத்திற்கு நிறைய சந்தேகங்கள், ஐயங்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கு என்ன திறவுகோள் இருக்கிறது? எல்லா சந்தேகங்களையும் தீர்க்க எந்த திறவுகோள் இருக்கிறது? திருவள்ளுவர் தான் சொல்வார், எல்லா சந்தேகங்களையும் ஒரே திறவுகோளில் திறந்து விட முடியும். எப்படி? மனித குலமே, உன்னுடைய எல்லா சிக்கல்களையும் தீர்க்கிற தீர்வு இதுதான். கற்பது ஒன்றுதான் எல்லா சிக்கல்களையும் தீர்க்கும். கற்க என்றார் எப்போதும் திருவள்ளுவர். கனிந்து பேசுவார், நெகிழ்ந்து பேசுவார், மகிழ்ந்து பேசுவார். அவர் ஆணையிட்டு சொல்வது அரிது. அவர் ஆணையிட்டு சொல்கிற ஒற்றை இடம் கற்பதற்காக கற்க என்று ஆணையிட்டு சொல்கிறார். கற்பது மட்டும் போதாது, கற்றதன் வழியில் நிற்க வேண்டும். நீ எதை கற்கிறாயோ அந்த பாதையில் உன் சிந்தனை செல்ல வேண்டும், அது செயலாக மாற வேண்டும். என்ன நடக்கிறது? படிக்காத ஒரு இளைஞன் கிராமப்புறத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டே போகிறான். அவனை எதிரே ஒரு படித்த இளைஞன் சந்திக்கிறான். கணினி வைத்துக் கொண்டிருக்கிறான், மடிக்கணினி வைத்துக் கொண்டு. அந்த படித்த இளைஞன் படிக்காத இளைஞனிடம் பேச்சு கொடுக்கிறான். உன் மந்தையில் நிறைய ஆடு இருக்குது, எத்தனை ஆடு இருக்குது? படித்தவன் கேள்வி. படிக்காதவன் இவன் கேள்வியை பற்றி கவலைப்படாமல் தன் ஆடுகள் மேய்ப்பதிலேயே கவனமாய் இருந்தான். இவன் விடவில்லை. ஓ, உனக்கு ஆட்டுக்கணக்கு தெரியல போல. நான் உன்னோட மந்தையின் ஆட்டுக்கணக்கை சொல்லிடுறேன், கண்ணியில் பார்த்து சொல்றேன்.

0: நான் சரியா சொல்லிட்டா எனக்கு நீ ஒரு ஆட்ட பரிசா தரணும். படித்தவன் இவ்வளவும் பேசிவிட்டு மடிக்கணினி இயக்கினான், புவி வரைபடத்தை வட்டமிட்டான், மந்தையை வட்டமிட்டான். அந்த மந்தையை வட்டமிட்ட பிறகு மடிக்கணினியிலிருந்து ஒரு சீட்டு வெளியே வந்தது. 1632 ஆடுகள் என்று கணக்கு வந்தது. இந்த கணக்கை ஆடு மேய்ப்பவனிடம் சொன்னான் படித்த இளைஞன், உன் மந்தையில 1632 ஆடு இருக்கு, கணக்க சரியா சொல்லிட்டனா? எனக்கு பரிசா ஒரு ஆடு வேணும் என்று ஒரு ஆட்டை தூக்கினான். ஆட்டை தூக்கி கொண்டு இவன் நகர்கிற போது படிக்காதவன் பேச ஆரம்பித்தான், ஆடு மேய்ப்பவன் பேச ஆரம்பித்தான். தம்பி கொஞ்சம் நில்லுங்க, என் ஆட்டு மந்தையில இருக்க ஆட்டு கணக்கு எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஆடு காணாம போனா கூட என் தூக்கம் தொலைந்து போகும், என் பசி பறந்து போகும். ஆடு கிடைச்சாதான் பசியாறுவேன், தூக்கம் வரும். என் ஆட்டு மந்தை கணக்கை இரவிலோ பகலிலோ எப்போது கேட்டாலும் என்னால் சரியாக சொல்ல முடியும். அதற்காக மடிக்கணினி வழியாக பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதை பார்த்துவிட்டு நீங்கள் பரிசாக ஒரு ஆட்டை தூக்கி போகிறீர்களே, அது ஆடு இல்லை தம்பி, நான் வளர்க்கிற நாய்க்குட்டி, அதை இறக்கி விடுங்க என்றார். இப்படித்தான் கற்பதற்கும் வாழ்க்கையில் செயலாக மாறுவதற்கும் இருக்கிற முரண்பாடுகள். இந்த முரண்பாட்டை கண்டுதான் கோபம் குப்பளிக்க பாரதி சொன்னான், படித்தவன் சூது பண்ணினால் போவான் போவான், ஐயோ என்று போவான் என்று பாரதி சாபம் கொடுத்தான். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றவன் கற்றதை கேட்டவன், கேட்டதை சிந்தித்தவன், சிந்தித்ததன் பாதையில் செயல்பட மறுத்தால் அவன்தான் பேதையின் பேதை என்றார், அவன்தான் முட்டாளின் முட்டாள் என்றார்.
1: தருமபுரி சங்கர் கேன்சின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பஸ் கைவனில் ஜூன் 4 முதல் கோலாகல ஆரம்பம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: வானலையில் வசந்தம். இன்று கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல தான் நாம பேச போறோம். நேர்களின் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க அறிமுக நேர்கள் 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0303 மற்றும் 9486-81-0025 மற்ற நேர்கள் 0434-42 என்ற முன்னணி பெண்ணோடு 2444-0301 மற்றும் 9486-65-0025 இந்த எண்கள் அளித்து உங்களோட கருத்துக்களை பண்பலையோடு பகிர்ந்துக்கலாம்.

0: மன்னிப்பு. பொதுவாக நம்ம மன்னிப்பு எதை சொல்லுவோம், நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா மன்னிக்க சொல்லி கேட்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம அந்த தவறை திரும்ப செய்யாமல் இருக்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து மன்னிப்பு அப்படின்னே சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் கேட்க வேண்டிய இடத்துல கேட்காமல் இருக்கக்கூடிய ஒரு மன்னிப்பு, இதனால் நிறைய விளைவுகள் ஏற்படும். அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து உடஞ்சி போயிடலாம், ஏன்னா உறவுகள் கூட பிரியலாம், இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையே மாற்றலாம். நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, நாம் எந்த தப்பு செய்யலையே, எந்த தப்பு செய்யாம நமக்கு இந்த தண்டனை தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவங்க என்ன வேணா செய்யலாம், அவங்களோட மனநிலை என்னவா வேணா மாறலாம். அப்படி நாம சில நேரங்களில் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், அதை நம்ம கேட்காம இருக்கக்கூடிய அந்த ஒரு மன்னிப்பு, அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிரில் இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கேட்க தவறிய மன்னிப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரோட வாழ்க்கையிலும் கடந்து போகக்கூடிய ஒரு கனமான தருணம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம கேட்க வேண்டிய நேரத்தில் ஒரு சாரி சொல்லாமல் விட்டதுனால நிறைய உறவுகள் உடையும். அதாவது பார்த்தீங்கன்னா உறவுகள் உடையும்ன்றது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மனசு வலிக்கும். ஏன்னா நம்ம சக மனிதர்களோட வந்து நாம காட்டக்கூடிய அன்பு தான் வந்து நம்மளை நம்ம உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய குணம் அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரங்களில் நம்மளை அறியாமல் வந்து நம்ம சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம். தவறுகள் நடப்பது சகஜம், மனித இயல்பு எல்லாமே தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாம கேட்காம இருக்கக்கூடிய ஒரு மன்னிப்பு கடைசி காலம் வரைக்கும் நம்ம மனசையும் உறுத்தும். அந்த நேரத்தில் நாம் அந்த சாரி சொல்லியிருக்கலாமே, அந்த சாரி சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை அப்பையோடு முடிஞ்சிருக்கும், நம்ம உறவும் வந்து விட்டு போயிருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நாம் அதை நினச்சி வந்து மனசு வலிக்கக்கூடிய அவசியமும் இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தருணங்கள்ல நம்மளே நாமளே வந்து க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி, ஏன் மன்னிப்பு கேட்க தவறுறோம், எதனால நம்ம மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்மளை எதெல்லாம் தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. இந்த ஈகோ வந்து முதல்ல நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வரக்கூடிய ஒரு அகங்காரம்னே சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயம். ஒரு சிலருக்கு இருக்கும், தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ஆனால் கேட்டால் உடனே மன்னிச்சிடுவாங்களா இல்லை திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சுட்டா கூட பரவாயில்ல, சரி பரவாயில்ல விடுங்க, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி விட்டா பரவாயில்ல, ஆனா பிடிச்சி திட்டாங்கன்னா என்ன பண்றது, அது நமக்கு இன்னுமே வந்து சங்கடமா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்கும். இதனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம மன்னிப்பு கேட்க தவறுறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காலம் கடத்துது, சரி அப்புறமா பேசிக்கலாம், அப்புறமா போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அவங்க எங்க போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து தள்ளி போடுறது. இந்த தள்ளி போடுறது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம் அப்படின்னாவே அதுக்கான நேரமே கிடைக்காது போயிடும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நேரம் கிடைக்கல, மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சிலர் சொல்லிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தப்பை உணராமல் இருக்கிறது, அந்த தப்பை உணரல அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற எண்ணமே வராது. நம்ம செய்கிறது தப்பு அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை வரும். அப்போது அவங்க செஞ்சது தப்பு அப்படின்றது அவங்களுக்கே தெரியல அப்படின்னா என்ன ஆகும், அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய குணமும் வராது இல்லையா. நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாரு, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வார்த்தையால் சுட்ட காயம் வந்து ஆறவே வாராது, அதுக்கு ஒரே மருந்து என்ன அப்படின்னா மன்னிப்பு. எப்படின்னா நம்ம மேல இருக்கிற கோபத்தை இந்த மன்னிப்பு கேட்கறதன் மூலமா வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க முடியும், அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு வந்து நேரம் ஆக ஆக, அதாவது காலம்தான் அதுக்கு வந்து சிறந்த பதிலை சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னைக்கே மன்னிப்பு கேட்டாங்க, தெரியாம தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சகஜமா இருக்கும். ஆனால் நம்ம மன்னிப்பு கேட்க தவறுற அந்த ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவனர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கோம். நேர்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டிய இடத்துல நான் வந்து அந்த ஒரு இடத்துல அந்த மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஆனால் நான் கேட்டிருக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் என் மனசு அது வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தருணத்தை சொல்லலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்பில் உங்களோட கருத்துக்களையும் வந்து பண்பலையோட பகிர்ந்துக்கலாம். பகிர்ந்துக்க அறிமுக நேர்கள் 0343 42 என்ற முன்னெடுப்பினோடு 2444 0303 மற்ற 9486 81 வணக்கம். சொல்லுங்க, கேட்க தவறியும் நலமா இருக்கோம். நீங்க
1: முதல் தடவை வானொலியில இந்த கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியில நான் பங்கெடுக்கிறேன். இப்பதான் பத்து வருஷம் நான் வந்து, அதாவதுமா என்னோட கருத்து என்னன்னா, என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் உயிர் கூட நல்லா டீப்பா டெய்லி ஒரு 3 டைம் 4 டைம் பேசு.

0: அவர் திடீர்னு என்ன வந்து நம்ம போன் பண்ணா ஏதோ ஒரு எமர்ஜென்சி போன் பண்ணா அவர் எடுக்க மாட்டார் அப்படிங்கறதுல நான் அவர் மேல ரொம்ப வருத்தமா இருந்தேன். ஆனா அவரு பாத்தீங்கன்னா இப்ப அவரு உயிரோட இல்ல இறந்துட்டாரு. ஆனா இருந்தாலும் அவருக்கு நம்ம ஏன் தேவையில்லாம நம்ம கோச்சுக்கிட்டோமோ
1: உங்களுக்கு இந்த வருத்தம் போயிடலாம். நம்ம இதுக்கு மேல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம் இல்லையா மற்ற உறவுகள்
0: கிட்ட.
1: சரிங்க, சிறப்பா வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி. இணைந்த மிக்க அடுத்து நம்மோட இனிம் நேர் வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மள அறியாம வந்து ஒரு மன்னிப்பு கேட்க தவறி இருப்போம், இல்லைனா நம்மளோட ஈகோவா இருக்கும். இது ரெண்டையுமே வந்து விட்டுட்டோம். ரொம்ப கான்சியஸா அதாவது நம்ம பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்றத நம்ம ரொம்ப யோசிச்சு பேசணும். அதாவது நம்ம எப்பவுமே வந்து நமக்கு எதிர்க்கிற இருக்கக்கூடியவங்களை காயப்படுத்தாத மாதிரியான வார்த்தைகளை நம்ம உபயோகிக்க பழகிட்டோம் அப்படின்னா இந்த மன்னிப்பு அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுக்காமலே போயிடலாம். அடுத்து நம்மோட இணையம் நேயரோட கருத்து கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க
0: வைத்தியநாதன். நாங்க வண்டி
1: நன்றி. அடுத்து நம்முடைய இணையம் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தருமபுரி மாவட்டம் குலகத்திலிருந்து முனியம்மாள் முனுசாமிங்கம்மா.
1: சொல்லுங்க முனியம்மாள்.
2: எங்களுக்கு வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து எங்க ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப நாள் குழந்தை இருந்தாங்க. குழந்தை பிறந்த குழந்தைய கொரோனா டைம்ல யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது, சளி இரும்பல் கிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு எங்க ஃப்ரெண்டு அது புரிஞ்சிக்காம என்கிட்ட கேசுறது இல்லைங்க மேம். அஞ்சு வருஷமா
1: இப்ப வரைக்கும் பேசலையா?
2: பேசலைங்க. ஆனா நான் வந்து சொன்னது நல்லதுக்கோசரதா சொன்னேன். நம்ம உயிர்
1: பெரியவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அப்ப குழந்தைங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பத்திரமா வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இல்லையா. சரி, நீங்க நல்ல நோக்கத்தெல்லாம் சொல்லிருக்கீங்க, ஆனா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து அது புரியல இப்ப வரைக்கும், அவங்க அதை யோசிக்கல.
2: சாரி சொன்னேன், ரொம்ப வற்புறுத்தி கால் ரோல நிலைமையா கூட கேட்டு பார்த்தேன். ஆனா அவங்க, நீ வந்து என் குழந்தை, எனக்கும் குழந்தை 14 வருஷம் விட்டு பிறந்தா, நீ என் குழந்தைய தூக்க கூடாதுன்றதுக்கோசரம் சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்ன வரைக்கும் அது எனக்கு ஜீர்ணிக்க முடியல.
1: இல்ல, உங்களோட தப்பு எதுவும் இல்ல, நீங்க சாரியும் வந்து சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு அது இன்னும் புரியல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா முனியம்மாள்?
2: கண்டிப்பா மேம், கண்டிப்பா.
1: சரிங்க, நன்றி. இணைந்து நேரம் காலை 9:17. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம். இன்று கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பாஸ் கைவனில் June 4 கோலாகல ஆரம்பம்.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல

0: ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
9: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
8: அப்படியா?
9: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: வித்யா விகாஸ்.

0: மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, இளம்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புலியுடன் உதயமாகியுள்ளது.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கைவன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. June 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் காலை 9:30. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம், இன்று கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல. உதட்டில் வந்து நின்றது அன்று மன்னித்து விடு என்ற ஒரு சொல், ஈகோ என்ற கதவு அடைத்தது இன்று. இன்று நீ இல்லை அந்த சொல் மட்டும் நெஞ்சுக்குள் நின்று அழுகிறது. கல்லறைக்கு சொல்லி என்ன பயன், காதிருந்த போது சொல்ல தவறிவிட்டேன். நேர்களே, நம்ம வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்க தவறணும் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து இப்போ ஒரு சில நேர்கள்லாம் வந்து சொன்னாங்க, நான் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன், அந்த நேரத்தில் நான் தப்பு பண்ணனோ இல்லையோ, ஆனால் ஒரு சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படி இருந்திருக்குமோ, நான் நல்லதுக்கு தான் சொன்னேன் ஆனால் அவங்க இது இன்னுமே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோழி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நமக்குள்ளே நம்ம எந்த தப்புமே செய்யாமல் நமக்கே இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா, அவங்களுக்கான ஒரு சில டிப்ஸ் தான். இப்போ வந்து நம்ம மன்னிப்பு வந்து கேட்க தவறில்ல, கேட்க தவறு அதாவது கேட்டுட்டோம், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஒரு சிலர் வந்து இன்னமும் வந்து கோபமாக வந்து மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா, நடந்தது நடந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். இப்போது தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்றத நம்ம நம்மளே ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க இப்போ எங்கே இருந்தாலும் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு கடிதமோ இல்லை யார் மூலமாகச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிடலாம். அதாவது மன்னிப்பு வந்து ஏற்றுக்கப்படவிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசு வந்து லேசாயிடும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க திரும்ப நம்மளை பேச வைக்கிறதுக்காக செய்வோம். அந்த ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டும் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் வந்து நாம் வந்து அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது, ஒரு வலிமையானது. அது வந்து அந்த உறவு மூலமாக வந்து நமக்கு கிடைச்ச அதாவது நமக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ஈகோவோ இல்லை வந்து நாம் என்ன தப்பே செய்யலையே அப்படின்ற ஒரு சின்ன நினப்பு மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்க தவறிட்டோம் அப்படின்னா அந்த உறவை வந்து நம்ம இழந்துடுவோம். கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளோட இணையம் நேயரோட கருத்தை கேட்டுவோம். வணக்கம்.
7: வணக்கம். காலை வணக்கங்கம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
7: ஐயம்புதூர் கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா, கேட்க தவறிய மன்னிப்பு.
7: அம்மா, மன்னிப்பு கேட்டவர்கள் மனிதர்கள், மன்னிக்க தெரிந்தவர்கள் மாமனிதர்கள். அதனால நான் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செஞ்சா கூட நான் இங்க நான் உடனே மன்னிப்பு கேட்டுக்கோங்கம்மா, அப்பப்ப மன்னிப்பு கேட்டுக்கோங்கம்மா. மன்னிப்பு கேட்காம ஏன்னா நான் தவறு செஞ்சா கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுக்குவேன். மன்னிச்சிட்டோம்னா அந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அவங்க சாரிப்பா அப்படின்ட்டா வாங்க வாங்க அப்படின்னா ஒண்ணு இல்லப்பா, எதுக்குப்பா சாரி எல்லாம் கேக்குற அப்படின்ட்டு என்னோட சேர்ந்துக்குவாங்க. என்ன என்னோட இருக்கிறவங்க பூராவுமே

0: நண்பர்கள் தான்மா, எல்லாரோடையும் நான் அன்பா இருப்பேன், பேச மாட்டேங்கம்மா. ஏன்னா அவங்க மனுஷன், நம்ம வந்து ஏதாவது அவங்க கோபமா சொல்லுவாங்க, அப்ப வந்து நமக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும். அதனால ஒருத்தர் மனுஷன் நோக்கடிக்காம இருந்தாலே நம்ம எல்லாரோடையும் நட்பா இருக்கலாங்கம்மா.
1: சரிங்க, ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து நம்மோடையும் நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி பெண்பாளைக்கு வணக்கம். எடப்பாடி தாவந்தூர் டெய்லர் முருகன்.
1: சொல்லுங்க முருகன்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க.
2: கிடையாது.
1: நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
3: காலை வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா, கேட்க தவறிய மன்னிப்பு.
3: அதான் பாருங்க, குடும்ப உறவுகளிடையே, நண்பர்களிடையே ஒரு நெருக்கமான உறவு இருக்கிற ஒரு மூணாவது நபர் வந்து நம்மளுடைய அந்த உறவுடைய நெருக்கத்தை பிரிக்கிறது கூட சில விஷயங்கள்ல வந்து
1: சொல்லுவாங்க. உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா.
3: அங்க நல்லதான் கேக்குது.
1: சொல்லுங்க.
3: இல்ல அதான் பாருங்க, இப்ப உறவோ மத்த நட்போ இதுல வந்து நம்ம நெருக்கமா இருக்கிற விஷயம் வந்து சில பேருக்கு வந்து கண் உறுத்துல கூட இருக்குமா. அது மாதிரி சந்தர்ப்பங்கள அவங்க நம்ம நட்பையோ உறவையோ பிரிச்சு முயற்சி பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பங்கள நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா. இவரு நம்மள இப்படி சொல்லுவாரா அப்படின்னு நம்ம பிரிச்சினோம். திடீர்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நாம தெரியும் நம்ம சொல்றானே அப்படின்னு நம்ம வந்து பேச விட்டுறோம் வச்சுக்கோங்க. அது இந்த உறவு பாதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த உறவுல வந்து அதனால அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள நம்ம செஞ்சு தப்புங்கிற மாதிரி உணர்ந்துட்டாவே அவரு நமக்கு
1: நினைச்சுட்டோம்னா நமக்குள்ள அந்த ஒரு நட்பு வந்து நீண்ட காலம் நீடிக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சொல்லுங்க ஐயா.
4: மன்னிப்பு தவறிய மன்னிப்பு கேக்குறது தவறியது. அதாவது செஞ்ச தப்ப உணர்ந்துட்டோம்னா உடனே சாரி அப்படி இல்ல மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி
1: கேட்டுறான்.
4: ஆனா நம்ம செஞ்சது தப்பு இல்ல, நம்ம செஞ்சதுதான் சரிங்கும் போது தவறு மன்னிப்பு கேட்க தவறிடுறோம். காலப்போக்குலதான் அது வந்து புரிய வரும் போது நம்ம கேட்கும் போது அந்த மன்னிப்பு வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றது இன்னொரு விஷயம். ஆனா நான் தருமபுரி பண்பலைக்கு முரளி ஐயா இருந்த நிறைய கண்டன கடிதங்களை எழுதி அழுத்தி அடிச்சிருந்த அந்த ஐயா என்ன நினைப்பாரு மன்னிப்பட ஒரு நாள் கூட கேட்கல, விளைபெற்று போயிட்டாரு கோயம்புத்தூருக்கு. நினைச்சு நினைச்சு வருத்தப்படுற ஐயா ஒரு நேர்லயோ இல்ல ஒரு தொலைபேசியோ பார்த்து ஒரு ஒரு மன்னிப்பு கேட்கணுங்கிற எதிர்பார்த்ததே கிடையாது, தவறியே போயிட்டு இருக்குது. அது ஒரு நாள் கைகூடும் நான் நம்புறேன்.
1: அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும். இப்போ வந்து நம்ம நமக்கு அந்த உறவு வேணும், நம்ம வந்து செய்கிறது சரியா தப்பா அப்படின்ட்டு வந்து நமக்கு அந்த உறவு தேவை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுரும். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரில் இருக்கவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம், அது அவங்க உணராமையே கூட போயிருக்கலாம். எப்பவுமே உணர்ந்தால் மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியா இருக்கோமா அப்படின்ற இதை வந்து நம்ம முதல்ல யோசிப்போம். நேரம் காலை 9:38, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் புதிய கிளை சென்னை ஆம்பாஸ்கை 1 ஜூன் 4 முதல் கோலாகல ஆரம்பம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்

0: എഞ്ചിനീയറിംഗ്, ഇലക്ട്രോണിക്സ് ആൻഡ് കമ്മ്യൂണിക്കേഷൻ എഞ്ചിനീയറിംഗ്, മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ്, ബിടെക് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡേറ്റാ സയൻസ്, ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജി, കെമിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് അഗ്രികൾച്ചറൽ എഞ്ചിനീയറിംഗ്, PhD ഇലക്ട്രിക്കൽ ആൻഡ് ഇലക്ട്രോണിക്സ് എഞ്ചിനീയറിംഗ്, MCA, MBA പോണ്ട പഠിപ്പുകൾ സിറന്ത മുറിയിൽ തകുതി പെറ്റ പേരാസിരുകളാൽ കർപ്പിക്കപ്പെടുകிறது.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mechery, Salem. Call 952-49-36156.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படமில்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் காலை 9:41. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம் வானலையில் வசந்தம். என்று கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல நம்ம தாமதமா கேட்கக்கூடிய ஒரு மன்னிப்பு. நீ கோபித்து சென்ற அந்த மாலை நான் எழுதிய மன்னிப்பு கடிதம் மேஜை டிராயரில் தூங்குகிறது. அனுப்ப தயங்கிய கணத்தில் நீ கடல் கடந்து போய்விட்டாய். இப்போது அந்த கடிதத்தின் ஒவ்வொரு எழுத்தும் என்னை குற்றவாளி என்கிறது. இந்த மாதிரி தாங்க, நம்ம மன்னிப்பு நேரடியாக கேட்கல அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு கடிதம் மூலமாக வந்து கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போடுற அந்த ஒரு விஷயம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாங்க, கடைசி வரைக்கும் அதை கேட்கவே முடியல அப்படின்ற வருத்தம் வந்து நமக்குள்ளே மட்டும் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை நாமளே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே கூடாது அப்படின்ற அளவில் நம்மளை யோசிக்க வச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரியா தப்போ அந்த உறவு நமக்கு முக்கியம் அப்படின்னா வந்து அவங்க அதை பின்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாகாமல் அதை அப்படியே வந்து தடுத்து நிறுத்திடும். அடுத்து நம்மோட இணையும் நேயர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மணிமேகலை.
8: அதாவது மனுஷங்க மனுஷங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இயல்பானது தான். ஏன்னா அந்த உலகத்துல மனுஷங்க மட்டும் வாழ கிடையாது, மற்ற உயிரினங்களும் வாழ்ந்து ஊரழிவு முதல் அறிவு வரை இந்த உயிரினங்களுக்கெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த விதத்துல பாதிப்பு ஏற்படுத்தி போனோம். கண்டிப்பா நடந்து போகும்போது நம்ம காலடியில மாட்டி இருக்க, பூச்சி, எறும்பு, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பூமிக்கு நாம நிறைய கெடுதல் பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் மக்காத குப்பையை போடுறது, அப்புறம் காற்றுக்கும் மாசு ஏற்படுத்துறோம். அது வந்து எரி வைக்கிறதுனால புகையை வந்து அந்த காற்று வந்து மாசடையுது. தண்ணியில வந்து சுத்தமான தண்ணியில வந்து சாக்கடை தண்ணி எல்லாம் கலக்கிறதுனால தண்ணியும் மாசடையுது. அதனால இப்படி எல்லாத்துக்கும் நம்ம வந்து மனுஷங்க விதத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணுமா?
4: கண்டிப்பா கண்டிப்பா. தெரிஞ்சோ தெரியாமே நம்ம நிறைய தவறுகளை தினம் தினம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை நம்ம எதெல்லாம் ரியலைஸ் பண்றோமோ அப்ப மன்னிப்பு கேட்டணும் இல்லையா? நன்றி. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட நட்புக்குள்ள, ஒரு உறவுக்குள்ள இந்த மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, இந்த பூமியில நிறைய வந்து விஷயங்கள் இருக்கு, அதை

0: நம்ம வந்து தினமும் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை பற்றி நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கிறோமா அப்படின்னா அங்கே வந்து கேள்விக்குறியாக தான் வந்து நிற்கிது. அடுத்து நம்மளுடைய இனி நேயரோட கருத்தை கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தர்மபுரி மாவட்டம் கடத்தூரிலிருந்து உமர் பாருக் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க உமர் பாருக். நலம்.
1: கேட்க தவறிய மன்னிப்பு சொல்லி சிறப்பான தலைப்பு கொடுத்திருக்கீங்க மேடம். அதாவது மேடம், தவறு செய்தவர் வஞ்சி ஆகணும், தப்பு செய்தவன் தெரிஞ்சு ஆகணும் மேடம். அதாவது மன்னிப்பு கேட்ட தவறியவர் ஒரு ஒரு உறவை இழக்கலாம் மேடம், மன்னிப்பு கேட்டவர் ஒரு இதயத்தையே வெல்லலாம் மேடம்.
0: சிறப்பா சொல்லிட்டீங்க. ஒரு வார்த்தையில சொன்னாலும்
1: ஒருத்தல் அவர் நான நன்மையம் செய்துவிடல் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்காரு வள்ளுவர் கூட. நமக்கு ஒரு தீமை செய்துட்டா கூட அதை மனசுல வச்சுக்காம அவர்கிட்ட நாம வந்து அவர் செய்த தீமையை சுத்தி காட்டாம அவருக்கு ஒரு நன்மை செய்துட்டா அதன் மூலம் அவர் ஒரு சிறுவத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நம்ம ஆயிடுறது இல்லா?
0: கண்டிப்பா நம்ம எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருக்கலாம் இதை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு இல்லைங்களா? சரிங்க, நன்றி. அடுத்து நம்மோட இனிமே நேர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: காலை வணக்கங்க.
0: வணக்கம்.
2: கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறேங்க. தர்மபுரி.
0: சரி சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. கேட்க தவறிய மன்னிப்பு
2: வந்துங்க. என்னுடைய அருமை நண்பர் பணக்கட முருகேசன் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாருங்க. நான் வந்து டெய்லியும் போய் பார்த்துட்டு ஒரு மாசமா போய் பாக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு மாசம் கழிச்சு நைட்டு போலியோ கூட வந்து அவர் அத வந்து மனசுல வந்து ரொம்ப வருத்தமா போய் கிடைச்சா அவங்க மகள்கிட்ட போய் நான் ஒரு மன்னிப்பு கேட்டேன், இந்த மாதிரி வந்து பாக்க முடியாதுமா அன்னைக்கு சொல்லி சொன்னாங்கம்மா. நாங்க இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப வருத்தம் கிடைக்குங்க.
0: சரிங்க, எப்ப நீங்க அந்த மன்னிப்பு அதாவது கேட்டுட்டீங்களோ அதை உணர்ந்துட்டீங்களோ அப்பவே வந்து அது சரியா போயிடும்.
2: ஒரு மாசம் நல்லா நண்பருங்க, நமக்கு ரொம்ப டியரஸ்ட் நான் படக்கல முடிவுங்க.
0: சரிங்க, நன்றி. அடுத்து நம்மோட இனியும் நேயர். வணக்கம். வணக்கம்
3: சகோதரிக்கு. இனிய வணக்கம்.
0: வணக்கம்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
0: சொல்லுங்க தேன்மொழி, கேட்க தவறிய மன்னிப்பு.
3: கேட்க தவறிய மன்னிப்புனாலும் மன்னிப்புன்றது வந்து நமக்குள்ள அந்த நிமிஷம் அது மனசு திருப்தி பண்றதா இருந்து சொன்னாதாமா அது திருப்தி ஆகும்.
0: கண்டிப்பா
3: திருப்தி இல்லாத நீ சாரின்ற ஒரு வார்த்தையில வந்து அது நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிற அளவுக்கு அது இடம் கொடுக்காது மனசு.
0: இடம் கொடுக்காதுதான், ஆனா நம்ம எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த கோபத்தை குறைக்கும் இல்லையா?
3: இருந்தாலும் அது நீங்க முடியாதுமா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து சொல்ற வார்த்தை வாழ்க்கையில அது சிகர மாதிரி இருக்கும். அது
0: ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்ன்ற மாதிரி.
3: ஆமாமா, அது பாக்குமா, நானே அத அனுபவிச்சிருக்கிறேமா. எங்க வீட்டுக்காரர் கொரோனா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. அந்த சூழ்நிலையில நான் மளிகை கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் எதிர நின்னு நீ பத்து அடிக்கு அந்த ஆட்டம் செலவுக்கு சீட்டு கொடுமாட்டாரு. இவ்வளவு பேர் இருக்கும்போது நான் என்ன வந்தவா அழுதுனே நான் வந்துட்டோமா வீட்டுக்கு. அந்த கடைக்காரர் எனக்கு சொல்றாரு இன்னமும் நான் அவர் மூஞ்ச கூட பாக்குறதில்ல.
0: சரிங்க, நன்றி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க, நன்றி. இனிந்தமைக்கு நேரம் காலை 9:47 கேட்டு ரசிச்சு இருக்கோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: LN காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: நேரம் காலை 9:53. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். வானலையில் வசந்தம், இன்று கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல தான் மலம் வந்துட்டு இருக்கு. அடுத்து நம்மோட இணையம் நேரோட கேள்வி கேட்டுவோம், அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
3: சொல்லுங்க கோபால்.
4: தலைப்பு நல்ல தலைப்புமா. நான்லாம் கண்டிப்பா எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னோட சின்னவங்களும் சரி பெருவங்களும் சரி.
3: சரிங்க, ரொம்ப நல்ல பழக்கம். அதாவது தப்புன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்டுறது நல்ல விஷயம் இல்லையா?
4: ஆமா.

0: இருக்குமா?
1: சரிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: நான் குக்கல்மலை மீதிகாரங்கட்டையே ராஜேஸ்வரி பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி, கேட்க தவறிய மன்னிப்பு.
2: தப்புன்றது வந்து எல்லாமே நாமளும் சண்டை போடுவோம், இருக்கிறவங்களும் சண்டை போடுறோம். சண்டைன்னு வந்தா என்ன நடக்கும்? ஆனா வந்து மன்னிக்கணும், மன்னிக்கிறவன் தான் மனுஷன்.
1: கண்டிப்பா.
2: நான் வந்து அது மாதிரி பாத்திருக்கேன், வந்து 1.5 வருஷம் பேசாம இருந்திருக்காங்க.
1: 1.5 வருஷம்
2: என் வீட்டை தேடி வந்திருக்காங்க. அவங்க செஞ்சது வந்து தப்புதான் தெரிஞ்சும் வந்தாங்க. வந்தபோது சரி வாமா
3: சந்திரசேகர்
1: பேசுறேன்.
3: நான் சொல்றது புரிஞ்சுக்காம தவறு அப்படிங்கறத செஞ்சுட்டான். அந்த சமயத்துல எனக்கு வந்து கோபம் வந்துருச்சு. மேம், பக்கத்துல இருக்கிறவங்க முன்னாடியே நான் சொன்னேன், நீ பண்ணினது தப்பு, நீ புரிஞ்சு மாதிரி தப்பு செய்ய நியாயமா அப்படின்ட்டு நான் திட்டி கேள்வி கேட்டுட்டேன். மேம், அப்புறமா அவன் ஒண்ணுமே சொல்லல, அமைதியாயிட்டான். ஆமா, அந்த நான் தண்ணினது தப்பு அப்படின்ட்டுன்னு அவன் ஒத்துக்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ மத்தவங்க முன்னாடி அவனுக்கு உரிமையில திட்டோமே, அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டுன்னு. நான் அந்த சமயத்துல மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கல எல்லாரும் முன்னாடியும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு தோணுச்சு, அப்புறமா கேட்டேன் அவங்க கிட்ட, சாரிடா நான் மத்தவங்க முன்னாடி வச்சு பண்ணிட்டேன், உனக்கு திட்டணும்னு கிடையாது, பட் நான் சொல்லறது நீ புரிஞ்சுக்காம தவறு செஞ்சு உனக்கு பாதிப்பு அடைய போகுதே அப்படிங்கிற எண்ணம் தானே. இப்ப ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீ மன்னிப்பு கேட்கனாலும் சரி கேட்கலனாலும் சரி, எப்பவும் நீ உரிமைய மேல கோச்சுக்கிறதுக்கு இருக்குன்னா. இப்ப நான் யோசிச்சேன், அந்த ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட சில பேர் கேட்கலன்னா அது பெருசா எடுத்துக்காதவங்க நமக்கு ஃப்ரெண்டா கிடைச்சாங்கன்னா எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் அப்படின்ட்டுன்னு அந்த தருணம் உணர்ந்தேன். அதுல இருந்து கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இடம் பொருள் லேவல் அறிந்து அதை வெளிப்படுத்துறேன் மேம். அது அந்த ஒரு நல்ல குணம் எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் கழிச்சு வந்தது மேம்.
1: சரிங்க, ரொம்ப சிறப்பு. அதாவது ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துப்போம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க நண்பர்கிட்ட இந்த விஷயத்த வந்து கத்துருக்கீங்க. எல்லாரும் வந்து இதே மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா உங்களுக்கு கிடைச்ச நண்பர் வந்து நல்ல விதமா யோசிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றிங்க உங்களோட கருத்தை பகிர்ந்துகிட்டீங்க.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5
5: வணக்கம். தருமபுரி மாவட்டம்,
6: திருப்பத்தூர் மாவட்டம்,
7: சேலம் மாவட்டம்,
8: திருப்பத்தூர் மாவட்டம்,
9: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
10: ராசிபுரத்துல இருந்து
8: எனக்கு பிடித்த பாடல்
11: படையப்பா படத்துல இருந்து
12: எம் பேரு படையப்பா, இடப்பட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா,
13: ஐயன் திரைப்படத்துல இருந்து
14: விழி மூடி யோசித்தால்,
15: பசும்பொன்ல இருந்து
16: தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை.
4: உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை கேட்டவை கேட்டவை.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேரம் 9:57 ஆயாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இனியும் நேயரோட கருத்தையும் கேட்டுருவோம். வணக்கம்.
17: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
17: கடலூர் மாவட்டம், தமிழ்ச்செல்வி.
1: சொல்லுங்க தமிழ்ச்செல்வி, உங்களோட கேட்க தவறிய மன்னிப்பு.
17: மன்னிப்புன்றது பிறந்தன்மையான ஒரு வார்த்தை. அதை கேட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்ல.
1: கண்டிப்பா
17: ஒருத்தர் விட்டு குடுத்துட்டோம். கொஞ்சம் யோசிக்காம கேட்டுட்டோம்னா
1: நம்மளோட மதிப்பையும் அது உயர்த்தும் இல்லையா?
17: ஏத்துப்பாங்க. நம்ம சொல்ற விதத்துல நம்ம எந்த பக்கம் தப்பு எந்த பக்கம் சரி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாவே சரியா போயிடும் பிரச்சனைங்க.
1: கண்டிப்பா, ரொம்ப சிறப்பா.
17: என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட கருத்து அதுதான்.
1: சரியோ தப்போ நம்ம அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும். சரிங்க சரிங்க, ரொம்ப அழகா கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி
17: நன்றி.
1: அடுத்து நம்மோட இனியும் நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
18: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
18: ஏரியோடி விட்டு
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி.

மன்னிப்புன்னு கேட்டிருக்கீங்க. எந்த டைம் வேணாலும் கேக்குறது, நான் கேக்குற மன்னிப்பு என்ன, என் தம்பிக்கு தான் கேட்பேன். என்ன எப்ப வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலையும் வந்து தூங்கும் போது எழுப்பிக்கிட்டாங்க, தாங்க மன்னிப்பு, என்னுடைய மன்னிப்பு. அவர் வந்து நான் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது வந்து கூட்டு போனாரு, இங்க நான் ஊர்ல இருக்கும்போது வந்து டவுனுக்கு கூட்டு போனாரு. கூட்டு போகும்போது போயிட்டேன், அவங்க கொஞ்சம் அதிகமா உடம்பு சரியில்லாம போயிட்டுதான், நீ இங்க கூட்டு வந்தா உடம்பு சரியில்லை, நான் அங்க இருந்தா நல்லா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி திட்டும் போது, இப்ப என்னடா இப்படி சொல்றாங்களே, நீங்க எதுவுமே பேசலாம, ரொம்ப அமைதியா இருந்துட்டேன், ஒரு வாரத்தோட எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை கேட்கல.

0: அங்க இருந்தா நல்லா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லி திட்டும் போது, இப்ப என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு எதுவுமே பேசலாம. ரொம்ப அமைதியா இருந்துட்டேன். ஒரு வாரத்தோட எப்படி இப்படி செல்றீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை கேட்கல. இன்னொன்னு ஒரு மன்னிப்பு கேட்கல. அதுக்கான இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இன்னைக்கு எங்க தம்பிக்குதாங்க மன்னிப்பு நான் சொல்றது. நன்றி
1: நன்றி நன்றி. நிறைவா நம்ம கூட நேயரோட கருத்துக்களை கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
1: சொல்லுங்க நிஷா.
2: நம்ம தெரிஞ்சு தெரியாம எந்த ஒரு சொல்லாளியும் நம்ம மனதாலையும் எந்த ஒரு தப்பு பண்ணிட்டாலும் நம்ம மன்னிப்பு கேக்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நன்றிங்க.
1: நன்றி நன்றி. நிறைவா வந்தாலும் வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. அது நம்ம தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த செகண்ட் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். கவிஞர் வைரமுத்து கூட சொல்வார், மன்னிப்பு அப்படின்றது பலவீனம் அல்ல, பலம் உள்ளவன் மட்டும்தான் வந்து மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த நிமிஷத்துலேயோ எந்த இடத்துலையும் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால நம்மளோட மரியாதை குறைஞ்சிடுமோ, நம்ம கௌரவம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் நம்ம மனசாட்சி உறுத்துது, நம்ம செஞ்ச ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு நமக்கு படுற அந்த நேரத்தில் வந்து நம்ம மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளோட மதிப்பை தான் வந்து உயர்த்தி காட்டும். பாருப்பா இவ்வளோ பெரிய மனுஷன் ஆனாலும் வந்து தெரியாம பண்ணிட்டு பாரு, இருந்தாலும் வந்து அவரோட அந்த ஈகோ இதெல்லாமே விட்டுட்டு அவரோட வயசு எதையுமே யோசிக்காம மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளோட மதிப்பை வந்து உயர்த்தி தான் காட்டும். நம்ம கேட்க மறக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளை வந்து காலம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கேட்டிருக்கலாமோ, கேட்க தவறுனதுனால இப்போ வரைக்கும் அதை நினச்சி நினச்சி நினச்சி நம்ம வந்து ரொம்ப வருத்தப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிக்க வைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடமா இருந்தாலும் சரி, என்ன நேரமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் உங்களுக்கு தப்புன்னு படுதோ அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டுருங்க. அதை உணர்ந்து கேட்கறது தான் மிக சரியானதும் கூட. நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்று கேட்க தவறிய மன்னிப்பு அப்படின்ற தலைப்பில் வளம் வந்தது. நிறைய நேர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்ப அழகாக வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சில இடங்களையும் வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டேன், இந்த இடத்துல நான் கேட்க மறந்துட்டேன், ஆனால் இப்போ வரைக்கும் நினச்சி நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவங்களோட கருத்துக்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. பகிர்ந்துக்கிட்ட நேர்கள் அனைவருக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 10:02, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
5: ஒரு பெரிய அரங்கம், ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. அரங்கமே அமைதியாக சொற்பொழிவாளரின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தது. சொற்பொழிவாளர் அறம் செய்வதை பற்றியும் தர்மத்தின் மேன்மை பற்றியும் அருமையாக பேசிக் கொண்டிருந்தார். கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் ஒருவர் சொன்னார் என்னிடம் மெதுவாக, நானும் தானம் தர்மம் செய்து பெரிய வள்ளலாக ஆக வேண்டும் என்றுதான் பார்க்கிறேன். ஆனால் ஒரு பிச்சைக்காரன் கூட என்னிடம் பிச்சை கேட்டு வரமாட்டேன் என்கிறான், என்ன செய்ய? சரி, நீ ஸ்கூட்டரில் தானே வந்திருக்கிறாய், நானும் உன்னுடன் வந்து விடுகிறேன், மறக்காமல் அழைத்துப்போ. ஏனென்றால் என் சட்டை பையில் பஸ்ஸுக்கு கூட காசில்லை. நான் நினைத்து கொண்டேன், தான் சென்று வருவதற்கு கூட தன் செலவுக்கு கூட பையில் பணம் இல்லாதவன் எப்போது வள்ளலாக மாற முடியும்? எப்போது தர்மசீலராக பெயரெடுப்பது? அறம் செய்வது தர்மம் செய்வது ஒன்றும் லேசான காரியம் இல்லை. சிலர் வேண்டாவிருப்பாக தர்மம் செய்வார்கள், சிலர் புண்ணியம் கிடைக்கட்டுமே என்று செய்வார்கள், சிலர்தான் உண்மையாக தர்மம் செய்வார்கள். உண்மையாக தர்மம் செய்வது என்றால் என்ன? மேலோகத்தில் ஒரு காட்சி. நரகக் குழியில் கிடக்கிறாள் ஒரு கிழவி.

0: வீட்டுக்குள் கிடக்கும் கிழவி அந்த வழியாக போவோர் வருவோரிடமெல்லாம், ஐயா கொஞ்சம் தூக்கிவிடுங்கய்யா, இங்கே நரக குழிக்குள்ளே கிடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கியா என்று கெஞ்சி கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள். அவள் மீது பரிதாபப்பட்ட ஒரு தேவதூதர் அவளுக்கு உதவ முன்வந்தார். கிழவி, உன்னை நரகக் குழியிலிருந்து தூக்கி விடுகிறேன். தூக்கி விடுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நீ பூலோகத்தில் இருக்கும்போது யாருக்காவது தர்மம் செய்திருக்கிறாயா? கிழவி யோசித்தாள். தான தர்மமா? என் வாழ்க்கையில் அப்படி எதையுமே நான் செய்ததில்லை. எறும்பு புற்றில் கூட நெருப்பைத்தான் கொட்டினேன். தேவதூதர் சொன்னார், நன்றாக யோசித்துப்பார். ஏதாவது சிறு தர்மம் செய்திருந்தால் கூட போதும், தூக்கிவிட்டு விடுவேன். ஆனால் நீ செய்திருக்கும் தர்மம் பிரதிபலன் கருதாமல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஐயா, ஞாபகம் வந்துருச்சிங்கய்யா, ஒரு தடவை நான் சந்தையில் பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன். ஒரு பிச்சைக்காரி பசிக்குது என்றால் என்னிடத்தில் இருந்த வாழைப்பழம் ஒன்றில் அழுகிய பாதியை அவரிடம் கொடுத்தேன். தேவதூதர் தியானித்தார். அவர் கையில் அந்த அழுகிய பாதி வாழைப்பழம் கையில் வந்தது. நல்லது, இந்த பழத்தை பிடித்து கொண்டு நரக குழியிலிருந்து மேலே வா. கிழவி அந்த பழத்தை பிடித்து கொண்டாள். தேவதூதர் அவளை மேலிருந்து தூக்கினார். கிழவி மேலே ஏறுவதை பார்த்த நரக குழியிலிருந்த சிலர் அவளது கால்களை பிடித்து கொண்டு அவர்களும் மேலேற கிளம்பினர். கீழே பார்த்த கிழவி சொன்னால், விடுங்கடா கால, நானே என்னுடைய பழத்தை பிடித்து கொண்டு மேலே போகிறேன், நீங்கள் எதற்கு என் காலை பிடிக்கிறீர்கள்? தேவதூதர் பிடித்திருந்த கையை விட்டுவிட்டார். மீண்டும் கிழவி நரக குழிக்குள். நான் எனது என்கிற எண்ணமில்லாமல், இதை செய்தால் இது கிடைக்கும் என்கிற பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுவதே தர்மம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இனிய காலை வணக்கம் நேர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைகின்றோம். இது நீங்கள் கட்டவை. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
7: வணக்கம், என்னுடைய பெயர் திருமால், சிங்களகிரியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய மனைவி திலோத்தனவிற்காக ஒரு பாடல், சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து, வெய்யோன் சில்லி.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும்

0: ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94 42 22 21 02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: 10:16 கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
6: தர்மபுரி அன்பலைக்கு வணக்கம். காயத்ரி பாலக்கோட்டில் இருந்து. நீதானே என் பொன் வசந்தம் படம் பாடல் சாய்ந்து சாய்ந்து.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.

0: மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்டு 100% கடல எண்ணெய்.
4: 10:25 நாம் கெட்ரஸ் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல் இடம்பெற்றப்படும். உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்களது குரலில் பதிவு செய்து 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். உங்களது விருப்ப பாடலும் காற்றலையில் வளம் வரும். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
5: நான் தாதனங்கிமிருந்து பார்த்திபன். எனக்கு பிடித்த பாடம் அவள் வருவாள் இருந்து சேலையில் வீடு கட்டவா சாங்ஸ் போடுவோம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 43 23 40 01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
8: வணக்கம், என் பேரு சுபா, அரூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ரம்மி படத்திலிருந்து அடியே என்ன ராகம் பாட்டு வேணும். நன்றி.

0: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
7: சொல்லுங்க.
6: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
7: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணணும்.
6: ஆனா அத எப்படி பண்ணணும்?
7: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
6: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
7: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
6: அவ்வளவுதானா?
7: அவ்வளவுதான்,
6: புரிஞ்சிடுச்சு.
7: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: விவசாயி வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.

0: 10:39 நிமிடத்தில் நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் சக்திவேல், பாப்பரப்பட்டியிலிருந்து பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் சிறைப்படுத்தலிருந்து ஹே நீலோத்திசாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நெர்லயத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கட்டவை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்கே பிரபாகரன். நன்றி நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
6: ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்கலாம்.
7: வணக்கம் காய்ஸ், என் பேரு சேஷ்மா. ஆல் இண்டியா ரேடியோ வந்து இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் ப்ராட்காஸ்டிங் சர்வீஸ்ல ஒண்ணு. இது ஒரு சிம்பிள் ரேடியோ ஸ்டேஷன் இல்ல, இது ஒரு வாய்ஸ் ஆஃப் த நேஷன் மாதிரி. டீகேட்ஸா இது நியூஸ், எஜுகேஷன், கல்ச்சர், மியூசிக் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம மக்களை ரீச் பண்ணிட்டு வருது. இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. சோசியல் மீடியா, பாட்காஸ்ட், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனாலும் ஆல் இண்டியா ரேடியோக்கு இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் ஆத்தென்டிசிட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ்ல பார்த்தா இன்னும் கூட ஆல் இண்டியா ரேடியோ ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காது, ஆனா ரேடியோ வந்து ஒரு சிம்பிள், அஃபோர்டபுள் அண்ட் ஆக்சசபிளா இருக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஹெல்த் அவேர்னஸ், அக்ரிகல்ச்சர் அப்டேட்ஸ், இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல் இண்டியா ரேடியோ மூலமா ரீச் ஆகுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவோட லாங்குவேஜ் டைவர்சிட்டி. இந்தியால அவ்வளவு லாங்குவேஜஸ் இருக்கு, அவ்வளவு லாங்குவேஜஸ்லயும் ப்ரோக்ராம்ஸ் ப்ராட்காஸ்ட் பண்றாங்க ஆல் இண்டியா ரேடியோல. அண்ட் பர்சனலி பேசணும்னா ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம்ஸ்ல ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். அதுல பேசுற ஸ்டைல் ரொம்ப கம்போஸ்டா, கிளியரா, மீனிங்ஃபுல்லா இருக்கும். அது லிசனர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுவும் ஸ்டோரி டெல்லிங், இன்டர்வியூஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் அவ்வளவு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓவராலா பார்த்தா ஆல் இண்டியா ரேடியோ ஒரு மீடியா பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்ல, இது ஒரு கவர்மெண்ட்க்கும் மக்களுக்கும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ் மாதிரி. இது ஒரு டீச்சர், ஒரு என்டர்டைனர், அப்புறம் சம்டைம்ஸ் ஒரு கம்பேனியன் மாதிரி கூட. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆகினாலும் கண்டென்ட்டோட சின்சியாரிட்டி அண்ட் பர்பஸ் தான் முக்கியம். அண்ட் இந்த விஷயத்துல ஆல் இண்டியா ரேடியோ எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள். சோ ஆல் இண்டியா ரேடியோ வந்து நம்மளோட கல்ச்சுரல் வாய்ஸா இருக்கு. இது நம்ம ஹிஸ்டரியும், நம்ம பிரசன்ட்டையும், நம்ம வேல்யூஸையும் இன்னுமே கேரி பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே கேரி பண்ணும். தேங்க்யூ காய்ஸ்.
8: ஹாய், நான் இவாஞ்சலின். ஆல் இந்தியா ரேடியோ இப்போ 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. நீங்க நினைச்சு பாருங்க, இன்டர்நெட் இல்லாத காலத்துல இருந்து இப்போ டிஜிட்டல் இயரா வரைக்கும் மக்களோட மனசுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு மீடியம் தான் நம்ம ரேடியோ. எனக்கு பர்சனலா சொல்ல போனா, நான் சின்ன வயசுல இருந்தபோது காலையில எழுந்த பிறகு நியூஸ், அதுக்கப்புறமா இனிமையான பாடல்கள், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரோக்ராம், அது எல்லாமே ஒரு ரொட்டீன் மாதிரி எனக்கு இருந்தது. ஆனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் எங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்க காலத்துல ரேடியோ இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு. அதுலயும் குறிப்பா இன்று ஒரு தகவல்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தியவர் தென்கட்சி சுவாமிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட வாய்ஸ் கேட்கும் போது எல்லாருமே அமைதியா அவர் என்ன பேசுறாரு, என்ன கதை சொல்றாரு அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லாம அவர் சிம்பிளா சொன்னாலும் அதுல ஒரு மாரலோட ஒரு லெசன் கத்துக்கிற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. இன்னும் ப்ரோக்ராம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம ஒரு கம்பானியனாவோ ஒரு டீச்சராவோ நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரியும் அந்த ஸ்டோரிஸ் இருக்கும். இன்னும் சில கிராமங்களை பாத்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாத காலத்துல இப்ப கூட ரேடியோ வச்சுதான் நியூஸும், டிசாஸ்டர் பத்தி, எலெக்ஷன் பத்தி, நாட்டு நடப்ப பத்தி, இது எல்லாத்தையும் வந்து ரேடியோ மூலமா தான் கத்துக்கிறாங்க. சோ ரேடியோ வந்து ஒரு சாதாரண பொருள் இல்ல, அது வந்து நமக்கு ஒரு எமோஷன். எனக்கு பர்சனலா ரேடியோவில் வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜஸ், சாங்ஸு, கல்ச்சர்ஸ் அது எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ரேடியோ தான். இன்னும் சொல்ல போனா

0: சோஷியல் மீடியா பாட்காஸ்ட்லாம் இப்போ வந்துடுச்சு, ஆனால் அப்போ காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே ரேடியோ மட்டும் ஒரு தனியான ஃபீல் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ரேடியோ இன்னும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கும். நமக்கு நாலேஜ் கொடுக்கறதுலையும் சரி, அவேர்னஸ் கொடுக்கறதுலையும் சரி, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கொடுக்கும். அதனால தான் எனக்கு ரேடியோ ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.
1: என் பேர் சிறுதீப். இப்போதான் நம்ம பாட்டு கேட்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு நம்ம ஸ்க்ராலிங்லேயே நம்ம லைஃபை வந்து தள்ளிட்டு இருக்கோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் டைலிங்கில் தான் இருந்தோம். அந்த டயலை திருப்பினாலே என்டையர் இந்தியாவுமே கனெக்ட் ஆகும். இப்போதான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நியூஸ் பார்க்கலாம், டிவி ஆன் பண்ணு, அப்போலாம் வந்து ரேடியோவை போடு அப்படின்றது மட்டும்தான் வீட்டில் கேட்கும் காலையில். ரேடியோவில் வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ்லேருந்து லோக்கல் நியூஸ் வரை எல்லாமே இந்த ரேடியோவிலே கேட்ட காலங்கள்லாம் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா பசங்க காலையில் நியூஸை பார்த்து லீவாக ஸ்கூலான்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனால் அப்போ நியூஸ் வானிலை இருக்கேனாலே ஆகாஷ்வாணிலே மட்டும்தான். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னா, இப்போ 90 வயசு ஆகுது நம்ம ஆல் இண்டியா ரேடியோவுக்கு. 1936 ஸ்டார்ட் பண்ணது, இன்னிவரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ரேடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம கேதர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ்க்கு வெதர் இன்ஃபோவாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், இந்த ஏர் இப்போ வரைக்குமே இன்னும் எஃப்எம் நியூஸ் எஃப்எம் சேனல்ஸாக கலக்கிட்டு இருக்கு. அந்த ரேடியோ கேட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு லெஜெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நிறைய சேனல்ஸில் கிரிக்கெட் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாமே பார்க்குறோம் இது பண்ணுற விஷயம்ல. அப்போ இந்தியா நீட்ஸ் 2 ரன்ஸ்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த 5 செகண்ட் சைலன்ஸ் விடுவாங்க. யார் ஜெயிக்கிறா யார் தோக்கிறான்னு தெரியாம அந்த ஹார்ட் பீட் லப் டப் லப் டப்னு அடிக்கும் போது அந்த ஒரு ஃபீல் வந்து அப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெட்ஒர்க், ஆல் ஓவர் இந்தியா ஒரிஜினல் நெட்ஒர்க்காக கனெக்ட் ஆகிட்டு இருக்கு.
2: ஹாய், திஸ் இஸ் ஐஸ்வர்யா. ரேடியோ வந்து ஒன் ஆஃப் த லைக் ரொம்ப ட்ரஸ்டடான விஷயமா ரொம்ப இயராக இருக்குது. பிகாஸ் வந்து எல்லா டிஃப்ரெண்ட் ஏஜ் பீப்புளுமே வந்து அது அவங்கவுங்க டே டு டே லைஃப்பில் வந்து ஹியர் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதனால் இருக்குது அப்படின்னா வந்து லைக் மெனி ரிமோட் பிளேசஸ், வில்லேஜஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து எல்லா சோஷியல் மீடியா ஆக்சஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து மற்ற இடத்துல என்ன நடக்குது, லைக் வெதராக இருக்கலாம், இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம், இல்லை பாலிடிக்ஸாக இருக்கலாம், இதை பற்றி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து ரேடியோ அப்படிங்கிறது அவங்களோட லைஃப்லேயே வந்து ரொம்ப ஒரு வைட்டலான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் ரேடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன, இந்த ரெயின்போ ரேடியோவில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க லைக் வந்து, ஸோ தட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வாட் எவர் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களோ எல்லாமே புரியும். டே டு டே லைஃப்ல லைக் ஒர்க் போறவங்களா இருக்கலாம், இல்லைனா வீட்டில் வந்து லெஷர் டைம்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து ரேடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் டெய்லியும் வந்து வேலைக்கு போகும்போது வந்து ரொம்ப டிராவல் பண்ணி போறவங்க அவங்க எல்லாமே கூட ரேடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் நியூஸ் கேட்கறதுக்கு, பாலிடிக்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ் இதெல்லாமே பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ரேடியோ வந்து எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து எதனா ஒரு வேலை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரேடியோவில். லைக் வந்து மியூசிக் ஷோ இருக்கும், நியூஸ் அப்டேட் வந்து டைம் டு டைம் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ராக்டிவான ஷோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவங்களோட பற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளுக்கு அதுவுமே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கியூரியஸாக இருக்கும்.
3: நான் கேரல். நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரேடியோ பற்றி சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு 2K kids தான். பட் என்ன தான் நான் 2K kids இருந்தாலும் எனக்கு வந்து சாங்ஸ் எல்லாமே கேட்க ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நம்மளோட அந்த காலத்தில் வந்து டிவி ஃபோன் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்ல, அப்போ அந்த டைமில் நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இதுனா அது வந்து ரேடியோ மட்டும்தான். அது வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு எவ்வளோ நேரம் வரைக்கும்னாலும் நம்ம நான் ஸ்டாப்பாக வந்து ரேடியோவில் ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை பத்தி கத்துக்கிட்டேன். அந்த ஜேர்னி எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது எல்லாமே வந்து ரேடியோல இருந்தான் கத்துக்கிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாது, பட் நான் எல்லாமே வந்து ரேடியோ மூலமா கேட்டு நான் எல்லாமே வந்து கத்துக்கிட்டேன். மீன்வைல் நான் கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே 11 o'clock வந்து குவிஸ் ப்ரோக்ராம் போடுவாங்க, அது வந்து எவ்ரி சாட்டர்டே போடுவாங்க. அதுல இருந்தும் நான் ஒரு சில ஜென்ரல் நாலேஜ் வந்து நிறையவே கெயின் பண்ணிட்டேன். அண்ட் பிளஸ் நம்ம மோஸ்டாவே டிராவல் பண்ணும் போது விரும்பி ரேடியோல கேட்கக்கூடியதுன்னா அது வந்து சாங்ஸ் மட்டும்தான். ஸோ மோஸ்டாவே நான் வந்து இளையராஜா பேஸ்ட் ஒரு பர்சன் தான், அது நீங்களா இருக்கலாம் இல்ல யார வேணாலும் இருக்கலாம். சிரமம்

0: மோஸ்டாவே வந்து ஓல்ட் சாங்ஸ் வந்து நான் விரும்பி கேட்பேன். ஸோ அதனால நான் வந்து வைல் டிராவலிங் நான் ரேடியோவில் வந்து நிறையவே இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் வச்சு நான் வந்து கேட்பேன். ஸோ நம்ம ஆல் இந்தியா ரேடியோ வந்து 90th இயரை செலிப்ரேட் பண்ணுது. வி டூ செலிப்ரேட்டட் டுகெதர். தேங்க்யூ.
1: ஹாய், திஸ் இஸ் ஹேமா. எனக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து என் பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்பானால சரி சும்மா ரேண்டமாக ஒரு நாள் கூட உட்காந்து கேட்டேன். அவங்களோட பாட்காஸ்ட் அப்புறம் நியூஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ என்னோட டெய்லி ரொட்டீனில் இதுவும் ஆட் ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து டெய்லியும் காலேஜ் போகும்போது டெய்லியும் நியூஸ் அப்டேட் கேட்டுட்டு போவேன். நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவங்களோட டெய்லி அப்டேட்ஸ், அவங்களோட ஸ்டடீஸ்க்கு வந்து இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா சோர்ஸஸும் இருக்குது ஃபார் சில்ட்ரன்ஸ், எல்டர்ஸ், எவ்ரிபடி ஹியர். எல்டர்ஸ்க்கு வந்து இப்போ வந்து அவங்க ரொம்ப லோனியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க டெய்லி நியூஸஸ், அப்புறம் வந்து எதனா ட்ராமாஸ், எஸ்பெஷலி ட்ராமாஸ் சொல்லியே தீரணும், நிறையா ட்ராமாஸ் வந்து இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரிஸுமே வந்து அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குது, கேட்குறதுக்கும் லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்டரி பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ட்ராமாஸ் தான் நிறையா கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை கேட்பாங்க, பட் எல்டர்ஸ் வந்து இது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன பிடிக்கும்னா ஸ்போர்ட்ஸ் அப்டேட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நியூஸோட ஃபாஸ்டா வந்து எங்களுக்கு வந்து எங்க இருந்தாலுமே வந்து அப்டேட் வந்து ரீச் ஆயிடுது. முக்கியமா இதெல்லாம் அட்லீட்ஸ்க்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் இந்த சயின்ஸ் ஃப்ரிக்ஷன் பத்திலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இதில் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. லைக் அவங்களாம் சயின்டிஸ்ட் பற்றிலாம் பேசுவாங்க. சயின்டிஸ்டே வந்து இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது.
2: வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோவோட 90 ஆண்டு பயணம் பத்தி பேசுறேன். இது ஒரு ரேடியோ மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டின் குரல். ஒலி என்பது ஒற்றுமையின் மொழி. நான் என் சைல்ட்ஹுட்ல நினைச்சா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் வரும். நான் என் பாட்டி வீட்டுலதான் வளர்ந்தேன். அங்க டிவி இல்ல, மொபைல் இல்ல, ஆனா ஒரு ரேடியோ மட்டும் இருந்துச்சு. அந்த ரேடியோ தான் எனக்கு ஃப்ரெண்ட், டீச்சர், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே. சாட்டர்டே ஆனா போதும் குவிஸ் ப்ரோக்ராம் வரும். நான் ரெகுலரா கேட்டுட்டே இருப்பேன். ஒரு க்வெஸ்சன் கேட்க உடனே நெக்ஸ்ட் என்ன ஆன்சர் வரும் ரொம்ப கியூரியோசிட்டியா இருக்கும். கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தப்பா பண்ணா கூட ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா வந்துட்டு இருக்கும். கேள்வி கேட்பவனே அறிவாளி, இளைய பாரதம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். சோ எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். யூத் வாய்ஸஸ், ஸ்பீச்சஸ், டேலண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டாலே நான் கூட இப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன தருணம். அறிவுதான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் தான் என்ன ஷேப் பண்ணுச்சு. என்னோட கான்பிடன்ஸ், என்னோட திங்கிங் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணது. இந்த 90 ஆண்டு பயணம் இன்னும் பல பேரின் லைஃபை டச் பண்ணிட்டே இருக்கு. ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணிட்டே வரக்கூடிய ஒரு விஷயம். காற்றில் வரும் அந்த ஓசை, காதில் விழும் ஒரு மொழி, மனதில் விதைக்கும் அறிவு, அதுதான் ஆல் இண்டியா குரல். நேரத்தை கடந்தும் நிலைக்கும் நம்பிக்கை நாதம் நீ, நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பயணிக்கும் குரல் நீ. சோ எல்லாரும் டியூன் பண்ணுங்க, கேளுங்க, கத்துக்கோங்க, இன்ஸ்பயர் ஆகுங்க. தேங்க்யூ.
3: வணக்கம் மக்களே, நான் தான் வளர்மதி. நான் 80s பானான ஜெனரேஷன். என் சைல்ட்ஹுட்ல என்டர்டைன்மெண்ட்னா டிவி கூட ரொம்ப லிமிட்டட் தான். ஆனா ரேடியோ தான் என் வீட்டோட கான்ஸ்டன்ட் கம்பெனியன். மார்னிங்ல அம்மா கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல ஒலிக்கும் ஆல் இண்டியா ரேடியோ வாய்ஸும், அப்பா நியூஸ் கேட்கிற ஹேபிட், சண்டே ப்ரோக்ராம், சாங்ஸ் இது எல்லாம் என் சைல்ட்ஹுட் மெமரிஸோட ஒரு பார்ட். அப்போ கேசட் பிளேயர்ஸ் இருந்தாலும் டிவி இருந்தாலும் ரேடியோவோட மேஜிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிம்பிள் வாய்ஸ், ஆனா அது நம்ம இமேஜினேஷனை வேற டிராவல் பண்ணி வைக்கும். ஒரு ப்ரோக்ராம், ஆனா அது லேக்ஸ் ஆஃப் லிசனர்ஸ் கனெக்ட் பண்ணும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருச்சு, ஆனா ரேடியோவோட சாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அதுதான் ஆகாஷவாணியோட ரியல் ஸ்ட்ரென்த். ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் கனெக்ஷன் சேஞ்ச் ஆகல. 80s வளர்ந்த ஒரு பொண்ணுனா இன்னும் இந்த ரேடியோ வாய்ஸ் கேட்ட உடனே சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. இன்னும் பல வருடங்கள் நம்ம எல்லோரோட வாழ்க்கையில இந்த குரல் இன்னும் ஒலிக்க வேணும்னு மனசார வாழ்த்துகிறேன்.
4: ஹாய், ஐ எம் ரூபாவத்தியர் ஃப்ரம் தரமணி. ஸோ ரேடியோ எப்படி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா எங்கள் தாத்தாவால் தான். ஸோ ஹாலிடேஸ் அப்போது மோஸ்ட்லி எங்கள் தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆனாலே தாத்தா ரேடியோ தான் ஆன் பண்ணுவார். எஃப்எம் கோல்டில் நடக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா

0: நாங்கள் ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ அது ரொம்ப மெமரிஸாகவும் இருந்துச்சு. சாட்டர்டே நடக்கிற அந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னோட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரேடியோ வந்து என் லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு அங்கமாகவும் இருக்குது, ஒரு நல்ல நண்பராகவும் இருக்குது.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: நிலையத்தில் நேரம் பகல் 11 மணி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தினமும் மூணு வேளை நம்ம சாப்பிட்டாலும் ஒவ்வொரு வேளை உணவும் ஒவ்வொரு மாதிரி ருசியாகவும் வெரைட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். இப்படி எதிர்பார்க்குற நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாகவும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆரோக்கியமானதாகவும் குறிப்பா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கிற மாதிரி சாப்பிடணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஊர்ல ரொம்ப எளிதா கிடைக்கக்கூடிய காய்கறிகள்ல ஒண்ணுதான் முள்ளங்கி. முள்ளங்கில தான் நம்ம புதுசா கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி செய்ய போறோம். எப்பவும் நம்ம வீட்டுல முள்ளங்கில சாம்பார் கூட்டு பொரியல் செய்வாங்க. இதுல கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ரெசிபி தான் முள்ளங்கி தயிர் சட்னி. இந்த முள்ளங்கி தயிர் சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு சீவிய முள்ளங்கியை நல்லா கழுவி எடுத்துக்கணும், ஒரு கப் தயிர், தோல் உரிச்ச ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும், இஞ்சி சிறிதளவு, அதே மாதிரி பச்சை மிளகாய் மேல இருக்க காம்பு கிள்ளிட்டு மூணு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு கடுகும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். அஞ்சு தோல் உரிச்ச பூண்டு எடுத்துக்கலாம். கூடவே தாளிக்கு தேவையான உளுந்து சீரகம் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டா போதும். இப்ப நம்ம முள்ளங்கிய துண்டு துண்டா நறுக்கி சுடுதண்ணில போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். பின்னாடி முள்ளங்கியை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியா ஒரு கப் தயிர் அதில் சேர்த்து நம்ம அரைக்கணும். அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தாளிப்பு கரண்டியை நல்லா கழுவிட்டு அதை நல்ல அடுப்புல வச்சு காய வச்சு ஒரு ஸ்பூன் கடல் எண்ணெய் அதில் விட்டுட்டு அது நல்ல சூடானதும் கடுகு உளுந்து சீரகம் இதெல்லாம் போடணும். நல்லா பொறிஞ்சு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். அது வந்த பின்னாடி கொஞ்சம் தூரமா நின்றுகிட்டு கருவேப்பிலையை அதில் போடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து வானலியில நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தயிர் அதில் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடணும். இப்போ சுவையான முள்ளங்கி தயிர் சட்னி தயாராயிடுச்சு. இதை நம்ம எல்லா உணவுக்கும் சேர்த்து சாப்பிடலாம். சூடான சாதத்துல இதை போட்டு சாப்பிட்டா இதோடைய சுவை அமோகமா இருக்கும். நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டுல அடிக்கடி இந்த முள்ளங்கி தயிர் சட்னியை செஞ்சு சாப்பிடுவீங்க. இத்துடன் இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. முள்ளங்கி தயிர் சட்னி செய்முறை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி, பூரி, களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலப்படம் இல்லாதது, தரமானது. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
6: பூவே பெண் பூவே, பெண் தோழிகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி. பொதுவாக நம்ம பூவே பெண் பூவே நிகழ்ச்சினா ஏதாச்சும் டாப்பிக்கில் பேசுவோம், இல்லைனா கேம் விளையாடுவோம், இல்லைன்னா பாவேர் விருப்பம் கூட நம்ம கேட்டு ரசிப்போம் நமக்கு பிடிச்ச பாட்டை. அதே மாதிரி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். நான் உங்கள் அறிவிப்பாளர் தமிழ்ச்செல்வி. சரி, என்ன டாபிக், என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் யோசிப்போமா. இவ்வளோதான், ஒரு நிமிஷம் யோசிப்போமா. சரி, அப்படியா? எந்த பற்றி யோசிக்க போகிறோம், எதை பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்க போகிறோம். அந்த ஒரு நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். சினிமாலெலாம் நம்ம பார்த்துருப்போம், நிறைய வந்து சீரியல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க, அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். டிவி ஷோக்கள்லாம் வந்து ஏவி மூலமாக போட்டு காட்டுவாங்க. அவங்க கடந்து வந்த பாதையை அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து யோசிங்க. அவங்களை மற்றவங்களை பற்றி, அதாவது அவங்கள பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிற விதமாக வந்து இருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி சொல்ல போகிறீங்க. அது எதுவாக வேணால் இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய நாட்களாக உங்கள் மனசுக்குள்ளே அழுத்திட்டு இருக்க ஒரு சில விஷயங்களாக கூட இருக்கலாம். இதை வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்கிறதன் மூலமாக நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறையும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஓ, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்ம கடந்து வந்ததில் நிறைய வந்து இழப்புகள் இருக்கலாம், ஆனாலும் வந்து அந்த இழப்புகள்லேருந்து நாம் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும். ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இன்னும் வலிமையாகவும் இந்த வாழ்க்கையோட போராட ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்பில் தோழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்து வந்த பாதையே உங்களை பற்றின ஒரு ஏவி தான். ஆனால் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம், அதை பற்றி சொல்ல போகிறீங்க. ஆனால் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடணும், சரிங்களா? ஒரு நிமிஷம் எனக்கு பத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா தோழிகள் வந்து நிறைய பேர் வந்து பங்கெடுத்து அவங்களோட அந்த வாழ்க்கையை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 செகண்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு அலாரம் சவுண்டு கொடுப்பேன். அப்போ நீங்கள் வந்து ஓகே, நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதோட உங்கள் ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். சரி, தோழிகள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பை கேட்டீங்க, தயாராகிருப்பீங்க, எந்த எண்ணில் அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. நீங்கள் அறிமுக தோழிகளாக இருந்தீங்க அப்படின்னா 0-4342 என்ற முன்னிணைப்பினோடு 2-4-4-0-3-0 மற்றும் 9-4-8-6-8-1-1-0-2-5 மற்ற தோழிகள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பினோடு 2-4-4-0-3-1 மற்றும் 9-4-8-6-6-5-2-0-2-5 இந்த எண்கள் அழைத்து உங்களோட அந்த ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். என்ன தோழிகளே, தயாராயிட்டீங்களா? இணைப்பில் இணைக்கூடிய அந்த முதல் தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போமா. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? திருப்பூர் அவினாசிலிருந்து பிரியாங்களா? பிரியா ரெடியா?

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:04. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய

0: இருக்கீங்களா? இன்னைக்கு தலைப்பு கேட்டீங்களா? ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நீங்க கடந்து வந்த பாதையை பத்தி, உங்களை பத்தி நீங்க வந்து சொல்ல போறீங்க அந்த ஒரு நிமிஷத்துல, சரிங்களா? உங்களுக்கான நேரம் வந்து தொடங்கிடலாமா? இதோ உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது, சொல்லுங்க பாப்போம். உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேக்குது, சரியான இணைப்பு இருக்கிறதுல இருந்து வந்து பேசுங்க. முதல் நேரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. சரி, பரவாயில்ல, அடுத்த தோழி வந்து சொல்கிறாங்களான்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் முனியம்மாள் மனசாமிங்கம்மா.
0: முனியம்மாள், ரெடியாக இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிப்போம்மா, சரிங்களா? உங்களுக்கான நேரம் இதோ துவங்கிவிட்டது, சொல்லுங்கள் கேட்போம்.
1: என் பேர் முனியம்மாள். நான் டென்த்து முடிச்சு ஸ்பின்னிங்கில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ திருமணம் ஆகி கோலகத்தூரில் இருக்குங்க. நான் இல்லத்தரசியாக தையல் கிளாஸ் மாடு ஆடு எல்லாம் வச்சுருக்கேன், ஏறி வேலை செஞ்சிட்ருக்கேன். காலை உணவு திட்டத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டு இப்போ முடியாத சூழ்நிலை நிச்சிட்டேங்கம்மா.
0: சொல்லி முடிச்சிட்டிங்களா? நீங்கள் சொல்கிறதுக்கு
1: வந்து தையல் தையல் கலை வந்து எனக்கு ரொம்ப பெரும் இருக்குதுங்கம்மா. ஒவ்வொரு பெண்களும் வந்து கண்டிப்பாக ஒரு கைத்தொழில் கற்றுக்கொள்ளணும். எனக்கு வந்து என் கணவருடைய கையை எதிர்பார்க்காம என் தையல்கலை வந்து எனக்கு உதவியா இருக்குங்க.
0: சரிங்க.
1: அதே மாதிரி மாடு வளர்க்கலாம், வீட்டுல இருக்கிற என்ன
0: பிரச்சனை
1: விவசாயம் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நான்
0: ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு நிமிஷம் கூட எனக்கு தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 செகண்ட்லயே வந்து உங்களை பத்தி சொல்லிட்டீங்க. நன்றி முனியம்மாள். என்ன தோழிகளே, நீங்களும் வந்து தயாராயிட்டீங்களா? அப்படியே யோசிச்சு வைங்க, ஒரு விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: நேரம் முற்பகல் 11:13. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தோழிகள்லாம் வந்து தயாராயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஒரு நிமிஷத்துல அவங்களோட குட்டி ஸ்டோரியை வந்து சொல்றதுக்காக. எப்பவுமே வந்து அடுத்தவங்களை பத்தியே யோசிச்சுட்டு, அடுத்தவங்க அப்படின்னு சொல்றத விட நம்ம குடும்பத்துல இருக்கவங்கன்னே சொல்லலாம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு செஞ்சுக்கிட்டு எப்பவுமே வந்து அவங்கள பத்தின ஒரு எண்ணத்திலேயே இருக்கக்கூடிய நம்ம தோழிகளுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இது. இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள் வந்து உங்களை பத்தின தகவலை சொல்றீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரியான சில சில நிகழ்வுகளால் அவங்க இப்போ வந்து ரொம்ப போல்டாக தைரியமாக வந்து ஒரு வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ உங்களை பற்றி உங்கள் பேர் ஊர் எல்லாமே ஓகே, ஆனால் அடுத்ததான் நீங்கள் சொல்கிறப்போ நீங்கள் கடந்து வந்த பாதை. எப்பவுமே வந்து பெண்கள் அப்படின்னா வந்து கஷ்டங்கள் நிறைந்தது தானே அவங்களோட வாழ்க்கையில். அந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்கள் வந்து அவங்கள வந்து இன்னும் வந்து ரொம்ப உத்வேகம் கொடுத்து இன்னைக்கு வந்து தைரியமாக இந்த வாழ்க்கையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை பற்றி சொல்லலாம். அடுத்து நம்மோட இணையம் தோழி இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம். சாந்தி.

0: சாந்திமா, தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கா? நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம். சரிங்க, உங்களுக்கான நேரம் தொடங்கி விட்டது. இதோ
1: எனக்கு மூணு குழந்தைங்க. மூணு குழந்தைங்களையும் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சு அவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க அவங்க பேர குழந்தைங்களோட வளர்த்து நல்லா இருக்கிறேங்க. ஆனா கஷ்டப்பட்ட குடும்பம்னாலும் இல்ல, ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிறோம். அதாவது அதுக்கு மேல என்னக்கா படிக்க வச்சு பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு சேர்க்கிறாங்க. இங்க பேத்தி பேரனுக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அவங்களும் நல்ல வேலையில இருக்கிறாங்க ரெண்டு பேரும்.
0: சொல்லிட்டீங்களா?
1: சொல்லிட்டேங்க.
0: எனக்கு வந்து ஒரு நிமிஷம் எல்லாம் தேவையில்லைங்க, 35 செகண்ட் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சாந்திமா. நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. அடுத்து நம்மோட இனியும் தோழி இணைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ராஜேஸ்வரி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் நேரத்தை ஸ்டார்ட்
2: பண்ணிடுறேன். வந்து சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா அம்மா விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. நானு தம்பி அக்கா மூணு பேரை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. அவங்க இப்ப வந்து அந்த பிள்ளைங்க அந்த வேலை செய்வாங்களான்னு தெரியாது. குட்டி குட்டி மாடுங்களா இருக்கும், அதுல குட்டி போய் நிலத்துல கட்டுறது, புட்டு புட்டி போடுறது, அதுதான் தண்ணி வைக்கிறது, எல்லாமே அது மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சுட்டு இருந்து பாத்துட்டு கிணத்துல போய் ஒரு நாள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துல போயிட்டோம். கிணத்துல குளிக்க போனதும் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நீச்சல் தெரியாது, அக்காவுக்கு நீச்சல் தெரியும். நானு தம்பி அக்கா மூணு பேருமே அது படி இல்லாம கிணத்து சருக்குள் சருக்குள்ளா இருந்துச்சு. எப்படி பண்ணு எங்களுக்கு தெரியல. இறங்கி போயிட்டோம். போயிட்டு உடனே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அக்கா என்ன என் நீச்சல் அடிக்க தெரியாத பயந்து ஓரமா நிக்கும் போது, நீ வந்து என்னைய புடிச்சுக்கோ நீச்சல் நம்ம உடைய தூக்கிட்டு நீச்சல் அடிச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்க. உப்பு மட்டை கட்டவும் இல்லையா, அந்த மாதிரி அக்கா கடுத்து சேர்த்து
0: புடிச்சிட்டேன்.
2: புடிச்சிட்டேன். அப்புறமேனு பாத்தீங்கன்னா, கொஞ்ச தூரம் அக்காவை நேய முடியாது இல்லையா, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் புடுகிட்டு நேய முடியாது. கொஞ்சம் நீஞ்ச உடனே அப்படியே உள்ள உள்ள முழுக பாத்துருக்கிற மாதிரி தம்பி எப்படி அப்ப சம்பாதி.
0: உங்களுக்கான நேரம் நேரம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க.
2: அது அந்த தம்பி என்ன மட்டும் இழுத்துட்டாரு, இல்ல அவர் இழுக்கலாம் இன்னைக்கு இந்த நாங்க பேசவே முடியாது அந்த மாதிரி ஆச்சுக்கிறாங்க சின்ன வயசுல. நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் வந்து ராஜஸ்வரி அம்மாவுக்கு பத்தல, இல்லைன்னா இன்னுமே நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு சில தோழிகளுக்கெல்லாம் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களே, அவங்களுக்காக நான் சின்ன இன்ஸ்லாம் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே இணைப்பில் இன்னொரு தோழி வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட கேட்டுருவோம். வணக்கம்.
3: இனிமையான முற்பகல் வணக்கங்கம்மா.
0: வணக்கம் செல்வது.
3: மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்விமா, ஒரு நிமிஷம் யோசிப்போம்.
3: உணர்ந்த தருணங்கள்னு கேட்டிருக்கீங்க.
0: உங்களை அதாவது நீங்க கடந்து வந்த கஷ்டங்களா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு இப்படி இருந்தனா இப்படி வந்து மாறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி.
3: எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கம்மா. எனக்கு என்ன எதுனே தெரியாது, வாழ்க்கைனா என்னன்னே தெரியாது. ஸ்கூல் படிக்கும் பொழுதே நல்ல இடமா இருக்குன்ட்டு திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் திருமணம் செஞ்சுக்கலன்னு சொல்லும் பொழுது கூட படிக்கிறேன் இன்னும் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கேட்காம திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. அங்க போயிட்டு எனக்கு எதுவுமே சமைக்கவே தெரியல. எங்க மாமியார் தான் எல்லாம் சமைப்பாங்க பிடிப்பாங்க. டீ போடுறது கூட எப்படின்னு கூட சரியா கத்துக்கல, நானு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். அப்ப வந்துட்டு உறவுக்காரவங்க ஒரு மூணு பேர் லேடிஸ் வந்தாங்க. அப்ப எங்க மாமியார் போய் டீ போடுமான்னு சொல்லும் பொழுது நான் போயிட்டு டீ தூள் அதிகமா போட்டு டீ போட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க ஒரு ஒரு முழு குடிக்கிறாங்க, என்னை பாக்குறாங்க, ஒரு முழு குடிக்கிறாங்க, என்னை பாக்குறாங்க. அப்பவே நான் ஏதோ தவறு போல இருக்குன்னு நினைச்சது என்னன்னா, நம்ம சரியா சமைக்க அம்மா வீட்லயே கத்துருக்கணும், கத்துட்டு இருந்தா நமக்கு இப்ப நல்லா சமைச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்பதான் நான் என்ன உணர்றேங்கம்மா நானு.
0: சரிங்க.
3: அந்த தருணமா நம்ம சமைக்க கத்துக்காம போயிட்டோம் அப்படின்ட்டு உணர்ந்த தருணங்கம்மா அது.
0: உணர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நல்லா சமைக்க கத்துக்கிட்டீங்க.
3: அதுக்கப்புறம் நல்லா சமைக்க கத்துக்கிட்டேங்கம்மா. எங்க மாமியாரும் நல்லா சமைக்க கத்து கொடுத்தாங்க. அவங்க எனக்கு மாமியார் இல்ல, ஒரு அம்மா. அவங்க அம்மா மாதிரி, அவங்க அம்மா எனக்கு அம்மா. அவங்க மாமியார் இல்ல, அம்மா.
0: சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி. தோழிகள்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து அவங்களோட அந்த ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல அழகா அவங்களோட கதையை சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
6: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க

0: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் NAC A grade accredited NBA accredited Apple authorized training center 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 5099 84.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்
4: நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
8: ஆயிடுச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
12: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
11: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
12: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
11: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
4: தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
9: பூவே பெண் பூவே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தோழிகள் வந்து அழகா வந்து அவங்களோட அந்த ஒரு நிமிஷத்துல அவங்க கடந்து வந்த பாதையை பத்தி அழகா கதையா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இனியும் தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சுதா. உங்களுடைய ஒலி அளவு ரொம்ப குறைவா கேக்குது.

0: நல்லா இருக்கேன். ஆனா இப்பவும் வந்து உங்களோட ஒலி அளவு ரொம்ப குறைவா தான் கேக்குது. இப்பவும் அப்படிதான் கேக்குது சுதா. மீண்டும் இணைப்புக்கு வாங்க. நன்றி. அடுத்த தோழி வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: லட்சுமி பேசுறோம். நல்லா இருக்கீங்களா?
0: லட்சுமிமா நல்லா இருக்கும். தயாரா இருக்கீங்களா? தயார். உங்க கதையை கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஏன்னா பொதுவா வந்து கொஞ்சம் அந்த இளம் வயதை கடந்தவங்க தான் ஈஸியா சீக்கிரம் சொல்லிடுவாங்க. ஆனா உங்க குரலை கேட்கும் போது நீங்க அந்த காலத்து ஆளுன்னு தெரியுது. உங்களோட கதை எப்படி இருக்கும் அப்படின்ற ஆவல் எனக்குள்ள இருக்கு. கேட்டுருவோமா?
1: இதோ
0: உங்களுக்கான நேரம் துவங்கி விட்டது. சொல்லுங்க கேப்போம்.
1: நான் பிறந்தது 10 பேரோட பிறந்தங்கம்மா. நான் மூணாவது பொண்ணு. அத்தனை பேரோட வளர்ந்தது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்தோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்து ஓரளவுக்கு இதாகி கொஞ்சம் பெரியவராகி அவங்கள விட்டு என் கணவரை கட்டிக்கிட்டு வந்து ரெண்டு பெண் குழந்தைய பெற்று அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு அவங்க ஒரு ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்காங்கம்மா.
0: சரிங்க.
1: அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைங்க நல்லா இருக்காங்க, படிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கேன். இன்னமும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோடதான் இருக்குங்கம்மா. எவ்வளவோ பாத்துட்டேன், எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னைக்கும் ஒரு வேலை வச்சு செஞ்சு அவங்கள நல்லா பாத்துக்கணும்னு தான் ஆர்வமா இருக்கேன்.
0: சரிங்க. ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு 55 செகண்ட்ல வந்து உங்களோட வாழ்க்கைய சொல்லிட்டீங்க. லட்சுமிமா நன்றி. நன்றி நன்றி. அடுத்து நம்மோட இணையம் தோழியோட கதை கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: லட்சுமி பேசுறேன்.
0: லட்சுமிமா நலமா இருக்கும். கேட்டலாமா உங்களோட கதையே?
2: என்னை உணர்ந்த தருணம் கேக்குறீங்க. நான் பாத்தீங்கன்னா என் குழந்தை வந்து என் கைக்கு வந்தப்ப என்ன உணர்ந்த தருணம்மா?
0: சரிங்க. அதான் நீங்க கடந்து வந்த பாதையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு நிமிஷம்.
2: எங்க அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, திட்டிகிட்டே இருப்பாங்க, அடிப்பாங்க, அந்த மாதிரி. அதனால அப்ப பாத்தீங்கன்னா
0: நன்றி. நேரம் முற்பகல் 11:33 கேட்டு ரசிச்சிருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பூவே பெண் பூவே. இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள் வந்து அழகா அவங்களோட ஒரு நிமிஷத்துல அந்த கடந்து வந்த பாதையை சொன்னீங்க. நான் கூட அந்த ஒரு நிமிஷத்தை எனக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நானும் ஒரு நிமிஷத்துல நான் கடந்து வந்த, நான் கஷ்டப்பட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ரொம்ப வந்து அன்பான ஒரு பொண்ணு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப குடும்பத்தோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, எந்த கஷ்டமுமே தெரியாத ஒரு பொண்ணு, வீட்டுக்கு மூத்த பொண்ணு. எவ்வளோ சந்தோஷம் வந்து அந்த பொண்ணுக்கு கிடைக்கணுமோ அவ்வளோ சந்தோஷத்தோட அந்த வளர்ந்த ஒரு பொண்ணு. எந்த கஷ்டமுமே தெரியாமல் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி இந்த மாதிரி நிறைய உறவுகளோட அன்பாக வளர்ந்த ஒரு பொண்ணு. அப்படியே படிப்படியாக வளர வளர அப்படியே ஸ்கூல் போக காலேஜ் போக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்களை பார்க்க வேண்டிய சூழலில் ஆணுச்சு. சரி, அதுக்கப்புறம் கல்யாணமும் முடிஞ்சது. முடிஞ்ச ஒரு 10 வருஷம் வந்து தான் யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்ற ஒரு நிலையவே மறந்த அளவுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை மாறுச்சு. எப்படியாவது நம்ம இதுல இருந்து கடந்து வந்து நம்ம முன்னேறினுமே அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருந்துச்சு. எப்படி மாற போறோம் அப்படின்னு தெரியல, அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு புரியல. ஆனா ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே வந்து அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து பயணம் போக ஆரம்பிச்சாங்க, நிறைய கோவில் போக ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய வந்து அவங்களே வந்து எப்படி நாம மீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழல்ல வந்து தேடி தேடி வந்து புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பண்பலையோட இணைப்பு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை தேடி கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிறது தான் முடிவு, அவங்க விருப்பப்படி வாழ்றாங்க.

0: அப்படின்ற ஒரு நிலையை நான் அடைஞ்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தன்னம்பிக்கை தான் காரணம். எப்பவுமே வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து நம்மளை நாம் இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம். நிறைய பேர் நிறைய அறிவுரை சொல்லுவாங்க, நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த நிலைமை படிச்சுட்டு நீயே அப்படி இருக்க, உனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்றதை எப்பவுமே நீங்க செவி மடுத்து கேட்கவே கேட்காதீங்க. உங்களோட விருப்பம் என்ன, உங்களை பத்தி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரை பத்தியும் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. எனக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வரும், ஆனா அதுக்காக நீங்க வந்து காத்திருக்கணும், அதே நேரம் முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு என் நிலைமை மாறும், நாளைக்கு என் நிலைமை மாறும் அப்படின்னு எதிர்பார்ப்போட இருக்காதீங்க. கண்டிப்பா மாறும், இன்னைக்கே மாறும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையே தொடங்குங்க. சரி, அடுத்ததா என்னோட கதையை வந்து நீங்க கேட்டுட்டீங்க. அடுத்து நம்மளோட தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: என்ஜிஓ காலையில இருந்து ராணி.
0: சொல்லுங்க ராணி, உங்களோட கதையை கேட்டுருவோமா ஒரு நிமிஷத்துல?
1: கடந்து வந்த வாழ்க்கையில நினைச்சா கண்ணில தண்ணி வராதுங்கம்மா, ரத்தம்தான் வரும்.
0: அப்ப கஷ்டமா இருந்தது, இப்ப அது ஒரு சுகமான சுமையா கூட இருக்கலாம் இல்ல?
1: ஆமாமா, அந்த கஷ்டத்தை விட இது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறோமா. நான் நிறைய பாசிட்டிவா நினைப்பேன். போடா அப்படி சாதாரணமா நினைச்சுக்கோமா, எதா இருந்தாலும்
0: போடா, ஆண்டவனே என் பக்கம் அப்படின்றதா?
1: இல்ல இல்ல, நெக்ஸ்ட் வராது அப்படின்னு நினைப்பேன். யதார்த்தமா ஒரு கஷ்டம் வந்துருச்சா, அதுவே நினைச்சிட்டு உக்காந்து வந்தோம்னா அதுவே அழுத்தம் ஆயிரும். அதனால நம்ம இதுக்கு மேல வந்துருவோம் வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைங்களா, அது நினைக்கும் போது நெகட்டிவா நினைச்சா அழுத்தம் தான், மன அழுத்தம் தான் அதிகமா வருங்கம்மா. அதனால சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா அப்பா இல்ல, சின்ன வயசுல அஞ்சு பேர் நாங்க, எங்களெல்லாம் யாருமே பாக்கல. அப்ப அது இந்த சூழ்நிலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நானு. ஆனா நான் சம்பாரிச்சு என் தங்கச்சி தம்பி எல்லாம் படிக்க வச்சு நல்ல நிலைமையில இருக்காங்க. அவங்க பாப்பாங்கன்றதுக்காக நம்ம படிக்க வைக்கலாமா, இருந்தாலும் ஒரு நம்ம கடமை நாம அப்ப செஞ்சோம். இப்ப நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: அதனால இப்ப எனக்கும் கஷ்டப்படுறவர் தான் வந்து கணவனா வந்து அமைஞ்சாரு, அது ரொம்ப பெருமை எனக்கு. ஆனா எல்லாத்தையும் வந்து கஷ்டத்தை தாங்கி எடுத்து எனக்கு நடத்துற அளவுக்கு பரவாயில்ல, நல்ல கணவனா தான் அமைஞ்சாரு.
0: கோவம் கொஞ்சம் அதிகமா வரும், அதனால அட்ஜஸ்ட்
1: பண்ணிக்கிறது. கரையில போய் நின்னுட்டு அக்காரம் பத்தியா இருக்கு, அங்க போய் நின்னு பார்த்ததும் தெரியுங்கம்மா அந்த கரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
0: நமக்கு கிடைச்ச கரையை நம்ம சந்தோஷமா வந்து ஏத்துக்கிறது தானே, அதுலயும் ஒரு சுகம் தான் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. சரிங்க, நிறைய ஸ்டோரிஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது ஒரு விளம்பர இடைவேளை உங்களுக்காக.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேரம் முற்பகல் 11:38 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண்புவே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போமா. நீங்க கடந்து வந்து பார்த்தி நீங்க வந்து உங்களை வந்து உணர்ந்துகிட்ட அந்த தருணம் அப்படின்ற தலைப்புல தான் வந்து தோழிகள்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இனியும் தோழியோட கதையை கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? நீங்க சொல்றத கேக்கும் போதே வந்து உங்க மனசுல நிறைய கஷ்டங்கள், அதாவது வலிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அதை நம்ம எப்பவுமே வந்து யார்ட்டையாச்சும் சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்ம மனசு விட்டு போயிடும், கண்டிப்பா போயிடும் சொல்ல முடியாது எல்லாருக்கும். யார் எப்படி எடுத்துக்கிட்டா என்ன, நம்ம மனசு நம்ம யாருன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அங்க உறவுகள்கிட்ட நீங்க வந்து கண்டிப்பா உங்க கஷ்டத்தை வந்து சொல்லாதீங்க. நீங்க வந்து உங்ககிட்டயே சொல்லி

0: போங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்க வந்து உங்க பேரை சொல்லி நீங்களே சொல்லிக்கோங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டோம்ல, இதுக்கு மேலே நம்ம கஷ்டப்பட மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கான தன்னம்பிக்கையை நீங்களே கொடுத்துக்கோங்க. நம்ம ஒருத்தங்கிட்ட சொன்ன மாதிரி ஆச்சு, நமக்கான தன்னம்பிக்கையும் கிடைச்சிடும் இல்லையா? சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து நம்மோட இணையும் தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நாங்க வணக்கம்மா, கொளத்தூர்ல இருந்து ராணி பேசுறோம். ராணி செல்வம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராணி, கேட்டுருவோமா உங்களோட கதைய?
1: ஹலோ,
0: இனிப்புலதான் இருக்கீங்க, தயாரா இருக்கீங்களா? அவங்களோட இனிப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். அடுத்த தோழி, வணக்கம் வணக்கம்.
2: இனிய முற்பகல் வணக்கம்மா. பன்னந்தூர்ல இருந்து பேர் ராஜஸ்வரிமா.
0: ராஜஸ்வரிமா, கேட்டுருவோமா உங்களோட ஸ்டோரி? சரி சொல்லுங்க.
2: எனக்கு 71 வயசு ஆகுது. பாண்டிச்சேரியில பொறிஞ்சு காரிமங்கலத்துல வளர்ந்து 10 பிள்ளைங்கள்ட்ட நாப்பிள்ளாயிட்டு, அப்புறமா 18-19 வயசு எனக்கு திருமணம் கொடுத்து நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். யாருமே படிக்கல, பெற்றவங்களும் படிக்கலும் படிக்கல. எஸ்எஸ்எல்சி வரைக்கும் எதுவும் எங்க அம்மா தெய்வம்ல படித்தேன். அதை வச்சு ஒரு சத்துணவு அமைப்பாளர அந்த வேலை கிடைச்சது, சரி கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே இருந்து எல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் அது நகைகள்லாம் கல்யாணம் ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு அதெல்லாம் எல்லாம் பண்ணி எங்க வீட்டு
0: இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா.
2: சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும்.
0: கண்டிப்பா
2: அவங்களுக்கு செஞ்சாதானே நமக்கு நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்க
0: முடியும்.
2: அதனால பிள்ளைங்களுக்காக வாழ்ந்தங்க, இப்ப அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷப்படுறேன். அவ்வளவுதான்,
0: நம்மளாலே முடியும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பாதைகளை கடந்து வந்துட்டோம்ல.
2: ஆமாமா, ரொம்ப கடந்து வந்துட்டேன். அதை நினைச்சு பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பெல்லாம் நினைச்சா பாண்டிச்சேரி அங்கங்க போவோம் வருவோம், இப்ப எங்கேயும் போக முடியறது இல்ல. உடம்பு நில உடல் நிலை கொஞ்சம் சரியில்லை, அதனால வீட்டோட இருக்கேன். எல்லாம் நடந்ததுலாம் அசை போட்டுட்டு உட்காந்துருக்கேன்.
0: சரிங்க, ஒரு விஷயம் சொல்லலாமா? உங்க குரலை கேட்கும் போது உங்களுக்கு 71 வயசு அப்படின்றத என்னால நம்பவே முடியல. எனக்கு இப்போ வந்து உங்களோட குரல் வந்து ஒரு 25-30 இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
2: உங்ககிட்ட நான் சொல்லி வைப்பேன், இப்பவும்
0: நான் கூட உங்ககிட்ட கத்துக்க ஒரு நாள் வரலான் இருக்கேன். எனக்கு கூட சுதாக்கு பிடிக்கும், ஆனா என்னால அவ்வளோ பொறுமையெல்லாம் போட முடியறதில்ல. சரிங்க, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிமா.
2: நன்றிமா,
0: நன்றி நன்றி. சரிங்க, தோழிகளோட கதையெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லிட்டே இருக்காங்க, கேட்டு ரசிப்போம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
5: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
4: அப்படியா?
5: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட

0: வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: நேரம் முற்பகல் 11:51. உங்கள் இதயத்தோடு உருவாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல தான் வளம் வந்துட்டு இருக்கு. சரிங்க, நம்ம தோழிகளோட கதையெல்லாம் கேட்டுருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த வழக்கமாக நான் சொல்லக்கூடிய ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்றதுல ஒரு குட்டி கதை சொல்வேன் இல்லையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதி, நம்ம அமைதியோட சக்தி என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போமா. அதுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் வந்து இருக்காங்க, அருண் பாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர். அவங்களுக்குள்ள இது என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு சண்டை, ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. பாலா வந்து கோபத்தில் அருணை திட்டிடுறான், ஆனால் அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கான் திட்டினதுக்கப்புறமா. அதை பார்த்த பக்கத்தில் இருந்த எல்லாருமே கேட்குறாங்க, நீயே எந்த பதிலுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அருண் வந்து சிரிக்கிறான், ஒருத்தங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வாங்கலை அப்படின்னா அது எங்கே இருக்கும், யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு அருண் கேக்குறான். அதுக்கு எல்லாரும் சொல்றாங்க, நம்ம வாங்கலன்னா நமக்கு கொடுக்கறவங்க கிட்டே அவங்க கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அருண் சொல்றாங்க, அந்த மாதிரி தான், நான் வந்து என் ஃப்ரெண்டு பாலாவோட கோவத்தையும் நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பாலா உணர்றாரு, தன்னோட தவறை வந்து உணர்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தங்க அமைதியாக போகிற அந்த ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நட்பு வந்து இன்னும் பல வருஷம் வந்து நீட்டிக்க இது பண்ணுது. ஏன்னா ஒருத்தங்க திட்டினாங்க அப்படின்றதுக்காக இன்னொருத்தங்களும் சண்டை போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு உறவே வந்து முறிஞ்சு போகிற அளவுக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த இடத்துல அருண் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகளும் தவிர்க்கப்படுது, அவங்க உறவுலையும் எந்த விரிசலும் இல்லை. இந்த மாதிரி தாங்க நம்மளோட அமைதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நமக்கு ஒரு பலமாக இருக்கும். சரி, அடுத்து நம்ம கூட இணைகிற தோழியோட கதையை கேட்டுருவோம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் மேம்.
7: வணக்கம், யார் இங்கிருந்து?
8: முத்தூர்லேருந்து சுதா பேசுகிறேங்க மேம்.
7: சுதா, நல்லா இருக்கும் சுதா, கேட்டுருவோங்க அவங்களோட அந்த ஒரு நிமிஷம் கதையை.
8: ஆ, கேட்கலாங்க மேம்.
7: சரிங்க, சொல்லுங்க
8: மேம். சின்ன வயசுல நாங்க வந்து 4 பேருங்க மேம் பிள்ளைங்க. எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதாங்க மேம் எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. இருந்தாலுமே நானும் எங்க தம்பியும் எங்க தாய் மாமா வீட்டுலதான் மேம் இருப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டுல போய் அவங்க வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அந்த சாப்பாடு போடும்போது சாப்பிட்டு தாங்க மேம் ஹோம் ஒர்க்கே செய்ய ஆரம்பிக்குவோம். இந்த கால இப்ப வந்து எங்க பசங்க வந்து தட்டுல சாப்பாடு விட்டாங்கன்னா எனக்கு அதான் மேம் டக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த சாப்பாட்டுக்காக நம்ம ஒருத்தருக்கு வேலையே செஞ்சிருக்கோம் நேற்று. அதான் மேம்.
7: சரிங்க, ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டீங்க. அதாவது சாப்பாட்டோட அருமை நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேருக்கு அந்த சாப்பாட்டோட அருமை தெரியறதில்ல. உண்மையாக சின்ன வயசுல நம்ம வந்து அந்த ஒரு அப்பெல்லாம் அரிசி சாதம் கூட அதிகமாக கிடைக்காது. அந்த மாதிரி
8: அந்த அடியில் இருக்கிற கஞ்சி அதுக்கே வந்து எங்க தாய் மாமா வீட்டுல அவங்க வச்சிரு வேலையெல்லாம் செய்வாங்க மேம். செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து செஞ்சுட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு அதுக்காகவே சாப்பாட்டுக்காகவே அங்கே போயிருந்தாங்க மேம்.
7: சரிங்க, ரொம்ப அந்த சாப்பாட்டோட அருமையை சொல்ற மாதிரி ஒரு அழகான குட்டி கதையை சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சுதா, நன்றி. அடுத்து நம்மளோட இணையம் தோழி, வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த யோசிச்சு பார்க்கக்கூடிய அந்த தருணத்தை தான் இன்றைக்கி பண்பலையோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து தோழிகளோட கதையை கேட்போம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை.

0: தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். நேரம் முற்பகல் 11:56 கேட்டிருக்கோம். இது பூவே பின்புவே. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த தோழியோட கதை கேட்டுவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிப்பில இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
6: மணிமேகலை அங்கம்ல பேசுறேன்.
5: சொல்லுங்க மணிமேகலை.
6: தாத்தா வந்து எனக்கு வந்து ஏன் மணிமேகலன் பேர் வச்சாருன்னு
5: தெரியல.
6: அது கேட்டிருக்கணும். அவர் இருந்திருந்தா அவர் இல்ல. நான் படிச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். மணிமேகலை எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் படிப்பு மூலமா. அந்த மணிமேகலை எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழணும், கருணையின் அம்சமா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது. அதுவும்
5: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பிற்கு வந்துட்டீங்க. வணக்கம்
7: வணக்கம் வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்கிருந்து? பேர் சொல்லுங்க. இதுக்கு முன்னதானே வந்து கதை சொன்னீங்க. நன்றி. நீங்க இதுக்கு முன்னதான் வந்து கதையை சொன்னீங்க. அடுத்த தோழி வணக்கம். வணக்கம்
8: வணக்கம்
5: வணக்கம். யார் இங்கிருந்து? மருதேரில இருந்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரின்றது மட்டும் சரியா கேக்குது, ஆனா உங்களோட பெயர் கேக்கலையே. கலைச்செல்வி. சரி, உங்களோட இணைப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. சரியான இணைப்பு இருக்கிற இடத்துக்கு வந்து உங்களோட கதையை சொல்லுங்களேன், கேப்போம்.
8: அதாவது சின்ன வயசுல படிப்பு
5: இனிப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்களே.
8: விட்டு விட்டு கேக்குது
5: விட்டு விட்டு கேக்குது உங்களோட கதையும். சரியான இனிப்பு இருக்கிற இடத்துக்கு வந்து சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. இன்னமும் கதை சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா தெளிவா கேக்கலங்க. நன்றி நன்றி நன்றி. அதாவது இணைப்புல வந்து அழகா வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சிங்க. ரொம்ப அழகா அந்த சினிமாவில் சொல்ற மாதிரி சின்ன வயசுல வந்து இயற்கையோட இணைந்து இப்படி வாழக்கூடிய அப்படி வாழ்ந்தன்ற மாதிரி அழகா

நீங்கள் ஆனால் உங்களோட இணைப்பு வந்து விட்டு விட்டு கேட்டதுனால நீங்கள் கதையை வந்து தொடர முடியல. அதே மாதிரி அங்கனாமுதூர் மணிமேகலை அழகாக வந்து அவங்க பேருக்கான விளக்கத்தோடையே வந்து கதையை சொல்ல ஆரம்பித்தாங்க, ஆனால் திடீர்னு அவங்களோட இணைப்பும் வந்து விடுபட்டுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்புல தான் வந்து தோழிகள் அழகா வந்து அவங்களோட அந்த கடந்து வந்த பாதையை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. இந்த நிமிஷம் அதாவது தோழிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு சிலருக்கு வந்து இணைப்பு கிடைக்காம இருக்கலாம், இணைப்பு கிடைச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இந்த நிமிஷம் நமக்கானது.

0: இந்த நிமிஷம் அதாவது தோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிலருக்கு வந்து இணைப்பு கிடைக்காம இருக்கலாம், இணைப்பு கிடைச்சவங்களா இருக்கட்டும், அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாமே தூக்கி போட்டுருங்க. இந்த நிமிஷம் நமக்கானது, அந்த பழைய கஷ்டத்தை நினைச்சோம் அப்படின்னா இந்த நிமிஷமும் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் வந்து நகரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால இந்த நிமிஷம் அதாவது இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கடந்து வந்த அந்த பழைய கஷ்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு மேலே ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதுக்கு மேலே உங்களுக்கான வாழ்க்கையை வந்து தொடர ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி தோழிகள், வந்து நிறைய பேர் அவங்களோட கதையை சொன்னீங்க. கதையை சொன்ன தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. இன்று ஒரு நிமிஷம் யோசிப்போமா அப்படின்ற தலைப்பில் வளம் வந்தது. நேரம் நண்பகல் 12:01. நேர்களை இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். பனிரெண்டு 10:00 புதிய தடம் ஓவிய கலைஞர் ரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 திரை இசை, தொடர்ந்து சூழல் காப்போ மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 திரை இசை. 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்று செம்மறியாடுகள் பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 சீற்றூரில் சிறுபொழுது. இன்று நலப்பரம்பட்டி ஊர் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். 3:00 கட் சிறியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை நீங்க காற்றலையில கேட்டு ரசிக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் முறை, நம்ம பண்புகளோட வாட்ஸ்அப் என்னென்ன 0434224430 என்ற எனக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். பிற்பகல் 3:00 கட் சிறியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். மாலை 4:00 விடை திரும்பினாக்கள். 5:00 மாலை தின்றல். 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலைக்காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி. கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தர்மபுரி ஜே என் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று இளைஞரின் பண்ணை அனுபவம். சேலம் இரும்பாலை லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய தலைப்பு ஏன் பாட்டு எசப்பாட்டு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் வலம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளித் தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.
2: சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் மோத வாசனை பாட்டொன்று கேளு கண்ணம்மா.
3: அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 25 ஆகும்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 12:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நேர்கள் கேட்கவிருப்பது புதிய தடம். இன்று ஓவிய கலைஞர் ரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் திவ்ய செல்வி.
7: வழக்கமா நம்ம உலகத்தை கண்ணால பார்ப்போம், காதால கேட்போம். ஆனா வெறும் வெள்ளை காகிதத்துல நம்முடைய கற்பனைகளையும் உணர்வுகளையும் வண்ணங்களா மாத்தி நம்ம கண்ணு முன்னாடி ஒரு குட்டி உலகத்தையே கொண்டு வரவங்க தான் ஓவியர்கள். ஒரு பேனா முனைக்கு இருக்கிற சக்தியை விட ஒரு தூரிகையின் முனைக்கு நம்ம மனசை அப்படியே அள்ளுற சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அப்படி தன்னோட விரல் நுனியில மேஜிக் பண்ணி பல அழகான ஓவியங்கள நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்க ஒரு ஓவியர் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார்.
8: வணக்கம் மேடம்.
7: கலைகள்ல சிறந்த கலை ஓவிய கலைன்னு சொல்லலாம். எப்பயுமே ரசிச்சு பார்க்க கூடிய ஒரு கலை ஓவிய கலை. இதை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க?
8: எங்க அப்பா வந்து ஆர்டிஸ்டுங்க மேடம். அவர் வந்து டிராயிங் வந்து பண்ணிட்டு இருப்பாரு, பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இருந்து நான் பக்கத்துல இருந்து அவர் டிராயிங் பண்ணும்போது பக்கத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ பார்த்துட்டு இருக்குள்ள சின்ன சின்ன விஷயம்லாம் அவர் வந்து ஒரு சில விஷயம்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதிலிருந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் மூலியமாக தான் நான் டிராயிங் வந்து கற்றுக்கிட்டேன் மேடம்.
7: இப்போ இந்த ஓவிய கலையில் எத்தனை வருடம் உங்களுக்கு வந்து அனுபவம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
8: நான் ஒரு 15 வயசுலேருந்து டிராயிங் பண்ணிகிட்ருக்கேன் மேடம்.
7: இப்போது உங்களை கவர்ந்த ஓவியங்கள்னால் நீங்கள் எதெல்லாம் சொல்வீங்க? ரவிவர்மா, பிகாசோ இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆரம்பத்தில் வந்து என்ன மாதிரியான ஓவியங்கள்லாம் ரொம்ப கவர்ந்தது?
8: இப்போ இயற்கை ஓவியங்கள் அதை வரையக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து தனியாக இருக்காங்க மேடம். இப்போ இயற்கை காட்சி அதை வச்சே நிறையா வந்து வரைஞ்சிட்ருப்பாங்க. ஒரு சில ஓவியருங்க வந்து போர்ட்ரேட் அந்த மாதிரி டிராயிங்கு உருவம் அந்த மாதிரி இதெல்லாம் வரைவாங்க. அது தனித்தனியாக இருப்பாங்க. இப்போ இயற்கை காட்சி வரைகிறவங்க வந்து மேக்சிமம் வந்து உருவம் இந்த மாதிரி இதெல்லாம் வரைய மாட்டாங்க. ஃபிகர் ஒர்க்கு வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க. ஃபிகர் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இயற்கை காட்சி அந்த மாதிரி வந்து அதிகமாக பண்ண மாட்டாங்க. நான் வந்து இந்த உருவங்களை வச்சு டிராயிங் பண்ணுறது அந்த ஆர்டிஸ்ட்டுங்க, அந்த ரவிவர்மா, பிகாஷோ இவங்களோட ஓவியெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் மேடம். அவங்களோட ஓவியெல்லாம் பார்த்து அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன வயசில். அவங்களோட அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதை ட்ரை பண்ண வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஓரளவுக்கு நான் வந்து டிராயிங் பண்ணுற அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுருக்கேன் மேடம்.
7: சரி, இப்போ உங்களுக்கு தனித்துவமான, இப்போ சொல்லியிருந்தீங்க வால் பெயிண்ட் இருக்குது, பென்சில் ஆர்ட் இருக்குது, இன்னும் வேறு வகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, உங்களுக்கு தனித்துவமாக நான் இதில் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஓவியங்கள்?
8: பென்சில் டிராயிங் மேடம். பென்சில் டிராயிங் அது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கில் வரும். அந்த பென்சில் டிராயிங் தான் நான் நல்லா பண்ணிட்டுருவேன் மேக்ஸிமம். அதில் தான் நான் நிறைய டிராயிங் வந்து பென்சில் டிராயிங்கில் தான் நான் பண்ணியிருக்கேன்.
7: இந்த பென்சில் டிராயிங்னும் போது அதில் ஒரு தனித்துவம் இருக்கும். கரெக்டாக அவங்க பாயிண்ட் பார்த்து வரைவாங்க. ஓவியர்கள் இல்லாதவங்க வரைஞ்சாங்கன்னா இந்த கண் ஒரு பக்கம் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னசாக இருக்கும். இப்போது நீங்கள் எப்படி அந்த அக்யூரட்டாக அந்த பாயிண்ட் பார்த்து கரெக்டாக வரைகிறீங்க? இப்போ ஒரு ஒரு புகைப்படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி அதை அப்சர்வ் பண்ணுவீங்க?
8: இப்போ டிராயிங்கில் வந்து ஒரு ஒரு ஃபிகரை வந்து நம்ம வரைகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த டிஸ்டன்ஸ் தான். இப்போ ஒரு கண் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் அந்த இடைவெளி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் இடையில் இன்னொரு ஒரு கண் இருந்தால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருமோ அந்த அளவு தான் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி அந்த கண்ணிலிருந்து கீழே வந்து அந்த மூக்கு வந்து எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த லிப்ஸு அந்த அந்த பற்கள்லாம் வரையும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும், அது ரொம்ப அது கரெக்டாக வரணும். இப்போ நம்ம அந்த பற்கள் இப்போ ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள அந்த பற்கள்லாம் டிராயிங் பண்ணும்போது ஒரு பற்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னாவே அது நல்லா இருக்காது. அது எல்லா பற்களுமே கரெக்டாக அந்தந்த அளவு என்னவோ அதே அளவில் இருந்தால் தான் அந்த ஃபிகர் வந்து கரெக்டாக அதே மாதிரி வந்து நேச்சுராக வந்து வரும். அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஒரு டிராயிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த

0: எக்ஸ்டென்ட்ஸ் தான் மேடம்.
1: சரிங்க, இது வரைக்கும் நீங்க வரைஞ்ச ஓவியங்கள்ல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை சொல்வீங்க. முதல் முதல்ல நீங்க வரைந்த ஓவியம் என்னது, அதை எப்படி பெற்றோர்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி ரசிச்சாங்க, அதுல இருந்துதான் இப்போ நீங்க ஒரு ஓவியரா வந்திருப்பீங்க இல்லையா? முதல் முதலாக நீங்க வரைந்த அந்த ஓவியத்தை பற்றி சொல்லுங்களேன்.
0: முத முதல் வரைஞ்சது வந்து இந்த இயற்கை காட்சி, அதுதான் ஆரம்பத்திலேயே நம்ம முத முதல் வரைய ஆரம்பிக்கும் போது இயற்கை காட்சி அந்த மாதிரி டிராயிங் தான் வந்து சின்ன வயசுலேருந்தே வரைய ஆரம்பிப்போம். நான் அந்த மாதிரி தான் இயற்கை காட்சி, ஒரு தென்னை மரம், ஒரு மலைகள் இருக்க மாதிரி, அங்கே வந்து ஒரு ஓடை வந்து ஓடிட்டு இருக்க மாதிரி, அங்கே சின்ன சின்ன குருவிகள் விலங்குகள் அதெல்லாம் இருக்க மாதிரி, இந்த மாதிரி டிராயிங் தான் நான் வந்து முத முத பண்ணேன். அது எங்கள் அப்பா கிட்ட காமிச்சேன், அதை பார்த்தாரு. அதில் இருக்க ஒரு சில தவறெல்லாம் அவர் சுட்டி காமிச்சு இந்த மாதிரி வரக்கூடாது, இது இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லி அதை மார்க் பண்ணி கொடுப்பாரு. அதை நான் வந்து திருத்திக்கிட்டு திரும்பவும் டிராயிங் அதை பண்ணிட்டு போய் காட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் உருவத்தில் வந்து முத முத வரைய ஆரம்பித்தது வந்து பாரதியாரோட படம். ஏன்னா அந்த பாரதியார் வந்து இருக்குல்ல, அது ரொம்ப வந்து எளிமையான படம். இப்போ அந்த ஒரு ஃபிகர் ஒர்க்கை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாரதியார் வந்து அந்த முண்டாசு அந்த மீசை அது அது போட்டாவே வந்து அந்த பாரதியார் அப்படின்ற அந்த உருவம் வந்து ஈஸியாக வந்துடும். முத முத உருவத்தை வரையணும் அப்படின்னுக்குள்ள அந்த பாரதியார் படம் வரைஞ்சேன் மேடம். அப்புறம் காலேஜில் வந்து அந்த பாரதியார் படம் ஒரு காம்படிஷன் வந்தது, அங்கே வந்து அந்த பாரதியார் படம் நான் வரைஞ்சி கொடுத்தேன். அந்த தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் வந்து இந்த ஆண்டு மலர்னு வந்து வருடத்திற்கு வந்து ஒரு டைம் வெளியிடுவாங்க, அதில் நான் வந்து அந்த பாரதியார் படம் வரைஞ்சி அங்கே தந்தப்போ அது வந்து அந்த ஆண்டு மலரில் வந்து அந்த படம் வந்து போட்டிருந்தாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு. உருவப்படத்தில் வந்து முத முத பாரதியார் படம் தான் நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைய ஆரம்பிச்சது.
1: அதற்கு பரிசு ஏதாவது கிடைச்சதுங்களா?
0: இல்லைங்க மேடம், பரிசெல்லாம் எதுவும் தரல.
1: இது வரைக்கும் நீங்கள் பள்ளி பருவத்திலையா இருக்கட்டும் கல்லூரி பருவத்திலையா இருக்கட்டும் அந்த ஓவிய போட்டியெலாம் நடக்கும் இல்லையா?
0: வாங்கியிருக்கேன் பரிசு. ப்ளஸ் ஒன் படிக்கக்குள்ள அது ஒரு விழிப்புணர்வு ஓவியம் அந்த மாதிரி, அது வரையும் போது வந்து அப்போது வந்து அமுதா மேடம் இருந்தாங்க, ஐஏஎஸ் அமுதா, அவங்க தான் கலெக்டராக இருந்தாங்க அப்போது. அந்த டைம் 2005, அந்த டைம் 2005-06 அந்த டைமில் அவங்க கையால் வந்து நான் பரிசு வாங்கியிருக்கேன்.
1: சரிங்க, இப்போ இந்த ஓவிய கலையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலையுமே வந்து எளிமையானதெல்லாம் கிடையாது. கற்றுக்கிட்டோன்னா அதில் அவ்வளோ ஆழமான நிறைய வந்து பயிற்சி பெற்றிருந்தோன்னா தான் நம்ம ஒரு சிறப்பான ஒரு தகுதி அடைய முடியும். ஓவிய கலையில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகள்லாம் என்ன, நீங்கள் சந்தித்த இடர்பாடுகள் ஏன்னா அது மனதளவிலையும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஓவியம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவிய கலையில் நீங்கள் சந்தித்த அந்த இடர்பாடுகள்லாம் என்னென்ன?
0: இப்போ ஓவிய கலைனா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமே வந்து பொறுமை தான், பொறுமையாக வந்து இருக்கணும். ஒரு ஒரு டிராயிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து டைம் எடுத்து வரைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த டிராயிங் அந்த பெயிண்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து அது அழகாக இருக்கும், நல்லா வரும். ஒரு சில டிராயிங் நம்ம வரைஞ்சிட்ருப்போம், கரெக்டாக ஃபுல்லாக வரைஞ்சிரு ஓரளவுக்கு வரைஞ்சிருவோம், அதில் சின்னதாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிடும். ஆனால் அந்த டிராயிங் வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரைஞ்சிருப்போம், அது ஒரு சின்ன மிஸ்டேக்கால் வந்து அது ஃபுல்லுமே வந்து அவுட் ஆகிடும், அது ஃபுல்லுமே நல்லா வராது.
1: ஆனால்
0: ஆமாம், அந்த 2 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சாலுமே அது கடைசியில் வந்து நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னால் அது வேஸ்ட்டு தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வந்து அதை திரும்ப அதை எடுத்துட்டு திரும்பவும் வந்து வரையணும்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். 2 மணி நேரம் நம்ம உட்காந்து வரைஞ்சும் அது நல்லா வரலன்ற மாதிரி திரும்பி உட்காரத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அன்றைக்கி வந்து அதை எடுத்துகிட்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அடுத்த நாள் வந்து திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். அதே டிராயிங் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணோம், இந்த மிஸ்டேக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஆரம்பிப்போம். இப்போ பென்சிலில் வரையும் போது அது அழிச்சிட்டு வரையலாம், அதே திரும்ப திரும்ப அழிக்கும் போது வந்து அது அந்த இடத்துல ஒரு மாதிரி
1: அந்த ஒரு மாதிரி ஆமாம் இருக்கும்,
0: அது அது கரெக்டாக வராது. அதனால் அதை எடுத்துகிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து
1: முதல்லேருந்தே ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதுதான் பார்க்குற இடர்பாடுகள். இப்போ பென்சில் ஆர்ட்னும் போது சாதாரண பென்சிலே நீங்கள் பயன்படுத்துவீங்களா, இல்லை அந்த ஓவியத்திற்குன்னு ஏதாவது சிறப்பான பென்சில்கள்னு இருக்குது?
0: இல்லை, இது டிராயிங்க்குன்னு தனியாக வந்து பென்சில் இருக்குது, ஆர்ட் லைன் ஒரு பென்சில் இருக்குது அந்த பிராண்டு, அப்புறம் ஸ்டெட்லர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது அந்த பிராண்டு. மேக்ஸிமம் அந்த ஸ்டெட்லர் பென்சில், அந்த பென்சில் தான் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து வரைவாங்க. அதில் பார்த்தோம்னா இந்த HB 2B 3B 4B இந்த மாதிரி வந்து 10B வரைக்கும் போகும். இப்போ அந்த ரொம்ப டார்க்காக இருக்குது, இப்போ ஏர் வரையணும் இல்லை இந்த கண்ணுக்கு அதெல்லாம் கண் வரையணும் அப்படின்னு சொன்னால் அந்த 8B அந்த 10B பென்சில் ரொம்ப டார்க்காக இருக்கும், அந்த பென்சில் தான் இந்த முடி வரைகிறதுக்கு இருக்கும், கண் வரைகிறதுக்கு அந்த பென்சில் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஃபேஸில் வந்து இந்த ஷேட் பண்ணுறது லைட்டாக ஷேடிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2B 3B அந்த மாதிரி
1: டார்க்குக்கும் லைட்டுக்கும் தனித்தனியாக தான் பயன்படுத்துகிறீங்க.
0: லிப்ஸுக்கு அந்த மாதிரினா 5B 4B அந்த மாதிரி லிப்ஸுக்கு அந்த

0: மாதிரி பென்சில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்காக இருந்தாலுமே அதில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுக்கும் அதுலேயே வேரியண்ட் இருக்குது. அது அது எந்தெந்த பென்சில் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் வரும்.
1: சரிங்க, இப்போ ஒரு ஓவியம்னு நீங்கள் வரைய தொடங்கும் முன்பு இப்போ ஒரு புகைப்படம் காட்டுறாங்கன்னா நீங்கள் அந்த புகைப்படத்தில் என்னென்னலாம் ஃபஸ்ட்டு மெயினாக பார்ப்பீங்க? ஏன்னா எங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன அதை கரெக்டாக பார்ப்பீங்கன்றது. எப்படியா இருந்தாலும் இந்த ஓவியங்களுக்கு இதை மட்டும் கரெக்டாக பார்த்து வரைஞ்சிட்டோன்னா நம்ம அடிச்சிடலாம், சூப்பராக வரைஞ்சிடலாம்னா எதெல்லாம் மெயினாக பார்ப்பீங்க?
0: இப்போ ஒரு டிராயிங் வந்து ஒரு ஃபேஸை வரைகிறோன்னா அதுக்கு வந்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறதுன்றது வந்து அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஃபோட்டோ வந்து இது கரெக்டாக இது வரைஞ்சோம்னா இது கரெக்டாக அக்யூரேட்டாக இதே மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து அது கரெக்டாக சூஸ் பண்ணணும் அந்த ஃபோட்டோ. அதில் வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்மைல் பண்ணி இருக்க அந்த ஃபேஸ்லாம் வரையும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பற்கள்லாம் கரெக்டாக வருதா அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். அது வந்து ஒரு டிராயிங் நம்ம ஒரு வரைகிறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். ரொம்ப ஒரு பளிச்சுன்னு இருக்கணும். அந்த லைன், அந்த கண்ணுக்கு கீழே வர லைனு, அந்த நோஸ் பக்கம் அந்த வர லைனு, அப்புறம் இந்த பற்களோட அந்த லைன்லாம் கரெக்டாக தெரியணும். அது எந்த அளவுக்கு கிளியரன்ஸாக இருக்கோ அப்படி கிளியரன்ஸாக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அது வரைய முடியும். அப்போ ஃபோட்டோ வந்து ரொம்ப பளிச்சு ரொம்ப கிளியரன்ஸாகிற ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி அப்படி வரைஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ ஓவியங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவியம்ன்றது ரொம்ப கடினம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்போ நீங்கள் வந்து பென்சில் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேயே கொஞ்சம் கடினம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதையும் தாண்டி இன்னும் கடினமானது எதுனா எதை சொல்வீங்க?
0: கடினமானதுனா இப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த சிரித்த மாதிரி முகம் இருந்ததுன்னா அந்த பற்கள் கரெக்டாக அமைப்பாக அந்த பற்கள் ஒன்று ஒன்றா உட்கார வைக்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் நாங்கள் செலக்ட் பண்ணக்குள்ளேயே மேக்ஸிமம் அந்த சிரித்த மாதிரி இருக்க ஃபோட்டோ மேக்ஸிமம் செலக்ட் பண்ண மாட்டோம். அப்படியே அதை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப கிளியரன்ஸாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ அது கரெக்டாக அந்த ஒரு ஒரு பர்க்கில் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக போட்டால் தான் அந்த ஸ்மைல் கரெக்டாக அதில் உட்காரும். அந்த மாதிரி பார்த்து நாங்கள் இது பண்ணுவோம்.
1: சரிங்க, இப்போ வால் பெயிண்டிங்லாம் இப்போ பண்ணுறாங்க இல்லையா நிறைய, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து வால் பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க, இன்டீரியரில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, வீட்லேயே அழகழகாக இப்போ வரைகிறதுக்கெலாம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் தேடிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா, பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றியான அனுபவங்களாம் சொல்லுங்கள்.
0: பண்ணியிருக்கேன். ஒரு புதுசாக இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த பெட்ரூமில் வந்து இந்த குழந்தைங்களுக்கான அந்த பொம்மைங்க, அப்புறம் இந்த மான் இருக்க மாதிரி
1: அவங்க ஒரு ஹாப்பி ஃபேஸா இருக்கிறதுக்காக நிறைய அவங்களுக்கு பிடிச்ச அந்த கார்ட்டூன்ஸ்லாம் வரைய சொல்லுவாங்க.
0: இந்த மான், அப்புறம் யானைங்க, அப்புறம் ஒரு மரங்க இருக்க மாதிரி, அதில் வந்து குருவிங்க அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி, அந்த மாதிரி படம்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் மேடம்.
1: ரீசெண்டாக ஏதாவது வரைஞ்சிருப்பீங்களா?
0: ஆ, என் ஃப்ரெண்டு வீடுங்க, டோல்கேட் பார்க்க இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீடு, அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு லேடி வந்து ஒரு சேரீ போட்டு ஒரு லேடி வந்து இப்படி ஒரு மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ, இந்த படம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். அது அந்த படத்தை அதே மாதிரி வந்து அவுட்லைன் பென்சிலில் போட்டு அது மாதிரி கலர் கொடுத்து அதே மாதிரி ஓரளவுக்கு வந்து பண்ணி கொடுத்தோம்.
1: இப்போ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் போது அப்பா தான், அப்பா வந்து அவர் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால டிராயிங் அவர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த வழியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததா இல்லை எப்படி?
0: ஆ, ஆமாம் மேடம். ஏன்னா சின்ன வயசில் அப்பா எழுதிட்டு இருக்கோம், நாம் எங்கள் அப்பா அந்த பெயிண்டிங்கில் பண்ணிட்டுருப்பார், நான் பெயிண்ட்டு அந்த டப்பா வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்ருப்பேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ஒரு ஒரு கலராக எடுத்து மிக்ஸ் பண்ணுவார், மிக்ஸ் பண்ணி அப்படியே வரையும் போது அப்படியே பார்த்துட்ருப்பேன். அது ஒரு சில இடத்துல என்கிட்ட ப்ரெஷ்ஷை கொடுத்து இந்த இடத்துல நீ டிராயிங் பண்ணுற, இந்த இடத்துல வந்து கலர் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல கொடுன்னுவான். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு அவர் எதனா ஒரு மிஸ்டேக் இருந்துச்சா அவர் கரெக்ட் பண்ணுவார், நான் தப்பு பண்ணாலும் அது கரெக்ட் பண்ணுவார், இந்த இடத்துல இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பண்ணதில் சின்ன சின்ன மிஸ்டேக்கு கரெக்ஷன் பண்ணார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரைய ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து வெளி உலகத்தில் நம்ம எங்கே இருக்கிற இடத்துல இருந்து எங்கே இருந்தாலும் நம்மளோட திறமையை வெளிக்காட்டுறது அளவுக்கு சோசியல் மீடியாவில் எல்லாருமே வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ டிராயிங், உங்களோட டிராயிங்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் யாராவது உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கும் இது மாதிரி வரைஞ்சி கொடுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்களா?
0: கேட்டிருக்காங்க மேடம். ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்து எனக்குன்னு ஒரு பேஜ் இருக்குது, அதில் வந்து நான் விவேகானந்தரோட டிராயிங் என் ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு டிராயிங் பண்ணி அதில் நான் பதிவு பண்ணேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த டிராயிங்கை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட குழந்தைய வந்து டிராயிங் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அதை பார்த்துட்டு வந்து ஒரு சிலர் வந்து கேட்கும்போது வந்து அவங்க ஃபோட்டோ கொடுத்து இதை பண்ணி கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் மேடம்.
1: இப்போ நீங்க வரைந்த ஓவியங்களே கஸ்டமர் ரிவ்யூ ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல, சூப்பரா வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரைஞ்சது வந்து பாரதியார் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. கஸ்டமர் சைட்ல நீங்க

0: பிரபஞ்சத்திலேயே அதிகம் பாராட்டு பெற்ற ஓவியம்னா என்ன ஓவியம்?
1: விவேகானந்தரோட டிராயிங் வந்து ஒன்று பண்ணியிருந்த மேடம், அது வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது அந்த டிராயிங்கு. நான் எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டினாங்க. அந்த டிராயிங் வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்துல் கலாம் டிராயிங் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன் மேடம், அதுவும் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது அப்துல் கலாம் டிராயிங். இந்த ரெண்டு டிராயிங் வந்து ரீசெண்டாக பண்ணதில் இந்த ரெண்டு டிராயிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
0: சரிங்க, இப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஓவிய கலையே இப்போ உங்ககிட்ட கற்றுக்கணும்னு சின்ன குழந்தைங்க இல்லை பெரியவங்களே கூட ஆசைப்பட்டு அவங்களுக்கு கிளாஸ் ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்களா?
1: வீட்டு பக்கம் இருக்காங்க மேடம், ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்க, அவங்கெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சில டிராயிங்லாம் வரைஞ்சி இந்த மாதிரி பண்ணணும், கலர்லாம் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வீட்டு பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன்.
0: ஃப்யூச்சரில் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, இந்த ஓவியத்தை இன்னும் வந்து டெவலப் பண்ணலான்ட்டு ஏதாவது பிளான் இருக்குங்களா?
1: இப்போ வந்து நிறைய பேர் மேடம் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கூட அந்தளவுக்கு இல்லை. இப்போ இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து வரைஞ்சி வரைஞ்சி நிறைய பேர் வந்து பதிவிறக்கம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஓவியக்கலை வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இப்போ நிறையா குழந்தைங்க நிறைய பேர் வந்து டிராயிங் வந்து ஆர்வமாக வந்து டிராயிங் பண்ணி அந்த சோசியல் மீடியாவில் வந்து பதிவிறக்கம் பண்ணக்குள்ள அதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து இன்னும் ஒரு அடுத்த லெவலில் வந்து நிறைய பேர் வந்து குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் இதை நல்லா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது ஒரு ஆசை.
0: சரிங்க, நீங்கள் பார்த்து வியந்த ஓவியங்கள்லாம் ஏதாவது இருக்குங்களா, இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்களா ஏதாவது ஓவியங்கள் பார்த்து?
1: ஒரு பெயிண்டிங் ஒன்று பார்த்தேன் மேடம், ஒரு பெயிண்டிங், ஒரு லேடி வந்து இருக்காங்க, அவங்க அந்த குளிச்சுட்டு அந்த ஒயிட் கலர் சேரீ போட்டிருக்காங்க. அந்த ஸ்கின்னு பார்த்தோம்னா அந்த சேரீயும் தெரியுது, அந்த உள்ள இருக்க அந்த ஸ்கின்னும் தெரிகிற மாதிரி அந்த டிராயிங். இப்போ அந்த சேரீ போட்டோம்னா அந்த உள்ள இருக்க அந்த கை வந்து மறைஞ்சிரும், ஆனால் வந்து அந்த உள்ள இருக்க அந்த கையும் தெரிகிற மாதிரி அந்த சேரீயும் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்டிங் வந்து வரைஞ்சிருந்தாங்க. அது பார்க்கக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
0: நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்களா?
1: அது முயற்சி பண்ண மேடம், ஆனால் அவங்க வரைஞ்ச அளவுக்கு வந்து அது வரல, அந்தளவுக்கு ரிசல்ட் வரல. அந்த மாதிரி பண்ணியிருந்தா அது ரொம்ப நல்லா இருந்தது.
0: சரிங்க, இப்போ என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க, இப்போ பேஷனாக வந்து ஓவியத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வேலை பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மேடம், நான் படித்தது வந்து எம்ஃபில் தமிழ் முடிச்சிருக்கேன் மேடம், ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன், இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டிராயிங்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ மேரேஜ் ஃபோட்டோ, இப்போ குழந்தைங்களுக்கு யாராவது பர்த்டே இல்லை யாராவது வந்து என்னோடய ஃபோட்டோ டிராயிங் பண்ணி கொடுங்க அப்படின்ற யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிராயிங் பண்ணி கொடுத்து அதை ஃப்ரேம் போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் மேடம். அந்த மாதிரி
0: இப்போ ஃப்ரேம் ஒர்க்கும் நீங்களே பண்ணிடுறீங்க?
1: இல்லைங்க மேடம், டிராயிங் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம், அது தனியாக ஃப்ரேம் அந்த கடையில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணிடுவோம்.
0: இப்போது அந்த டைம் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க?
1: ஒரு டிராயிங் வந்து கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகும் மேடம்.
0: மூணு நாள் ஆகும்.
1: ஏன்னா அவுட்லைன் மட்டும் போடுறதுக்கு ஒரு நாள் ஆகிடும், அதுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக முடியிலேருந்து வரணும், முடி மட்டும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு முடியாக கரெக்டாக போடணும். அது கரெக்டாக ஒரு முடி அந்த சுருட்ட முடி அந்த மாதிரிலாம் ஒரு முடியும் கரெக்டாக போட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையாக பண்ணும். அது ஒரு டைம் பண்ணிவிட்டு திரும்ப அதை டார்க் பண்ணும், ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டு திரும்ப அதை டார்க் பண்ணும். அந்த புருவம் அப்படியே கண் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே அந்த ஒரு படம் ஃபுல்லாக முடிக்கிறது வந்து ஒரு மூணு நாள் ஆகிடும் மேடம்.
0: சரிங்க, இப்போ இந்த ஓவியம் வரைதலில் கிடைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ரசித்து வரையக்கூடியது தான் ஓவியம் இல்லையா, அது அழகாக வரணும். அது அழகாக வரலன்னா அது உங்களுக்கே வந்து அக்செப்டபிளாக இருக்காது, இல்லை ஒழுங்காக வரல ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருப்பீங்க, ஃபீல் ஆகிடுவீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு மன நிம்மதியை தருது, ஒரு மகிழ்ச்சியை தருது? ஏன்னா நீங்கள் வரைகிறத பார்த்தா அவங்க இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க இல்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: இப்போ டிராயிங் அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை ஆரம்பிக்கும் போது நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வருமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வருமா அப்படின்ற மாதிரி. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அவுட்லைன் போட்டோம் அப்படின்னாவே அந்த அவுட்லைனில் வந்து ஓரளவுக்கு அவங்க ஃபேஸ் மாதிரி அக்யூரேட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அவுட்லைனில் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சுனாவே கலர் பண்ணோம்னா அது கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்கள மாதிரியே வந்துடும். அப்போ கலர் பண்ணுறதும் வந்து அது ரெண்டு கோட்டிங் அந்த மாதிரி பண்ணணும், ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணி திரும்ப ரெண்டாவது கோட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணி அது கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அது கொண்டு வந்துட்டு அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும். அதை இன்னொருத்தங்கிட்ட காட்டுவோம், இது பாரு அதே மாதிரி வந்திருக்கா இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தா தெரியாது, அது பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த டிராயிங்கில் ஏதாவது சின்ன

0: மிஸ்டேக் இருந்தாலும் என்னோட கண்ணுக்கு அது தெரியாது. அது அதை வந்து ரெண்டு நாளாக நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால இப்போ வேற யாராவது ஒருத்தவங்க புதுசாக பார்க்கும்போது அதில் சின்ன ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதில் இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் இருக்குன்னா அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லை நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா இல்லை கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் திரும்ப ஒரு டைம் பார்ப்பேன். அப்போ பார்த்துட்டு அவங்க சொல்கிறது கரெக்டு தான், இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கரெக்ட் பண்ணுவேன். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட காமிக்கும், இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்கோம், கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இது
1: இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வண்ணங்கள் அந்த அளவுக்கு பயன்படுத்தலை. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வேறுபாடுகள்லாம் என்னென்ன?
0: வண்ணங்கள் பார்த்தோம்னா மேடம், இப்போ பேசிக் கலர் வந்து ஆறு கலர் தான் இருக்குது. அந்த ஆறு கலரில் அடிஷ்னல் கலர் வந்து இன்னொரு ஆறு, அது சேர்ந்தான் 12 கலர் இருக்குது. க்ரீன் இருக்குன்னா அந்த க்ரீன்லேருந்து லைட் க்ரீன் அந்த மாதிரி, ரெட் இருக்குன்னா அந்த ரெட்லேருந்து ரோஸ் கலர் அந்த மாதிரி, ப்ளூனா லைட் ப்ளூ இந்த மாதிரி. அடிஷ்னல் கலர் வந்து ஆறு, ஃபஸ்ட்டு பேசிக் கலர் ஆறு, அதுலேருந்து அடிஷ்னல் கலர் ஆறு. இந்த ஆறு கலர் மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து நிறைய கலர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டு கலர் மூணு கலர் மிக்ஸ் பண்ணக்குள்ள அது ஒரு கலராக மாறும். அந்த மாதிரி பண்ணி தான் ஒரு ஃபிகர் ஒர்க் பண்ணக்குள்ள அந்த மாதிரி நிறைய, ஆமாம் நிறைய வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஒரு இதை வந்து முழுமையாக அந்த டிராயிங் வந்து முடிப்பாங்க, அந்த பெயிண்டிங். ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்த காலத்து முறையில் இந்த சுவர் ஓவியம்னு சொல்லிட்டு அந்த சுவரில் வந்து கடவுளோடைய படம் இல்லை இயற்கையுடைய படம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது வந்து நிறைய வந்து சுவர் ஓவியம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பென்சில் டிராயிங் அது தனியாக இருக்குது, கலர் பென்சில் டிராயிங்னு சொல்லிட்டு அது தனியாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து வேரியன்ட் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும்போது அது அந்த ஒரு ஓவியம் அந்த ஒரு பெயிண்டிங்கும் நிறையா வந்து பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து ஒரே கலர் தான் இருக்கும், அந்த ஒரே கலர்லேயும் ஃபுல் பெயிண்டிங்குமே அந்த ஒரே கலர்லேயே முடிச்சிருவாங்க. ஒயிட் அண்ட் பிளாக் மாதிரி பண்ணுவாங்க, அது வந்து பெயிண்டிங் ஃபுல்லாக ஒரே கலர்லேயே முடிச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறாங்க, அப்போ அந்த மாதிரி இல்லை கலர் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருவோம்.
1: சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், அதுக்கான திங்ஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க?
0: ஆன்லைனில் தான் மேடம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்ம இங்கே அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லை.
1: ஏதாவது அதில் கவனிக்கக்கூடிய வகையில் நம்ம வாங்கணுமா? அந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? அது என்ன மாதிரியான ப்ரெஷ்ஷை நீங்கள் வந்து தேர்ந்தெடு?
0: அதுலேயே நம்பர் இருக்கும் மேடம். இப்போ நம்ம அதுலேயே வந்து ரவுண்டு ப்ரெஷ் வரும், பட்டையாக இருக்க மாதிரி வரும். இப்போ கண்ணுக்கெல்லாம் போடணுன்னா ஜீரோ ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணுவோம், 0, 1, 2 அதுமாரி அந்த நம்பர் பிரகாரம் பார்த்து தான் நம்ம வாங்கணும். அது அப்படியே செட்டாகவே வந்துடும் மேடம், ஒரு செட்டாகவே வந்துடும். அது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா அது வந்துடும். அந்த மாதிரி வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு
1: இருக்கேன். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தர்மபுரியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஓவிய கலைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் ஓவிய கலைஞராக இருக்கீங்க, உங்ககிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்ருப்பாங்க இல்லையா? படிப்பு படிப்புன்னு படிப்பு மட்டுமே கண்ணோட்டமாக இல்லாமல் அவனுக்கு ஏதாவது ஒரு திறமையும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்களா? நீங்கள் பார்த்த பெற்றோர்கள் இப்போ எப்படி இருக்காங்க?
0: இப்போ வந்து ஒரு சிலர், அதாவது அந்த டிராயிங்கில் வந்து ஒரு சில பசங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக வந்து இதை வந்து அவன் கற்றுக்கிட்டோம், நல்லா பண்ணிகிட்ருக்கான், இன்னும் ஒரு ஓவியர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்கக்கிட்ட அவனை ட்ரைனிங் எடுத்து அவன் அதில் வந்து இன்னும் நல்லா டிராயிங் வரையணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி எங்ககிட்ட வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க மேடம். அவங்க பண்ண டிராயிங்கெல்லாம் காமிப்பாங்க, காமிச்சிட்டுங்க பாருங்கள் என் பையன் இந்த டிராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு டிராயிங் வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்திருக்காங்க. நாங்கள் அவங்க டிராயிங்லாம் பார்த்துட்டு அவன் எந்த லெவலில் இருக்கானோ அந்த டிராயிங்லாம் பார்க்கலையே நம்ம தெரிஞ்சிருவோம், இவன் ஓரளவுக்கு வரையறான், இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவனுக்கு சொல்லிக் கொடுத்தா இவன் ஈஸியாக கற்றுப்பான் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் மேடம்.
1: நிறைய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பரிசாக ஒருத்தருக்கு ஓவியத்தை பரிசளிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை தன்னோட புகைப்படத்தை வந்து ஒரு ஓவியமாக வரைஞ்சா எப்படி இருக்கணும் ஆசைப்பட்டிருப்பாங்க, அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய தொலைபேசி எண்ணும் உங்கள் முகவரியும் சொல்லுங்கள்.
0: என்னோட தொலைபேசி எண் வந்து 9698330797
1: 9698330797
0: பாகலல்லிங்க மேடம், நல்லம்பள்ளியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி பாகலல்லி, அங்கே தான் இருக்குது எங்கள் வீடு, அங்கே தான் இருக்குது. என்னோட நம்பர் மூலிமா என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற டிராயிங் வந்து நான் சிறப்பாக பண்ணி தருவோம் மேடம்.
1: சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். ஒரு கோடு கொஞ்சம் வண்ணம், ஆனால் அதுக்குள்ளே எத்தனை கதைகள் எத்தனை உணர்வுகள் இருக்குன்னு இன்றைக்கி உங்களை நேர்காணல் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய கலைப்பயணம் இன்னும் பல உயரங்களை அடைய தர்மபுரி பண்பலை ஏற்காடு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிங்க.
0: இந்த வாய்ப்பு கொடுத்த பண்பலைக்கு மிக்க நன்றி மேடம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது புதிய தடம். இன்று ஓவிய கலைஞர் ரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் திவ்யச்செல்வி.

வித்ய விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். நீதிபதிகள் ஷீல் நாகு, ஸ்ரீ சந்திரசேகர், சஞ்சீவ் சச்சிதேவா, அருண் பாலி மற்றும் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். உச்சநீதிமன்றத்தில் தற்போது 37 நீதிபதிகள் உள்ளனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி மாநிலமாக தெலங்கானா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக தெலங்கானா மக்கள் பங்காற்றியதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெலங்கானா மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தெலங்கானாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தனி மாநில போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்தவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றபின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தலகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உரம் மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்ல மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வுக்குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பார்ட்டர்கள் பொறுத்திருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: நிறைவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
7: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: நேர்களின் கேட்கலாம் திரை இசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: ஏப்பில வள்ளி, உன் புருஷனும் நீயும் சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு வரணும். அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்காதிங்க. என்ன
1: அம்மா, இப்பதாமா பஸ் விட்டு இறங்கியிருக்கோம். இன்னும் 2-8 கூட வைக்கல, அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? சந்தோஷமா என்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி வெளியே வரும். வரப்பையும் நோய் நோயின்னு உடனே வா, சீக்கிரம் போலாம். என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையா இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு போலாமா? ஒன்னும் அவசரம் இல்லம்மா.
2: நல்லா சொல்லுங்க, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? நாம என்ன குழந்தைங்களா? ஏன் தான் இப்படி இருக்காங்க?
1: வள்ளியே, கிடைக்கிற கேப்ல நீ வேற ஏமா? அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியாதா? அவங்க அப்படிதான். விடு, நாமளும் பெரியவங்களும் அப்படிதான் இருப்போம்.
2: ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு கோபம் வந்துடுமே. சரி போங்க.
0: வள்ளி, ஏமா வள்ளி, அங்க உள்ள போகாதம்மா. தண்ணி நிறைய ஆழமா இருக்க மாட்டேங்குது. உள்ள போனா உள்ள இழுத்துட்டு போகுது. இப்படி ஓரமா வந்து குளிமா.
2: அட, இவங்க வேற வீட்டுலதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா இங்கேயுமா? சுதந்திரமா ஒரு மனுஷன் குளிக்க கூட கூடாதா?
1: அம்மா விடுமா, நான் கூட தானே இருக்கேன். என்ன மாரி எங்க போயிட போறா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பயப்படாம இருங்க.
0: சரிப்பா சரிப்பா, நான் ஒன்னும் சொல்ல. ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு மேல ஏறிவாங்க.
1: என்ன வள்ளி, உங்க சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்களாட்டுங்க ஆத்துக்கு. ஒரே சந்தோஷம் மாட்டேங்குது எங்களை பார்த்த உடனே. உனக்கு
2: இங்க பாருங்க, எப்ப பாரு என் வீட்டு ஆளுங்களை வம்பிழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? இப்ப எதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை கலாச்சிட்டு இருக்கீங்க? அங்க மட்டும் என்ன வாழுதான்?
1: அங்க பாரு, அங்க பாரு, உங்க அண்ணன் மாதிரி ஒருத்தன். ஐய, ஓடு ஓடு, புடி புடி புடி, துணி எல்லாம் எடுத்துட்டு போற போறாங்க.
2: இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
1: சரி விடு வள்ளி, நீ கோவத்துல இன்னைக்குதான் கொஞ்சம் அழகா இருக்க. பாத்தியா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இது மாதிரி ஆத்துல வந்து குளிச்சு சந்தோஷமா இருந்து.
2: ஆமாங்க, ஆத்துல குளிக்கிற சுகமே தண்ணி தான். எப்ப பாரு அந்த 4 செவத்துல ஒரு வழி தண்ணியில குளிக்கிறத ஒரே அழுப்புங்க. இப்படி குளிக்கிறது தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.
1: உண்மைதான், அது வந்து ஓடுற தண்ணியில மீனுக்கு நடுவுல குளிக்கிற சுகமே தண்ணி தான்.
2: ஆமாங்க.
0: டே தம்பி ராஜா, நீயும் உன் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் தாண்டா அங்க குளிப்பீங்க? போதும் குளிச்சது, மேல ஏறி வாங்க. அதே மாதிரி அங்க ஏறி வரும்போது ஏதாவது போட்டிருக்கிற துணிய கழட்டி ஒன்னு விட்டுட்டு வாங்க, அதுதான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க.
2: அத்தை, துணியெல்லாம் ஆத்துல விடக்கூடாது அத்தை, அது ரொம்ப தப்பு.
0: ஏன் விட்டா என்னவா? எல்லாரும் அதை தானே பண்றாங்க. சொன்னதை மட்டும் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வாங்க, சும்மா ஏதாவது வியாக்கியானம் பேசிட்டு இருப்பீங்க.
1: வள்ளி, அம்மா சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் ஏன் அம்மா எது சொன்னாலும் மறந்து புடிச்சுக்கிட்டே இருக்க?
0: அப்படி சொல்ற என் தங்கம்.
2: ஆமா ஆமா, நான் தான் அங்க மறந்து பிடிக்கிறனாக்கும். அத்தை, இந்த மாதிரி ஆத்துல அருவியில எல்லாம் குளிக்கும் போது நம்ம போட்டிருக்க துணி, எண்ணெய், ஷாம்பு கவரு இதெல்லாம் விடக்கூடாது அத்தை. நீர்வாழ் உயிரினங்களுக்கு நிறைய பாதிப்புக்குள்ளாகும்.
0: வள்ளி, கொஞ்சம் அந்த பக்கம் எல்லாம் சுத்தி பாருமா, எல்லாரும் துணியை விட்டுட்டு தான் வராங்க. அதைத்தான் நானும் சொன்னேன்.
2: அத்தை, மற்றவங்க பண்ணுறாங்கன்னு அதே தப்ப நாமளும் செய்யக்கூடாது அத்தை. சோப்பு கவரு, ஷாம்பு கவரு, ஆற்றுல விடுற துணி இதெல்லாம் ஆற்று தண்ணியில் கலக்கிறதுனால மீன், அப்புறம் அந்த தண்ணியை குடிக்கிற பல்வேறு கால்நடைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. இந்த மாதிரி பழைய துணிகளை நம்ம மறுசுழற்சிக்கு கூட அனுப்பலாம்.
1: ஆமா வள்ளி, நீ சொல்றது தான் கரெக்டு. பாத்தியா, எனக்கு இது தோணவே இல்லை.
0: பரவாயில்லையே தம்பி ராஜா, என் மருமக நல்ல விவரமா தான் சொல்ற. சரிம்மா வள்ளி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்.
1: சபாஷ் வள்ளி, எப்படியோ எங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டியே.
2: ஆமா ஆமா, இத்தனை நாள் இல்லாம இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பதான் போங்க. அப்படி
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
4: நேர்களை கேட்கலாம் மெல்லிசை.

அடுத்ததாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்காக பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று செம்மறியாடுகள் பசுந்தினங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி எம் சங்கரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நிறைவு பெறுகிறது மெலிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. President Draupadi Murmu has said that education is a powerful means of empowerment as it enables individuals to become

0: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள், நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி.
7: நேயர்களே, கடித வழியில் உங்களது விருப்ப பாடலை காற்றலையில் கேட்க நீங்கள் செய்ய வேண்டியவை உங்கள் பெயர், ஊர், நீங்கள் விரும்பிய பாடல், அவை இடம் பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை எழுதி நிலைய இயக்குனர், நேயர் விருப்ப பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், அதியமான்கோட்டை, நல்லம்பள்ளி, தர்மபுரி மாவட்டம், 63-6-8-07 என்ற முகவரிக்கு அஞ்சல் அட்டை மூலம் எழுதி அனுப்பலாம்.
0: அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. வாழைத்தோட்டம் சின்னமாரி, சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல் காற்றலையில்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:20. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விஜய் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நேயர் விருப்பம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கடித வாயிலாக கேட்டிருக்காங்க தாசனம்பட்டியிலிருந்து தீபா, நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்கான விருப்ப பாடல் காற்றலையில்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1

0: லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
8: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
7: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:27. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விஜய் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பாப்பாரப்பட்டி ஜி ராஜா, மனசெல்லாம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 1:32. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விஜய் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக தன்னுடைய விருப்ப பாடலை கடித வழியா கேட்டிருக்காங்க பாலக்கோட்டிலிருந்து அன்பு டைலர், லலிதா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே உங்களுக்கான விருப்ப பாடல் காற்றலையில்.

0: வாழ்வது நீதி அல்ல, இது அப்படி இப்படி எப்படியாவதும் வாழ்கிற ஜாதி அல்ல. இங்கே ஆடுகள் மாடுகள் வாழுற வாழ்க்கை வாழ்வது நீதி அல்ல, இது அப்படி இப்படி எப்படியாவதும்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர்

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 1:39. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விஜய் ஹாஸ்பிட்டல் வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. குக்கல்மலை ராணி சவாலே சமாளி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்கான அந்த பாடல் காற்றலையில்.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

நேயர்கள் கவனத்திற்கு, பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செம்மறியாடுகள் பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் V.M. சங்கரன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள். இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: காப்பாற்றப்பட்டிருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டவுன்டனில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பழங்குடியினருக்கு உயர்கல்வி மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான வழியை ஏற்படுத்துவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கல்வி உதவித்தொகை திட்டத்தின் பழங்குடியின பயனாளிகளிடையே உரையாற்றிய அவர், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் சமூகம், பொருளாதாரம், கல்வி ரீதியாக முன்னேறும் போதுதான் உண்மையான வளர்ச்சியை எட்ட முடியும் என்றார். கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராகவும் விழிப்புணர்வு மற்றும் திறன் வாய்ந்தவர்களாக மாற்றுவதால் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை என்று குறிப்பிட்டார். நம் நாட்டில் திறன் படைத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர், அவர்களை கண்டறிந்து வளரச் செய்ய சரியான தளத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் இளையோர் உறுதிப்பாட்டுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் அயராது ஈடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இத்தகைய செயல்பாடுகள் கடினமான பாதையை கூட எளிதாக்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், டிஜிட்டல் உள்கட்டமைப்பு துறைகளில் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மஷாட்டைலுடனான சந்திப்பிற்கு பின் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்ற இதில் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இரு நாடுகளின் நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதில் தென்னாப்பிரிக்க துணை அதிபரின் ஆர்வத்தை டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டினார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். புதுதில்லியில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இதன்படி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகர், மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அருண்பள்ளி, தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனா ஆகியோர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அவற்றை சரிபார்ப்பதற்கும் விடைகளை மறுமதிப்பீடு செய்வதற்குமான இணையதளம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. வரும் 6 தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும். இது தொடர்பாக CBSE வெளியிட்ட அறிக்கையில், விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகல்களை பெற்ற மாணாக்கர் மட்டுமே இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆதார் சரிபார்ப்பு முறை இதில் உட்படுத்த பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு வரும் 8 தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று சட்டப்பேரவை செயலக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். வரும் 9 தேதி வேட்புமனுக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், போட்டி இருப்பின் வரும் 18 தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் கூறினார். திரு சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கடந்த 7 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு அனைத்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நிலவரத்தை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் 3 இடங்களில் ரேடார் மூலம் ஆய்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இப்பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தில் வெப்பநிலை சற்று குறைந்துள்ளதால் பள்ளிகள் முன் அறிவிக்கப்பட்டபடி நாளை மறுநாள் திறக்கப்படும் என்றார்.
2: தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையிலும் இப்போதுதான் மழை துவங்கி இருக்கிறது. மழையின்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் விஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்க

0: அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாள்தோறும் 24 மணி நேரம் கண்காணித்து வருகிறோம். அதே போல வெப்பநிலை இப்போது குறைந்திருக்கிறது, வெயில் தாக்கம் இருக்கிறது என்பதற்காகத்தான் 1ஆம் தேதி பள்ளி திறப்பதை 4ஆம் தேதி தள்ளி வைத்தார்கள். மிதமாக இருக்கிறது இப்போது, ஆகவே பள்ளி திறப்பதில் எந்த தடையும் இல்லை.
1: இதனிடையே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், நாமக்கல், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், பிற பகுதிகளில் வெப்பநிலை இயல்பாகவே காணப்படும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் கல்விக் கட்டணத்தை தகவல் பலகையில் காட்சிப்படுத்தவும் விளம்பரப்படுத்திய அறிக்கையை வரும் 10ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் வகுப்பு வாரியாக கல்விக் கட்டணத்தை வரும் 5ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் வெளியிடவும் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் ஆணை பிறப்பித்துள்ளார். மாநிலத்தில் தாயுமானவர் திட்டத்தின்கீழ் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின்கீழ் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், காவல்துறையை தன்வசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். கடந்த 3 வாரங்களில் மாநிலத்தில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்டார். இதனிடையே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மாநில அரசு தவறிவிட்டதாக பிஜேபியின் மாநில துணைத் தலைவர் திரு கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்கள் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடனான கூட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்ததை வரவேற்பதாக தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் துரை பழனிசாமி கோவையில் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்குண்டான இம்போர்ட் டியூட்டியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு. பருத்திங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. இது வெளிமாநிலத்திலிருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பருத்தி வருது.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழிற்கடன் முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: மாவட்டத்தில் உள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் திண்டுக்கல் கிளை அலுவலகத்தில் ஜூன் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார். புதிய தொழில் தொடங்க, விரிவாக்கம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் 35% வரையிலான முதலீட்டு மானியம், வட்டி மானியங்களுடன் கடனுதவியானது வழங்கப்பட உள்ளது. கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
4: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி காரணமாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: கிருஷ்ணகிரி, ஓசூர், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சூளகிரி பகுதிகளில் முள்ளங்கி விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக மொத்த செலவில் 50% மட்டுமே உற்பத்தி செலவு கிடைத்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்றிரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் PV சிந்து முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஹரிகரன், அர்ஜுன் இணை முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஃபர்கானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் கல்வி உதவி திட்டங்கள் மாணாக்கருக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 5 நீதிபதிகள் இன்று பதவியேற்றனர். தமிழகத்தில் வெப்பநிலை குறைந்துள்ளதால் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்விக் கட்டணத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி டாண்டனில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களின் கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையின் அளவு தருமபுரி, திருமல்வாடி, வெள்ளக்கவுண்டன்பாளையம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டரும், சிவகங்கை, ஒக்கூர், ஈரோடு, எலந்தக்குட்டைமேடு ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டரும், சேலம், எடப்பாடி, புதுக்கோட்டை, காரையூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும், தருமபுரியில் 6 சென்டிமீட்டரும், தருமபுரி, திருப்பூர், பல்லடம், புதுக்கோட்டை, திருமயம், கிருஷ்ணகிரி, பெனுகொண்டபுரம், கெலவரப்பள்ளி அணை ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், திருப்பூர், வாணியம்பாடி, சேலம், மேட்டூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், மதுரை, புளிப்பட்டி, புதுக்கோட்டை, கீரனூர், தருமபுரி, மாரண்டஹள்ளி, சேலம், மேட்டூர், கிருஷ்ணகிரி, ஓசூர், நீலகிரி, வின்வொர்த் எஸ்டேட், புதுக்கோட்டை, கோயம்புத்தூர், சின்கோனா, திருப்பூர், ஊத்துக்குளி, திருச்சிராப்பள்ளி, பொன்மலை, புதுக்கோட்டை, குடுமியான்மலை, சேலம், டேனிஷ்பேட்டை ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி, நெடுங்கல், தேனி, சோத்துப்பாறை, தஞ்சாவூர், கல்லணை, புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, கிருஷ்ணகிரி, பாம்பார் அணை, சிவகங்கை, மதுரை, பேரையூர், கரூர், ஆனைப்பாளையம், தருமபுரி, பெண்ணாகரம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், நீலகிரி, பந்தலூர், திருச்சிராப்பள்ளி, நந்தியாறு, தேனி, வைகையணை, சேலம், ஏற்காடு, திண்டுக்கல்லில் நிலக்கோட்டை, மதுரை, ஆண்டிப்பட்டி, திருப்பத்தூர், ஆலங்காயம், தஞ்சாவூர், குறுங்குளம், திருக்காட்டுப்பள்ளி, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, தருமபுரி, அரூர், திருப்பத்தூர், நாற்றாம்பள்ளி, கிருஷ்ணகிரி, சூலகிரி, கரூர், பாலவிடுதி, சேலம், தம்பம்பட்டி, நீலகிரி, பார்வூட், மதுரை, மேட்டுப்பட்டி, சிவகங்கை, திருப்பத்தூர், திண்டுக்கல், நீலகிரி, மேல்பவானி, கோயம்புத்தூர், வால்பாறை, திருச்சிராப்பள்ளி, புள்ளம்பாடி, தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, கிருஷ்ணகிரி, சின்னாரணை, தேனி, உத்தமபாளையம், திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குடி, மதுரை, வாடிப்பட்டி, திண்டுக்கல், வேடசந்தூர், சேலம், வீரகனூர், தருமபுரி, பாலக்கோடு, புதுக்கோட்டை, உடையாளிப்பட்டி, தஞ்சாவூர், ஒரத்தநாடு ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், ஈரோடு, பவானிசாகர், புதுக்கோட்டை, பொன்னமராவதி, தஞ்சாவூர், பாபநாசம், புதுக்கோட்டை, பெருங்கலூர், பெரம்பலூர், தழுதலை, திண்டுக்கல், நிலக்கோட்டை, தஞ்சாவூர், தேன்கனிக்கோட்டை, கோயம்புத்தூர், சூலூர், தேனி, ஆண்டிப்பட்டி, மதுரை, திருமங்கலம், கோயம்புத்தூர், பெரிய நாயக்கன் பாளையம், தேனி, வீரபாண்டி, திண்டுக்கல், வேடசந்தூர், திருப்பூர், அவிநாசி, ஈரோடு, பவானி, நீலகிரி, தேவாலா, சிவகங்கை, சிங்கம்புணரி, கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, நாமக்கல், கொல்லிமலை, திருச்சிராப்பள்ளி, வத்தளை அணைக்கட்டு, தேனி, மஞ்சளாறு, திருப்பூர், காங்கேயம், திருப்பூர், உடுமலைப்பேட்டை, மதுரை, சாத்தியார், கிருஷ்ணகிரி, ஜம்புகுட்டப்பட்டி, திருவண்ணாமலை, ஜமுனாமரத்தூர், மதுரை, மேலூர், நீலகிரி, கிளன்மார்கன், தேனி, பெரியகுளம், தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி, சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கரூர், கடவுர், பெரம்பலூர், வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி, துறையூர், வேலூர், அம்முண்டி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, கோயம்புத்தூர், சோலையார் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்ததாக வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் வட தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 41.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.7 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்து மீனவர்களுக்கான அறிவிப்பு. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே

60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து வங்கக்கடல் பகுதிகள். அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்து அரபிக்கடல் பகுதிகள். கேரளம் கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நேர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பிற்பகல் 2:01.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.

0: ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பிற்பகல் 2:01.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
4: அது எப்படி அவளுக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு? ஒண்ணுமே புரியலையே.
5: என்ன வெண்பாக்கா, ஏதோ பலமான யோசனை போல. நான் வந்தது கூட கவனிக்காம அங்கிட்டும் இங்கிட்டுமா குட்டி போட்ட பூனை கணக்கா நடந்துகிட்டு இருக்கீங்க.
4: வா முத்தழகு, வா வா, உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட.
5: என்ன பத்தியா? என்ன விஷயம்க்கா? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன்.
4: அது இருக்கட்டும் புள்ள, நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும்.
5: அக்கா, அதான் வந்துட்டேன்ல, உங்க முன்னாடி தானே கல்லு மாதிரி நிக்கிறேன். அப்புறம் என்ன, கேளுங்க.
4: நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செம்மறி ஆடுகளை வளர்க்கணும்னு முடிவு பண்ணி ஆட்டுக்குட்டிகளை தேர்வு செஞ்சு வாங்கியாந்தோம்.
5: ஆமா, இப்போ அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்?
4: கொஞ்சம் இரு முத்தழகு, முழுசா நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா பேசு. நாம ரெண்டு பேரும் தான் ஒன்னாதான் கொட்டகை அமைச்சோம், ஒரே மாதிரிதான் பராமரிப்பு நடவடிக்கை எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். ஆனா உன் பண்ணையில மட்டும் ஆடுகளோட உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன்.
5: அக்கா, அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
4: என்ன முத்தழகு? அது
5: செம்மறி ஆடுகளுக்கு நான் பசு தீவனங்களை தான் தீவனமா கொடுக்கறேன். அதனாலதான் நல்ல ஆரோக்கியமான முறையில உற்பத்தி அதிகரிச்சு இப்ப எனக்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்கு.
4: ஏன் முத்தழகு, எனக்கு நீ இதையே சொல்லவே இல்ல.
5: அக்கா, நான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்குமே இத பத்தி தெரியாதுக்கா, என் மச்சான் தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் தகவல்களை கேட்க வச்சாரு.
4: அப்படியா, அது என்ன தகவல், எனக்கும் கொஞ்சம் சொல்றேன்க்கா.
5: செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் V.M. சங்கரன் அவங்க தான் தகவல்களை சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட அந்த பதிவு இருக்கு, இப்ப வைக்கிறேன், கேளுங்க.
6: செம்மறியாடு வளர்ப்பு என்பது நமது கிராமப்புறங்களில் இளைஞர்களுக்கும் சரி மகளிர்களுக்கும் சுய வேலைவாய்ப்பு திட்டமாக தான் அமையுது. நமது நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 740 லட்சம் செம்மறி ஆடுகள் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 45 லட்சம் செம்மறி ஆடுகள் இருக்கின்றது. முக்கியமான இனங்கள்னு பார்த்திங்கன்னா சென்னை சிவப்பு, கீழக்கரைசல், ராமநாதபுரம் வெள்ளை, திருச்சி கருப்பு, வேம்பூர் மற்றும் மேச்சேரி போன்ற இனங்கள் இறைச்சிக்காக உற்பத்தி செய்கிறாங்க. முக்கியமாக நீலகிரி இனம் மற்றும் நம்ம ஒரு தரமான கம்பள இன செம்மறி ஆடாகும். இது பெரிய ஒரு மக்கத்தொகைக்கு ஏற்ப நம்ம வந்து இறைச்சி உற்பத்தியை செய்யணுங்கிறது காலத்தின் கட்டாயம், அது அவசியமாகிறது. அதனால் செம்மறி ஆடு வளர்ப்பில் வந்து அதிகமான வளர்ச்சி எட்டணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம தீவனத்திற்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தீவன மேலாண்மை செய்யணுங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாததாகும். இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் வந்து பொதுவாக முழு நேர மேய்ச்சல் தரையை நம்பி தான் விவசாயிகள் வந்து செம்மறி ஆடுகள் வளர்க்குறாங்க. அது வந்து தரமான மேய்ச்சல் நிலம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா தரிசு நிலத்துலேயும் சரி உபயோகமற்ற நிலங்கள்லேயும் சரி குறைவான அளவே நம்ம வந்து புல்லெல்லாம் பார்க்க முடியுது. அதுலேயும் புரதச்சத்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நல்ல மேய்ச்சல் இருக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 முதல் 10 மணி நேரம் மேய்ச்சலுக்கு போகும். அப்படி போகிற செம்மறி ஆடுகளில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 50 கிராம் தான் எடை வந்து உடல் எடை கூடும். நல்ல மேய்ச்சல் நிலங்கள் தேடி ஊர் ஊராக அழைத்து சென்று அந்த செம்மறி ஆடுகளை மேய்க்கிறாங்க. அது வளர்ந்த பொருட்களை வந்து முதல்ல மாடுகள் மேயும், அதுக்கு பின்பாடு இந்த செம்மறி ஆடுகள் புல்லனுடைய அடிப்பாகத்தை செம்மறி ஆடுகளில் மேய்கிறது. இது வந்து அதன் ஆடுகளுடைய வாய் அமைப்பு இவ்வகை இருக்கிறதுனால சிறு சிறு பொருட்களை கூட அது நல்ல உண்ணும். அதனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து அது திரும்பி கொட்டகைக்கு வந்ததுக்கு அப்புறமாக பண்ணைக்கு வந்ததுக்கு அப்புறமாக சில விவசாயிகள் பசுந்தீவனம் கொஞ்சம் கொடுக்குறாங்க, மர இலைகளையும் கொடுக்குறாங்க. இது ஒரு புறம் இருக்க சிறப்பான வகையில்

நம்ம பசுந்தீவனம் உற்பத்தி செஞ்சு செம்மறியாடை வளர்த்தா தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா பசுந்தீவனத்தில் வந்து முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு 80% ஈரப்பதம் இருக்கிறதுனால கால்நடை உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து அது போக்கும். அது மட்டும் இல்லை, செரிக்கக்கூடிய நார் சத்து இருக்கிறது, மாவு சத்து இருக்கிறது, இதனால் எரிசக்தி நல்ல கிடைக்கிறது, புரதம் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியும் செரிமானத்தன்மையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கால்நடைகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஓரணு நுண்ணுயிர்கள்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு இந்த மாவு சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது எண்ணிக்கையில் ரொம்ப பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கரையும் தாது உப்புகள், விட்டமின்கள் அது போன்று இருக்கிறதுனால சினை பிடிக்கிறதுக்கும் சரி, குட்டிகளை வந்து நல்ல செழுமையாக வளர்கிறதுக்கும் இந்த தாது உப்புகளும் விட்டமினும் உதவியாக இருக்கும். சுவையாக இருக்கிறதுனால பசுந்தீவனம் வந்து நல்ல விரும்பி சாப்பிடும். அதிகமாகவும் சாப்பிட்றதுனால அதிக உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறப்பான பசுந்தீவனங்கள் பார்த்திங்கன்னா அதை வந்து எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக செம்மறி ஆடுகளில் வருடம் முழுவதும் ஒரே மாதிரி சீரான அளவு வந்து தேவைப்படாது. பொதுவாக வளரும் பருவ ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வார வயதிற்கு மேற்பட்ட பருவ ஆட்டுக்குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா வைங்க, ஒரு நாளைக்கு 1 லிருந்து 1.5 கிலோ வரை பசுந்தீவனம் தேவைப்படும். அது வந்து புல் வகையும் தானிய வகையும் கலந்த மாதிரி இருக்கலாம். 1/2 கிலோ வந்து பயிர் வகை தீவனம் இருக்கணும். அந்த பயிர் வகையில் தான் 1/2 கிலோவில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த புல் வகையோ தானிய வகையோ மேய்ச்சலில் கொஞ்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மழைக்காலங்களில். மேய்ச்சல் தரமானதாக இல்லாத பட்சத்தில் என்னென்னா கூடுதலாக நம்ம தனியாக பயிர் செய்து புல் வகையும் தானிய வகையும் பயிர் வகையும் தனியாக கொடுக்கறது மிக சிறந்தது. கலப்பு தீவனமும் தேவைப்படும். அது வந்து மேய்ச்சலுடைய தரத்தை பொறுத்து இந்த தீவனங்கள் அளவை வந்து நம்ம முடிவு செய்யணும். புல் வகை தீவனம் எடுத்திங்கன்னா 5/6 இதெல்லாம் கம்புனே பேர் ஒட்டுப்புல். அதே மாதிரி கினியா புல் 3/3 என்ற கினியா புல் இருக்கிறது. பாரா புல், கொழுக்கட்டை புல் இதெல்லாம் புல் வகையை சேர்ந்தது. இதெல்லாம் வளரும் ஆடுக்கு 1 நாளைக்கு 1 கிலோ இதிலிருந்து 1.5 கிலோ வரை நம்ம கொடுக்கணும். மேய்ச்சலுக்கு போக இதை அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்து வந்தோன்னா 4/1 கிட்டத்தட்ட செம்மறி ஆடில் வந்து 1 ஆட்டுக்கு 1 நாளைக்கு 100 கிராம் வரை எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. 9 மாத வயதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 முதல் 30 கிலோ வரை அந்த ஆட்டு எடை வந்து வந்துடும். அந்த மாதிரி ஆடு எடை எட்டிய பிறகு பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வரை நம்ம வந்து அந்த புல் வகையை கொடுக்கணும். 1 கிலோ வரை பயிர் வகையை கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்வாறு கொடுத்தா தான் மேற்கொண்டு அந்த ஆட்டினுடைய நலன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து 100 லிருந்து 150 கிராம் கலப்பு தீவனமும் கொடுக்கணும். அதே மாதிரி கிடா மற்றும் பெட்டை ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா தீவன முறைகள் எப்படின்னு பார்த்திங்கன்னா 100 நாட்கள் கழித்து வழக்கமாக அதுக்கு வந்து தீவன அளவை ஏற்கனவே கொடுத்த அளவிட 50% அதிகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். அது 8 மணி நேரம் நல்ல மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும். அதுபோக இந்த பசும்பொருட்களையும் பயிர் வகை தீவனத்தையும் கண்டிப்பாக கொடுக்கணும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த செம்மறி ஆடு வளர்ப்பில் மேய்ச்சல் நிலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கிராமங்களில் பொதுவாக இருக்கக்கூடிய நிலங்களில் அது ஆற்றுப்படுகையாக இருக்கலாம், ரோடு ஓரமாக இருக்கலாம், குளம் குட்டைகளில் இருக்கலாம், அறுவடை செய்த வயல்களாக இருக்கலாம், வரப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி பொதுவான இடங்களில் வந்து நம்ம நல்ல முறையில் ஒரு மேய்ச்சலுக்கு உகந்த மாதிரி சில நல்ல சத்துள்ள பயிர்களெல்லாம் நம்ம வந்து ஆக்கி வச்சோம்னா அது வந்து இந்த செம்மறி ஆடுக்கு மிக மிக சிறந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 லட்சம் ஹெக்டேர் வந்து நிலத்தில் வந்து 10% கிட்ட இதை வந்து நம்மளால் அந்த மேய்ச்சல் நிலத்தை உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இதிலெல்லாம் கிட்டத்தட்ட 6 மாதம் தான் நமக்கு மழை காலங்களில் மட்டும்தான் ஏற்கனவே கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிலங்களில் அதிகமாக நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா மரம் சார்ந்த மேய்ச்சல் நிலத்தை கூட உருவாக்க முடியும். வருடம் முழுவதும் அது பசுந்தீவனம் கிடைக்கும். முக்கியமாக நீல கொழுக்கட்டை புல் 2 அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ரகம். அதில் வந்து அந்த வெள்ளை கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய புல், அதே மாதிரி மார்வல் புல், ஊசி புல் போன்ற தீவன புல் வகைகளையும், அதே மாதிரி பயிர் வகை புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை முயல் மசால், சிராட்ரோ, நரிப்பயிறு என்று மற்றும் வேலி மசால், சங்கு புஷ்பம் இதெல்லாம் வந்து பயிர் வகையை சேர்ந்தது. இதில் வந்து புரதம் வந்து அதிகமாக இருக்கும். 18%-22% இருக்கும். இந்த மாதிரி வகையான புல் வகையும் பயிர் வகையும் கலந்து எப்படி செய்யணும்னா 1 ஹெக்டேர் கிட்டத்தட்ட 12.5 டன் வரை நீங்கள் வந்து தொழு உரம் போடணும். முதல்ல மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 பேக்கெட் அசோஸ்பேர்லாம், 10 பேக்கெட் ரைசோபியமும் போட்டு நல்ல கலந்து கடைசி உழவில் உழுது நல்ல கலந்து பின்பு ஒரு நீல கொழுக்கட்டை பிள்ளை 2 சொன்னாலே அதில் 6 கிலோ முயல் மசால், 3 கிலோ சிராட்ரோ, 2 கிலோ சங்கு புஷ்பம், 2 கிலோ இந்த மாதிரி விதைகளை கலந்து போடுறதுனால விதைகளை விதைச்சோன்னா பரவலாக நல்ல தூவி விதைக்கணும். இதில் வந்து நமக்கு புல் வகையும் இருக்குது, பயிர் வகையும் இருக்குது. இதுலேயே என்ன பண்ணலான்னா அதே நிலத்தில் வந்து வரிசைக்கு வரிசை 1 மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து மரங்கள் நடலாம். அது அகத்தி, சித்தகத்தி, கருவேலம், வெள்வேல், கொடுக்காப்புள்ளி இந்த மாதிரி மரங்களை வந்து நட்டோம்னா அந்த மரங்களை வந்து மரங்களாக வளர விடக்கூடாது. ஒரு வேலி ஓரமாகவும் இதே மாதிரி மரங்களை பல வகையான மரங்களை நடலாம். 5 மீட்டர் இடைவெளியில் மரங்களை நட்டுட்டு

வந்து கிட்டத்தட்ட 6 மாசத்துல பக்கவாட்டில் வரக்கூடிய கிளைகள்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கணும். 6 மாசம் கழிந்து நடுவில் இருக்கக்கூடிய மெயின் தண்டை வந்து வெட்டிட்டோம்னா அதுலேருந்து மேலே தலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தலையை மாதம் மாதம் நம்ம வெட்டி போடலாம். இது வந்து மிக புரதம் நிறைந்த தலைகள். அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. மரங்களை பராமரிக்கிறது ரொம்ப எளிது. அதுக்கு தனியாக பிரத்யேகமாக நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. செலவு ரொம்ப குறைவு. 2வது ஆண்டுலேருந்து தீவன மரங்கள்லேருந்து நல்லாவே பசுந்தீவனம் கிடைக்கும். இதை மாதிரி கீழே வந்து மேய்ச்சல் தரையை உண்டு பண்ணிடுறோம். இடைவெளியில் வந்து நம்ம வந்து பசுந்தீவன மரங்களையும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பண்ணுறப்ப ரெண்டுமே உங்களுக்கு புரதமும் கிடச்சிரும், மாவுச்சத்தும் கிடச்சிரும் புல் வகையிலிருந்து. இது வந்து மிகச்சிறந்த மேய்ச்சலுக்கு உகந்தது செம்மறி ஆடுகளுக்கு. இதே மாதிரி சில விவசாயிகள் சில கிராமங்களில் வந்து மாந்தோப்பு பல கொய்யா அந்த மாதிரி தோப்புகள்லாம் இருக்குது, அதுலேயும் நல்ல வளர்ந்த மரங்களில் பழத்தோட்டத்தில் இடையில வந்து நம்ம இந்த மாதிரி செம்மறி ஆடுகளுக்கு நேரடியாக மேய்ச்சல் தரையை உருவாக்கலாம். முக்கியமான புல் வகைகளையும் பயிர் வகையும் கலந்து பண்ணுறப்ப அது வந்து மிக சிறப்பாக அமையும். அதே மாதிரி இப்போ கொட்டகைகளையும் இப்போ சமீப காலமாக செம்மறி ஆடுகளை கொட்டகைகளை வளர்க்குறாங்க. அப்போ மேய்ச்சலுக்கு அந்த ஆடுகளை விட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு வந்து இறைச்சியின் அளவும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கொட்டைகளை வளர்க்குறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக பிரத்யேகமாக தனிப்பயிராக பசுந்தீவனத்தை வளர்த்து வெட்டி கொடுத்தாகணும். அது ரொம்ப அவசியம். அப்படி பார்க்குறப்ப அதில் வந்து முக்கியமான பயிர்கள் நிறைய இருக்குது. அதிக மகசூல் தரக்கூடிய புல் வகைகள்லாம் இருக்குது. கம்பு நேப்பியர் ஓட்டுப்புல் கோ 5 கோ 6லாம் ஹெக்டேருக்கு கிட்டத்தட்ட 400 டன் வரை நமக்கு மகசூல் கிடைக்கும். கினியா புல்லும் அதே மாதிரி 300 டன்னுக்கு மேலே மகசூல் கிடைக்கும். மானாவரிய நிலமாக இருந்து நமக்கு இரவையில் தண்ணீர் வசதி இல்லைன்னா கோ 2 அப்படிங்கிற ஒரு கொழுக்கட்டை புல்லை பயிர் பண்ணலாம். அதுபோக தானிய வகை பயிர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவனச்சோளம் கோ 31 கோ 29 போன்ற ரகங்கள் இதெல்லாம் பல அறுவடை பண்ணலாம். வெட்ட வெட்ட மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே இருக்கும். ஹெக்டேருக்கு கிட்ட 165 டன் வரை மகசூல் கிடைக்கும். தீவன மக்காச்சோளம் இப்போ தீவனச்சோளம் கோ 31 கினியாப்புல் கம்முனை பயிர் ஒட்டுப்புல் எல்லாம் பல வருடமாக நீங்கள் பராமரிக்க முடியும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் வயல அந்த மாதிரி நிலத்தை நீங்கள் பிரத்யேகமாக பசுந்தீவனத்துக்காக ஒதுக்க முடியும் அப்படின்னா அதை போகலாம். இல்லை ஒரு பருவத்தில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா தீவன மக்காச்சோளம் பண்ணலாம், தீவன கம்பு பண்ணலாம், ஆப்பிரிக்கன் நெட்டை அப்படிங்கிற ஒரு தீவன சோளம் அதை வந்து பயிர் பண்ணலாம். அது போக பயிர் வகை தீவனத்தில் முக்கியமாக குதிரை மசால் கோ 4 என்ற ஒரு ரகம். வேலி மசால் வந்து மிக சிறந்தது. எல்லா இட தட்பவெப்ப நிலைக்கும் தமிழ்நாட்டுக்கு உகந்தது வேலி மசால். குதிரை மசாலை விட வேலி மசால் உகந்தது. அதில் கோ 2 என்ற ரகம் வந்து மிக சிறந்தது. இது வந்து பல்லாண்டு பயிர். அதே மாதிரி ஓராண்டு பயிர் ஒரு பருவத்துக்கு நம்ம பண்ணணும்னா தட்டைப்பயிர் பண்ணலாம். கோ FC 8 கோ 9 என்ற ரகங்கள் இருக்கிறது. மானாவரியிலையும் வேலி மசால் தட்டைப்பயிர் பண்ணலாம். பல்லாண்டு பயிராக மானாவரிக்கு வேணும்னா முயல் மசால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டைலோ என்ற பயிர், அது வந்து விரதம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை பசுந்தீவனம், அதையும் பண்ணலாம். அது போக தமிழ்நாட்டுக்கு வேற்ற பல மரங்கள் இருக்குது. மர வகைகள் வந்து கலந்து செம்மறியாட்டு கொடுக்குறப்ப எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும். தாது உப்புகளும் இருக்கிறதுனால உங்களுக்கு டெஃபிஷியன்சி அதாவது பற்றாக்குறை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் ஒரே மர வகைகள் கொடுக்காமல் அனைத்து மர வகைகள் புல் வகைகள் பயிர் வகைகளை கலந்து கொடுக்கறது மிக மிக சிறந்தது செம்மறியாட்டுக்கு. பிரதான விவசாய பயிராக நம்ம வந்து பண்ணணும்னா கூட நிலத்தின் அதாவது நார்மலாக நம்ம பயிர் செய்யக்கூடிய நிலத்திலேயே 10 மீட்டர் இடைவெளியில் நம்ம வந்து மரங்களை பண்ணலாம், பயிர் செய்யலாம். ஆனால் நான் முதல்ல கூறியபடி மரங்களை வந்து மரமாக வளர விடாமல் ஒர் 6 அடியில் வெட்டிட்டிங்கன்னா அதனுடைய நிழல் வந்து பட்டு பயிர் செய்ய முடியாமலாம் ஆகாது. அதனால் பயிரும் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், மர வகைகள்லேருந்து நமக்கு புரதம் நிறைந்த தழைச்சத்தும் கிடைக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் செம்மறியாடு வளர்ப்பில். அதனால் இது போக சில விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து அதிகமான செம்மறியாடுகள் வளர்க்கணும் அப்படின்னா அவங்க பொதுவாக என்ன செய்யணும், அவங்களுடைய மேய்ச்சல் நிலத்தில் நம்பி வளர்க்குறாங்களா, மேய்ச்சல் நிலத்தில் வளர்ந்துருந்தால் மேய்ச்சல் நிலத்தில் உள்ள தீவன வகைகள் என்ன, அதை எவ்வாறு மேலாண்மை உத்திகள் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்து தீவன சாகுபடிக்கான நிலத்தின் அளவு எவ்வளவு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ ஆடுகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அசோலா அதாவது தண்ணியில் வளரக்கூடிய ஒரு தாவரம், அசோலா வந்து மிக சிறந்த ஒரு பசுந்தீவனம். அது வீட்டுக்கு பின்னாடியே ஏதோ தண்ணி தேங்கியிருக்கிற இடங்கள்ல எல்லாம் வளர்க்கலாம். இல்லை சிறிய தொட்டி இருந்தால் கூட 2-3 ஆடு இருக்குன்னா ஒரு சிறிய தொட்டியில் கூட வளர்த்து அசோலாவை பண்ணலாம். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு மண் இல்லாமல் பசுந்தீவனம் உற்பத்தி செய்யக்கூடிய ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம் இருக்குது. அதுவும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இந்த லோகாஸ்ட் ஹைட்ரோபோனிக் என்று சொல்லக்கூடிய குறைந்த அளவிலான செலவில் செய்து தரக்கூடிய ஒரு வசதி இருக்கிறது. அந்த மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் ஆனால் ஹைட்ரோபோனிக்ஸில் 1 கிலோ உற்பத்தி செய்கிறதுக்கு அதிகமான செலவாகும்.
கோடை காலத்தில் தவிர்க்க முடியாது, வேறு வழி இல்லை, செய்யணும்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் இதே மாதிரி செய்து நம்ம பாதுகாக்க முடியும். ஆக விவசாயிகளே, நீங்கள் வந்து இருக்கிற நிலங்களில் நல்ல விதமாக உபயோகப்படுத்தி தோப்புகள்லேயும் மேய்ச்சல் தரையை ஏற்படுத்தி பண்ணலாம். பொதுவான நிலங்கள்லேயும் மேய்ச்சல் தரையை நல்ல பசும் பொருட்கள் பயிர் வகைகளை சேர்த்து பண்ணலாம். தனியாக

0: பயிர் செய்ததாக இருந்தால் நல்ல வகையான கம்புனை பயிர் ஒட்டுப்புல், தானிய வகையான தீவன சோளம், முயல் மசால் பயிர் வகை, வேலி மசால் பயிர் வகை பயிர்கள், இது போன்று கலந்து நல்ல பயிர் செய்து சீரிய முறையில் செம்மறியாடு வளர்ப்பிற்கு உதவலாம். நீங்கள் இவ்வாறு செய்யும்போது கிட்டத்தட்ட 50% பல வகையான பசுந்தீவனத்தையும் மர வகைகளையும் கலந்து, மீதம் 50% பொருட்கள் மற்றும் புரதம் நிறைந்த பயிர் வகைகளை கலந்து அளிக்கும்போது மிக சிறப்பாக செம்மறியாடு வளர்க்க ஏதுவாக இருக்கும். வேளாண் கழிவுகளையும் இதோடு பயன்படுத்திக்கலாம். தாது உப்பும் தேவையான அளவு இதோடு கலந்து கொடுக்கும் பொழுது மிக மிக நல்ல முறையில் உங்களால் தீவன செலவையும் குறைத்து செம்மறியாடுகளில் வேகமான வளர்ச்சியும் எட்ட முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: என்ன வெண்பாக்கா, செம்மறியாட்டிற்கான பசுந்தீவனங்கள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உழவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் VM சங்கரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு?
2: கேட்டேன் முத்தழகு, ஆனாலும் நான் உன் மேல கோவமா தான் இருக்கேன். இந்த தகவல்களை முன்னாடியே நீ என்கிட்ட தெரிவிக்காம விட்டுட்டல்ல?
1: அக்கா, உங்ககிட்ட சொல்லாம விட்டது என் தப்புதான். அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இன்னைக்கு செம்மறியாடு வளர்ப்பு நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் நாம சொந்த காலில் நின்று வருமானத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவிகரமா இருக்கு.
2: ஆமா முத்தழகு, சரியா தான் சொல்ற. அதுவும் இவர் சொன்ன மாதிரி பசுந்தீவனங்களை நாமே உற்பத்தி பண்ணி கொடுத்தா நல்ல ஆரோக்கியமான முறையில வளர்த்து லாபம் பார்க்கலாம்னு இப்ப நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்.
1: அப்பாடா, அக்கா இப்பவாவது உங்க கோபம் போச்சா?
2: கோவம்லாம் போச்சு, ஆனா அடுத்த தடவை உன் பண்ணையில நீ எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம செய்யவே கூடாது. என்ன, புரிஞ்சுதா?
1: கண்டிப்பா வெண்பாக்கா, இனி எதுவும் உங்ககிட்ட சொல்லாம நான் செய்யவே மாட்டேன்.

அடுத்து வருவது வேளாண் செய்திகள். குறுவை பருவ நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள். குறுவை பருவத்தில் உழவர்கள் குறுகிய கால வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடுவர். இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை 36, 37, 43, 45, 53, 55, 57 மற்றும் TKM 9, 15, அம்பை 16, திருச்சி 2, 5, கோ 51, 54, 55, திருப்பதி சாரம் 5, மதுரை 6, கோஆர்எச் 3 என்ற வீரிய ஒட்டுநெல் ஆகும். இதற்கான நாற்றங்கால் பரப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு ஏக்கர் நெற்பயிர் நடவிற்கு 8 சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை. ஒரு ஏக்கருக்கு 24 கிலோ விதை அளவு தேவை. விதை நேர்த்தியானது பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கரைத்து 10 மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும். இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து 40 நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும். அசோஸ் பைரில்லா மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா 1 பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் 1 நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும். இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. இதன் மூலம் 25% உரத்தை குறைக்கலாம். நடவு வயல் பராமரிப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக நிலம் தயாரித்தல். சேற்று உழவு செய்வதற்கு 1-2 நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பின்னர் சேற்று உழவு செய்ய வேண்டும். இதற்கான நாற்றின் வயதானது 18 முதல் 22 நாட்களான நாற்றுக்கள் நடவு செய்ய ஏற்றது. 40 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ அசோஸ் பைரில்லம், 1 கிலோ பாஸ்போ பாக்டீரியா மற்றும் 1 கிலோ பேசில்லஸ் சப்டிலிஸ் கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் நன்கு நனையுமாறு 1 மணி நேரம் வைத்திருந்து நடவு செய்ய வேண்டும். மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும். இதற்கான பயிர் இடைவெளியானது 15 x 10 சென்டிமீட்டர். நாற்றுகளின் எண்ணிக்கையானது ஒரு குத்துக்கு 2 முதல் 3 நாற்றுகள் ஆகும். நீர் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். அதாவது மண்மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் 10 நாட்களில் மிக முக்கியம். பின்னர் சுமார் 1 முதல் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு கீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இம்முறையை பூங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும். அதன் பிறகு பயிர்கதிர் உருவாகும் தருணத்தில் இருந்து 60 நிலை வரை 4 முதல் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிவிட வேண்டும். உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இயற்கை உரமிடல். ஒரு ஹெக்டேருக்கு தொழு உரம் 5 டன் அல்லது பசுந்தாள் உரம் 2.5 டன் இட வேண்டும். பசுந்தாள் உற்பத்தி ஏக்கருக்கு 2.5 டன் என்ற அளவை எட்டியிருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுதுவிட வேண்டும். உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம். அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் 1 அங்குலம் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும். பசுந்தாள் உரம் மண்ணினுள் நன்கு மறையுமாறு உழ வேண்டும். அசோலா 100 கிலோ என்ற அளவில் நட்ட 3-5 நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். அசோஸ் பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா மற்றும் பேசில்லஸ் சப்டிலிஸ் ஒவ்வொன்றும் 1 கிலோ என்ற அளவில் எடுத்து 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும். இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது.

0: தழை சத்து மற்றும் சாம்பல் சத்தை பிரித்து இடுதல் அவசியம். தழை சத்தையும் சாம்பல் சத்தையும் நான்கு பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்கட்டும் பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும். தழை சத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும். துத்தநாக சல்பேட் உரமிடுதல் அவசியம். ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும். நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுள்ள மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு 200 கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும். கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் 10 நாட்கள் கழித்தும் இலை வழி உரமாக யூரியா 2 கிலோ, டிஏபி 4 கிலோ மற்றும் பொட்டாஷ் 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். களை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். களை முளைப்பதற்கு முன் பயன்படுத்தும் களை கொல்லிகளான ஃபியூட்டாக்ளோர் 1 லிட்டர் அல்லது பிரிட்டிலாக்ளோர் 0.5 லிட்டர் என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து சீரான தண்ணீர் நிறுத்தி நட்ட 3 முதல் 4 நாட்களுக்குள் தூவிவிட வேண்டும். களைகள் முளைப்பதற்கு முன்பே இடப்பட வேண்டிய களை கொல்லிகள் இடப்படாத தருணத்தில் நட்ட 15 முதல் 20ஆம் நாளில் களை கொல்லிகள் இடலாம். நடவு செய்யப்பட்ட ரகத்தில் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு 7 நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்து கொள்வது அறுவடைக்கு நல்லது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
0: நீங்க எங்க படிச்சீங்க?
2: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
9: இத்துடன் நிறைவுக்கு வருகிறது விவசாய அரங்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் பிற்பகல் 2:31.

0: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இது சிற்றூரில் சிறுபொழுது. சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சி அப்படின்னாவே ஏதாவது ஒரு அழகிய சிற்றூருக்கு நம்ம நேரடியாக அந்த ஊருக்கே போய் அந்த ஊருடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள்கிட்டயே நம்ம வந்து கேட்டு வார வாரம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். பொதுவாக இந்தியா அப்படின்னாவே கிராமங்கள் நிறைந்த ஊர், அதுவும் ஒரு இந்த நாட்டுக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தாங்க இன்னைக்கு நாம் நிகழ்ச்சிக்காக ஒரு அழகிய சிற்றூரை சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்த அழகு காட்சி நிறைந்த ஒரு அழகான ஊர் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன ஊர் அப்படின்னு நீங்களும் என்ன கேட்குறீங்களா? இதோ இங்கே ஒரு ஐயா இருக்காரு, இந்த ஊரை சார்ந்த ஐயா. நாம் என்ன ஊரில் நின்றுட்டுருக்குறோம், இந்த ஊரினுடைய சிறப்பு என்ன, இந்த ஊரில் என்னென்ன விசேஷங்கள்லாம் செய்கிறாங்க, இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்களேன்.
1: வேலு.
0: வேலு. வேலு என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
1: நான் கட்டிட தொழில் மேஸ்திரி செய்கிறோம்.
0: கட்டிட தொழில் செஞ்சுட்டு எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: 17 வருஷமாக செய்கிறோம்.
0: 17 ஆண்டுகளாக வந்து கட்டிட தொழில் செய்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, இப்போ நீங்கள் இந்த ஊர் சேர்ந்தீங்களா?
1: ஆமாம் ஆமாம்.
0: இந்த ஊருக்கு பேர் என்ன?
1: நலப்புறம்பட்டி.
0: நலப்புறம்பட்டி. நலப்புறம்பட்டி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குது?
1: இது பென்னாகரத்துலேருந்து பாப்பாரப்பட்டு போகிற வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில்
0: இருக்குது.
1: இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 கிலோமீட்டர் பாப்பாரப்பட்டி.
0: 12 கிலோமீட்டர். ஆமாம். அதாவது பென்னாகரத்துலேருந்து பாப்பாரப்பட்டு போகிற அந்த பிரதான சாலையில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: இப்போ 4வது கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஊரில் எவ்வளோ குடும்பங்கள் வசிக்கிறாங்க?
1: கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பங்கள் இருக்குது. எல்லாம் இங்கே அங்கங்கே வெளியூர் போயிறாங்க வேலை செய்ய.
0: 250 குடும்பங்க
1: இருக்கு இருக்கு இருக்கு.
0: இப்போ நலப்புறம்பட்டி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊர் எந்த பஞ்சாயத்தை சேர்ந்ததுங்க?
1: இது அஞ்சேலி பஞ்சாயத்து சேர்ந்தது.
0: அஞ்சேலி பஞ்சாயத்து.
1: ஆமாம்.
0: அஞ்சலி பஞ்சாயத்தில் என்னென்ன ஊர்லாம் வருதுங்க?
1: இதில் பார்த்தீங்கன்னா ரங்காபுரம், காட்டுநாய்க்கனள்ளி, பெத்தம்பட்டி, ஆதனூர், பழஞ்சிரள்ளி, பூஞ்சோலை, சின்னப்பெரமனூர், நலப்புறம்பட்டி நம்ம ஊர், இன்னும் பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை, கெட்டூர், பழஞ்சிரள்ளி, இந்த மாதிரி ஊருங்களாம் இருக்கு.
0: இந்த ஊரெல்லாம் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து.
1: ஒரு பஞ்சாயத்து
0: அஞ்சேலி பஞ்சாயத்து.
1: ஆமாம் ஆமாம். இது பெரிய பஞ்சாயத்து.
0: பெரிய பஞ்சாயத்து. மிகப்பெரிய பஞ்சாயத்து.
1: ஆமாம் ஆமாம்.
0: சரி சரிங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மரம். என்ன மரங்க அது?
1: இது வந்து அரச மரம்.
0: அரச மரம். கிட்டத்தட்ட எவ்வளோ நாள், எவ்வளோ ஆண்டுகளாக இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4-5 பேர் வந்து அணைச்சி பிடிச்சா தான் பிடிக்க முடியும், அவ்வளோ பெருசாக இருக்கு.
1: கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வேணும் இது அணைச்சி பிடிக்கணும்னா. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷமும் இருக்க
0: மாட்டேங்குது. அதாவது ஒரு 100 ஆண்டுவே தாண்ட.
1: கிட்டத்தட்ட 100 ஆண்டு இருக்கும்.
0: இது வந்து இந்த இடம் தான் வந்து மையப்பகுதிங்களா இந்த ஊருக்கு?
1: ஆமாம் ஆமாம், இதுதான் இதுதான்.
0: அந்த இப்போ நம்ம இருக்கிற அரச மரத்துக்கு கீழே வந்து ஒரு கோயில் இருக்குது, அது என்ன கோயிலுங்க?
1: நாகூர் கோயில். அது பக்கம் விநாயகர் கோயில். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில். அப்படி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில். இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மிக சிறப்பான ஒரு விசேஷம் என்ன ஒரு அமைஞ்சது என்னென்னா, கோயிலும் பார்த்தீங்கன்னா 1:1 அப்படியே வரிசையா இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்.
0: இது இந்த கோயில்.
1: ஆமா ஆமா. எந்த
0: ஊர்ல நடக்கும், என்னென்ன விசேஷம் பண்ணுவீங்க?
1: இது எல்லா கோயிலும் எல்லாமே விசேஷம் பண்ணுவோம். வருஷம் பண்ணுவோம். பொங்கல் டைம் எல்லாமே பொங்கலோட சேர்த்து பண்ணுவோம். ஒவ்வொரு டைம்லயும் எல்லா குடும்பமும் எல்லா இதுவும் சேர்ந்து ஒட்டுக்கா பண்டிகை பண்ணுவோம். ஆமா ஆமா. வருஷம் பண்ணுவோம். ஆமா ஆமா.
0: இப்ப சிறப்புன்னா, இப்ப மாரியம்மா கோயில் அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வந்து வருஷம் சிறப்பா 8 நாள் அல்லது 15 நாள்லாம் கொண்டாடுறாங்க. இங்கே இருக்கிற கோயில் மாரியம்மன்லாம் எப்படி கொண்டாடுறீங்க?
1: இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 நாள், 5 நாள் இல்லை கொஞ்சம் வருஷம் ஒரு 3 நாள் விசேஷம் முடிச்சிருவோம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பண்ணாங்கன்னா 5 நாள் 6 நாள் பண்ணிவிடுவோம்.
0: ஆமாம். இப்போ வருஷம் பண்ணீங்களா இல்லை எப்படி, இது மாதிரி 5 வருஷத்துக்கு அது மாதிரி விட்டு பண்ணீங்களா?
1: இல்லை வருஷம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஊரில் பொது வேலைகள் எதாவது செஞ்சால் அது ஒரு 5 வருஷம் தள்ளி போய் 5 வருஷம் ஒரு முறை பண்ணுவோம். மற்றபடி வருஷம்
0: கொண்டாடி
1: விழா கொண்டிடும்.
0: எல்லாம் வந்து இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு அசுத்தமும் கூட இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி அமைதியான ஊருங்களா இந்த நலப்புறம்பட்டி?
1: ஆமாம்.

0: ஊர் ஒன்று, ரெண்டாவது அவங்க வேலை என்னமோ தொழில் என்னமோ அதாவது போயிடுவாங்க. இது சொல்லிக்கிட்டு போனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அமைதியான இடம் இது.
1: வரப்பிரசாதம்
0: ஆமாம்,
1: ஏதோ ஒரு ஒரு பெரிய நகரத்தில் மாட்டிக்கிட்டு ஒரே வந்து சத்தமோ அது இதுன்னு இருக்காமல் ஒரு அமைதியான ஊரில் நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஊர்லாம்.
0: ஆமாம் கண்டிப்பாக, இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நிறைய ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே கூச்சல் குழப்பம் அது நிம்மதியும் இருக்காது நிறைய தோல் பார்த்தீங்கன்னா. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல விசேஷம் என்னன்னா நிம்மதியாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் கூட நிம்மதியாக வந்து படுக்கலாம், எந்த ஒரு கூச்சல் இல்லை பக்கம் அக்கம் பக்கம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை குழப்பங்களும் கிடையாது.
1: சரி, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடக்கு பக்கமா ஒரு சாலை போகுது, நடுவுல ஊருக்கு நடுவுல பூந்து போகுது. இந்த சாலை எங்க எந்த ஊருக்கு எல்லாம் போகுதுங்க?
0: இது ரங்காபுரம்,
1: ரங்காபுரம்
0: ரங்காபுரம் ஒரு கிராமம், அதுக்கு வந்தாலும் காட்டு சைடு.
1: ரங்காபுரம்னா இங்க எங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு?
0: 1 கிலோமீட்டர் தான் பக்கம்,
1: 1 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து வெறும் ஃபாரஸ்ட் தான்,
0: ஃபாரஸ்ட் தான். ஆமா, அந்த பக்கம் ஃபாரஸ்ட், அந்த பக்கம் போனால் கொஞ்சம் ஃபாரஸ்ட் தாண்டி போனால் அந்த தாசம்பட்டி அந்த மாதிரி ரோடு வந்துடும்.
1: ரோடு வந்து ஆமாம். சரிங்க, இப்போ இங்கே ஸ்கூல்லாம் இருக்குங்களா?
0: ஆ இருக்கு இருக்கு, ஊராட்சி ஒன்று நடுநிலை பள்ளி ஒன்று இருக்குது, 5வது வரையும் அது இருக்கு.
1: இப்போ மற்ற அலுவலகங்கள்லாம் என்னென்ன இருக்குங்க? ரேஷன் கடை,
0: ரேஷன் கடை ஒன்று இருக்குது,
1: லைப்ரரி, இதெல்லாம்
0: லைப்ரரியில் எதுவும் கிடையாது.
1: சரிங்க, மருத்துவ வசதினா எப்படிங்க?
0: மருத்துவ வசதினா இப்போ சிம்பிளாக ஏதாவது பஞ்சாயத்துக்குள்ளே ரங்காபுரம் பக்கம் இருக்குது, அது ஒரு பெருசு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம், பெண்ணாகரம் ஒன்று.
1: அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் ரங்காபுரத்தில்
0: இருக்குது, நம்ம சிட்டிக்குள்ளே போனால் பெண்ணாகரம் போய் பார்ப்போம். ஆமாம்
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க.
0: தேங்க்ஸ்.
1: சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க ஊர் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நலப்புறம்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான சிற்றூர் தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்குறோம். இங்கே வந்து ஒரு பிரதான ஒரு தொழில் நடக்கக்கூடிய ஒரு அழகான சிற்றூர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலேயே இங்கே இந்த தொழில் வந்து சிறப்பான தொழில், இங்கே தான் வந்து அதிகம் பேர் இந்த தொழிலை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பு. அது என்ன தொழில் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு நண்பர் இருக்கார், இந்த ஊரை சார்ந்த நண்பர், அவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம். ஐயா வணக்கம்.
2: வணக்கங்க.
1: உங்கள் பேர் சொல்லுங்களேன்.
2: பாலமுருகன்.
1: பாலமுருகன்லையா இங்கே வந்து ஒரு சிறப்பு தொழில் வந்து செய்கிறாங்க? நலப்புறம்பட்டி அப்படின்னா அந்த தொழில் தான் பிரதானது அப்படின்னு பெண்ணாரம் வட்டம் முழுசுமே தெரியும், நல்லா தெரியும், தருமபுரியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தொழில் இங்கே வந்து நலப்புறம்பட்டியில் பிரதான தொழில் அப்படின்னு சொன்னால் அது என்ன தொழிலுங்க?
2: மண்பாண்ட தொழிலுங்க.
1: மண்பாண்டத்தில் வந்து தொழில், மண்பாண்ட தொழில். மண்பாண்ட தொழிலில் என்னென்ன செய்கிறீங்க?
2: பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே தயாராகுது. சின்ன பொருள், அதாவது குழந்தைகள் விளையாடுற பொருள்லேருந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே இங்கே உற்பத்தி செய்யப்படுதுங்க.
1: இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மண்பாண்டத்தில் என்னென்ன பொருள் செய்கிறீங்க? அது மாதிரி
2: சின்ன குழந்தைங்க விளையாடுற சொப்பு, அடுப்பு, வாணலி, அந்த விளையாட்டு சாமான்கள் இருக்குங்களா, அதுலேருந்து எல்லாமே கார்த்திகை தீபத்து வேலை கூட இங்கேருந்து செய்கிறோம். அதுலேருந்து பொங்கலுக்கு தேவையான பெரிய பெரிய பானைகள் வரையுமே வந்து இங்கே உற்பத்தி செய்கிறோம்.
1: அது ரகமெல்லாம் என்ன சொல்லுங்களேன்?
2: சொப்பு அடுப்பு, குழந்தைங்க விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா சொப்பு அடுப்பு சொல்லுவோம். அதுக்கு மேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு செட்டி, சோறு செட்டி, அதுக்கப்புறம் அந்த வானொலி மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, கறி குழம்பு வைக்கிறதுக்கு வானொலி மாதிரி, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான 1 கிலோ வேகிறது, 2 கிலோ வேகிறது, அந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோ வேகிறது வரையுமே மேற்கொள்ள அந்த மாதிரி தயாரிப்புகள் வந்து செஞ்சிட்ருக்கோங்க.
1: இப்போ மண்பாண்டம் செய்யணும் அப்படின்னாவே அதுக்கு வந்து தனிப்பட்ட மண் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மண்ணிலையும் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மண்பாண்டத்துக்கு வந்து மண்ணெலாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க?
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் குறைஞ்சிருச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் பளஞ்சிரலின்ற கிராமம் இருக்குது, அந்த ஏரியில் இருக்கிற மண்ணில் தான் கொண்டு வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அந்த ஏரியில் மண்ணெல்லாம் காலி ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது, அந்த ஏரியிலேருந்து மண் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த 2 ஏரியுமே இப்போ காலி ஆயிடுச்சு. அது காலியான பிறகு இப்போ எங்ககிட்ட மண் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ மண் எடுக்கலாம்னு போனால் எல்லா ஏரியிலையுமே தண்ணி இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு மண் பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஆமாம்,
1: இப்போ வந்து இந்த மண்பாண்டம் செய்யறதுக்கு பிரதானமாக அந்த மாதிரி இடத்துல தான் மண் எடுக்க முடியும் இல்லைங்களா?
2: களிமண் தான் தேவைப்படுதுங்க. அந்த பிரதான அதை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியில் போயிட்டு அங்கே இருக்கிற மண்ணை கொண்டு வந்து நாங்கள் ஒரு முறை செக் பண்ணணும். அதாவது அதை செஞ்சு சூழலை வச்சு அது நல்லபடியாக வெளியே வருதான்னு பார்த்துட்டு தான் அந்த மண்ணை நாங்கள் எடுத்துகிட்டு வரணுங்க. அப்படி இல்லாமல் மொத்தமாக போய் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து செய்ய முடியாது. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வெளியில் வரும்போது நல்லா தரமான பொருளாக வந்தால் மட்டும்தான் அந்த களிமண்ணை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பிப்போம். அப்படி நமக்கு தரம் கொடுக்கலன்னா அந்த களிமண்ணை வந்து நம்ம கொண்டு வர மாட்டோங்க.
1: சரிங்க, இப்போ இந்த அடுப்பு, தாளி, மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற தாளி, இந்த மாதிரியும் செய்கிறீங்களா?
2: அடுப்பு இருக்கு. அடுப்பில் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பு, பெரிய அடுப்பு, காலனி அடுப்பு, அஞ்சு கும்பல் அடுப்புன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வைக்கிற தண்ணி குடிக்கிற தாலியுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொம்மைகள்லாம் வந்து சில இடங்களில் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மண்ணில் எந்த மாதிரியான பொம்மை?

0: எல்லாம் இங்கே இந்த ஊரில் செய்கிறாங்க.
1: இங்கே வேண்டுதலுக்காக மாரியம்மன் கோயில் வைக்கிற பொம்மைகள் மட்டும்தான் இங்கே அவைலபிள், அவ்வளோதான். அது மட்டும்தான் அங்கே இருக்குது, ஆண் சில பெண் சில இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்காக இந்த நாய் பொம்மை, அதுக்கப்புறம் இன்னும் சில இந்த யானை பொம்மை, குதிரை பொம்மை அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் சொல்லி வாங்கி கொடுத்துறோம். மற்றபடி ஆண் சில பெண் சிலன்றது எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. அது எடுத்துக்கோங்க,
0: அதெல்லாம் இங்கேயே செஞ்சு கொடுத்துட்றீங்க.
1: அதெல்லாம் இங்கேயே செஞ்சு கொடுத்துட்றோம்.
0: இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன்.
0: எம்ஏ பிஎட் ஆசிரியர், என்ன துறை சார்ந்து படிச்சிருக்கீங்க?
1: ஆங்கில படிப்பேங்க.
0: ஆங்கிலம், ஆங்கிலம் படிச்சுட்டு அப்பயும் இந்த தொழில் வந்து விடாமல் செய்கிறீங்க?
1: இப்போது முழு நேரமாக என் தொழிலே செஞ்சுக்கிறான்ட்டு நான் நின்றுட்டேன், ஆசிரியர் தொழிலுக்கு போகல.
0: அதாவது என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும் கூட நம்ம தொழிலை விட்டுக்க முடியாது. அது ஏன்னா நம்ம ஏற்கனவே சின்னதுலேருந்து பார்த்துருக்கோம், அதை கற்று வச்சுருக்கோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளு ஒத்துக்கணும். அட யாருக்கிட்ட ஏழைலாம் என்ன, நம்ம தொழில் இருக்கிற டக்குன்னு இறங்கலான்னு இறங்கிட்டீங்க?
1: கண்டிப்பாங்க, கொரோனா காலகட்டம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், தெரியாது யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கை கொடுத்தது எங்களுடைய குலத்தொழில் தான். ஸோ அதனால் வந்து இப்போ நான் முழு நேரமாக ஈடுபடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ நான் முழு நேரமாக ஈடுபடுறதுனால நான் தொழில் ஃபுல்லாகவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
0: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு பாதி பேத்துக்கு மேலே இந்த பண்பாண்ட தொழிலே செய்கிறீங்க. இந்த செய்கிற இவ்வளோ பொருட்களையும் எங்கே கொண்டு போய் விற்பீங்க, சந்தைப்படுத்துவீங்க?
1: ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அங்கே பெண்ணாத்தில் சந்தை இருக்குதுங்க, அந்த சந்தைக்கு போய் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இண்டோர் சந்தை இருக்குது, அங்கேயுமே போய் சேல்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டு சந்தைகளை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியூர், நெருப்பூர், சேலம், கோயம்புத்தூர், பெங்களூரு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, பாலக்கோடு, பாபர்கோடு, இது எல்லா இடத்துக்குமே வந்து இந்த ஊர்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுதுங்க.
0: இங்கிருந்து தான் போகுதுன்னு சொல்லாமா?
1: இங்கிருந்து இங்கே தயாரிக்கிற பண்ணை தான் எல்லா ஊருக்குமே வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்.
0: இப்போ நம்ம இந்த ஊர்லேயே வந்து ஒருத்தர் கேட்கும்போது அவர் சொன்னார், மற்ற இடங்களில் செய்கிற மண்பாண்ட பொருட்களுக்கும் இங்கே செய்கிற மண்பாண்ட பொருட்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில் நுணுக்கம் எப்படிங்க இந்த ஊரில்?
1: தொழில் நுணுக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை காலகாலமாக அந்த தொழிலில் ஊறி வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காலமாக செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை செய்கிறது வந்து ரொம்ப அழகாக வரும், அதுக்கு ரொம்ப நேர்த்தி அழகாக செய்வாங்க. இப்போ புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணல்மாலை இருக்கும், பட் காலகாலமாக செஞ்சுட்டு வரவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு அச்சில் வாத்த மாதிரி நல்லா க்ளீனாக செய்வாங்க, நல்லாயிருக்கும். ஆமாம்,
0: அந்த மாதிரி க்ளீனாக செஞ்சுட்டு வரீங்க. சரிங்க, இப்போ இங்கே இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இளைஞர், ஒரு பட்டதாரி ஆசிரியராக படிச்சிருக்கீங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஊரில் எப்படி இருக்குது?
1: படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளி இருக்குது, ஆரம்ப பள்ளி இருக்குது. ஆரம்ப பள்ளி இங்கே 5வது வகுப்பு வரையும் படிக்கிறாங்க. அது போக 8வது 5வதுலேருந்து 12வது வரையும் படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் பிஆர் பள்ளிக்கூடம் இருக்குது. காலையில் இங்கே ஸ்கூல் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, அதனால் காலையில் கிளம்பிடுறாங்க, மறுபடியும் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்குமே பஸ் இங்கேயே வருது, இங்கேயே போயிட்டு வந்துடுறாங்க. படிப்பு சம்மந்தமாக எந்த குறைபாடுகளும் இல்லை, பிள்ளைங்க நீட்டாக படிக்கிறதுக்கு போயிட்டு வராங்க, அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை.
0: எதிர்காலத்தில் வந்து நலப்பரம்பட்டியில் 100% படிச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா?
1: கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், எல்லாமே படிக்கிற குழந்தைங்க தான். யாரும் வேலைக்கு அந்த சைல்டுஹுட் அந்த வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை.
0: இப்போ உங்கள் வயசில் இருக்கிற இளைஞர்கள்லாம் எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறாங்க இந்த கிராமத்தில் நலப்பரம்பட்டியில்?
1: என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க துறையில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ கம்ப்யூட்டர் படித்தாங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது பேங்க்கு சம்மந்தமாக படித்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வேலைன்னு இல்லாமல் அவங்கவுங்களுக்கு துறையில் ப்ரைவேட்னாலுமே ஓரளவுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: அவங்கவுங்க கைத்தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து நலப்பரம்பட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வராருன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன அப்படி சுற்றி பார்க்கலாம்?
1: இங்கே சுற்றி பார்த்து மண்பானை வந்து எப்படி செய்கிறாங்கன்றத பார்க்கலாங்க, அது மட்டும்தான் அவைலபிள். இங்கே இங்கே பக்கத்தில் வேறு 10 கிலோமீட்டர் சார் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, தும்கல்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வந்து இயற்கைக்காக அந்த மாதிரி இடங்கள் பார்க்கலாம். இந்த ஊரில் நமக்கு பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்ட தொழில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு.
0: அதாவது எங்கே பார்த்தாலும் இந்த ஊரில் சுற்றியும் பசுமையாக இருக்குது, எல்லாம் விவசாய நிலங்கள் தான்.
1: ஆமாம், விவசாய நிலங்கள் தான். இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாமே இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது.
0: ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
1: ரொம்ப நன்றிங்க.

0: பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, பலதாரப்பட்ட விவசாயமும் செய்கிறாங்க. இங்கே ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்டையும் கேட்கலாம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்களேன்.
1: முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, இந்த நலப்புரம்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எந்த மாதிரியெல்லாம் விவசாய பணிகள் மேற்கொள்கிறாங்க?
1: நெல், கலக்கா, ஆரியம், சோளம் எல்லாமே மதிச்சில் ஒரு மீடியமாக விளையுது. அது
0: மீடியமான.
1: ஆமாம்.
0: இங்கே வந்து என்ன வகையான மண் வகைங்க இருக்குங்க?
1: எல்லாம் செம்பாடு தான், சிவப்பு மண்.
0: சிவப்பு மண், செம்மண்.
1: செம்மண்,
0: செம்மண் பகுதி தான் இந்த நலப்புரம்பட்டி.
1: ஆமாம்.
0: அதாவது 10 வருஷமாக வறட்சியாக இருந்த பூமி இப்போ 2 வருஷமாக நல்லா மழையின் காரணமாக நல்லா வெள்ளம் வைக்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம், நல்லா சம்பரமாக இருக்குது.
0: இப்போ ஏரின்னா எந்த மாதிரி ஏரியெல்லாம் இங்கே இருக்குங்க?
1: 6-7 ஏக்கர் அகலத்தில் இருக்குது.
0: எங்கே என்ன பேருங்க இருக்குது?
1: அதுக்கு வந்து குரமன் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது, இன்னொன்று ஆலாங்குட்டி ஏரின்னு ஒன்று இருக்குது.
0: ஆலாங்குட்டி ஏரி.
1: ஏரி.
0: இப்போ இந்த ரெண்டு ஏரியுமே வந்து நலப்பரம்பட்டிக்கு
1: ரெண்டு ஏரி நலப்பரம்பட்டிக்கு பாதிப்பட்டது. இப்போ நலப்பரம்பட்டி மூலியமாக தான் மீனெல்லாம் கூட விட்டு வளர்த்து எல்லாம் பிடிக்கிறாங்க.
0: இப்போ அந்த ஏரியில் வந்து மீன் விட்டு வளர்த்துறாங்க?
1: ஆமாம், மீன் விட்டு வளர்க்குது.
0: எப்படி இது வந்து தண்ணி வத்தம் போது பிடிச்சிக்கிறாங்களா இல்லை அவங்கவுங்களே பிடிச்சிக்கலாமா இல்லை எப்படிங்க?
1: தூண்டி போட்டு அவங்கவுங்க ஒன்று ரெண்டு பிடிக்கிறாங்க. இப்போல்லாம் ஏரி ரப்பாக்குது, என்ன பண்ண முடியாது. ஏரி வடிஞ்சேன்னா ஊருக்காரர் பொதுவாக பிடிச்சி எல்லாம் அவங்கவுங்க திறமைக்கு.
0: அவங்கவுங்க திறமைக்கு எவ்வளோ, அதாவது காலையிலேருந்து பிடிச்சி 50 மீனும் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அரை மணி நேரத்தில் இப்போ 50 மீனும் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற.
1: ஆமாம், அது அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம்.
0: பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஏரி தண்ணி நிரம்ப எத்தனை ஏக்கரா தண்ணி நிரம்பும்?
1: அது வந்து 7 ஏக்கரா குரமன் ஏரின்றது, ஆலாங்குட்டி ஏரின்றது 4 ஏக்கரா.
0: 4 ஏக்கரா.
1: ஆமாம்.
0: ஏறக்குறைய 11 ஏக்கர் வந்து தண்ணி நிறையும் இந்த ரெண்டு ஏரி நம்பினா.
1: ஆமாம்.
0: இப்போ இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி எங்கே வரைக்கும் போகும்? நலப்பரம்பட்டி மட்டும் பாயுமா இல்லை எப்படிங்க?
1: அது அப்படியே இப்போ இந்த குரமன் ஏரின்றது வந்து வண்ணாத்திப்பட்டி தாண்டி போகுது.
0: எங்கே எது வரைக்கும் போகுதுங்க?
1: அது இப்போ கருவாமா கோயில் வெளியும் போகும். அப்படி அங்கே 2-3 ஏரிங்கிது எல்லாம் அப்படி அப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சு போகும். ஆலாங்குட்டி ஏரின்றது சின்னது, அது நிறைஞ்சு எங்கேயும் போகிறதில்ல. அப்படி நின்று
0: அப்படியே தேங்கி நிற்கிறது,
1: தேங்கி நிற்கிறது.
0: இப்போ இந்த ரெண்டு ஏரியும் வந்து நிரம்பிருச்சு அப்படின்னா நலப்பரம்பட்டிக்கு தண்ணி பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாமா?
1: ஆமாம், தண்ணி பஞ்சமே 2 வருஷமே எந்த பஞ்சம் இல்லை தண்ணிக்கு. இன்னும் 2 வருஷம் தாங்கும்.
0: தாங்கும்.
1: ஆ, மழை இல்லை.
0: அதாவது ஒரு முறை அந்த ஏரி ரெண்டும் நம்பிருச்சுன்னா எத்தனை வருஷம்? 2 வருஷம் தாங்கும்.
1: 2 வருஷம். ஒரு வருஷம் ரம்பிட்டா 2 வருஷம் தாங்கும். இப்போ 2வது வாட்டி ரம்பிருச்சு, அதனால இன்னும் 2 வருஷம் சேர்ந்து தாங்கும்.
0: 2 வருஷம் சேர்ந்து தாங்கும்.
1: ஆமாம்.
0: இப்போ இங்கே வெள்ளாமெல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்க, நிறைய மேட்டு வெள்ளாமை, கடலக்காய், இதெல்லாம் விளையிறதெல்லாம் எங்கே கொண்டு விற்பாங்க?
1: மண்டிக்கு தான்.
0: மண்டிக்கு தான்.
1: ஆமாம், பெண்ணாகரம் மண்டி 4 கிலோமீட்டர் இருக்குது. பெண்ணாகரம் அந்த மண்டியில் போயிட்டு எல்லாம் கிலோ கணக்கில் தான் விலைக்கு போகுது.
0: விலைக்கு போடுது.
1: ஆமாம்.
0: சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 250 குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 250 குடும்பங்களில் இருக்கிற மக்கள் என்னென்ன வேலைக்கு போகிறாங்க?
1: அந்த மண்பானை தொழில் செய்கிறவங்க ஒரு 40 வீட்டுக்காரர் அதே தொழில் செய்வாங்க
0: இந்த ஊரில்.
1: ஆமாம். மேஸ்திரி வேலை சில பேர் செய்கிறாங்க, விவசாயம் சில பேர் செய்கிறாங்க, இந்த மாடு ஆடு வச்சுன்னு சில பேர் பாவிக்கிறாங்க.
0: இப்போ விவசாயம் அப்படின்னாவே ஆடு மாடு கோழி அதோடு சேர்ந்து வளர்த்தினா தான் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்பாங்க. இப்போ விவசாயமும் நடக்கக்கூடிய ஊர், அழகான ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரி மாடெல்லாம் வச்சுருக்காங்க?
1: சீம் மாடு தான் இருக்குது இப்போல்லாம். முன்னெல்லாம் நாட்டு மாடு வச்சுன்னு ஏறு ஓட்டுவோங்க, இப்போ அது இல்லை. சீம் மாடு பால் கறக்கிற மாதிரி தான் இருக்குது, டிராக்டரில் தான் உழவு ஓட்டுது. ஆமாம்.
0: இப்போ ஆடுன்னா அதெல்லாம் என்ன ரகம் வச்சுருக்காங்க?
1: ஆடு இந்த இப்போ கருப்பாடு வெள்ளாடுன்னு இருக்கும், கருப்பாடு செம்பரி வெள்ளையாக இருக்கும், குறியாடுன்னு.
0: குறியாடுங்க இருக்கு.
1: ஆமாம், 3 ரகம் ஆடு இருக்கு.
0: இந்த 3 ரகம் ஆடும் வந்து இங்கே சிறப்பாக வளர்த்துறாங்க.
1: சிறப்பாக வளர்த்துது. இந்த நிலத்துங்கள்லாம் அது போட்டால் தான் வெள்ளாமல் விளைய முடியும்.
0: அதான் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த ஊர், அதுக்கு தகுந்த மாதிரி தொழு உரம்லாம் வேணும்னா ஆடு மாடு வளர்த்தணும்.
1: ஆமாம், அது வளர்த்தினா தான் நம்ம அதை வைக்க முடியும்.
0: இப்போ வந்து அந்த மாதிரி வந்து எல்லா தோட்டத்துலையும் வளர்த்துறாங்களா எப்படிங்க?
1: எல்லாருமே வளர்க்குறாங்க. ஒரு சில பேர் இந்த வேலைக்கு அதிகமாக மேஸ்திரி வேலை அது இது போகிறவங்க வளர்க்க மாட்டாங்க. இந்த மாடு பார்த்து விவசாயத்தை பார்த்துன்னுக்கிறவங்கெல்லாம் வளர்க்குறாங்க.
0: இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்கலாம் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுநிலைப்பள்ளி இங்கேயே இருக்குது, அதுக்கு மேலே படிக்கணுன்னா எங்கே போகணுங்க?
1: அக்ரஹாரம் இல்லைன்னா பெண்ணாகரம்.
0: பெண்ணாகரம்
1: பி அக்ரஹாரத்தில் இருக்குது, ஐ ஸ்கூலு பெண்ணாகரத்தில் இருக்குது. 4 கிலோமீட்டர் பஸ் ஏறி தான் போகிறாங்க.
0: இப்போ பஸ்ஸுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு எந்த மாதிரி பஸ்லாம் வருது, என்னென்ன பஸ் வருதுங்க?
1: டவுன் பஸ் தான் வருதுங்க. டவுன் பஸ் தான் காலையில் ஒரு சிங்கிள் வரும், 6 மணிக்கு திரும்ப 9 மணிக்கு ஒரு சிங்கிள் வருது, அவ்வளோதான். 2 சிங்கிள் தான்.
0: இப்போ 2 முறை தான் இந்த ஊருக்கு பஸ் வசதி இருக்குங்களா?
1: அதுக்கு அடுத்தது மெயின் ரோடுக்கு போனால் தான் வண்ணாத்திப்பட்டி ஸ்டாப்னு
0: அங்கே போகணும்.
1: ஆமாம்.
0: இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தூரங்க?
1: 1 கிலோமீட்டர்.
0: 1 கிலோமீட்டர் நடந்தான் போகணும்.
1: ஆமாம், நடந்தான் போகணும்.
0: அப்படி போய் தான் வந்து இங்கே இருக்கிற மேல் படிப்பு படிக்கிறீங்களா? அங்கே போய் தான் படிக்கணும்.
1: ஆமாம், அங்கே தான் போய் பஸ் ஏறணும்.
0: காலேஜுக்குன்னா எங்கே போகணுங்க?
1: காலேஜுக்கு அங்கே தான் போய் ஏறணும்.
0: சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ ரோடு வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க?
1: ரோடு வசதியெல்லாம் முன்னெல்லாம்

0: இல்லை, இப்பெல்லாம் ரோடு வசதி எல்லாம் நல்லா இருக்குது,
1: நல்லா இருக்கு
0: நல்லா இருக்கு.
1: இந்த ஊருக்கு
0: ஆமா,
1: குடிநீர்லாம் எப்படி வருதுங்களா? நல்லா
0: குடிநீர் ஒருநா விட்டு ஒருநா காவேரி தண்ணி வருது,
1: காவேரி ஒகேனக்கல் தண்ணி,
0: ஒகேனக்கல் தண்ணி வருது குடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது போர் தண்ணி, உப்பு தண்ணி இருக்கு, டெய்லி போட்டு விடுறாங்க.
1: பாத்திரம் இது மாதிரி பயன்படுத்துறதுக்கு உப்பு தண்ணி, குடிக்கிறதுக்கு வந்து ஒகேனக்கல் தண்ணி.
0: ஆமா,
1: இப்ப இங்க மின்சாரம் கரண்ட் வசதி எல்லாம் எப்படி இருங்க?
0: நல்லா இருக்குதுங்க.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி
0: நன்றிங்க.
1: இன்னைக்கு சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில் நலப்புறம்பட்டி அப்படிங்கிற சிற்றூரை சுற்றி பார்த்த மகிழ்ச்சியோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். நன்றி நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற

நேரம் பிற்பகல் 3:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. உங்க விருப்ப பாடலையும் நீங்க கேட்டு ரசிக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேரு மற்றும் முறை, நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் என்னன்னா 0433-424-2443 என்ற நிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். ஒரு பாட்டு யோசிக்க வைக்கும், ஒரு பாட்டு சிந்திக்க வைக்கும், ஒரு பாட்டு நம்மளை சந்தோஷப்படுத்தும், ஒரு பாட்டு நம்மளை தாளாட்டும். இந்த மாதிரி இசையால் நிறைந்தது தான் இந்த உலகம் இல்லையா? அப்படிப்பட்ட இசையை கேட்டு ரசிக்க இன்னைக்கு, அதாவது கட் செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை கேட்டிருக்காங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் வானத்தை போல என்ற திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் கமாலப்பட்டியிலிருந்து தங்கம்மாள் கீர்த்தி, இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: நேரம் 3:07. கேட்டிருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவில் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களா உங்களுக்காக விளம்பரம் காத்துட்டு இருக்கு. 6 கஜத்தில் 1000 கதை சொல்லும் அவள் கட்டும் சேலைக்கு பெயர்தான் பெண்மை. நெய்தவன் கைரேகை மறையாத நெசவு, நெஞ்சை விட்டு மறையாத உறவு சேலை. என்னங்க புரியலையா? நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் கொடி பறக்குது என்ற திரைப்படத்திலிருந்து. விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பாப்பாரப்பட்டியிலிருந்து உஷா வெங்கடேசன்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நேரம் 3:15. இதயத்தை இதமாய் தாளாட்டி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில கேட்டு ரசிக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம். உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர் மற்றும் முறை நம்ம பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 0434242-244300 என்ற எண்ணிற்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடலையும் காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். அவள் கழுத்து மணக்குது மஞ்சளால், அவன் நெஞ்சு நிறையுது அவளால். தாலி என்பது அடிமை சங்கிலி அல்ல, இரு இதயங்களை இணைக்கும் பூச்சங்கிலி. கேட்க இருக்கும் பாடல் தாமிரபரணி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தர்மபுரியிலிருந்து பால்ராஜ் கௌசல்யா. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நேரம் 3:21. கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாலக்கோடு வட்டம் பூகானல்லிலிருந்து ராஜா சின்னப்பாப்பா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
8: கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் சின்னத்தாயி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஓமலூர்ல இருந்து மீனா விஜய். இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நேரம் 3:34 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒலிக்க வரக்கூடிய பாடல் ஒரு எவர்கிரீன் பாட்டு அப்படின்னே சொல்லலாம். எந்த டைம்லயும் எப்போனாலும் இப்ப கேட்டாலும் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஒரு சில்னஸ் நம்ம மனசுக்குள்ள வரும். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் கேட்க இருக்கும் பாடல் முதல் மரியாதை என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, தேவமங்கலம் அப்படின்ற ஊர்ல இருந்து முருகன், பிரியா, ஸ்னேகா, சுகன்யா இவங்களுக்கெல்லாம் பிடிச்ச பாட்டு. நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க இது உங்களுக்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரம் 3:40 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட் செவியல் கலக்கல் பாடல்கள், இனிமையான பாடல்களா வளம் வந்துட்டு இருக்கு இல்லையா? அடுத்து வரக்கூடிய ஒரு பாட்டுமே அந்த மாதிரி ஒரு பாட்டு தான், எவர்கிரீன் பாட்டு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ ஸ்பெஷல் நமக்கு அத்தை பொண்ணு அப்படின்னா, அந்த மாதிரி அத்தை பொண்ணுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டு. ஒலிக்க வரும் பாடல் கிழக்கு சீமையிலே என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திருப்பூர் கணக்கம்பாளையத்திலிருந்து சசிகலா. இதோ அந்த இனிய பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஏற்காட்டில இருந்து சாந்தகுமார் இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் அதிசய பிறவி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: ஜீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர் வள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848422.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேரம் 3:53 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க தருமபுரி செட்டிக்கரையிலிருந்து பிரணயா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் பார்த்தேன் ரசித்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அந்த இனிய பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
7: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
8: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இங்கே கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்து நேரம் மாலை 4:00.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: வணக்கம் பார்த்த சாரதி.
10: வணக்கம் மாரிமுத்து, எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கும். ஆக்சுவலாக சமீப நாட்களில் நம்ம ஊரில் வந்து நைட் டைம் ஆனால் மட்டும் நல்ல மழை பெய்து பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி மழை பெய்யும் போது ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளாஸ்டிக் கவலை, இப்போ தான் நம்ம எங்கடா எத்தனை நாள் இருந்துச்சு நம்ம தெரியாது, ஆனால் இப்போ பார்த்தபோது நிறைய கவர்களாக இருக்குது. அந்த தண்ணியில் அடிச்சு போகும்போது அப்படி தேங்கி நிற்குது, அந்த தண்ணி அடுத்த ட்ரைனேஜ் போகாமல் அடை.

0: இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த பிளாஸ்டிக்கோட நமக்கு அந்த பயன்படுத்தக்கூடிய தீங்குகள் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி வரதுக்கு முன்னாடி இப்போவே அந்த ஸ்பாட் டைமில் வரக்கூடிய ஸ்பான்டேஸ் வந்து நம்ம உணர முடியுது. ஆனால் யாராவது நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணுறது தவறு தான், பட் எதிர்பாராத விதமாக பயன்படுத்தினாலே கூட அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எங்கே போடணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: அதாவது முழுவதுமாக பயன்படுத்த முடிய இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிறது
0: குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, பொதுவாக இயற்கையோட படைப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சீசன் சொல்லுவாங்களே அந்த பருவங்கள், பருவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம உடல் சார்ந்த மனம் சார்ந்த நமக்கு தேவைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த

0: இயற்கையோட படைப்புகள் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சீசன் சொல்லுவாங்களே அந்த பருவங்கள், பருவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம உடல் சார்ந்த மனம் சார்ந்த நமக்கு தேவைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சீசன் இது சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு இயற்கையோட படைப்புகள் இருக்கும். அப்போ பல பழங்கள் நம்ம பல காய்கள்லாம் பார்த்துருக்கோம், அந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம முதல் க்வெஸ்சன் என்ன கேட்குறோம், ஒரு இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பழத்தை பற்றி தான் கேட்க போகிறோம்.
1: கண்டிப்பாக
0: அதுவும் தாண்டி என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க சமீப 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பேசக்கூடிய மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட அந்த பழங்களை பற்றிலாம் குறிப்புகள் கொடுத்துருக்காரு. சொன்னார், நிறைய விஷயங்களை சொன்னார்.
1: ஏன் சார், நேரடி குறிப்பே கொடுத்து
0: பாதி குறிப்புகளை கொடுத்துருவோம். ஏன்னா நேர்கள் அவ்வளோ சார்பாக இருப்பாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி. வந்தவனே முதல் நேராக பதில் சொல்ல போகிறாரு. நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எப்பவும் சொல்லுவோம், இப்பவும் சொல்லிடுவோம்.
1: புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 என முன்னணிப்போடு 24 40 30, மற்றொரு இணைப்பு என்னாக 94 86 81 10 25, மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 31 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: சரி, இனி இப்போ நம்ம கொஞ்ச நேரம் விட்டுன்னா அந்த பார்த்தீங்கன்னா ஃபோனை உடச்சிட்டு வந்துருவாங்க, அவ்வளோ வேகம் வந்துட்டு இருக்காங்க. இனிப்பில் இனியக்கூடிய நேரம் வாங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா. ஓய்வு பெற்ற நடத்தல் சேகர் சின்னசாமி அலசார் இறங்காட்டுக்கோட்டையிலிருந்து.
0: இறங்காட்டுக்கோட்டையிலிருந்து சேகர் சின்னசாமி, சரிங்க. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: கொடுங்கய்யா.
0: சரிங்க, ஓகேங்க. உங்களுக்கான குறிப்புகள்
1: ஐயா, இது ஒரு மாம், இது ஒரு பல வகை.
0: ஆமா
2: சொல்லுங்க.
1: உண்ணக்கூடியது.
0: ஆமா.
1: மர வகையை சார்ந்த ஒரு பழம், அதனோட பேர் தான் என்னன்னு
2: கேக்குறோம்.
1: சீதாப்பழம்.
0: அது ஆக்சுவலாக நமக்கு அந்த புரட்டாசி மாதம் சொல்லுவாங்களே, ஐபிஎஸ்சி புரட்டாசி அந்த காலகட்டத்தில் வரக்கூடாது. நமக்கு எதுவும் குறிப்பாக இங்கே மலவுன்னு ஒரு கிராமம் இருக்குது, பார்ப்பறப்படி அங்கே போனால் அந்த காடை அந்த மலை முழுக்க நமக்கு சீதாப்பழத்தை இருக்கிறத பார்க்க முடியும். அது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்க. சூப்பருங்க, அழகாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அந்த பழம் இல்லைங்க. இனிப்பில் நீ மாற்றி நேர் வணக்கம் சொல்லுங்க. இனிப்பில் இருக்கு, உங்கள் பேர் சொல்லுங்க. சரி, இனிப்பில் நீ மாற்றி நேர்
1: வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. யார் எங்க பேசுறீங்க?
3: தொடர்ந்து
1: குறிப்புகளை
3: கேட்டீங்களா?
1: மர வகை சார்ந்தது
0: அதுவும் மர வகை. ஆனா அது சீசன் கிடைக்காதுங்க. பப்பாளி எல்லா காலகட்டத்திலும் உங்களுக்கு கிடைக்கும். ஜனவரி 1st ஆரம்பிச்சு டிசம்பர்.
3: நீங்க
0: கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க பப்பாளி பழம் ரொம்ப சக்தி வாய்ந்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: நிகழ்ச்சி கேட்டு இருந்தா மாரிமுத்தையா அவர் சொல்லியிருப்பாரு, நேரடி குறிப்பே நிறைய சொல்லிட்டு இருக்கலாம்.
0: பாதி நானாவது நேரடி குறிப்பு, நீங்க பதிலே சொல்லிட்டாரு. வணக்கம் சொல்லுங்க. அடுத்த நேயர் சொல்லுங்க. யார் உங்க பேர் சொல்லுங்க? சொல்லுங்க. விரை
1: உலகம் முழுவதும் பரவலாக விளையக்கூடியது.
0: ஆமா, எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு வகையான பழம்.
2: பழம்,
0: பலாப்பழம். ஆனா இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய பலாப்பழம் தான். பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது 2 இடங்கள். நமக்கு பன்ருட்டி பலாப்பழம், அது வந்து சோலைன்றது ரொம்ப பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்து கேரளா பலாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சமீப நாட்களா இங்க நம்ம வத்தல் மலையில இருக்கு நிறைய செய்தித்தரெல்லாம் பார்த்தோம். இந்த மாரண்டலி சைடு இருக்குங்களா நீங்க, இந்த பெட்டமுகிலம் மாரண்டசல்லி அந்த கூடிய பஞ்சப்பள்ளி அந்த ஏரியால நிறைய இந்த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால சூப்பரா அங்கே இருக்கக்கூடிய பழங்கள்லாம் டேஸ்டா இருக்கு சொல்லுவாங்க. பலாப்பழம் என்பது தவறான பதில், ஆனா அதுவும் முக்கணியில ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம். இனிப்பில் இனி அடுத்த நேரம் வருக. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க?
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபாலன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ஹாஸ்பிட்டல் பேர் சொல்றீங்களா? உங்களுக்கு குறிப்பு.
1: ஐயா, உங்களுக்கான குறிப்பு, இது வந்து ஆரம்ப கட்ட காலத்தில் வடகிழக்கு இந்தியாவும் மியான்மர் நாடுகளிலும் வங்கதேச பகுதியில் கூட இந்த தோன்றியதுங்க.
0: ஆமாம், ஆரம்பத்தில் அதோட
4: தாய்கள்.
0: செரிப்பழம் இல்லைங்க. என்னங்க இவ்வளோ யோசிக்காதீங்க
1: ஐயா. ஐயா, மாரிமுத்து வந்து முக்கணிகளில் ஒன்றுன்னு சொல்லிட்டாரு.
0: இவ்வளோ யோசிக்க முடியாது நேரடி. இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சொல்லுங்க. சண்முக சுந்தரம் என்ன பழமா இருக்காது? அருமை. மாம்பழம் என்பது, மாம்பழம் நிறைய வகை இருக்குங்க
5: கிட்டத்தட்ட.
0: எங்களுக்கு பதில் மட்டும்தான் வேணும், நீங்க அந்த நிறைய பழங்கள்லாம் வேணாம். மாம்பழங்களை நிறைய சொல்லியிருக்காருல்ல, அதுல நம்ம பர்டிகுலர் ஒரு பழத்தை பத்தி நம்ம குறிப்புகள் வந்து
5: அல்போன்சா மாம்பழம் சொல்லியிருக்காரு.
0: அல்போன்சா மாம்பழம் என்பது ஒரு நல்ல பதில். ஆனா நாங்க கேட்கக்கூடிய இதுல அது கிடையாதுங்க.

0: ஆமா, அதுதான் அந்த மாம்பழம் தான் நாங்கள் கேட்குறேன். ஆல்போன்ஸ் இல்லை. வணக்கம் இனிப்பிள்ளை மாத்தினேர் வருகம் இனிப்பிள்ளை விட்டாங்க. இனிப்பிள்ளை மாத்தினேர் வணக்கம். வணக்கம், சொல்லு, யாருங்க பேசுறீங்கம்மா? ஈஸ்வரிமா, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: மாம்பழம் சொல்லிட்டாங்க
0: நம்ம நேயர் ஒருத்தர். அது என்ன பழங்கள்? ஏன்னா மாம்பழத்தில் நிறைய வகைகள் நம்மளால் பார்க்க முடியுமா? இதுதான் நூற்றுக்கணக்கான பழங்கள் வகையெல்லாம் இருக்குது. நமக்கு அல்போன்ஸாக சொல்லுவாங்க, கேசர். ஆஹா, அருமையான ஒரு குறிப்பிட்டீங்க. திடீர்னு கேட்டேன், என்ன சொல்லுங்க. சரிங்க, அதுக்கு ஒரு 200 கிராம் அந்த அளவுக்கு இருக்குது. வேறு 200 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பழங்கள்.
2: காரியமங்கலம் அதை தாண்டி தேங்கினிக்கோட்டை சைடு
0: அதுவும் இந்த பக்கம் அந்த காரியமங்கலம் அதை தாண்டி தேங்கினிக்கோட்டை சைடு அப்புறமா ராயக்கோட்டை கிருஷ்ணகிரி. ஆக்சுவலாக பொதுவாக நம்ம வந்து சேலத்து மாம்பழம் சொல்லுவோம்ல, பட் அது சேலத்து மாம்பழம் கிடையாது. அதற்கு முன்பாக சேலம் நம்மளுடைய கிருஷ்ணகிரியும் தருமபுரி சேலம் மாவட்டத்தோடு இணைந்திருந்துச்சு. அதனால தான் அந்த சேலத்து மாம்பழம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் நிறைய மாம்பழங்கள் இருக்கக்கூடிய நம்மளால் பார்க்க முடியும். அது யார் சரியான பதில் சொல்கிறாரு கேட்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து பயணிப்போம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
8: RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
11: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: வில கம்மியா இருந்துச்சுன்னு வாங்க.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 4:12 இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி. பொதுவாக இந்த கோடை சீசன் நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போதெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் பார்த்து முன்னாடிலாம் மேக்ஸிமம் மாம்பழம் தான் நம்ம கிளம்பல. இந்த மாதிரி சம்மர் டைம் வந்துட்டு நிறைய அங்கங்கே தேர் திருவிழா நடக்கும், அப்படி இல்லைனா வீட்டிலேருந்து ஏதாவது டவுனுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் மாம்பழம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சீசன் அதுமாதிரி இந்த கோடை காலத்தில் மாம்பழத்தை பற்றி பேசாத வீடே இருக்காது. நிறைய வகை இருக்குது. நமக்கு தெரிஞ்சதில் ஒரே ஒரு மாம்பழம் என்ன அப்படின்னா பெங்களூரும் மாம்பழம் அப்படி சொல்லுவோம் இல்லை, அதுதான் மேக்ஸிமம் குறைஞ்ச ரேட்டில் கிடைக்குது, நிறைய கிடைக்கிறதால நம்ம வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையான ஒரு வகையான நமக்கு வகையான தான் கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இனிப்பிலிருந்து அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: உங்களுக்கு
3: கேள்வி பதில் தெரியுங்களா? உங்களுக்கு குறிப்பு வந்து என்னன்னா, பல நாடுகளில் இந்த பழம் வந்து தேசிய பழமாக உள்ளன.
2: நன்றி.
3: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
0: சொல்லுங்க துரைசாமி.
2: குறிப்புடுங்க.
0: சரிங்க, உங்களுக்கு நான் குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இந்த பழத்தோட மரங்கள் கிட்டத்தட்ட 30 முதல் 40 மீட்டர் உயரம் வளரக்கூடியதுங்க. மாம்பழம்னு சொல்லிட்டோம், மாம்பழத்துல என்ன ரகம் அப்படின்னு தான் கேக்குறோம்.
2: மாதுளம்பழம்.
0: மாதுளிங்களா? எங்க மாமன் சொல்றீங்க. சரிங்க, இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: வி சுகுமார், மாதம்பதி.
0: சொல்லுங்க மாதம்பதி, உங்க சைட்ல மத்தூர் சைட்ல நிறைய மாமன் தோட்டமே இருக்கு அடியில. விளையக்கூடிய ஒரு வகையான மாம்பழத்தை பத்தி நம்ம கேட்டிருக்கோம்.
4: நன்றி.
0: வணக்கம். இனிப்பிள்ளை அடுத்த நேயர் வணக்கம். சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
5: அரியலூர் மாவட்டம் செந்தமிழ் செல்வன்.
0: சொல்லுங்க செந்தமிழ் செல்வன், உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கலாமா இல்லை பதில் தெரியுங்களா?
5: ருமேனிய மாம்பழம்.
0: ருமேனிய மாம்பழம், அது இல்லைங்களே,
3: தவறான பதில்.
0: அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டு பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் விளையக்கூடிய ஒரு வகையான பழம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். ரொம்ப ஈஸியானதுங்க நம்ம பிரதமர்.
6: இருவருக்கும் இனிய வணக்கம்.
3: வணக்கம். கூறுபவர்
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
3: ஆமா, நீங்க குறிப்புகள்ல கேட்டீங்களா?
6: எனக்கு ஒரு குறிப்பு
3: கொடுங்கய்யா. இது வந்து நீண்ட காலம் வாழக்கூடிய மர வகை.
0: ஒரு மாம்பழமா, அது என்ன ரகம்னு கேக்குறமா? அவ்வளவுதான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை.
3: மாம்பழத்துல எத்தனை வகை இருக்குது?
0: அது பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இந்த பழம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து கூட நமக்கு வாசனை வரக்கூடிய ஒரு வகையான பழம். சா சா அப்படின்னு சொல்லுவாங்க, அது அந்த வகையான ஒரு மாம்பழம் தான் கேட்டுட்டு
3: இருக்கோம். இருங்க, தேன்மொழி.
0: இமா பசந்த், அது இல்லைங்களேம்மா. சரிங்க, இனிப்பில் இனி மறுத்தின வருக. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
7: முருகன் டெய்லர்.
0: சொல்லுங்க முருகன் டெய்லர். மல்கோவாங்களா? மல்கோவா இல்லைங்களா, மெல்கோவா பெருமா தென்னிந்தியாவில் வெளியக்கூடிய ஒரு வகையான

0: மாம்பழம் அது
1: சரிங்க,
0: இல்லைங்க.
1: வாங்க
0: இனிப்பிலை
1: எவ்வளோ
0: அடுத்த நேர் வணக்கம். ஐய், இனிப்பில் இருக்கீங்க.
1: வாங்க. ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: அக்ஷலா ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? நேரில் இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சீங்கன்னா இது பதில் சொல்லிட்டு இருக்கலாம். ரொம்ப எளிமையானதை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பீகாரில் கிட்டத்தட்ட விளையக்கூடிய ஒரு வகையான மாம்பழம், இந்த மாம்பழம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்காதா அப்படின்னா இருக்கும், அதை வந்து பூர்வீகமாக கொண்டது மாம்பழம். ம், சொல்லுங்க, தெரியுங்களா? இனிப்பில் நேயர் வணக்கம் சார். வணக்கம், யார், எங்கன்னு பேசுறீங்க?
2: முத்துப்பட்டி இருந்து சாந்தா பேசுறேங்க சார்.
0: அம்மா, குறிப்பு உள்ள கேட்டீங்களா?
2: நான் கேட்டேங்க சார், எங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: சரி, உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பழங்கள் சார்ப்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மற்ற பழங்கள் இருக்காதானே இருக்கும், அதை விட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மற்ற பழங்களை விட இந்த பழம் என்னங்க? ஐயோ, நீலம் இல்லம்மா, அது இல்லம்மா, நீலம் வாழ்க்கோவா தோடா புரியல, நம்ம தமிழகத்தில் தென்னிந்தியா சார்ந்தது. இனிப்பிள்ளை அடுத்த நேரம் ரொம்ப எளிமையாக கேட்டுட்ருக்கோம், நம்ம அடுத்த நேரம் சந்திப்போம். சரிங்க, அடுத்த நேரம் சந்திக்கும்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து பயணிப்போம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ஐசிஐசிஐ வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
7: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
8: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
9: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
8: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
11: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
14: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
15: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா, எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
14: இதுல என்ன குழப்பம், குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
15: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
14: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
16: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
0: நான்கு மணி 22 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். விடைத்தேர்வு நாட்கள் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு மாம்பழத்தை பற்றி குறிப்பிட்டு கொடுத்துருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் நிறைய பழங்களை பற்றி நமக்கு நினைவுப்பார், குறிப்பாக மாம்பழ சீசன்றதுனால அதை பற்றி நிறைய மராட்டிய மனதில் இருக்கக்கூடிய ஹாபூஸ் அல்லது அல்போன்சா, குஜராத்து கேசரு, உத்தரப்பிரதேசத்தில் தசேரி, அதே காசியில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை கூட தான் நமக்கு சொல்லியிருக்காரு. அதே பீகார் சேர்ந்த மாம்பழம் சொல்லியிருக்காரு. பட் நாம் ஒரு பழத்தை பற்றி தான் குறிப்புகள் கொடுத்துருக்கோம், அது என்ன வகை பழம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இனி பிரிவாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் பாலக்கோடு அன்பு பேசுறேங்க.
0: சொல்லுங்க அன்பையா.
1: இந்த பழத்துக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குங்களா?
0: புவிசார் குறியீடு சரியான குறிப்பு நாங்க கிட்ட இல்ல, பட் கிடைச்சிருக்கலாம். நாங்க வந்து மாம்பழம் கேட்டிருக்கோம், புவிசார் குறியீடு கிடைச்சுன்னா
1: எங்களுக்கு. ஜஸ்தாலு
0: என்னங்க?
1: பழம் பேருங்கய்யா. ஜஸ்தாலு.
0: ஜஸ்ட் மாம்பழ வகையை சொல்றீங்களா?
1: ஆமாங்க ஐயா, ஜஸ்தாலு.
0: இல்லைங்க, அது இல்லைங்களே.
1: சரி, நன்றிங்க.
0: நன்றி. இனிப்பிள்ளை நீங்க அடுத்த நேர்.
2: நீலம்.
0: வணக்கம்.
1: சூப்பருங்க,
0: வெரி குட். அருமையா சொல்லிட்டீங்க. சாப்பிட்டீங்களா அதை நீங்க?
1: இல்லைங்கய்யா, அத வந்து அவங்க நீங்க சொன்ன குறிப்பை வச்சு நான் கேட்டேன். ஐயா பேசினாரு, மோடி ஐயா பேசினதை நான் கேட்டுட்டேன்.
0: சரிங்க, அருமை, அற்புதம். நிறைய மாம்பழங்கள் பொதுவாக நம்ம தமிழகத்தில் நிறைய பழங்கள் விளையுது. நம்ம அப்பப்போ நிறைய இந்த ஆப்பிள், ஆரஞ்சு ஆப்பிள் நாங்கள் சாப்பிட்றோம். அதெல்லாம் இங்கே விளையாமல் நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் வெளிநாட்டில் கூட நம்ம இம்போர்ட் பண்ணி சாப்பிட்றோம். அந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம சாப்பிடுவோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய, பருவத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம அது சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அது இருக்கக்கூடிய நமக்கு மக்களுக்கும் ஒரு வகையான பயனுள்ள வகையில் இருக்கும். அதெல்லாம் நிறைய பழங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு, இல்லை பெரியவங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வாங்கி கொடுங்க. நிறைய சுவைத்து மில்லுங்க. அப்புறமா நிறைய பேர் குறைவான ரேட்டில் விற்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் பார்கின்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 30 ரூபா கேஜி சொன்னோன்னா கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு வாங்கி சாப்பிடுவோம்ல. 200 ரூபா 250 ரூபா கொடுத்து நம்ம ஆப்பிள் வாங்கி சாப்பிட்றோம். பட் இப்போ கிடைக்கக்கூடிய
1: என்னங்க
0: மெசேஜ் சொல்லிடுங்க, கஷ்டப்பட்டு தம்பி அப்புறமே பாட்டை போட ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களா? சரி, என்ன பாட்டு போலாம் சொல்லுங்க.
1: படம் வந்து தண்டனை.
0: தண்டனை ரொம்ப பழைய படம் மாட்டேங்குது.
1: இல்ல ரொம்ப பழைய சொல்லிங்க. அதோ வா நீலே நீலா ஊர்வலம், அந்த பாட்டு எல்லா ரசிகர்களுக்குமே கேட்கிற பாடுங்கய்யா.
0: அப்படிங்களா?
1: ஆமாங்க.
0: சரி சரிங்க. ஐயா உங்களோட பேர் பதிவு செய்யுங்க.
1: செம்மாண்டப்பட்டி காசிசன் அதையா. அதிகமா வந்துகிட்டு இருந்த நேயர் இப்ப வந்து ரொம்ப நாளா வர முடியல, இப்ப நிகழ்ச்சி வந்து சூப்பரா கேக்குறேன்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
1: 3.7 வந்ததுக்கு பின்னால அதான் தவிர வேற எந்த வானொலியும் நான் கேக்குறது இல்ல.
0: பத்தியே கிளப்பிட்டு இருக்க அந்த சகமல் அடுதானுங்களே. சரி சரி, ரொம்ப சந்தோஷங்க. நீங்க கேட்ட படம் அதோ வானிலை. இப்ப தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 கேட்போம். நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
8: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
7: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
9: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848820.
11: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
12: மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படும்.

0: காட்டுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே. வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
12: நான்கு மணி 34 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பார்த்தசாரதி, ஒரு மாம்பழத்தை பத்தி கேட்டது இவ்வளவு லெந்தா போயிடுச்சு நமக்கு.
13: ஏன்னா நீங்க பீகார்ல கேட்டீங்களா, அதனால அவ்வளவு போயிட்டு.
12: ஆனா அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய
13: இருக்கு.
12: இப்போ வந்து என்னன்னா, நிறைய இந்த மழை காத்து பெஞ்சும் போது நிறைய பழங்கள்லாம் கீழே இருந்துருச்சு.
13: ஆமா,
12: ரொம்ப கொஞ்சம் பாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வாங்காம விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு ஊக்குவிப்போம்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, ஒரு
13: தலைநகரத்தை பத்தி
12: கேட்போம். அந்த தலைநகரத்தை பத்தி, இது ஒரு நாட்டோட தலைநகர் கேட்க போறோம். எதுக்காக ஒரு நாட்டோட தலைநகர், அந்த நாட்டோட சமீபத்தில் அந்த நாட்டோட அதிபர் வந்து நமக்கு இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. 5 நாள் சுற்றுப்பயணமா வந்திருக்காரு.
13: முழுசா நீங்களே சொல்லிருக்கீங்க.
12: பீகார் தலைநகரம் புத்தகையா இருக்குங்களா? ஸோ அந்த மகாபோதி கோயிலுக்குலாம் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. ஸோ அந்த நாட்டை சார்ந்த ஒரு அவரை பத்தி தெரிஞ்சிருந்தா அந்த குறிப்புகள் கொடுக்க போறோம். இனிப்பில் இனியக்கூடிய முதல் நேயர்
13: வருக. வணக்கம்.
14: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோட்ல இருந்து பிரபாகரன்.
12: பிரபாகரன், என்ன பண்றீங்க பிரபாகரன்?
14: வானிலை கேட்டு
12: வானிலை கேட்டு என்ன வேலை செய்றீங்க? அடுங்க,
14: என்னங்க? ஆனா எங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா நெடுஞ்சாலை நேரம்.
12: ஓ, நெடுஞ்சாலை நேரம் பிடிக்குங்களா? சொல்லுங்க பிரபாகரன். இனிப்பில்றீங்களா? சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? என்ன வேலை செய்யறீங்க கேட்டா சொல்லவே இல்லீங்களே. அப்படிங்களா? சரி சரி சரிங்க, ஓகே. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
13: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
12: நீ கொடுங்க, கொடு மூணு குறிப்பு.
13: இது ஒரு தலைநகரம். இந்த தலைநகரம் வந்து மூன்றாவது பெரிய தலைநகரம்
12: அந்த நாட்டில்.
13: அந்த நாட்டோட தென்கிழக்கு ஆசிய நாட்டில் இது அமைந்துள்ளது.
12: என்னங்க?
14: நாட்டோட
12: தலைநகரத்தை பத்தி குறிப்புகள் கொடுத்துருக்கீங்க.
15: இந்த
13: தலைநகரம் 2005 தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது.
12: வேற இருந்தது. அதிபர் வந்து சுற்றுப்பயணம் வந்திருக்காரு இந்தியாவுக்கு சமீபத்துல தான். அதெல்லாம் அந்த நாட்டோட தலைநகர் கேட்டு இருக்குங்க. இனிப்பிலினியும் அடுத்த நேய வணக்கம்.
16: வணக்கம் ஐயா, இருவருக்கும்
13: வணக்கம். ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
16: அரசம்பட்டியிலிருந்து அருள் பேசுறேன்.

0: ஐயா
1: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
0: ஐயா சொல்றேன் பாருங்க ஐயா, சரியா இருக்க பாருங்க.
1: ஆ சொல்லுங்க ஐயா.
0: மியான்மர் நாட்டின் தலைநகர்
1: ஆஹா,
0: நைபி இதோ.
2: சூப்பர், வெரி குட்ங்க. மியான்மர் நாட்டின் தலைநகர் சரியான பதில். வாழ்த்துக்கள். என்ன உங்க பேர் என்ன பதிவு செஞ்சுக்கோங்க.
0: அரசம்பட்டியிலிருந்து அருள்.
2: அருள், அருள் வந்து பட்டை அலைன்னு பதில் சொல்றாரு. வாழ்த்துக்கள். எப்படி கண்டுபிடிச்சிங்க?
0: இல்லைங்க, அப்பதான் அவர் சுற்றுப்பயணம் வந்திருந்தார் மியான்மர் அதிபர்.
2: மியான்மர் அதிபர் வந்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாரு, இருதரப்பு உறவுகள் குறித்து பேசுவதற்காக. அவரோட பேர் என்ன அப்படின்னா யூ மின் ஆங் ஹைன். அப்படிதான் பீகார் நாட்டோட அதிபர். ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பொதுவாக நம்ம இருநாட்டு உறவுகள் மேம்படுத்துவதற்காக அவர் வந்திருக்கார் இந்தியாவிற்கு. அதனால கேட்டோம், ரொம்ப மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். என்ன பாடல் கேட்கல சொல்லுங்க
0: ஐயா? பிரியா படத்துலேருந்து அக்கறை சீமை அந்த பாட்டு போடுங்க.
2: பிரியா படத்துலேருந்து, பிரியா படத்துலேருந்து
0: அக்கறை சீமை அழகினில.
2: சரி சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
0: நன்றி.
2: சரிங்க, இதை பற்றி வேற என்ன குறிப்புகள் நமக்கு வச்சிருக்கோம் பார்த்து சார்? டக்கு டக்குன்னு சொல்லி பார்க்கலாம்.
1: ஐயோ, ஒரு கொஞ்சம் அந்த குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன்.
2: என்ன இருக்கிறது கொஞ்சம்?
1: இது மியான்மர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு திட்டமிட்ட நவீன நகரமாங்க ஐயா. இந்த நகரம் ஃபுல்லா நவீன மயமாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து ரங்கூன், முந்தைய தலைநகரமாக ரங்கூன் இருந்தது. அதுக்கப்புறம் 2005 நவம்பர் மாதம் இதை இந்த எனது நெய்பிடாவோ புதிய தலைநகரமாக 2005 மாறிச்சு. இந்த மியான்மர் நாட்டில் வந்து என்னென்னா நாடாளுமன்றம், யூனியன் சட்டமன்றம், உச்சநீதிமன்றம், அப்படின்னா ஜனாதிபதி மற்றும் அரசு அமைச்சகங்கள் அனைத்தும் இந்த நகரில் வந்து இருக்கு.
2: பொதுவாக நமக்கு மியான்மர் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த யாங்கூன் அப்படின்ற தலைநகர் இப்போ நிறைய இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய வேலை செய்யலாம் போயிருக்காங்க. அங்கே அந்த மியான்மரில் இருக்கக்கூடிய பழைய அங்கிருந்தவங்கள ஒரு 60-70 முன்பாக இங்கே இருக்கிற தமிழர்கள் அங்கே போய் செட்டில்
1: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க
2: இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தமிழ் பேசக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். அது வந்து நம்ம வான்வழியும் போகலாம், அந்த தரைவழியும் போகக்கூடிய இதுதான் இருக்குது. சார், அற்புதமான அந்த நேயர் வந்து சொன்னார். அந்த இன்னொன்று நமக்கு எல்லாமே எளிமையானது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மியான்மர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சுற்றுலாத்தலங்கள் இருந்த ஒரு இடம், சுற்றுலா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறதுங்க.
1: அந்த நெய்பிடோவோ என்றது தமிழில் சொல்லணும்னா அரச தலைநகரம் அப்படின்றது நம்ம தமிழில்
2: நமக்கு எல்லாருக்கும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மியான்மர் அப்படின்னா பர்மா ஆகணும்
1: அப்படின்னு
2: சொல்லலாம். பர்மா தேக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பர்மா தேக்குன்றது அவ்வளோ வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடல் வழியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இந்த சிட்டின்னு சொல்லக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், இங்கே காரைக்குடி இந்த ஏரியாக்களில் கூட அங்கேருந்து வீடு கட்டக்கூடிய அந்த மரங்களை கொண்டு வந்தாங்க செஞ்சிருக்காங்க. அவ்வளோ அற்புதமானது பர்மா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோடய பேரை வந்து 1989 மியான்மர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, அற்புதமான அந்த பதில் சொன்ன நேருக்காக. ஒரு பாடலை கேட்போம், அதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
5: சொல்லுங்க.
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
5: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
4: ஆனா அத எப்படி பண்ணனும்?
5: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
4: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
5: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
4: அவ்வளவுதானா?
5: அவ்வளவுதான்,
4: புரிஞ்சிடுச்சு.
5: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
6: RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.

0: ரோடு, ஆட்டுக்காரன் பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
1: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: கோடி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: நான்கு மணி 47 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இருந்திருக்கின்றோம். விடை தேர்வு நாக்கள் நிகழ்ச்சி. ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக பார்த்தேன், வாய் திறந்து இது ஊர்னு சொல்கிறது டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க போல் இருக்கு. நம்ம அடுத்ததாக

0: ரொம்ப பொதுவாக மனுஷங்களை வந்து ரெஃப்ரெஷ்னு சொல்லுவோம், நம்ம வந்து புதுப்பிக்கக்கூடியதுன்னா திருவிழாக்கள். ஆமாம், ஒவ்வொரு இது கட்டத்துக்கு தமிழ் திருவிழாக்களாக கொண்டாடுவோம். இப்போது நம்ம ஊரில் மேக்ஸிமம் இந்த ஜூன் மாதம் என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னா மாரியம்மன் திருவிழா எல்லா ஊர்லேயும் கொண்டாடுவாங்க, எல்லா ஊர்லேயும் கொண்டாடுவாங்க. பால் அந்த கூழ் ஊற்றுறது அடுத்து மாவிளக்காக செய்வாங்க, அது இந்த காளியம்மன் திருவிழா கருவோம். ஸோ அந்தமாரி விழாக்களை பற்றி தான் நம்ம அடுத்து குறிப்புகளாக கொடுக்க போகிறோம். இனிப்பில் இனியும் நேயர் வாங்க. வணக்கம். சரி, இனிப்பில் இருந்து விட்டுறாங்க. வாங்கினா திருவிழான்னு சொன்னது, திருவிழா போயிட்டாங்க,
1: திருவிழா போயிட்டு இருக்கிறாங்க.
0: இனிப்பில் நீ நேர் வாங்க. வணக்கம். இனிப்பில் இனியும் நேர். சரிங்க, அவங்க இணைப்பில் இருக்காங்க. இனிப்பில் இனியும், இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5 இணைந்திருக்கின்றோம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: இருவருக்கும் மாலை வணக்கம் சார். பூர்வ பண்பலை சித்தன்.
0: சித்தன் சொல்லுங்க. சித்தன்
2: நலமா இருக்கீங்க? மாரிமுத்தையா
0: நலமா இருக்குங்க. என்ன பண்றீங்க?
2: பெரும்
0: போராட்டம் வருது. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கட்டுமா? எளிமையா பாருங்க, இது ஒரு திருவிழா, இந்தியாவில் கொண்டாடப்படும் திருவிழா. இந்த திருவிழா ஒரு புதுமையான திருவிழா. அதுதான் ஒரு விழாவை பத்தி கேக்குறோங்க.
2: இந்த திருவிழா எப்ப நடக்கிறது? என்ன சொல்லுங்க, என்ன திருவிழான்ட்டு?
0: இல்ல இல்ல, திருவிழா பேர் சொன்னா போதுங்க.
2: கட்டைக்கால் திருவிழா.
0: பொய்க்கால் குதிரை அந்த மாதிரி இல்ல, ஆமா. இப்போ அது வந்து கலை, இப்ப நிறைய கலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய. இப்ப நிறைய மயிலாட்டம், ஒயிலாட்டம்,
2: பொய்க்கால் குதிரை, பல குதிரை ஆட்டம் எல்லாம் ஆடுறாங்க.
0: ஆமா, இப்போ கட்டைக்காலன்றது எப்படி இருக்கு தெரியுங்களா? பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹைட்ட ஒரு கம்பு மாதிரி நட்டுருப்பாங்க, ஹைட்ட ஒருத்தருப்பாங்க. சரிங்க,
1: அதாவது திருவிழாவில் நடைபெறும்
0: சரிங்க, அது இல்லைங்க. நன்றிங்க. இனி பிள்ளையும் அடுத்தீங்க. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க.
3: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: நாங்க மதியன்பாளைய ராமக்கையிலிருந்து 1வது வந்து எழுத்தின் பேசுறோம் ஐயா.
1: ஐயா, குறிப்புகள்ல கேட்டிங்களா?
3: ஐயா கேட்டதாங்க கேளுங்க.
1: ஐயா விடை
3: குறிப்பு கொடுங்க.
1: ஐயா, இது ஒரு பாரம்பரிய திருவிழா, அதாவது வருடம் வருஷத்துக்கு ஒரு முறை தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குது.
3: நம்ம ஊர்ல 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாரியம் பட்டி போறோம்.
0: அப்படிங்களா? வருஷம் வருஷம் நடத்த மாட்டீங்களா? கோழி அறுக்கணும், மீன் வறுவல் பண்ணும், முட்டை பொறிக்கணும், சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், அப்படிதான தாங்காது. அப்படிதானுங்களே?
1: அப்படி இல்ல, சொந்த பந்தங்களை கூப்பிடுங்க.
0: ஆமாங்க, பரசாரதி இப்போ சொந்த பந்தம் கூப்பிடணும், அதை செலவாக இல்லைங்களா? சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க. அது இல்லைங்க, என்ன ஊர் தெரியுது சொல்லுங்களா? பண்டிகை என்ன தெரியுங்களா? நான் சொல்றோம், அது
1: கேரளாவில் நடக்கும் பண்டிகை இல்லைங்க. தவறான பதில், நன்றி, வணக்கம். மீண்டும்
0: அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க நம்ம பேசுறீங்க?
4: கார்த்திகா பேசுறேன், திருப்பிங்க.
1: குறிப்புகள் எல்லாம் கேட்டிங்களா? விடை சொல்லலாமா இல்ல குறு விடை சொல்றீங்களா? குறிப்பு சொல்லட்டுமா? அதாவது இது வந்து இயற்கை நீர்நிலைகளை பாதுகாக்க இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது.
0: தெரியுங்களா? சரிங்க, குறிப்பா அடுத்த குறிப்பு அப்படின்னா இது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கிறது.
1: ஜம்மு அண்ட் காஷ்மீர்.
0: வணக்கம். அடுத்த நேயர் இனிப்பில் விட்டுட்டாங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் சார், நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்பு தெருக்கே சிவசுப்பிரமணியன்.
1: ஐயா, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
5: சார் குறிப்பு கொடுங்க, என்ன திருவிழா அது?
0: ஐயா அது என்ன திருவிழா? நான் உங்ககிட்ட கேக்குறேங்க.
1: அதாவது இது அந்த அங்க இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாக்க வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா நடைபெறுகிறீங்க, அங்க உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்காக.
0: மீன்பிடி திருவிழாவா?
1: இல்ல இல்ல, மீன்
0: பிடி திருவிழா இங்க சமீபத்தில் நிறைய இடத்துல நடக்குதுங்க.
1: இல்ல இருக்குது, ஆனா அந்த திருவிழாவில் மீன்பிடியும் உண்டு.
0: ஆமா,
5: குழு கொடுங்களேன்.
1: உங்களுக்கு மூணு குழு கொடுத்துட்டேன், நீர்நிலை, அப்புறமா மீன்.

0: வணக்கம்
1: யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம்.
3: இனிப்பிள்ளினியும் அடுத்த நேரம் டக்கு டக்குன்னு போறாங்க. இனிப்பிள்ளினியும் அடுத்த நேரம் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: மதிவான்
3: சரி சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிங்க.
1: இத பத்தி வேற குறிப்புகள் தெரியுங்களா?
2: ஐயா அந்த ஜம்மு காஷ்மீர்னு சொன்னோட விடைய எடுத்துட்டீங்களா?
1: சரிங்க,
2: அதனால நெட் விட்டு வெளியே வந்துட்டு விடக்கதான் கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சி சொல்லணும்ல.
1: சரிங்க, இத பத்தி ஏதாவது குறிப்பு இருந்தா சொல்ல, நாங்க சொல்ல.
3: என்ன பாலுக்கால சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஐயா படம் வந்து காதல் பரிசு.
3: படம் வந்து காதல் பரிசு.
2: ஆமாங்கய்யா, உலக நாயகன் கமல்ஹாசன் நடிச்ச படம் அது.
4: காதல் மகராணி கவிதை.
3: அந்த படம் பாரு, அந்த இது கேட்கும் போது கூட எங்களுக்கு அவ்வளவு இதே இல்லைங்க. ஆனா நீங்க பாடும் போது பயங்கரமா இருக்கு பாருங்க, சூப்பருங்க, ரொம்ப கேட்டீங்க. சரி நன்றிங்க, நன்றிங்க. சரிங்க, அதை பத்தி வேற என்ன குறிப்புகள் இருக்கு?
1: அதை பத்தி ஒரு சில குறிப்புகள்
3: சொல்லிடுறேன்.
1: கிட்டத்தட்ட வந்து இது 400 முதல் 900 ஆண்டுகளுக்கான பழமையான இந்த பாரம்பரிய இது திருவிழாங்கய்யா. இது வருட வருடம் வந்து திருவிழா நடைபெற்று இருக்குது. அதே போல அங்க வசிக்கும் கிட்டத்தட்ட 45 கிராமங்கள்ல வந்து நீர் தடையின்றி கிடைத்திட இந்த திருவிழா வந்து உதவிகரமா இருக்குது. அதே போல இது வந்து கோடை காலத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாவே இந்த திருவிழாவை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிடறாங்க. அத மே மாதம் அந்த 4வது இந்த கடைசி வாரங்கள்ல தான் இந்த திருவிழா வந்து நடைபெறுது. அனைத்து மக்களும் வந்து ஒற்றுமுடன் சேர்ந்து கொண்டாடுகிறாங்க. அதே போல எப்படின்னா இந்த ஜம்மு காஷ்மீர்ல ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 500 சில சில ஊற்றுகள் வந்து இணைந்து பாய்வதாக நம்பப்படுகிறது. எப்படின்னா இந்த கிராமங்கள்லாம் சேர்ந்து செய்யும் போது அதனோட அவங்க அங்க இருக்கும் ஒவ்வொரு ஊற்றுகளை வந்து சுத்தப்படுத்தி நீர்நிலைகளை வந்து காப்பாத்தி அந்த திருவிழாவில் மீன் பிடிக்கிறது எப்படின்றத பாரம்பரியமா எல்லாருக்கும் கத்துக் கொடுத்து அதையே ஒரு திருவிழாவாக்கி இந்த திருவிழா வந்து கொண்டாடுறாங்க ஐயா. பாரம்பரியமா அதாவது வருடம் முழுவதும் மக்கள் ஒன்றிணைந்து ஜாதி மத பேதமின்றி மக்கள் அனைவருமே இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்க. இந்த திருவிழாவோட பேர் வந்தீங்கன்னா பன்சாத் நாக் நீரூற்று பாதுகாப்பு திருவிழான்னு வந்து ஜம்மு காஷ்மீர்ல அனந்த்நாக் மாவட்டத்தில் இந்த திருவிழா கொண்டாடப்படுது.
3: சரிங்க, சூப்பருங்க, அழகா வந்து அந்த நேரம் சொன்னா நேயர்கள் அந்த பாட கேப்போம். மறுக்குன்பாக சிறிய விளம்பர இடைவேளை.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
8: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தை

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா மூன்று விடுதலை நாட்கள் நிகழ்ச்சி, மூன்று வினாக்கள் நம்ம கேட்டோம்.
1: சொல்லிட்டாங்க.
0: ஆமா, அது முதல் வினாவை நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா
1: ஒரு மாம்பழ வகை.
0: ஆமா, ஏன்னா இப்ப மாம்பழ சீசன்லாம் ஆரம்பிச்சிருச்சு, பருவ காலம் வந்துருச்சு, இப்ப நிறைய விற்க ஆரம்பிச்சான். அதுவும் மாம்பழத்துல நிறைய அப்பப்போ அந்த சீசன் மாதிரி வரும். நிறைய பேர் இந்த பங்கனப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குல்ல.
1: நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தோட பேர் என்ன? செந்தூரா, நீளம், பெங்களூரா,
0: இல்லை அது நிறைய கிடைக்கிற பழமாதிரி. நீங்கள் இந்த நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் இருக்குது. இந்த மாதிரி இல்லை, நீங்கள் அந்த பக்கம் காரிமங்கலம் சைடு, காவேரிப்பண்ணை சைடு எல்லாம் போயிட்டு வச்சுக்கா, கிருஷ்ணகிரி சைடில் பயங்கர நிறைய கிடைக்குது மாம்பழம். ஸோ அதனால் நம்ம நிறைய சாப்பிடுங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கோம். இப்போ மாம்பழ வகையை பற்றி நம்ம
1: மால்ட்டான்னு சொல்லி அந்த மாம்பழத்தோட பிரதமர் அவருக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் சொன்ன
0: நிறைய பழங்கள் சொன்னால் அதில் ஒரு வகை. அடுத்த ரெண்டாவதாக வந்து ஒரு
1: நைபிடால்.
0: நைபிடால் நமக்கு மியான்மர் நாட்டு அதிபர் வந்து சுற்றுப்பயணம் இருக்கார் இந்தியாவுக்கு, இரு நாட்டு உறவுகள் மேம்படுத்துறதுக்காக. ஆனால் அந்த நாட்டோட தலைநகரை பற்றி கேட்டோம்.
1: மூணாவது வந்து நீர்நிலைகளை வந்து காப்பாற்றுறதுக்காக பன்சாத் நீரூற்று பாதுகாப்பு திருவிழா ஜம்மு காஷ்மீரில் இதுக்கான நீருக்கான அந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. அதனால் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கும், அதே போல் சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்கான அந்த நோக்கில் அந்த விழாவை நம்ம அந்த கேள்வி கேட்டோம்.
0: சரிங்க, அற்புதமாக மூணு வினாக்கு பதில் சொன்னாங்க.

0: ஆனால் அந்த நாட்டோட தலைநகரை பற்றி கேட்டோம்.
1: மூணாவது வந்து நீர்நிலைகளை வந்து காப்பாற்றுறதுக்காக பன்சாத் நீரூற்று பாதுகாப்பு திருவிழா ஜம்மு காஷ்மீரில் இதுக்கான நீருக்கான அந்த திருவிழாவை நடத்துகிறாங்க. அதனால் நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கும் அதே போல் சுத்தப்படுத்தி வைக்கிறதுக்கான நோக்கில் அந்த விழாவை நம்ம அந்த கேள்வி கேட்டோம்.
0: சரிங்க, அற்புதமாக மூணு வினாக்கு பதில் சொன்னாங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடுத்தேர்வு வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
1: ஜே பார்த்தசாரதி.
0: நன்றி நேர்களே.
1: நன்றி நேர்களே.

நேரம் மாலை 5:09. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சண்டு பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: இனிமையான மாலை வேலை. இந்த மாலை வேலையை இன்னும் இனிமையாக்க வந்துட்டு இருக்கு நம்ம பண்பலையில மாலை தென்றல்
8: நிகழ்ச்சியில். ஒலிக்க வரும் முதல் பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர்

0: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வொர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD degree holders, ICT enabled smart classrooms ஓட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. B.Pharm, D.Pharm, BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்பு 7558137222.
5: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
6: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
5: அப்படியா?
6: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:20 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
9: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை

0: ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரமாலை 5:24 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மனதை மயக்கும் மாலை வேலை அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்துல ஒரு இனிமையான பாடலை கேட்டா ரொம்பவே இனிமையா இருக்கும் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா, மச்சான் எது வாங்கி கொடுத்தாலுமே வந்து அவ்வளோ பிடிக்குமா. இது வந்து பாடலாக சொன்னாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் அடுத்த பாடல் கும்மி பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து, ஆரன்மொழி ஸ்வர்ணலதா குரலில். இது உங்களுக்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
3: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன், ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
9: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கிய மாலைத்தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
10: நேரமாலை 5:31, மனதை மயக்கும் மாலை வேலையை மேலும் இனிதாக்கிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலைத்தென்றல். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் என் ஆசை ராசாவே என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நேரம் மாலை 5:38 கேட்டிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, மாலை தென்றல்.

மலரே நீ ஒரு வார்த்தை பேசினால் அப்படின்னு சொல்லிட்டு பாடல். இந்த இனிய பாடல் பூமகள் ஊர்வலம் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளையா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
4: அடுத்ததாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம்.
7: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேரமாலை 5:46 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் பொற்காலம் என்ற திரைப்படத்திலிருந்து அருண்மொழி மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில். இதோ

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நேரமாலை 5:52, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் காதலுடன் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ

0: தருமபுரி.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேயர்களின் மேடையாய்

35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி.

0: விவசாயிகளின் ஊற்று தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். நேர்களை, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தின்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. நேரமாலை 6 மணி, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
3: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு திருக்கோவிலில் இன்று 108 வைணவ திவ்ய தேசங்களில் நேபாள நாட்டின் முஸ்தாங் மாவட்டத்தில் அமைந்துள்ள முக்திநாத் கோவிலை தரிசிக்கலாம். முக்திநாத் ஸ்ரீமூர்த்தி கோவில் 108 திவ்ய தேசங்களில் 70th திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் 3710 மீட்டர் உயரத்தில் இந்த தலம் அமைந்துள்ளது. 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது. பெரியாழ்வார் சால கிராமமுடைய நம்பியை கண்ணனாகவும் திருமங்கையாழ்வார் ராமபிரானாகவும் மக்கள் காண்கின்றனர். ராமானுஜரும் இத்தலத்தில் எழுந்தருளி வழிபாடு செய்துள்ளார். இத்தலத்தை திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளனர். முக்கிய நதிகள் அனைத்துக்கும் திருமாலுடனான பந்தம் இருப்பதை அறிந்த கண்டகி நதி திருமால் தண்ணிலும் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு அவரை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அதை ஏற்ற திருமால் இந்த நதியில் தினம் தினம் சால கிராம ரூபத்தில் அவதரித்து கண்டகி நதிக்கு சிறப்பு சேர்க்கிறார் என்பது வரலாறு. இத்தலம் கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற இடமாக இத்தலம் போற்றப்படுகிறது. பிரம்மதேவர், ருத்ரன், இந்திரன் முதலானோர் திருமாலிடம் கண்டகி நதிக்கும் தேவர்களுக்கும் இடையேயான பிரச்சனை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது திருமால் அவர்களிடம், முக்திநாத்தில் முதலைக்கும் யானைக்கும் நான் மோட்சம் அருளிய பின்னர் அவற்றின் உடல்களில் தேவர்கள் வஜ்ர கிரீடம் என்னும் புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் கற்களுக்கு இடையே வாழ்வார்கள். பின்னர் கண்டகி நதி நீர் பட்டு அவர்கள் சால கிராமங்களாக மாறுவார்கள் என்று அருள் பாலித்தார். கண்டகி நதியில்

நீராடி முக்திநாதரை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமான வாழ்க்கை நடத்தி பின்னர் வைகுண்டத்தில் தன்னுடன் இருக்கலாம் என்று திருமால் அருளியுள்ளதாக ஐதீகம். கடும் குளிர் மற்றும் மேகமூட்டத்தால் முக்திநாத் பயணம் மிகவும் கடுமையானது. முக்திநாதர் கோவிலின் முன்னர் இரண்டு குளங்கள் உள்ளன. கருவறையில் சால கிராம சுயம்பு திருமேனியாக முக்தி நாராயண பெருமாள் எழுந்தருளி தரிசனம் தருகிறார். சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி கருடாழ்வார் மற்றும் ராமானுஜர்

0: வழியாக முக்தி நாராயண பெருமாள் எழுந்தருளி தரிசனம் தருகிறார். சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூதேவி கருடாழ்வார் மற்றும் ராமானுஜருடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார். கருவறைக்குள் சென்று பக்தர்களே சுவாமிக்கு வஸ்திரம் மலர் மாலைகளை அணிவித்து பூஜை செய்யலாம். கோவிலுக்கு வெளியே சந்நிதியை சுற்றி 108 திவ்ய தேசங்களின் தீர்த்தத்துக்கு சமமான 108 கோமுக தீர்த்தங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. இங்கு திருப்பார்கடல் பரமபதம் உள்ளிட்ட அனைத்து திவ்ய தேச தீர்த்தங்களும் உள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த முக்திநாத் திருக்கோவிலுக்கு நாமும் ஒருமுறை நேரில் சென்று பெருமாளை வழிபடுவோம், இறையருளை பெறுவோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு கௌசல்யா ராஜா.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:10. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். சுவாமி விவேகானந்தர் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி பாட்டுத்தான். மாலை நேரத்தில் மனதை மயக்கும் இதமான பாடலோடு உங்களோடு இணைய

நிகழ்ச்சி முதல் பாடலாக வித்யாசாகர் இசையில் கில்லி திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த இனிமையான பாடல்.

0: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
1: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுத்தான். பார்த்த முகங்கள் கண்ணை விட்டு பிரிந்தாலும் பழகிய இதயம் நெஞ்சை விட்டு பிரிவதில்லை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் தீனா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே,

0: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
1: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
3: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: विद्या विकास मेट्रिक हायर सेकेंडरी स्कूल ऊतंगरई, रोबोटिक्स एक्टिविटी, KG प्लेइंग, स्मार्ट क्लास, एक्सपीरियंस्ड अंड केयरिंग टीचर्स, PKG 2 plus 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டுத்தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை இளையராஜா இசையில் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து

0: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
0: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
3: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
4: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
3: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
4: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
3: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
4: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
3: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
5: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
4: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
3: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
4: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
3: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ்

0: பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: இன்றிரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் இளைஞரின் பண்ணை அனுபவம், நேர்முகம் சேலம் இரும்பாலை கோட்டீஸ்வரன் லோகேஸ்வரன் அவர்கள். எட்டு மணிக்கு இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு. இதுவரை பாட்டுத்தான் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத்தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 290

0: 5 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜஹான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசு பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
2: சென்டர்ஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணும். 2 கட்டமா நம்ம சென்டர்ஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் எனமரேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 வில் பி டூயிங் பாப்புலேஷன் எனமரேஷன் தான். 2 ஃபேஸ் ஆஃப் எனமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா, ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
0: தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் June 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
0: மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில்

ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்கு தவறக்கூடாது என் அற்புதமான வழிகளோடு நிறைய பேர் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்காக வேலை காத்திருக்க நிகழ்ச்சியில் இணைகின்றோம். வேலை நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 660 காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் சிவில், மெக்கானிக்கல், சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரி உள்ளிட்ட பிரிவில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதியாக பிஇ அல்லது பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதிய நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க வேண்டிய அந்த இணையதள முகவரி COALIndia.in என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 11ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் தெரிந்து கொள்ள இணையதள முகவரியை அணுகவும். விண்ணப்ப கட்டணமாக 1180 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, துணை ராணுவமான எஸ்எஸ்பியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். சர்வதேச தேசிய பல்கலைக்கழக இடையிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 7ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்கள் தெரிந்து கொள்ள அல்லது விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி PPLYSSB.com என்ற இணையதள முகவரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 7ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. 6:43 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னீஷியன், கிளர்க், வனக்காப்பாளர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், நூலக தகவல் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு, +2 அல்லது ஐடி அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 700 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு FRIDU.EDU.IN என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் அமைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, எல்லை சாலைகள் அமைப்பு நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. மொத்த காலி பணியிடமாக 899 காலி

பணியிடங்கள் உள்ளன. இந்த காலி பணியிடங்களாக வரைவாளர், இந்தி தட்டச்சு செய்பவர், பண்டக காப்பாளர், தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு இயக்குபவர், அகழ்வு இயந்திர இயக்குபவர், மின்சார பணியாளர் உள்ளிட்ட பிரிவுகளில் இதற்கான காலி பணியிடங்கள் இருக்கும். இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அடுத்த மாதம் 4ஆம் தேதியாகும். மேலும் இத்தொடர்பான விவரங்களுக்கு தெரிந்து கொள்ள bro.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். தகுதியான நபர்கள் விடாமயற்சியோடு விண்ணப்பித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பரமலை 102.5, ஏற்காடு பரமலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது வேலை காத்திருக்கு.

0: 6:45 நாம் இணைகின்றோம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் சிறுவலாறு அணையே, பள்ளிப்பட்டு, சிறிவில்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் 5 சென்டிமீட்டரும், ஜமுனாமரத்தூர், ஊத்து ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் மாரண்டலி, சண்முக நதி, தென்கனிக்கோட்டை, வாலாஜாபேட்டை, வத்ராயிருப்பு, பொன்னையாறு, நாலுமூக்கு ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. ஆற்காடு, ஆம்பூர், கொடைக்கானல், ராய்கோட்டை, காக்காச்சி, அம்முண்டி, சோளிங்கர், கூடலூர் பஜார், வீரபாண்டி, தேவாலா ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. மேல் பவானி, ஊத்துக்கோட்டை, ராணிப்பேட்டை, கூடலூர், பூண்டி, பார்வோட், ஜம்புக்குட்டப்பட்டி, நடுவட்டம், ஆம்பூர், தருமபுரி மாவட்டம் பாலகோடு, குடியாத்தம், சோழவந்தான், பந்தலூர் தாலுகா அலுவலகம், காஞ்சிபுரம் மற்றும் சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இருக்காது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 40.5 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக தருமபுரியில் 23.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதியில் ஜூலை 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக, தமிழக கடலோரப் பகுதிகளான தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோ வேகத்திலும், அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியிலான கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனுடைய பகுதிகளில் மாலத்தீவு பகுதிகளிலும் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தற்போது கூறப்பட்ட இந்த நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களினை கேட்கலாம். உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதலாவதாக பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். அடுத்ததாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இளங்கலை அறிவியல் மற்றும் வேளாண் தொழில்நுட்ப படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள்

0: வரவேற்கப்படுகிறது. www.tnau.ucanapply.com என்ற இணையதளம் மூலமாக June 8 வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 300 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9488635077 மற்றொரு எண் 9486425076 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2027 பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. https://awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். அடுத்ததாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பம் பணிகள் தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 25 ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் படிப்புகள் ஆகிய பிரிவுகளுக்கு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்களை வருகின்ற 14/6/2026 6 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு https://www.admission.tnjfu.ac.in/ என்ற இணையதளம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டத்தில் பெயர் பதிவில்லா பிறப்பு சான்றிதழில் பெயரை பதிவு செய்து பிறப்பு சான்றிதழ் பெற 26/9/2026 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்து கொள்ளலாம். குழந்தை பிறந்து 21 பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெறலாம். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளர் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்யலாம். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எக்காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின் சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்யலாம். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதாக கால அவகாசம் வருகின்ற 26/9/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயரினை பதிவு செய்து பிறப்பு சான்றிதழ் பெற ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அலுவலரையும், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளர், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சுகாதார ஆய்வாளர் ஆகியோரை தொடர்பு கொண்டு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம். பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேர்களை இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உள்ளூர் உலா.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில்.

0: சேலம் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: இந்தியாவுடைய முதல் சினிமா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911 இந்தியாவிலே 5 ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்ட போது ஆங்கிலேயர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே கல்கத்தாவில் நடந்த அந்த முடிசூட்டு விழாவை படம் எடுக்கிறத பார்த்த இந்தியாக்காரர் ஒருத்தர், ஏன் இதை நம்ம ஊரில் செஞ்சென்ன அப்படின்னு சொல்லி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்து முதல் படத்தை அவர் தான் உருவாக்குறாருங்க. தாதா சாஹேப் பால்கே அவர் பேர். அவருடைய பேரில் தான் இன்றைக்கும் விருது கொடுக்குறாங்க. இந்தியாவினுடைய உயரிய சினிமா விருது எதுன்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே விருது. இது அவருடைய பேர். அவர் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா ஹரிச்சந்திரா. இதுதான் அவர் எடுத்த முதல் படம். அது ஒரு குடும்ப படம்பாங்க. அது எப்படி குடும்ப படம்னா, அவர் அவர் மனைவி மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க, வேறு வழி இல்லை, யாரும் நடிக்கவில்ல. ரொம்ப நாளாகவே நம்ம ஊர்களில் ஒன்று தெரியுங்களா, ஃபோட்டோ எடுத்தால் ஆயில் கம்மின்னு நம்மால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேண்டாங்க, ஆயில் கம்மியாகிட முடியுமாங்க. ஆனால் சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி முடியும்? அப்போ தான் அவர் முத முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, தானே உதாரணமாக இருந்து நடிக்கிறார். சரி, இந்திய சினிமாவுக்கு வந்தோம். மொழி இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மொழி இல்லை, ஊமப்படம் தான். அதனால தான் சினிமாவுக்கு முதல் பேர் என்ன கேட்டு தெரியுங்களா, மூவின்னு தான் பேர். என்றைக்கு அது பேசிச்சோ அன்னைக்கு பிறகு தான் அதுக்கு பேர் டாக்கின்னு பேர். அதனால தான் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்கீஸ் அப்படின்னு வச்சான்னா பேசும் படத்துக்கு பிறகு கட்டின தேட்டராக இருக்கும். சென்னையில் முதல் தேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த மவுண்ட் ரோட்டில் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒன்று எலக்ட்ரிக்கல் தேட்டர் அப்படிங்கிறான். அதே போல் தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடராஜ முதலியார்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இது மேலே ஆர்வம் கொண்டு அவர் ரயில்வேயில் வேலை பார்த்துட்டு இருந்தவர். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து தானே சில படங்கள் எடுக்கணும்னு கல்கத்தாவில் போய் எடுக்கிறார். கீசகவதம் அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்கிறார். ஆனால் அது தமிழ் படமானு நமக்கு தெரியல. படம் எடுத்தவர் தமிழர். எப்படி தாதா சாஹேப் பால்கே வந்து வடநாட்டுக்காரரோ, அதுபோல் நடராஜ முதலியார். சரி, தமிழில் எது முதல்ல பேசின படம் அப்படின்னு கேட்டால், 1931 முதல் தமிழ் சினிமா பேசுது. இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ். இந்த காளிதாஸ் தான் முதல் பேசின படம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதினவர் யாருன்னா மதுரக்காரர், மதுரகவி பாஸ்கர் தாஸ் அவர் தான் பாட்டு எழுதுறார். இதில் கதாநாயகிய நடித்த நடிகை பேர் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இது நூற்றாண்டு விழாங்க. அதாவது இந்திய சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் பேசும் படத்தில் நடித்த கதாநாயகி டிபி ராஜலட்சுமின்னு பேர் அவங்களுக்கு பேர். சகலகலாவல்லி அந்த அம்மா. எழுதுவாங்க, பேசுவாங்க, பாடுவாங்க, இயக்குவாங்க, தயாரிப்பாங்க. மிஸ் கமலா அப்படிங்கிற படம் கூட அவங்க தயாரித்த படம் தான். இத்தனை. இன்னொன்று, அந்த அம்மா நாடக நடிகையினால் அவங்களுடைய நாடகத்துக்கு சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுவாங்களாம். இந்த மாதிரியான முதல் படம் வந்து அதுதான் பேசும் படமாக வந்தது தமிழில். பிறகு அதே மாதிரி தமிழில் முதல் வண்ணப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். இதுதான் தமிழ் வந்த முதல் வண்ணப்படம்ங்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவையெல்லாம் சினிமாவை பற்றி வரலாறுகள் படிக்கிற போது வெகு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா பொறியியலை பற்றி ஒரு பொறியாளர்கிட்ட பேசலாம், மருத்துவம் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசலாம், சட்டம் பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசலாம், ஆனால் சினிமா பற்றி எல்லாத்தையும் பேசலாம். அதனால தான் எல்லாருக்கும் சினிமாவை பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இனிமையான இந்த இரவு வேளையில் நேயர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரை இசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பொன்மன செல்வன் என்ற திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் வாணிஜரம் இருவரும் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையல்.
4: சபாஷ்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: ஏழு மணி 4 நிமிடம் இந்த இருவேளையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சி.

0: மாற்றங்கள் செவ்வாய்க்கிழமை என்பதால் சேலம் மாவட்டினர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம். மாவட்ட செய்திமலர். இன்று காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்க பி ஆர் சிவகுமார். அதைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சிவகுமார்.
2: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலைப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த வேலைப்பட்ட இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்தியன் வங்கி சுயவேலைப்பு பயிற்சி மையத்தின் இயக்குனர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில்,
3: கிராமப்புற பெண்கள் இளைஞர்களுக்கு இலவசமாக தொழில் தொடங்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 350 மேற்பட்ட பயிற்சி வகுப்புகள் மூலம் 10,000 மேற்பட்ட பயனாளர்கள் இலவச தொழில் பயிற்சி பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்து வருகிறார்கள். பயிற்சியாளர்கள் பயிற்சி முடித்தவுடன் அவர்களுக்கு தேவையான மூலதனம் வங்கி கடன் மூலம் பெற்றுக் கொடுத்து அவர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு இந்த பயிற்சி மையம் உறுதுணையாக இருக்கின்றது.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் சுகாதார உள்கட்டமைப்பு இயக்கம் திட்டத்தின் கீழ் 50 படுக்கைகள் கொண்ட அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் ஐசியு பிரிவு ஆகிய வசதிகளுடன் மின்தூக்கி வசதியை கொண்ட 3 தளங்களுடன் கட்டப்பட்டு வரும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் 2026 ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கை 8 வகுப்பு மற்றும் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆன்லைனில் www.skilltraining.tn.gov என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்பித்தல் தொடர்பான உரிய அறிவுரைகள் வழங்கவும் விண்ணப்பங்கள் இலவசமாக பதிவு செய்திடவும் உரகடம் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்வுறு மைய கூட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு திறந்து வைத்து பார்வையிட்டார். சட்டமன்ற பேரவை செயலகம் ஆணையின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ₹88,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் இ சேவை மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா, ஸ்ரீபெரும்புத்தூர் சார் ஆட்சியர், ஒன்றிய குழு தலைவர் மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசினர் விருந்தின மாளிகையில் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித் குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட அரசு விருந்தினர் மாளிகையில் மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா முன்னிலையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் வட்டம்பாக்கம் ஊராட்சியில் இருளில் இன மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் N. ஆனந்த் மற்றும் மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டிட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நத்தம்பேட்டையில் அமைக்கப்பட்டு வரும் குப்பை கிடங்கினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு குப்பை கிடங்கு அமைக்கப்படும் வரைபடத்தினை பார்வையிட்டு காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களோட நினைவிற்கு இன்று 27/25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் இளைஞரின் பண்ணை அனுபவம், சேலம் இரும்பாலை லோகேஸ்வரன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் ஏம்பாட்டு இசப்பாட்டு. 9:30 இடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் விருப்பப்படலாம் கேட்கலாம். இன்னைக்கு

0: கட்டப்பட்டு வரும் புதிய அலுவலக கட்டிடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு அலுவலக கட்டிடப் பணிகளை தன்மைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய சுற்றுலா மாளிகையை மற்றும் மாவட்ட நூலகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வாய்வின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் வினோத், பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர்.
1: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சிவகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பழங்குடியின இளைஞர்களை மேம்படுத்தவும் அவர்களுக்கான அதிகாரத்தை உறுதி செய்யவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்வி உதவித்தொகையை படிப்பதற்கான நிதி உதவியாக மட்டும் கருதாமல் இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் ஆயுதமாக தாம் கருதுவதாக குறிப்பிட்டார். புதிய வாய்ப்புகளை அடைவதற்கான கதவுகளை கல்வி உதவித்தொகை திறந்து விடுவதாகவும் அவர் கூறினார். வளமான அறிவாற்றலுடன் திகழும் பழங்குடியின இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இது உதவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்கால இந்தியாவை பிரகாசமாக ஒளிரச் செய்வதற்கான வலிமையை இளைய சமுதாயத்தினர் பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இளைஞர்கள், குறிப்பாக பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள், தாங்கள் பிறந்த இடத்தையும் மக்களையும் என்றும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். நேபாளத்தின் தேசிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிச்சானா மற்றும் அவர் தலைமையில் புதுதில்லி வந்துள்ள தூதுக்குழுவினரை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியா நேபாளம் இடையிலான ஒத்துழைப்பு, இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புகள், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீட்டிற்கு வாய்ப்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்திய நேபாள எல்லைப்பகுதி குறித்து நேபாள பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எவ்வித சர்ச்சையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள எல்லை தொடர்பான 98% சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாகவும், சில பிரச்சினைகளுக்கு சுமூகமாக இருதரப்பு பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் ஐரோப்பிய யூனியன் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா மறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். புதுதில்லி வந்துள்ள ஜெர்மனி துரிங்கியா மாகாணத்தின் அமைச்சர் மேரியோ ஓகிட் இன்று அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து நவீன தகவல் தொடர்பு, போட்டோனிக்ஸ் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பேசிய டாக்டர் ஜிதேந்திர சிங், உலகின் மூன்றாவது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக தெரிவித்தார். உயிரி தொழில்நுட்பம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் சர்வதேச அளவில் கூட்டு முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். இந்தியாவும் ஜெர்மனியும் அறிவியல் தொழில்நுட்பம், புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளில் நீண்டகால தொடர்பை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழிலக மேம்பாட்டில் புதிய வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் இன்று மும்பை சென்றுள்ளார். சத்ரபதி சிவாஜி விமான நிலையத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் ராவல் ஆகியோர் அவரை வரவேற்றனர். மும்பையில் தொழிலதிபர்களை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து மியான்மர் அதிபர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து

0: கொள்கிறார். முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை மற்றும் விசா விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாள் விசா அனுமதியுடன் இந்தியா வரும் வெளிநாட்டவர் கூடுதலாக தங்கியிருக்க வேண்டுமெனில் விசா காலம் முடியும் முன்னரே விண்ணப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு பின் அசாதாரண சூழ்நிலையில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஆன்லைன் மூலம் மேல்முறையீட்டு கோரிக்கையை தாக்கல் செய்யவும் புதிய விதிகளில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ராம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. எல்னினோவின் தாக்கம் உலகம் முழுவதும் இவ்வாண்டு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. இம்மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை இதன் தாக்கம் 80% இருக்கும் என்றும், நவம்பர் மாத இறுதி வரையிலும் இந்த தாக்கம் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பசிபிக் பகுதியில் வீசும் கடும் சூறாவளி காற்று காரணமாக வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பருவமழையும் பாதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பருத்தி மீதான இறக்குமதி வரிக்கு மத்திய அரசு 5 மாதம் விலக்கு அளித்திருப்பது ஜவுளித்துறைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. கோவையில் செயல்படும் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த வரி விலக்கு பருத்தி பருவமில்லாத காலத்தில் பஞ்சு பற்றாக்குறையையும் தரமான பஞ்சு தேவையையும் பூர்த்தி செய்யும் என தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்க தலைவர் திரு துரை பழனிசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: 11% காட்டனுக்கு உண்டான இம்போர்ட் டியூட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப் ஒரு 5 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. எஃப்டிஏ எல்லாம் சைன் ஆகி எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்மளோட காட்டன் கன்சப்ஷன் வந்து கண்டிப்பா 10-20 லட்சம் பேர் ஜாஸ்தி ஆகும். காட்டன் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட், ஸோ அதுல க்ரோத் வந்து ஈஸியா வந்துடும். இந்த 11% இம்போர்ட் டியூட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டில் தான் வந்து அதிக ஸ்பின்னிங் மில்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்கு.
0: கடந்த மாதத்தில் யுபிஐ மூலம் 2,32,00,000 பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதி சேவைகள் துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை தளமாக இது உருவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருளாதார கட்டமைப்பின் ஆதாரமாக யுபிஐ விளங்குவதாகவும், நிகழ்நேர பண பரிவர்த்தனையை இது உறுதி செய்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அசரின் வி கியாங் தான் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக

குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய நேபாள இருதரப்பு உறவுகளில் மூன்றாவது நாட்டின் தலையீடு தேவையில்லை என வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்னினோ தாக்கம் காரணமாக இவ்வாண்டு உலகம் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கும் என உலக வானிலை அமைப்பு கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இரவு 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின்னு தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க ஒர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
9: வயல்வெளி. சசி, எப்படிமா இருக்க? நல்லமா இருக்கீங்களா? எப்படி கோழி பண்ணையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்லையா? நல்ல விவரமா பண்ணை வளர்ப்புலாம் செஞ்சுட்டு வரீங்களா?
10: அட ஏங்கண, அந்த பொழப்பை பற்றி நீங்கள் கேட்டு மனசெல்லாம் புண்ணாக்காதீங்க. நானும் அனுபவம் இல்லாமல் பண்ண வச்சிட்டேன். ஆனால் இப்போது ஒரே தலைவலியாக இருக்குது. அதை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, கஷ்டப்பட்டாலும் நல்லா பராமரிக்கணும்ல. விவரம் தெரியாமல் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட கேட்டு ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி கோழிகளெல்லாம் ஒரு பேட்ச் நோய் வந்தே இறந்துருச்சுண்ணா. இப்போது இருக்கிற கோழிகளாவது காப்பாற்றிடணும்னு ஏதோ ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒன்றும் முடியலை. ஏதாவது உனக்கு நல்ல யோசனையாக இருந்தால் சொல்லுண்ணே. நான் இதுக்கு ஏதாவது கோர்ஸ் கீர்ஸ் எடுத்து படிக்கணுமா?
9: அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லைம்மா. பரவாயில்ல, இப்போ நாளும் அண்ணங்கிட்ட கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கிறியே. ஒன்றும் இல்லைம்மா, கோழிகள் பராமரிப்பை பற்றி நம்ம தருமபுரி FM-ல சேலத்துக்கார ஒரு கோழி பண்ண அனுபவம் வாய்ந்த ஒரு பண்ணையாளர் வந்து விவரத்தை கொடுக்குறாராமா. அதில் கோழி குஞ்சுகள் பராமரிப்பு எப்படி இருக்கணும், நல்ல காற்றோட்டமான சூழலில் எப்படி வளர்க்கணும், கூண்டில் வளர்க்கலாமா, கொட்டகையில் வளர்க்கலாமா அப்படின்ற அந்த கொட்டகையுடைய பராமரிப்பு முறைகள்லாம் எப்படிலாம் இருக்கணும், அந்த பண்ணை அமைப்பு முறை எப்படி இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த கோழிகளை மரத்தின் அடியில், குறிப்பாக மாமரங்களினுடைய அடியில் வளர்க்கணுமா, எப்படி வளர்க்கணும், அந்த தீவனங்களினுடைய தொழில்நுட்ப பயன்பாடு எப்படி இருக்கணும், அதே மாதிரி தாய்க்கோழிக்கும் குஞ்சுகளுக்கும் இடையே உள்ள இந்த இடைவேளை எப்படி இருக்கணும், தாய்க்கோழியிடமிருந்து குஞ்சை பிரித்து வளர்க்கும் முறை எப்படி, முட்டையை வந்து எப்படி வந்து ட்ரை பண்ணக்கூடிய விதம்லாம் எப்படி அப்படின்ற விஷயங்களை இன்னைக்கு நம்ம தருமபுரி FM-லையும் ஏற்காடு FM-லையும் 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில பேசுறாங்கம்மா.
10: அப்படியா? இம்புட்டு விவரங்கள்ல சொல்ல போறாங்களா? யாரு பேசுறாங்க, எப்ப பேசுறாங்க சொல்லுங்க, நான் போய் கேட்கணும். இல்ல,
9: அவரும் ஒரு இளைஞர் தாமா. இளைஞரினுடைய பண்ணை அனுபவம் அப்படின்ற தலைப்புல கோழி பண்ணை வளர்ப்பு முறைகள் குறித்தும் நிறைய தகவல்களை சேலத்தை சார்ந்த இரும்பாளை லோகேஸ்வரன் அவர்கள் வந்து நிறைய தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாருமா.
10: அப்படியா? சரிண்ணா, இதோ நான் உடனே போய் கேட்கிறேன்.
9: வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் இளைஞரின் பண்ணை அனுபவம் என்ற தலைப்பில் சேலம் இரும்பாளை லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
11: வணக்கங்க. ஊர் பேர் சொல்லுங்க.
12: என் ஊர் மாரமங்கலத்துப்பட்டி கிராமங்க.

0: சேலம் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்தில் இருக்குங்க. என் பேர் லோகேஸ்வரன்.
1: லோகேஸ்வரன், என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் பி மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேங்க.
1: பொறியியலில் மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்க, ஆனால் இப்போ விவசாயம் சார்ந்து ஒரு பண்ணை தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கான ஆர்வம் எங்கேருந்து வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
0: நம்ம குடும்பம் விவசாய குடும்பம் தாங்க. நான் கடந்த ஒரு 10 வருஷமாக வெளியில் வேலையில் இருந்துட்டு தான், அப்புறம் இப்போ கடந்த ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக இப்போ முழு நேரமாக பண்ணையை கவனிச்சிட்ருக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வார இறுதி நாட்களில், மாத விடுமுறை நாட்களில் வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருந்த ஆர்வத்தின் காரணமாக முழு நேரமாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டீல் பிளான்ட் ஏரியா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நகரப்பகுதி. இந்த நகரப்பகுதியில் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு சரி நம்ம ஒரு பண்ண மாதிரி ஆரம்பிக்கலான்ற எண்ணம் வந்தது? இதுக்காக பயிற்சிகள் ஏதாவது எடுக்க ஆரம்பிச்சிங்களா நீங்கள்?
0: ஆமாங்க, நகரப்பகுதின்றது தான் எனக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ பக்கத்தில் நமக்கு வந்து விவசாய பூமி இருக்குதுங்கிற காரணத்தினால கோழி வளர்த்த முடியுங்கிற சூழ்நிலை. வளர்த்துனா அடுத்தது மார்க்கெட்டிங்கிறப்ப நிறைய பேர்த்துக்கு நான் உற்பத்தி பண்ணிட்டேன், அதை விற்பனை பண்ண முடியல அப்படிங்கிற சிக்கல் இருக்கும். எனக்கு வந்து பக்கத்துலேயே இந்த நகரப்பகுதியாக இருக்கிறப்ப கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க, என்னால் ஈஸியாக அவங்கள ரீச் பண்ண முடியும். அவங்க நேரடியாக வந்து பண்ணையில் வாங்கிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எந்த இடத்துல வளருது அப்படின்னு அந்த அவங்க உணவோட மூலத்தை கவனிக்கக்கூடிய ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் இது ஒரு வெற்றிகரமான காம்பினேஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போ வந்து நான் உற்பத்தி மட்டும் அவங்களோட தேவைக்கு அளவுக்கு என்னால் பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது.
1: சரிங்க, இப்போது நம்ம கோழி பண்ணலாம், ஏன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. கோழி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும்ன்ற எண்ணம் ஏன் வந்தது? கோழி தான் நமக்கு சரியாக இருக்கும் சந்தைப்படுத்துறதுக்கும் சரி பண்ணையாக இருக்கிறதுக்கும் சரின்ற முடிவை எப்படி எடுத்தீங்க?
0: கோழியில் எளிதாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வராரு அப்படின்னா நான் அவருக்கு ஒரு முழு கோழியை என்னால் விற்பனை பண்ண முடியும். அதே வந்து நான் ஆடு வளர்த்துறேன் இல்லை வேறு ஏதாவது முயல் வளர்த்துறேன் அப்படின்னா முயல் இறைச்சிக்காக வாங்குறவங்க குறைவு. ஆடுங்கிறப்ப நான் ஒரு ஆடை தனிப்பட்ட முறையில் ஒரு நபருக்கு கொடுக்க முடியாது, அதை ஒரு கறிக்கடை வியாபாரிக்கோ கறிக்கடைக்காரருக்கோ தான் கொடுத்தாகணும். அப்போ அந்த இடைப்பட்ட லாபம் வந்து நம்மளை விட்டு போகுது வேறு உயிரினங்களில். கோழியில் வந்து நேரடியாக நம்மகிட்டே வாடிக்கையாளர்கள் வாங்குறதுனால நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறனால அந்த இடைப்பட்ட லாபம் வந்து நம்மகிட்டே நிற்குங்கிறப்ப ஒரு சதவிகித அடிப்படையில் கோழியில் கொஞ்சம் லாபம் ஜாஸ்தியாக தோணுச்சு. அதனால் இது பண்ண
1: இப்போது எவ்வளோ இடத்துல இந்த கோழி பண்ணையை இப்போ அமைச்சிருக்கீங்க? இப்போ ஆரம்பித்த அளவுலேயே தான் இருக்கா இல்லை இப்போ அதுக்கப்புறம் ஏதாவது விரிவாக்கம் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? அதில்
0: ஆரம்பித்தப்போ வந்து இதுக்கு கோழிக்குன்னு தனியாக எதுவும் ஷெட்டெல்லாம் போடலைங்க. அது மரத்தில் ஏறிக்கும். மாடு வச்சுருக்குறோம், ஆடு வச்சுருக்குறோம், அதனோட இடத்துல எதுவும் தங்கிக்கும். தனியாக சின்னதாக கூண்டு இருந்துச்சு. இப்போ வந்து கோழிக்குன்னு ஒரு 30x11 சைஸில் ஷெட்டு போட்டிருக்குறோம். மேய்ச்சல் பகுதி வந்து சுமார் ஒரு 90 சென்ட் இருக்கும். கோழிகளோட மற்ற இந்த சிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அடக்கோழிகள் மெயின்டைன் பண்ணுறது, அதனோட தீவனம், இந்த மாதிரி கட்டுமான பகுதிகள் வந்து ஒரு 10 சென்ட்டுக்கு இருக்கும். இதை தாண்டி ஒரு 2 ஏக்கருக்கு வந்து மாந்தோப்பு இருக்குது. இது அது வந்து ஃபென்ஸ் பண்ணாத பகுதி, திறந்தவெளி தான். அப்போ அதில் நாய் பிடிக்கிற பிரச்சனை இருக்குது. அதனால் மற்ற நாட்களில் வந்து அதுக்குள்ளே விட மாட்டோம். நான் மேய்ச்சல் பகுதி வழக்கமான ஃபென்சிங் பண்ணப்பட்ட மேய்ச்சல் பகுதியில் தான் மேயும். சம்மர் காலத்தில் வந்து வெயில் தாங்க முடியாத பட்சத்தில் அந்த மாந்தோப்பில் விட்டுட்டு பாதுகாப்பு நாங்களும் கூட இருந்து பார்த்துக்குவோம்.
1: இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழிகளோடு ஆரம்பிச்சிங்க? என்ன ரக கோழிகள் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இது சரியாக இருக்கும் நமக்கு அப்படின்னு இது பண்ணீங்க? நீங்கள் தேர்ந்தெடுத்த ரகங்கள் சரியாக இருந்துச்சா அதுக்கப்புறம் அந்த ரகங்களை மாற்றினீங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: ஆரம்பித்தப்போ ஒரு 5 தாய்க்கோழியில் ஆரம்பிச்சிது. அப்புறமா எங்கிட்ட அதிகபட்சம் ஒரு 30-33 தாய்க்கோழி வரைக்கும் போச்சு. இப்போ மறுபடியும் 20 தாய்க்கோழிக்கு குறைச்சாச்சு. ரகம் அப்படின்னு பார்த்தா பூர்வீகமாக எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நம்ம வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கோழிகளோட அடுத்தடுத்த இனவிருத்தி பண்ண இனங்கள் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. வெளியில் நாங்கள் வாங்கலை, எங்களோட இனத்தை தான் மெயின்டைன் பண்ணுறோம். எங்ககிட்ட வந்து இடைவெட்டு நாட்டுக்கோழி ரகம், தூய நாட்டுக்கோழி ரகம் இடைவெட்டு ரகம் இருக்குது, அப்புறம் மொட்டைக்கழுத்து ரகம் இருக்குது.
1: சரி, இப்போ நீங்கள் இந்த ரகங்களை தேர்ந்தெடுக்கும் போது என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க? எங்கேருந்து வாங்கினீங்க இந்த கோழிகளை? முதல்ல வாங்கும்பொழுது தாய்க்கோழிகளை எப்படி வாங்கினீங்க? இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டுமே தாய்க்கோழிகளை வச்சுக்கிட்டீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஆமாம், எனக்கு வெளியிலேருந்து வாங்கின அனுபவம் இல்லை. முதல்ல நான் எங்ககிட்ட இருக்கிற தாய்க்கோழிகளே தான் இனவிருத்தி பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. இது வெளியிலேருந்து வாங்குறதுல கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தி. என்னென்னா கமர்ஷியலாக யாராவது சிக்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க, குஞ்சுகள் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அப்போ நம்ம கேட்கும்போது அவங்கக்கிட்ட அந்த சிக்ஸோ இல்லை கோழிகளோ இல்லாத பட்சத்தில் அவங்க வெளியில் வேற எங்கேயாவது இருந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது ஒரு 3 பேர் 4 பேர்னு நடுவில் கைமாறி வர்றப்ப எங்கேயாவது பிரீடு மாறுற சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. யாருக்கிட்ட பிரீடு மாறிச்சினாலும் கடைசியாக பாதிக்கப்படக்கூடிய எண்டு யூஸர் நம்ம விவசாயி தான். அதனால் நான் அதை முடிஞ்சளவு தவிர்த்துக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்சளவுல முழுசாகவே தவிர்த்துட்டேன். யாராவது நம்மகிட்ட கேட்டாங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் வெளியில் வேறு யார்ட்டையும் கோழி குஞ்சுகள் கோழிகள் வாங்கினதில்லை.
1: இப்போது முதல்ல இந்த பண்ணைன்னு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க.

0: சில தவறுகள்லாம் நடந்திருக்கும். அந்த தவறுகள்லாம் என்னென்னன்றதை எப்படி உணர ஆரம்பிச்சிங்க? சில சமயம் தவறு நடக்கிறதே தெரியாமையும் நமக்கு போயிடும், இதுதான் தவறுனே தெரியாது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த பண்ணை அனுபவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்லாம் என்னென்ன, என்னென்ன தவறுகள்லாம் இருந்தது, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: எனக்கு ஆரம்பத்தில் வந்து கோழிகளோட எண்ணிக்கை குறைவாக தான் இருந்துச்சு, தாய்க்கோழிகளோட எண்ணிக்கை குறைவாக தான் இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு குஞ்சுகளுக்கும் தனிப்பட்ட முறையில் கவனம் கொடுத்து என்னால் பார்த்துக்க முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது 100 to 200 அளவுக்கு இருக்கும்போதே எனக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, இளங்குஞ்சுகளை காப்பாற்ற முடியல, சிக்ஸு. அது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தானாக குறுக்கிட்டு தானாக செத்துரும். அது ஒரு 10 குஞ்சு பொறிக்குதுன்னா நான் 4 குஞ்சு காப்பாற்றிட்டனால எனக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம லாஸ்ட்டு 2025 தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து திறன் மேம்பாட்டு கழகத்தில் எங்களுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அது பயிற்சியில் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் தான் ஸோ இந்த கோழி குஞ்சுகள் இறப்பதில் நம்ம இறப்பை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், உதாரணமாக வந்து அதனோட தட்பவெப்ப சூழ்நிலை, அப்புறம் வேற ஏதாவது உணவில் வந்து புரதம், கொழுப்பு, ஃபைபர் இது மாதிரியோட சதவீதம் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் அந்த இடத்தோட தூய்மை எப்படி இருக்கணும், காற்றோட்டம் எப்படி இருக்கணும், ஈரப்பதம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே பயிற்சியில் கற்றுக்கிட்டனால அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சேன். உடனே ரொம்ப விரைவாக வந்து நான் 200-300 தடுமாறிட்டு இருந்தாலும் 400 ஈஸியாக டச் பண்ண முடிஞ்சுது.
0: நான் பண்ணியோட இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 மாறி.
1: ஆமாம், ஆனால் 400 மாறினதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சமயம் வந்து என்னால் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல, நிறைய கோழிகளை காப்பாற்ற முடியாமல் போச்சு. பெரிய கோழிகளே இறப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு 150 மேல இருக்கிற அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ அந்த நிழல் பிரச்சனைக்காக இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்கிறதுனால ரொம்ப வீரியமா மரங்கள், வேகமா வளரக்கூடிய மரங்கள் நடும் வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: என்ன மாதிரியான மரங்கள் இப்போ யோசிச்சு?
1: சவுண்டல், கிளரிசிடியா, இது ரெண்டும் மிக வேகமா வளரக்கூடிய மரங்கள், வெட்ட வெட்ட திரும்ப வளரும், வறட்சி தாங்கி வளரக்கூடிய மரங்கள். கூடவே வந்து அதே இடத்துல சவுண்டல் நடுற அதே குழியில், கிளரிசீரியா நடுற அதே குழியில் நம்மகிட்ட ஆல்ரெடி மாந்தோப்பு இருக்குதுங்கிறனால இந்த மாம்பழ சீசனில் வந்து வேஸ்ட்டாக வர மாம்பழங்களோட கொட்டைகளையும் போட்டு முளைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது எதனால் அப்படின்னா, வெயில் காலத்தில் வந்து மரங்களில் இலைகள் இருக்கணும். மரம் உயிரோடு இருந்தால் மட்டும் பார்த்தாது, மரம் நிறைய பெருசாக இருந்தாலும் பார்த்தாது, வெயில் காலத்தில் மரங்களில் இலைகள் இருந்தால் தான் அது கீழே இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நிழல் கொடுக்க முடியும். அந்த தன்மை மாமரத்தில் இருக்குது. அதனால் இது மூணையும் ஒரே இடத்துல வளர்த்திட்டு இருக்கிறேன்.
0: ஒரே குழியிலேருந்து மூணு வருங்களா? கரெக்டாக இருக்குமா அது, சரியாக இருக்குமா அது?
1: இல்லை, நான் யாருக்கிட்டையும் பேசலை. அனுபவத்தில் ஒரு குழியில் நம்ம 1-2 வச்சு ஒருவேளை செத்து போச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 3 செடியும் ஒரே இடத்துல வரப்ப ஏதோ ஒன்று போனாலும் இன்னொன்று வந்துடும்ல அப்படிங்கிறதுனால போன வருஷம் முயற்சி பண்ணேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: இப்போ நீங்கள் இந்த கோழிகள் முதல்ல வளர்க்க ஆரம்பித்தப்போ ஏற்பட்ட தவறுகள் இதை பற்றிலாம் சொன்னீங்க. ஒரு பொறியாளராக நீங்கள் அதுக்கான அந்த ஷெட் அமைக்கிறதுல இல்லை அதற்கான தீவனங்கள் கொடுக்கறதுல ஏதாவது உங்களுடைய இந்த பொறியியல் நுட்பத்தை வந்து பயன்படுத்திருக்கீங்களா? அதில் ஏதாவது மித்த பண்ணைகள்லேருந்து உங்கள் பண்ணையில் இருக்கிற மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நீங்கள் பொறியியலில் குறிப்பிட்டு கேட்குறீங்க, மற்ற பண்ணையிலேருந்து நமக்கு மாற்றம் அப்படின்லாம் எதுவும் இல்லை. மற்ற பண்ணைகளில் முன்னோடி பண்ணைகளில் பயன்படுற அதே விஷயங்களை தான் நம்மளும் பண்ணுறோம். இளங்குஞ்சுகளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 37.5 degrees அதனோட வயசு கூட கூட டெம்பரேச்சர் குறைச்சிக்கிட்டே வரலாம். எது வரைக்கும் குறைக்கலாம்னா 32.5 வரைக்கும் குறைக்கலாம். அந்த டெம்பரேச்சர் இருக்கும் பட்சத்தில் நம்ம day 1 கோழி குஞ்சுகளை தாய்க்கோழிகிட்டிருந்து பிரித்து வளர்த்தலாம். இப்படி பிரித்து வளர்த்துறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நிறைய கோழி குஞ்சுகளை நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 10 தாய்க்கோழிகள் ஒரே நேரத்தில், நான் வந்து இன்குபேட்டர் பயன்படுத்தலை, தாய்க்கோழியில் வச்சு தான் அடை வைக்கிறேன். அப்போ ஒரு 10 தாய்க்கோழிகள்லேருந்து குஞ்சுகளை இறக்குறோம் அப்படின்னா அத்தனையும் day 1 தாய்க்கோழியை பிரித்து நம்ம இன்குபேட்டரை ப்ரூடிங்கில் போட்டு பயன்படுத்தலாம். இப்படி போடும்போது கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் என்ன இருக்குது, நம்ம லைட் மூலமாக தான் டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அந்த லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும், மறுபடியும் டெம்பரேச்சர் குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வச்சு அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கற்றுக்கிட்டு அதெல்லாம் அந்த அறிவை இதில் பயன்படுத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
0: இப்போது உங்களோட பண்ணையை பொறுத்த வரைக்கும் இந்த தாய்க்கோழிகள், அப்புறம் அடக்காகிறதுக்கான கோழிகள், குஞ்சுகள், இதற்கான ஏரியாவை எப்படி தனித்தனியாக பராமரிக்கிறீங்க? மொத்தமாக இப்போ உங்கள் பண்ணைக்கு இத்தனை தாய்க்கோழி வேணுன்றதை எப்படி முடிவு பண்ணி அந்த எண்ணிக்கை எப்படி பராமரிக்கிறீங்க? எவ்வளோ நாளுக்கு அந்த தாய்க்கோழிகளை வச்சுக்கிறீங்க பண்ணையில்? அதுக்கான பராமரிப்பு, அதுக்கான உணவு, அதை பற்றிலாம் கொஞ்சம்.
1: தாய்க்கோழிகள் பராமரிப்புங்கிறப்ப நம்ம குஞ்சு வளர்த்துற இடத்துல எந்த குஞ்சுங்க சைஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கோ, வாட்ட சட்டமாக இருக்கோ, அதுங்களை வந்து ப்ரீடிங்னு எடுத்துக்கிறோம். என்ன பாலினம்னு தெரியறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறோம். அது சேவலாக வந்துச்சுன்னா ப்ரீடர் சேவலுக்கு பயன்படுத்திக்கிறோம், கோழியாக வந்துச்சுன்னா தாய்க்கோழிக்கு பயன்படுத்திக்கிறோம். இதுதான் அதுக்குன்னு சிறப்பு உணவு எதுவும் கிடையாது. மற்ற கோழிகளோட ஒன்றா தான் மேய்ச்சலுக்கு போகும், திரும்ப இடத்துக்கு வரும். முட்டையிடுற காலத்தில் மட்டும் அந்த கோழிகளை தனியாக பிரித்து அடைச்சி அதுக்கு கோதுமை, கம்பு, மக்காசோளம் மற்ற கோழிகளுக்கு போடுறதோட ஒன்றா இதுக்கும் போகும். அதை தாண்டி இந்த கோதுமை, கம்பு எல்லாம் கொடுப்போம். முட்டையிடுற காலத்தில் வெளியில் ஹோட்டல்ஸில் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய முட்டை ஓடுகளை வாங்கிட்டு வந்து கொதிக்க வச்சுட்டு அதை நல்லா பவுடர் பண்ணி, பவுடர்னா ரொம்ப பவுடர் பண்ணி உப்பு சைஸ் தூள் உப்பு மாதிரி கொண்டு வரணுங்கிற

0: அப்படிலாம் இல்லை. அது வந்து ஒரு கோழியோட முட்டை ஓடு தான் அப்படிங்கிறது அடையாளம் தெரியாத அளவுக்கு சின்னதாக பவுடர் பண்ணால் போதும். உடச்சி ட்ரை பண்ணி அதை உணவோட ஒன்றா கொடுப்போம். சில சமயம் அதை தனியாக
1: எவ்வளோ ரேஷியோவில் கலந்து கொடுப்போம்?
0: இல்லை ரேஷியோலாம் இல்லை. கோழிகளுக்கு வந்து இப்போ அதுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்குதோ அதை பொறுத்து அதுக்கு உணவு வந்து அதுக்கு விருப்ப உணவாக மாறும். ஒருவேளை கோழிகளுக்கு கால்சியம் சத்து குறைபாடாக இருக்குதுன்னா அந்த கோழிகள் வந்து இந்த இடத்துல இருக்கிற முட்டை ஓடுகளை தானாக எடுத்துக்கும், மற்ற கோழிகள் அது சாப்பிடாது. கலந்து வைப்போம், தனியாக வைப்போம். கலந்து வைக்கிற சூழ்நிலை எப்படின்னா மழை காலத்தில் கலந்து வைப்போம். அது ஏன் அப்படின்னா மழை காலத்தில் இயற்கை உணவில் கால்சியம் சத்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அதனால நம்ம உணவோட ஒன்றா கலந்து வச்சுருவோம். பனி காலத்தில் வெயில் காலத்துலலாம் இதை தனியாகவே வச்சுருவோம், வேணால் வந்து சாப்பிட்டுக்கும் இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. இது முட்டை ஓடுற பருவத்துக்கு மெயின்டெனன்ஸ். கோழிகள் வந்து நாங்கள் அதனோட குணாதிசயத்தை பொறுத்து தான் நாங்கள் எத்தனை நாளைக்கு வச்சுருப்போம் அப்படிங்கிறது. ஒருவேளை ஒரு கோழியும் அதனோட குஞ்சுகளையும் ஒன்றா வளர்த்துறப்ப சரியாக குஞ்சுகளை பராமரிக்குது, ரொம்ப ஆக்ரோஷமாக மற்ற கோழிகள்கிட்ட சண்டைக்கு போகாமல் இருக்குது, வேறு கோழியோட குஞ்சுகள் இதுக்கிட்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் இது போய் துரத்தி துரத்தி கொத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட ரொம்ப நாளைக்கு இருக்கு. இல்லை இந்த மேனேஜ்மெண்ட் பிரச்சனையை நமக்கு இது கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா முடிஞ்சளவு அதை மாற்றிடுவோம். வயசை பொறுத்து மாற்றுற அளவுக்கு நம்மகிட்ட இது வரைக்கும் ரொம்ப நாளைக்கு நாங்கள் வச்சிருக்கல. அதிகபட்சமாக ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இதில் ஏதாவது ஒன்று நடந்துடும்.
1: பொதுவாக இதுக்கான இந்த கொட்டாய பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அதில் என்னென்ன விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும், அதாவது ஆள் கூடத்துலேருந்து கொட்டகையை தூய்மையாக பராமரிக்கிறது, கொட்டையோட திசை, கொட்டகையில் இருக்க காற்றோட்டத்தை உறுதி செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் எந்தெந்த விஷயத்தை கவனத்தில் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது?
0: கொட்டகையோட திசை ரொம்ப முக்கியம். அதனோட உயரம் பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்புலேருந்து இது குறைஞ்சபட்சம் ஒரு அடி 1.5 அடி உயரத்தில் தான் இருக்கணும். காரணம் என்னென்னா மழை காலத்தில் வந்து தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்குச்சுன்னா ஆள்கோளம் ஈரமாகற வாய்ப்பு இருக்குது. ஆள்கோளம் ஈரமாச்சுன்னா அதில் கிருமிகள் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து நமக்கு ரத்த கழிச்சல் நோய் வரும். ஆள்கோள முறையில் வளர்த்துறவங்க கொட்டகை போட்டு அதுக்குள்ளே ஆள்கோளம் போட்டு அதில் கோழிகளை மேய்ச்சலுக்கு விடாமல் அதுக்குள்ளேயே நேரடியாக வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஜாஸ்தியாக வரும். அதனால் அதனோட பண்ணை அமைப்பு நமக்கு வந்து கொஞ்சம் உயரமான பகுதியாகவும் காற்று உள்ளே வந்து எளிதாக வெளியே போகிற மாதிரி இருக்கணும். இதுக்கு உண்டான அளவீடுன்னு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து ஒரு 20 அடிக்கு மிகாமல் இருக்கணும். அதுக்கு குறைவாக 10 அடி அளவில் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீளம் வந்து நம்ம எவ்வளோ வேணால் கொண்டு போய்க்கலாம். திசை வந்து கிழக்கு மேற்கு திசையில் இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் சூரியன் வந்து கிழக்கில் ஏறி மேற்கில் இறங்கும் போது ஒரு பக்கத்தில் இருக்கிற வெயில் இன்னொரு பக்கத்தில் நிழல் கொண்டு வந்து கொடுத்துரும். அப்படி கட்டுறப்ப தான் கோழிகளுக்கு நிழல் வேணாலும் நிழலில் போய் நின்றுக்கும், வெயில் வேணாலும் வெயிலில் வந்து நின்றுக்கும். வடக்கு தெற்கு திசையில் கட்டிட்டோம் அப்படின்னா வெயில் வந்து ஒரு பகுதியில் உள்ள பூந்து இன்னொரு பகுதியில் வெளியே போகிற மாதிரி வர சூழ்நிலையில் கோழிகளுக்கு நிழலே கிடைக்காது. ஸோ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக தான் திசை மெயின்டைன் பண்ணுறோம். காற்றோட்டமும் அந்த 20 அடிங்கிறத கடந்து போகிறப்ப 20 அடியோட அகலமான பண்ணையாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உள்ள வர காற்று வெளியே போக முடியாது. ஸோ கோழிகளோட எச்சத்தில் உருவாகக்கூடிய அம்மோனியா மாதிரி கேசஸ்லாம் கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனையை கொண்டு வரும், வேற நோய்கள் உருவாகிற வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அந்த கேஸ் வந்து தானாக வெளியே போகிறதுக்காக இந்த 20 அடிக்கு குறைவாக வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும்.

0: இப்போ நீங்கள் அதாவது மேய்ச்சலுக்கும் விடுறீங்க, அது இல்லாமல் ஷெட்லேயும் கோழி இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குங்க? அதாவது எல்லாராலையும் அது செய்ய முடியுமான்றது தெரியல. ஷெட்லேயும் வச்சுக்கிட்டு மேய்ச்சலுக்கும் விட முடியாது. ஒரு சிலர் இப்போ இதுக்குன்னே இப்போ ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கன்னு ஒரு சிலர் செய்கிறாங்க. அது முழுக்க முழுக்க அது வந்து தோட்டத்திலேயே தெரியுது. ஏன்னா இப்போ சந்தையில் வரும்பொழுது இப்போ பெரிய பெருநகரங்கள்லாம் விற்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சந்தை வாய்ப்புக்காக அவங்க பிரதிபலிக்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ ரேஞ்ச் சிக்கனு, ஃப்ரீ ரேஞ்ச் எக்கு அப்படின்லாம் சொல்லி விற்கிறாங்க. அப்படி விற்கும்பொழுது அதுக்கும் ஒரு சந்தை வாய்ப்பு பெருசாக இருக்குது. பட் ஆனால் இப்போது எல்லாராலையும் இது சாத்தியம் பண்ணால் எல்லா விவசாயிகளையும் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் வந்து செய்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இது தான். கொஞ்சம் நேரம் ஷெட்டில் இருக்குது, நைட்டில் மட்டும் ஷெட்டில் இருக்குது, மித்தபடி அது வந்து மேயறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. இதில் என்னென்னலாம் நன்மை இருக்குது? அதாவது ஒரு விவசாயியாக நமக்கு வந்து இதில் என்னென்ன நன்மை இருக்குது? தீவன செலவில் ஏதாவது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியே நம்ம அதை ஃப்ரீ ரேஞ்சில் விட்டாலும் அதோட தீவனத்தில் நம்ம என்னென்ன விஷயம் கவனம் வைக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஃபஸ்ட்டு நம்ம நைட்டில் ஷெட்டில் தங்குறோம், அது எதுக்காக? மேய்ச்சல் எப்படி இருந்தாலும் மேய்ச்சலுக்கு வெளியே போகிற கோழிக்கு எதுக்கு நைட்டில் ஷெட்டு அப்படின்னா, அந்த பனியினால் உருவாகக்கூடிய நோய்கள்லேருந்து கோழி தப்பிக்கும். ஒருவேளை அப்படியே நோய் வந்துச்சுனாலும் எல்லா கோழிகளுக்கும் நோய் வராது, அந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடிய கோழிகளின் எண்ணிக்கை குறையும். அதனால் நம்ம எளிதாக அதுக்கு வைத்தியம் பார்த்து அதையும் காப்பாற்றிக்க முடியும். ஸோ ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் நைட்டில் கொடுக்கறது முக்கியம். இந்த ஷெட்டு நைட்டில் மட்டும் இல்லை, பகலில் வேலையில் மழை பெய்யும் போது கோழிகள் மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேய்ச்சலுக்கு போயிருக்கிற கோழிகளாக இருந்தாலும் ஓட்டி விட்டோம்னா உள்ளே வந்து நின்றுக்கும், கம்ப்ளீட்டாக மழையில் நனையாமல் காப்பாற்ற முடியும். மழையில் நனையிறதுனால சில கோழிகளுக்கு மறுபடியும் அதே சளி பிரச்சனைகள் வரும். சளியை பின்தொடர்ந்து வெள்ளை கழிச்சல், குறைசா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வர செயின் ரியாக்ஷனை நம்ம தவிர்க்க முடியும். இது பண்ணையோட பாதுகாப்பு. அடுத்தது இந்த பொதுவாக கோழி வளர்த்துறத வந்து ஒரு மூணு வகையில் வளர்த்துறாங்க. கூண்டு முறையில் வளர்த்துவாங்க, கொட்டகை முறையில் வளர்த்துவாங்க, என்ன மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்த்துவாங்க. இந்த கூண்டு முறையில் வளர்த்துறது யாருக்குன்னா, ரொம்ப நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொட்டகை போடுறதுக்கு கூட இடம் இல்லாதவங்க அல்லது வசதி குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூண்டு முறை ஏற்றது. அவங்க கூண்டில் மட்டுமே வச்சுட்டு கோழிகளுக்கு உணவு மட்டும் கொடுத்துக்கிட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கலாம். அடுத்தது கொட்டகை முறையில் கொஞ்சம் இடம் இருக்கு, நிறைய கோழி வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க, கமர்ஷியலாக போகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இது அதை விட இன்னும் கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்குது. நான் வந்து கமர்ஷியலாக போகணும்னு நினைக்கல, ஆனால் என்னோட உற்பத்தி வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் மேய்ச்சல் முறையில் வளர்த்துறது பெட்டர். இந்த மேய்ச்சல் முறையில் வளர்த்துறதுல நமக்கு லாஸ் ஜாஸ்தி, அதனால் அதனோட ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். என்ன லாஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உயிர், பருந்து போன்ற வேட்டையாடும் உயிரினங்கள் கிட்டேருந்து நம்ம கோழியை காப்பாற்றணும். நாய் இது மாதிரி உயிரினங்கள் இருந்தும், கழுகு, காக்கா இது இப்படி வந்து உயிரினங்கள் இருந்து கோழியை காப்பாற்றணும். இந்த லாஸ் எல்லாமே

0: உயிரோடு இருக்க கோழியோட விலையில தான் சேரும். அதனால் மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுற கோழிகளோட விலை எப்பயுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒன்று. இப்போ அடுத்தது வந்து ஒரு கூண்டுக்குள்ளேயே சாப்பிட்டு சும்மா இருக்கிற கோழியோட வெயிட்டை கம்பேர் பண்ணுறப்ப அதே உணவை எடுத்துக்கிட்டு வெளியில் மேய்ச்சலுக்கு போயிட்டு வர கோழியோட வெயிட்டு குறைவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வெயிட் லாஸும் ஒரு பிரச்சனையாக வருது. இதுவும் அந்த கோழியோட விலையில தான் சேரும். மேய்ச்சலுக்கு போகாத கோழி வந்து விலை குறைவாக இருக்கும், மேய்ச்சலுக்கு போகிற கோழி விலை அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இது வெயிட்டு குறைவாக இருக்கும். அடுத்தது, இது வெளியே மேய்ச்சலுக்கு போகும்போது இதனோட மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆயிட்டு நமக்கு அதன் கோழியோட உடம்புல சாதாரணமாக இருக்கிற கொழுப்பு வந்து எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கும், அதிகபட்ச கொழுப்பாக இருக்காது. அப்போ அந்த உணவோட ருசி மாறுது. அந்த ருசிக்காக நமக்கு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க, என்னால் விலையும் அதிகமாக கொடுக்க முடியுது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம கொடுக்குற உணவும் வந்து அந்த இறைச்சி வகையிலேயே ஆரோக்கியமான உணவாக இருக்குதுங்கிறதுனால நம்ம இந்த மேய்ச்சல் முறையை தேர்வு பண்ணியிருக்கோம்.
1: இதில் வந்து அடக்காக்குறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இன்குபேட்டரோ இந்த மாதிரிலாம் எதுவும் வைக்காமல் கோழிகளே அடக்காக்குற மாதிரி வச்சுருக்கீங்க, அது ஏன் வச்சிருக்கீங்க அப்படி, அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட காரணம் இருக்கு அதுக்கு?
0: ஆமாங்க, இப்போ கோழி வந்து அதனோட நேச்சுரல் சைக்கிளில் ஒரு 10 நாளைக்கு முட்டை விடுது அப்படின்னா அடுத்த 10 நாளைக்கு வந்து அடக்காக்குறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் அது உடம்புல இருக்கும். இப்போ அந்த 10 நாளைக்கு வந்து அது அடக்காக்குது அப்படின்னா அதனோட உணவு எடுத்துக்கக்கூடிய நேரம் மிக குறைவாக இருக்கும். முட்டை மேலே அந்த கோழி படுக்கும்போது அந்த கோழி உடம்புல வந்து இயல்பாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அதிகமான டெம்பரேச்சர் உருவானால் தான் அதை வந்து முட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கருக்கூடி குஞ்சு பொறிக்கிற மாதிரி இயற்கை இப்படி ஒரு தகவமைப்பை வச்சுருக்குது. இதை நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி முட்டை விடுற கோழிகளை வந்து அட வைக்காமல் அதை வெளியில் மாற்றி விட்டுட்டு அந்த முட்டையை தூக்கி இன்குபேட்டரில் வைக்கிறப்ப இந்த கோழிகளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது. அதனால் அடுத்த சைக்கிளில் அது முட்டை விடும்போது அந்த முட்டையோட எண்ணிக்கை கொஞ்சம் குறையுது. இது நான் இப்போ 3 வருஷம் வரைக்கும் என்னால் ஒரு கோழி ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியுதுங்கிறப்ப இந்த மாதிரி இன்குபேட்டரில் அந்த முட்டையை கொடுத்துட்டு கோழியை அட வைக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா என்னால் அவ்வளோ காலத்துக்கு அந்த கோழி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியல. இது ஒன்று. இது வந்து கோழிகளோட இயற்கை தகவமைப்பை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இது. இன்னொன்று, எனக்கு பண்ணையில் வந்து கோழி அடப்படுக்கிறதுக்காக அந்த ப்ரூடினஸ்ன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து அடக்கிருக்குன்னு சொல்லுவோம், இது தெளிய வைக்கிறப்ப எனக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது வேறு கோழி முட்டை விடும்போது அந்த கோழியோட முட்டையில் போய் இது படுத்துக்கிட்டு அதை தொந்தரவு பண்ணுது, முட்டை இட்டுக்கிட்டு இருக்கிற கோழிகளோட இடத்த இதை ஆக்குப்பை பண்ணிவிட்டு தொந்தரவு பண்ணுது. அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக கோழிகளை நேரடியாகவே முட்டையில் அட வச்சிட்டோம்னா சீக்கிரம் அந்த ப்ரூடினஸ் தெளிஞ்சிரும். குஞ்சுங்களும் வந்து கோழிகிட்ட தாய்க்கோழிகிட்ட அடையில் பொறிச்சு வர குஞ்சுகள் ஓரளவுக்கு சில சதவீதம் வந்து இன்குபேட்டரில் வைக்கிறதோட கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குஞ்சுகள் பராமரிப்பு. குஞ்சுகள் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் அடையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்க? இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கீங்களா? முதல்ல ஒரு 10-15 நாள் அதை வந்து பத்திரமாக பாதுகாக்கிறதுக்கு, ப்ரூடிங்கில் வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்கிறீங்க?
0: இது கிளைமேட்டை பொறுத்து நான் பண்ணுறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம்மரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டே ஒன்லேயே பிரிச்சுருவோம். ஏன்னா கோழிக்கு வந்து இயல்பாகவே கிளைமேட் வந்து அந்த 37 டிகிரிலாம் மதிய நேரத்திலாம் தானாக கிடச்சிரும். அதனால் நம்ம டே ஒன்லேயே பிரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே ஒனில் பிரிச்சுட்டு பல்பு போட்டு ஹீட்டு கொடுக்குறோம், கண்ட்ரோலரில் தானாக ஆஃப் ஆகிக்கும். கோழியை வந்து நம்ம ரேஸ்டு பிரிட்ஜ் பிளாட்ஃபார்ம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். என்னென்னா தரைப்பகுதியில் இருந்து கொஞ்சம் உயரமாக ஏற்றி ஒரு பிரிட்ஜ் மாதிரி வெல்டு மெஷ் போட்டு 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுக்கு வெல்டு மெஷ் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் தான் டே ஒன் சிக்ஸ் வளரும். ஏன் அந்த சைஸ் ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட கால்கள் வந்து அந்த கேப் வழியாக கீழே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு சின்ன கேப்பாக இருக்கும். அதே மாதிரி எச்சம் போட்டுச்சுன்னா அது தானாக கீழே விழுவணும், அந்த அளவுக்கு பெரிய கேப்பாக இருக்கணும். அதுக்கு டே ஒன் சிக்ஸுக்கு இந்த 1/2 இன்ச் 1/2 இன்ச் மெஸ் சூட்டபுளாக இருக்கும், அதில் போட்டு பல்பு போட்டு வளர்த்துறோம். ஒருவேளை இதுவே சம்மராக இருக்குதுன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் தாய்கோழியோடய இருக்கும். எதனால் தாய்கோழியோட இருக்குது அப்படின்னா அந்த அரவணைப்பு தேவைப்படுது. டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துட்றோம், ஆனால் நம்ம போய் தாயோட இறக்கைக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து குஞ்சுங்களுக்கு சம்மரில் தாயை விட்டு வெளியே தான் நிற்கும் டெம்பரேச்சர் காரணமாக, வின்டரில் தாய் கூட நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலுக்காக நாங்கள் அது ஒன்று கொடுக்குறோம். இன்னொன்று, இது கொஞ்சம் கேட்கறதுக்கு அறிவுறுப்பாக இருக்கலாம், தாய்க்கோழியோட வளர்கிற குஞ்சுகள் வந்து தாய் போடுற எச்சத்தை கொத்தும். அதில் என்ன நடக்கும்னா தாய்க்கோழியோட கட் பாக்டீரியா, கட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து சில நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா குஞ்சுகளுக்கு போகும். அதன் மூலமாக குஞ்சுகளோட செரிமான சக்தி கொஞ்சம் இருக்கும். ஆனால் இது ரொம்ப அதிகமாக போகிறப்ப அந்த எச்சத்தில் இருந்து கிருமிகள் பரவி குஞ்சுகளுக்கு உடம்பு சரியில்லாம போகும். அதனால் ஒரு 10 நாளைக்குள்ளே நாங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த ரைஸ்டு பிரிட்ஜ் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு வளர்த்துவோம். எச்சம் கீழே விழுந்துரும், குஞ்சுங்க மேலே ஹெல்த்தியாக இருக்கும், ஃபுட்டும் தண்ணியும் கொடுத்துருவோம், பல்பும் கொடுத்துருவோம். அதுக்கு வேண்டியப்போ பல்ப் ஏரியும் வேணாங்கிறப்ப ஆஃப் ஆயிரும். அந்த இதில் கொண்டு வரும்போது எங்களுக்கு 95% குஞ்சுகளை வந்து ஒரு 1st 60 டேஸ்க்கு காப்பாற்ற முடியும்.
1: இப்போ நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து இறைச்சிக்காக தானே கொடுக்குறீங்க? இறைச்சிக்காக கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளேனா எவ்வளோ நாளில் கொடுக்குறீங்க? உங்களோட ஆவரேஜ் வெயிட் உங்களுக்கு வரக்கூடிய கோழிகளோட வெயிட் எவ்வளோ வருது?
0: 6 மாதத்தில் 1.5 கிலோ வந்துடும். எவ்வளோ இருந்துச்சுன்னா கோழியாக இருந்துச்சுன்னா 7 மாதத்தில் 8 மாதத்தில் வந்துடும். 1.5 கிலோ கணக்கு வைக்கிறதில்ல நான்.

0: வந்து கிலோ 600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறேன், நான் வெயிட்டு போடுறப்ப எனக்கு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா நான் சேல்ஸ் பண்ணிடுவேன், இதுதான் கணக்கு. ஸோ 1 800, 1 900 வந்துச்சுனாலே நான் கொடுத்துருவேன். இதுக்கு வந்து எனக்கு 6 to 8 மாதம் அதுக்குள்ளே நான் சேல்ஸ் பண்ணிடுவேன்.
1: இப்போ இதில் நமக்கு மொத்தமாக ஆகிற செலவு அப்படிங்கிறது எவ்வளோ ஆகுது? இதில் நமக்கு வந்து இப்போ இந்த 6 மாதம் இல்லை 8 மாதம் வளர்க்குறப்ப நமக்கு ஆகிற தீவனத்துக்கான செலவு, பராமரிப்புக்கான கூலி, மத்த எல்லா விஷயத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு கோழிக்கு எவ்வளோ செலவாகுது?
0: நமக்கு 70% போயிருங்க. தீவனம் வந்து 50-50. அந்த தீவனத்தில் வந்து நம்ம மேய்ச்சல் கூடும்போது அதில் ஒரு 10% குறையும், மேய்ச்சலுக்கு வெளியில் போகிறப்போ ஒரு 10% குறையும். அதுக்கு மேலே நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சேலரி போட்டு எடுக்கிறோம், இது எல்லாமே வந்து ஒரு 70% போயிடும். இப்போ நான் ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கோழி சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 700 ரூபாய் என்னோட செலவு, 300 ரூபாய் லாபம்.
1: இப்போ நம்ம மேய்ச்சல் கூடும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தீனி கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணலான், இது மாதிரி ஏதாவது என்ன இருக்கா? அதாவது மேய்ச்சலுக்கு விடுறோம், இடம் இருக்குது, கிடைக்க வேண்டிய தீனி அப்படிங்கிறது ரெகுலராக கிடைக்கிறதுக்குன்னு நம்ம ஏதாவது மெனக்கெடுற மாதிரி ஏதாவது வேலை செய்கிறீங்களா, லைக் ஏதாவது ஒரு புத்து மாதிரி இது மாதிரிலாம் ஏதாவது மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்களா?
0: ஆமாம், அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து பண்ணலாம், பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். என்னென்ன அப்படி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பழமரங்கள் நான் வச்சுருக்கிறேன். பழமரங்கள் வைக்கும்போது மரத்துலேருந்து வேஸ்ட்டாக விழுகிற பழங்கள் நேரடியாக கோழிகள் கொத்தி சாப்பிடும். உதாரணமாக மாமரம், கொய்யா மரம், இது மாதுளை, இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் நுணா மரத்தோட பழங்களை கோழி விரும்பி சாப்பிடும், நாம் அதை சாப்பிட மாட்டோம். ஸோ இதுவும் இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை சாப்பிட்றதுக்கு வந்து வைல்டு பேர்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, வனப்பறவைகள், அதுவும் வரும். ஒருவேளை அந்த பறவைகளுக்கு ஏதாவது நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த பறவைகள் கொத்தின பழத்தை நம்ம கோழிகள் சாப்பிடும்போதோ, இல்லை நம்ம கோழிகளுக்கு தண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த பறவைகளும் வந்து அதே இடத்துல தண்ணி குடிக்கும் போதோ நம்ம கோழிகளுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பெரிய மைனஸ். ப்ளஸ் வந்து நமக்கு தீனி குறையுது. அடுத்தது கரையான். இது வந்து பொதுவாக கோழிகளுக்கு தனிப்பட்ட முறையில் கரையான் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது பெட்டர். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, தென்னை மரம் இருக்குது, அதில் வர தேங்காய் உரிக்கும்போது அந்த மட்டை எக்ஸ்ட்ரா வர்றது, டிம்பருக்காக வளர்த்தக்கூடிய வேற மரங்களோட கோல் குச்சி இதெல்லாம் வந்து காஞ்ச உடனே அப்படியே எரிக்காம ஒரு சைடாக போட்டு வச்சிட்டோம்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக கரையான் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து இயற்கை முறையில் வளர்த்துறப்ப மண்புழு வந்து நிறைய இருக்குது, சும்மா ஈஸியாக கோழிகள் வந்து காலில் கிளறியே சாப்பிட்டுக்க முடியும். அதுக்கு உண்டான ஒரு மைக்ரோ கிளைமேட்டை நம்ம உள்ளே உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சிஸ்டம் மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கும். நம்ம தனியாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இதை உருவாக்குறதுக்கு தான் நம்ம சின்ன சின்ன வேலைகள் மெனக்கெட்டு பண்ணணும். அதை முன்ன சொன்ன மாதிரி சம்மரில் கூட நிழல் தர வகையில் மரங்கள் அமைச்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான்.
1: இந்த பண்ணையோட எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம், இல்லை இந்த அளவுக்கு கொண்டு போகலான்ற ஏதாவது என்ன இருக்கா? ஏன்னா இப்போ இந்த நிழல் தரும் மரங்கள் இதெல்லாம் நட்டுருக்கேன்றீங்க. இப்போ இருக்க எண்ணிக்கையை விட இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கா? அது எந்த அளவுக்கு நம்மளால் சந்தைப்படுத்த முடியும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இல்லை, எனக்கு பண்ணையோட எண்ணிக்கை வந்து 400 நான் ஆல்ரெடி டச் பண்ணியிருந்தேன். அது திரும்ப டச் பண்ணிவிட்டு அந்த 400லேயே மெயின்டைன் பண்ணுறது தான் பிளான். அதுக்கு மேலே வந்து நமக்கு வெளி புதுசாக உருவாக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்த கட்டமாக நம்ம வந்து கோழியை இறைச்சியாக மாற்றி கொடுக்கறது, இறைச்சியை உணவாக மாற்றி கொடுக்கறது, இதை நோக்கி நகரலாம் அப்படிங்கிற யோசனை இருக்குது. எண்ணிக்கையை வந்து 400 மேலே கொண்டு போகிற யோசனை இல்லை.
1: உங்களோட அனுபவத்தை யாராவது கேட்குறாங்க, இப்போ இளைஞர்கள்னா நிறைய பேர் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடணும், விவசாயத்தை நோக்கி வரணும்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஆனால் வர்றாங்க, அவங்களால தொடர்ச்சியாக நீடித்து அதில் நிற்க முடியுதான்றது ஒரு பெரிய கேள்வி தான் இன்றைக்கி வரைக்கும். அப்போ நம்மளாக ஒரு முன்முனைப்போடு செஞ்சு பயிற்சிகள் எடுத்து தொடர்ச்சியான ஒரு ஆர்வத்தோடு செய்யும் போது நமக்கான சந்தை வாய்ப்பை நம்மளே உருவாக்கும் பொழுது தான் அதில் இருக்க முடியுது. அப்படி இருந்து நீங்கள் அதில் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவத்தை யாராவது கேட்டால் சொல்லுவீங்களா அவங்களுக்கு?
0: கண்டிப்பாக. நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறத விட நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயங்கள் என்னென்ன தவறு அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளால் தாராளமாக சொல்லிடலாம். அது இல்லாமல் நான் கட்டண பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ 17 நாளைக்கு பயிற்சி, நீங்கள் நேரடியாக வந்து பயிற்சி எடுத்துக்கிறதுனாலும் சரி, இல்லை ஆன்லைன் மூலமாக தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, பயிற்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.
1: உங்களோட எண் சொல்லுங்கள்.
0: என்னோட அலைபேசி எண் 80 15 99 638.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: நேயர்கள், இதுவரை இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் இளைஞரின் பண்ணை அனுபவம் என்ற தலைப்பில் சேலம் இரும்பாலை லோகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
6: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: இனிமையான இரவு வணக்க நேயர்கள், நீங்க கேட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைக்கின்றோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதா எம் பாட்டு இசப்பாட்டு. ஆமாங்க, எம் பாட்டு அப்படின்னா நான் பாட போகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் பாடினா யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ரேடியில் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் சினிமாவில் இருக்கிற இந்த பாட்டுலேருந்து சின்ன பைட், அந்த பைட்னு சொல்லக்கூடிய கட் கட்டாக நான் போடுவோம். அந்த கட்டிலேருந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய எழுத்துலேருந்து இல்லை வார்த்தையிலேருந்து ஒரு எழுத்து கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் என்ன பண்ணுவோம், பாடல்கள் பாடணும். அடுத்தடுத்து 3 பாடல்கள் நாங்கள் கொடுப்போம், அந்த வாய்ஸ் பைட்னு நீங்கள் பாடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் நமக்கு அற்புதமான எம்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசியின் எப்போ போல் நான் சொல்கிறேன் இருந்தாங்க 043-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற நாங்கள் 94-86-81-10-25 என்ற நேயில் வந்து புதிய நேர்களாக, மற்ற நேர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்ற நாங்கள் 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சி வச்சு ஒரு 4 லைனாவது பாடுங்களேன், அப்போ தான் பாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய நான் பாடுவோங்க, குளிக்கும் போதும் பாடுவோம், சமைக்கும் போதும் பாடுவோம், ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் பாடுவோம், தூங்கும் போதும் பாடுவோம். தூங்கும் போது எப்படி பாடுன்னு நினைக்கிறீங்களா? கண்ணால் அப்படி பாடுவோம் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பாடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் வந்து பங்கேற்கலாம். நம்ம கூட இன்னைக்குடைய முதல் நேயர், வாங்க, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள். சரிங்க, அவங்க பார்த்தீங்கன்னா பாட பார்த்து தயார் செய்யறவாங்க போல இருக்கு. இனி மறுத்த நேரம் வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம்மா, சொல்லுங்க.
5: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
4: உங்களோட பாட்டு

0: நான் எழுத்து பாருங்க.
1: நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்.
0: சொல்லுங்க, அடுத்தது அவ்வளவுதாங்களா? அவ்வளவுதாங்களா? சரிங்க, நன்றிங்க. இனி பிள்ளை நீங்க அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
2: கொஞ்சம்
0: தெரியுற பாட்டாவது போடுங்க. சொல்றீங்களா? பாருங்க, கேளுங்க.

0: இருந்து பாருங்க. ஹா சமையல் இருக்கு லைன். ஆமா
1: ஆனந்த ஆனந்தம் பாடும், அது ஆசைகள் ஆனந்தம் பாடும்.
0: நீங்க நீங்க சந்தோஷம் தான் பாடினீங்களே, ஆனா முழுசா பாட்டு வரலையே வெளியே. ஆமாங்க ஆனந்தம் மட்டும் வருது, ஆனா எங்க பாட்டு வர மாட்டேன்.

0: மேல வர மாட்டேங்குது.
1: மேல வர
0: மாட்டேங்குது. வணக்கங்க ஐயா.
1: சரி வாங்க. இனி பிரேனி மார்த்தினர்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க.
2: மதுரையில இருந்து புஷ்பலா பேசுறேன்.
1: பாருங்க அந்த பாட்டு கேளுங்க.
3: மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா
1: பூத்தாயா. ஆ பாருங்க. ஆ ஆ
2: அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்று உள்ளது ஒரே நிலா, இருவர் தன்னுக்கும் ஒரே நிலா, இருவர் தன்னுக்கும் ஒரே நிலா.
1: ஆஹா புஷ்பலதாம்மா, பயங்கரமா புஷ்பன் குப்பசாமி சார் மாதிரி செம்மையா பாடுறீங்களே. அப்படியேம்மா செம்மையா
2: பாடுறேன்.
1: அதே பாடி பாடி பாடுறேன். சூப்பருங்க. உங்களுக்கு அடுத்த பாட குடுக்கட்டுமா? சரிங்க.

0: நிலா என்று உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா.
1: ஆஹா புஷ்பலதாம்மா, பயங்கரமா புஷ்பன் குப்பசாமி சார் மாதிரி செம்மையா பாடுறீங்களே. அப்படியேமா செம்மையா
0: பாடுறாங்க,
1: அதே பாடி பாடி பாடுறது சூப்பருங்க. உங்களுக்கு அடுத்த பாட குடுக்கட்டுமா? சரிங்க.

0: கொள்ளை போகுது தே தேல் பாருங்க தேடினேன் தேல் பாருங்க
1: தேடினே ஏன் வந்தது

0: நான் இனி பறக்கும் மலர் அனைத்தும் மனம் பறக்கும் சுற்றி.
1: சூப்பருங்க, நல்லா பண்ணி கொஞ்சம் நிறைய லைன் எடுப்படுங்க. ஓகேங்க, எப்படிங்க நீங்கள் பள்ளிக்கூடம்லாம் படிக்கும்போது இந்த மனப்பாட பகுதிக்கு போய் இந்த பாட்டு தான் படிப்பீங்கன்னு எப்படிங்க மனப்பாடமாக பண்ணி வச்சிருக்கீங்க?
0: இந்த கோடை பண்பலையில் போட்டிக்கு போட்ட பாட்டில் கலந்துருக்கீங்க.
1: சரி, இந்த கேளுங்க அடுத்த
0: பாட்டு. மனப்பாடம்
1: கேளுங்க அடுத்த பாட்டு.
2: காதல் என்பது போதி மரம், காயம் பட்டால் ஞானம் வரும். காதல் என்பது
1: என்பது தூ இருந்து பாருங்க. தூ
0: தூளையும்னிலே பருத்தம் போட்ட மச்சானுக்கு என்ன நினைப்பு புரியல.
1: சூப்பரா பண்ணீமா, வாழ்த்துக்கள். என்ன பாடுகள், நல்ல பாடுகள் போலாம், டக்குன்னு கேக்கலாம். நம்ம
0: நல்ல பாடல் எனக்கு வந்து பூ பூவே உனக்காக பாட்டு.
1: சரிங்க, அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க, கேட்கலாம். நன்றிங்க,
0: நன்றிங்க.
1: அந்த நேரத்தை கேட்ட பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
12: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
11: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA/MTECH டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: KYC அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல KYC அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
8: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
9: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
11: 8:18 மணி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்ததாக முக்கியமான ஒரு அறிவிப்புங்க, பள்ளி கல்லூரி பள்ளி முடித்துவிட்டு கல்லூரி சேர தயாராகக்கூடிய மாணவர்களுக்கான அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவரிடமும் முதல்வர் ஒரு அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் இந்த ஆண்டிற்கான, அதாவது 2026-2027 கல்வி ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு நடைபெறும் தேதிகள் தற்போது கூறப்படுகிறது. மாணவர்கள் வருகின்ற 5 வெள்ளிக்கிழமை சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படை வீரர்களின் மாணவர்கள், அந்தமான் நிக்கப்பரை சார்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு மாணவர்கள் சார்ந்தவர்கள் வருகின்ற 5 வெள்ளிக்கிழமை சேர்க்கை நடைபெறுகிறது. காலை 10 கலையரங்கத்தில் அன்று விடுபட்ட மாணவர்களுக்கு 6 சனிக்கிழமை விடுபட்ட மாணவர்களுக்கு சிறப்பு கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதல் சுற்று மாணவர் சேர்க்கையின கலந்தாய்வாக வருகின்ற 8 அதாவது திங்கட்கிழமை முதல் சுழற்சியை சேர்ந்த துறை கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை உள்ள மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. 2 சுழற்சியை சேர்ந்த துறையான கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு 2 சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. அடுத்து 9 செவ்வாய்க்கிழமை முதல் சுழற்சி துறையான வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை மதிப்பெண்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. 2 சுழற்சி துறையான வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு 2 சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. 10 புதன்கிழமை

0: முதல் சுழற்சி தமிழ் ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 100 முதல் 90 வரை மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் ஆங்கில பாடப்பிரிவில் 100 முதல் 60 வரை மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சி தமிழ் பாடப்பிரிவில் விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு தமிழ் மாணவர்கள் அடிப்படை தமிழ் 100 முதல் 70 வரை உள்ள மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதல் சுழற்சியான காட்சி வழி தொடர்பியல் ஆடை வடிவப்பியல் சமூக பணி உளவியல் பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை உள்ள மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவில் சேர்க்கை பெறும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அது மட்டுமில்லாமல் தற்போது கூறப்படும் 8 ஆவணங்களின் 3 நகல்களை கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்று சான்றிதழ், அசல் மதிப்பெண் பட்டியல் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம் போட்டோ மொத்தம் 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்றிதழ் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும் பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் சேர்க்கை கட்டணமாக கொண்டு வர வேண்டும். மேலும் மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்களை www.gscdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலி இட விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதனால் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்க்க விருப்பப்படுகிற மாணவர்கள் தற்போது கூறப்பட்ட இந்த நாட்களில் கல்லூரிக்கு சென்று சேர்க்கை பெற்று பயன்பெறலாம். நேரில் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தண்டர். இன்றைக்கு எம் பாட்டு எஸ் பாட்டாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய நேரங்கள் அவர்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
1: ஐயா. இரவு வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: காரிமங்கலம் வாசன் ஜெங்குச்சி பீமராஜன்.
0: காரிமங்கலம் அந்த மழை தான் கடாமுடான குடிங்கன்னு கிடைச்சிங்களா? மழை பெய்யுதுங்களா? இப்போ
1: வேகம் மோட்டத்தோட இருக்குது, இடி மின்னலாக்குது, மழை இல்லை.
0: மழை மட்டும் இல்லை அப்படிதானுங்களே? சரி சரிங்க, வருங்க, மெதுவாக வரும், லேட்டாக வந்தாலே அப்படிதானுங்க. சரிங்க, உங்களுக்கு நான் பாடல் கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க, நான் முயற்சி பண்ணுறேன்.
0: சரிங்க, பாருங்கள்.

0: பிறந்த பிறந்த தே பிறந்த தே தே தே எழுந்து படுங்க தே.
1: தேவலையா?
0: ஆமா.
1: தேவன் வந்தாண்டி
0: பாட்டு பாடுங்க. சூப்பருங்க. ஓகேங்க, இதை பக்கத்து வீட்டுக்கார சொல்லுங்க சொல்லிடுறீங்க. இனிப்பில் நீ அடுத்த வாங்க. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்யா.
0: வணக்கம் சொல்லுங்க ஐயா.
2: நான் தருமபுரி மதிவன் போகலையா, மோகன் பேசுறியா?
0: சரி மோகன். ஓகே மோகன், 4 மணிக்கு தான் ஜெயிச்சிங் போல் இருக்கு. அம்மா தானுங்களே? வணக்கம் சொல்லுங்க.
3: தருமபுரி மாவட்டம்
0: பாட்டு கேளுங்க.

0: பா, பாரம், பா எழுத்து பாருங்க, பா.
1: பாங்களா?
0: ம், இருக்கா?
1: பாட்டு வரும், பாட்டு வரும், என்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை கேட்டு கொண்டிருந்தால் ஆட்டம் வரும், அந்த ஆட்டத்தில் பொன்மயில் கூட்டம் வரும்.
0: சரி, நல்லா பாடுங்க, அடுத்த இன்னும் நல்லா பாடணும், சரிங்களா?
1: ஓகேங்க,
0: கேளுங்க அந்த பாட்டு.

0: இனிப்பிள்ளை மாடத்தினர் வணக்கம். இனிப்பிள்ளை மாடத்தினர் வணக்கம். நீங்க கேட்டுறீங்க தருமபுரி பன்னெண்டு 2.5 ஏற்காடு 3.7 இளந்தன்றல் எம்பாட்டி ஹாஸ்பிட்டல். வணக்கம்
1: சார்.
0: சொல்லுங்க சித்தன், உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாமா?
1: கொஞ்சம்
0: எந்த பாட்டு கொடுத்தா நமக்கு எழுதுதானே முக்கியம்.

0: வைகை நதி
1: நதி தீ தீ எழுது பாருங்க தீ நதி தீ நதியிலிருந்து தீ எழுத்து பாருங்க தீ ஆமா தீங்க தீ தீ நீங்க அப்படியே பாட்டு பாடணும்

0: எழுதுன்னு படிக்க மா வணக்கம். இனிப்பினி வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.2 ஏற்காடு 103.7 இன்னைக்கு இளந்தண்டில் எம்பா டெஸ்ட் படாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம கூட பேசக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம். வணக்கமா சொல்லுங்க.
1: நாராயணி
0: பேசுறீங்களா? சரிங்கம்மா, உங்களுக்கு நான் பால் ஓட கேளுங்க.

0: எழுத்து முதல் முதலா
1: முதல் மூ எழுத்து பாருங்க மூ. இனி பண்றீங்களா? பாட்டு போடுங்க. சரி நல்லதுங்க, வாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பரவில்லை.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: எட்டு மணி 30 இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளந்தன்றில் எம்பாட்டு எசப்பாட்டாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யாருக்கு பேசுறீங்க? சரி, இனிப்பில் வர எல்லாம் பாட்டு பாடுறதுனா அமைதி இருக்காங்க பழகுது. வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அற்புதமான இளம் தென்றல் நிகழ்ச்சி.

0: பாடல் பாடக்கூடிய நிறைய டேலண்ட்ஸ் தான் பர்சனலாக இருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கான அந்த
1: ஐயா
0: பாடல்
1: வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குமா? சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்கம்மா?
1: ராஜேஸ் பேசுறேன்.
0: சரிம்மா, ராஜேஸ்வரிம்மா, உங்களுக்கான பாடல் கொடுக்கலாமா?
1: கூட பாடலாம்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் கேளுங்க.
1: கேட்கலாம் கேட்கலாம்.

0: கேட்டிங்களா? கேட்டிங்களா? கா கா எழுத்தும் பாருங்க. கா பாட்டு பாட சொன்ன சீரியஸ் கேட்கறாங்க. அல்லடா கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார். தர்மபுரி பண்பலைக்கு இரவு வணக்கம். டி கொள்ளையிலிருந்து மூர்த்தி.
0: மூர்த்தி என்ன வேலை செய்றீங்க மூர்த்தி? நீங்க
1: சார்? நான் வந்து ரோடு வேலை செய்யறேங்க சார்.
0: அப்படிங்களா? சரி சரி. என்ன மாதிரி ரோடு வேலை? எப்படிங்க தார் ஊத்துறது மாதிரி இல்லைங்களா?
1: தார் வேலை எல்லாமே, பழைய ரோடு பிக்கிங் பண்ணிட்டு போறது, புது ரோடு எல்லா வேலையுமே செய்யறேங்க.
0: தார் ஊத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப ஹீட் ஆனாலும் சொல்லுவாங்களே, அப்படி பயங்கரமா இருக்கும்.
1: கஷ்டம் தான் சார். இந்த வெயில் காலத்துல தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மத்ததெல்லாம் எப்பயுமே கொஞ்சம் அளவுக்கு சரியா போயிடுது.
0: வெயில் காலம் ஹீட் அதிகமா இருக்கும். சரிங்க. இப்ப தார் ஊத்தும் போதுல நீங்க எப்படி எஃப்எம் கேட்டுட்டு இருப்பீங்களா? அப்படிங்க?
1: ஆமாங்க சார். எங்கன்னா ஒரு கேப் கிடைக்குமான்னு பாக்குறதா. அந்த மத்தியான டைம் எல்லாம் பாட்டு பாடுகளோ ஒரு பாட்டு கேட்டுனே இருப்போம்.
0: சரி சரி, நல்லதுங்க. உங்களுக்கு
1: என் கம்பெனிலேயே என்னை பாராட்டுவாங்க சார். நான் தான் எஃப்எம் கேட்கறது. நான் எல்லாம் சொல்றேன் சார், கேளுங்க சொல்றேன், யாருமே வாங்கி கேட்க மாட்டேங்க.
0: அப்படிங்களா? நீங்க கேக் வைக்கணும், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நல்லதெல்லாம் சொல்றாங்க. கேக்குறோம்.
1: என் சுத்தி பக்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றாங்க சார், இது என்ன ஒரு இதாவே நினைக்கிறாங்க சார்.
0: நிறைய பேர் கேட்பாங்க, சந்தோஷமா கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றேன். சரி, உங்களுக்கு பால் கேட்கலாமா?
1: கேளுங்க, கொடுங்க.

0: ஆஹா, உங்க உங்க மனசுல இருக்கிற பாட்டை இதமா கேட்கணும் ஆசையா இருக்கு. பாட மாட்டேன். ஆயிரத்து பாடுங்க. ஆ
1: ஆயிரத்துல பாருங்களா.
0: ஆமா,
1: பாடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். கண்ணருகி பெண்மை குடியேறே கண்களில் இளமை தடுமாறே.
0: சமயப்படுறீங்க, ராகத்தோட போடுறீங்க, இதுக்கு முன்னாடி போட்டியெல்லாம் கலந்துருக்கீங்களா? அப்படிங்க
1: எம்ஜிஆர் ரசிகன் சார். நான்
0: வேற மாதிரி வேற லெவலுங்க சார். அடுத்து பல கேட்கலாம் பாருங்க.

0: அ அத்து போக அ கலந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டீங்க, நல்லா இருக்கும். சரி அடுத்து பாடல் கொடுக்குறேன் கேளுங்க, நல்லா பாடணும். சரி,
1: நீதானே தேசிய கீதம் ரஞ்சனோ ரஞ்சனா ரஞ்சனோ ரஞ்சனா.
0: மறுபடியும் ஆ ரஞ்சனா ஆ
2: மறுபடியும் ஆயிரத்துல
0: பாருங்களா. ஆமாங்க, என்ன சோதனை இது. அப்படிதான் நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னுங்க. சரிங்க,
2: அடி ஆசை மச்சா வாங்கி தந்த மல்லிகை பூ இது தானாகத்தான் தந்த நம்ம பொல்லரிப்பூ. மாச மனச தோண்டி மாமன் எனக்கு கூடும் வாச கடக சாத்தியது.
0: சூப்பருங்க, நல்லா பண்ணீங்க, சமயம் பண்ணீங்க. சரிங்க, எங்களுக்கு பெரிய சல்யூட். ஏன்னா நீங்கள் வேலை செய்யும் போதும் கூட சின்ன கேப் கிடைச்சா நான் எஃப்எம் கேட்குறோம், பண்பலை கேட்குறோம். அந்த உங்களுடைய விடா அந்த ஆர்வம் தான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைய செய்யுது. வாழ்த்துக்கள். என்ன பாடுங்கல்லாம் சொல்லுங்க மூர்த்தி
2: சார். அருணாச்சலம் படத்துலேருந்து அதாண்டா இதாண்டா.
0: சரிங்க, ரஜினி ரசிகர்களோ
2: ரஜினியும் பிடிக்கும், எம்ஜிஆரும் பிடிக்கும் சார்.
0: சரிங்க சரிங்க, நல்லதுங்க. நீங்கள் கேட்ட அந்த பாடல் கேட்போம். தர்மபுரி பண்பலை 102.5. ஓகேங்க,
2: நன்றி சார்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: The Kaveri Engineering College, Autonomous.
4: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: எட்டு மணி 42 நிமிடம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இளம் தென்றல் இன்னைக்கு ஏம்பாட்டு எசப்பாட்டாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. 12 வகுப்பு பிடித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணிட்டு நிறைய மார்க் வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு பேர் சில பேர் ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்ந்து எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டோடு இருப்பீங்க. ஆமாங்க, 12 வகுப்பு முடித்து அடுத்து கல்லூரி சேரவிருக்கின்ற மாணவருக்கான ஒரு அறிவிப்பாக தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களிடம் வந்துள்ள ஒரு அறிவிப்பாக, இந்த ஆண்டு 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வு தற்போது கூறப்படும் இந்த நாட்களில் நடைபெற இருக்கிறது. வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது 5/6/2026 தேதி சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படை வீரர்களின் மாணவர்கள், அந்தமன் நிக்குபரை சேர்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரரின் குழந்தைகள், விளையாட்டு மாணவர்களை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு கல்லூரியின் கலையரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. அன்று விடுபட்ட சிறப்பு மாணவர்களுக்கு அடுத்த நாள் 6 தேதி சனிக்கிழமை நடைபெறுகிறது. முதல் சுற்று மாணவர்களுக்கான சேர்க்கை அறிவிப்பாக வருகின்ற 8/6/2026 திங்கட்கிழமை கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் ஆகிய பாடப்பிரிவை சார்ந்த மாணவர்களுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கு கலந்தாய்வும், இரண்டாம் சுழற்சியை சார்ந்த துறையான கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. வருகின்ற 9/6/2026 செவ்வாய்க்கிழமை முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த துறையான வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு ஆகிய துறை சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்தவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சி மாணவர்களுக்கு வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல் கணினி பயன்பாடு பாடப்பிரிவுகளுக்கு இரண்டாம் சுழற்சிக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் அன்று கலந்தாய்வு நடைபெறுகிறது. வருகின்ற 10/6/2026 புதன்கிழமை தமிழ், ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள், அடிப்படை தமிழ் 100 முதல் 90 வரை எடுத்த மாணவர்களுக்கும், ஆங்கிலம் 100 முதல் 60 எடுத்த மாணவர்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சி தமிழ் பாடப்பிரிவுகள் விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள், அடிப்படை தமிழ் 100 முதல் 70 வரை மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதல் சுழற்சி காட்சி வழி தொடர்பியல், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் ஆகிய பாடப்பிரிவில் தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. சேர்க்கையின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கை வரும்

0: மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மேலும் தற்போது கூறப்படும் இந்த 8 ஆவணங்களில் 3 நகல்கள் கொண்டு வர வேண்டும். 1 விண்ணப்ப படிவம், அசல் மாற்று சான்றிதழ், அசல் மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டை அசல், வங்கி கணக்கு புத்தகம், போட்டோக்கள் மொத்தம் 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று இவற்றை அனைத்தும் ஒரிஜினல் அதாவது அசல் சான்றிதழ் கொண்டு வரணும். இந்த ஒட்டுமொத்தமாக கூறப்பட்ட 8 சான்றிதழின் நகல்களை 3 நகல்கள் கொண்டு வர வேண்டும். மாணவர்கள் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ பாடப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் சேர்க்கை பெறும் மாணவர்கள் கட்ட வேண்டும். சேர்க்கை வரும் மாணவர்கள் கண்டிப்பாக பெற்றோருடன் கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட கலந்தாய்வு அட்டவணை தற்போது அடுத்ததாக கூறப்படும். மாணவர் சேர்க்கை விவரங்களை www.gscdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலை விவரங்கள் தெரிந்து கொள்ளும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதனால் தற்போது கூறப்பட்ட மாணவர்கள் அரசு கலைக்கல்லூரி சேர விருப்பம் உள்ள மாணவர்கள் சேரும் ரொம்ப லட்சியத்தோடு இருப்பவர்கள் தற்போது கூறப்பட்ட நாட்கள் சேர்ந்து சேர்க்கை பெறலாம் என தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5 வாழ்த்துக்கிறது. இளம் தன நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நேர சந்திக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
5: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இளைஞர் நிகழ்ச்சியில நம்மோடு இனிக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம். ஹலோ, எங்க அப்படி பயப்பற மாதிரி பேசுறீங்க அப்படின்னா சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. சரிங்க, அவங்க இது அங்க இது பேசிட்டு இருக்காங்க. இனி பிள்ளை அடுத்த நேயர் வணக்கம்.
8: கேள்விப்பட்டிருக்கு.

0: கொடி பெரும்
1: பே எழுத்து பாருங்க பே.
2: என்ன சார்
1: பே எழுத்துங்க, பேன்னு சொல்லுவாங்களா பே,
2: போ
1: பே பே.
2: ஒரு பேரை சொல்லி சொல்லுங்க சார்.
1: சரி இல்லை வேற சார், வேற பாட்டை கொடுங்க பாருங்க கேளுங்க.
2: சரி.

0: வீசும்போது தூ எழுதும் பாருங்க, தூ.
1: தூவா?
0: ஆமா, தூ.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. ஐயா, அதுக்கு மேல வரல. நன்றிங்க.
0: சரிங்க, நன்றிங்க. இனிப்பில் இனி மாத்தினே.
1: உங்களுக்கான
0: பால் கொடுக்கலாமா?
2: மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே.
0: ஏ ஏ எழுத்து பாருங்க. ஏ
1: எந்த கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் எந்த எண்ணம்
0: நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு அடுத்த பாட்டு கொடுக்கலாமா?

0: பாட்டு செமையா இருந்துச்சு, கட் பண்ண தோணல. மோ மொழியை மோ எழுத்து பாருங்க. மோ
1: மோவா?
0: ஆமா.
1: மொட்டு ஒன்று மலந்திட மறுக்கும், அது சின்ன கத்தை எழுக்கும், அது மலரின் தோல்வியா இல்லை காதல் வெற்றியா? யார் சொல்வதோ, யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ மாரிமுத்து சொல்வதோ?
0: எங்க என்ன பாட்டு வருதுன்னா இதில் என்ன பார்த்துறீங்க? ஐயோ ஐயோ, நான் இல்லைங்க அப்படின்னு. சரிங்க, சரி சரி சரி, பரல பரல பரல. சரி ஓகே ஓகே. ஐயோ ஐயோ, நான் இல்லைங்க, இதுல நான் இல்லைங்க அப்படின்னு. சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்த பாட்டு கொடுக்கலாமா? சரி கேளுங்க.
1: தொட்டு முத்தமிடாசை என்ன இந்த பூமி சுற்றி வராசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, மொத்த முத்த ஆசை முடிந்த வைசாசை.
0: சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப அழகா செமையா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். சரிங்க, நல்லா பண்ணி. என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க.
1: எனக்கு அலைப்பாயுது என்ற திரைப்படம்.
0: அலைப்பாயுது என்ற திரைப்படம்.
1: ஆமா, அந்த திரைப்படத்துல இருந்து காதல் சடுகுடு
0: போட்டு பாடம் பாத்துறீங்களா? அதுல அஜித் மாதவனும் ஷாலினி அவங்களும் காதல் சடுகுடு. அப்ப அந்த பாட்டுல வரும்போது செம்ம இட்டுங்க, அது எல்லாரும் அதே கேட்டு கிடப்பாங்க. ஆமா, எஸ்பிபி சரண் அதை பாடியிருப்பாருங்க. அந்த செம்மையான பாடல வந்து கேட்கலாங்க. அதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. தர்மபுரி பண்பிள்ளை 102.2.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103

0: ஏழில் தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தண்டு. இன்னைக்கு எம்பாட்டு இசப்பாட்டாகவும் வந்தது சூப்பராக. நிறைய நேர்கள் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை பாடினாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்று நேர்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வெற்றி வாகி சொல்லினார்கள்.

நேரம் 9:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: Viking Bunions and Briefs.

0: எல்லா இரவுகளும் தூக்கத்தை தருவதில்லை, ஆனால் எல்லா கனவுகளும் உன் நினைவுகளை தருகின்றன என்பது அற்புதமான வரிகளோடு பல பாடல்கள் நம்ம கேட்டாலும் கூட சில பாடல்கள் இன்றும் நம்ம நெஞ்சோடும் பயணிக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும், பழைய பாடல்களாக அமைந்திருக்கும். நாம் இளமைய காலங்களில் இருக்கும் போதும் அவை புது பாடல்களாக இருக்கும். இப்போ பழைய காலங்கள் பாடல்கள் என்று சொல்லும் போதே அந்த பழைய பாடல்களை கேட்கப்படுகின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இரவு 10 மணியில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்பதால் சேலம் மாவட்ட நேர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய நேர அழைக்கு முன்பாக நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் அறிமுக நேர்களாக இருந்தால் 0-43-42-24-30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31, மற்றனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணைய முதல் நேயர் வாங்க, வணக்கம்.
1: சேலம்
0: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7

0: காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: 7:30 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: 10:07 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான ராகங்கள் இன்னைக்கு சேலம் மாவட்ட நேர்கள் விருப்பால கேட்டுட்டு இருக்கோம். இடைப்பிள்ளையும் அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க, சொல்லுங்க.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா. பச்சை விளக்குல இருந்து ஐயா தீர்ந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று என்ற பாடலுங்க அனைவருக்காக நன்றி வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லிருப்பாங்க, பேர் சொல்லுங்க, மறந்துட்டீங்களே.
2: மேச்சேரி வெள்ளார் சுப்பிரமணியம் ஐயா.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க சுப்பிரமணியம். பாடல் கேட்கலாம்ல?
2: நன்றிங்க.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கலைமகள் கலாலியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 10:14 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இன்னைக்கு சேலம் மாவட்ட நேயர்கள். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
7: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
6: வணக்கம் சொல்லுங்கம்மா.
7: ஐயம்புதூர் கலை செல்விங்க.
6: நல்லதுமா, கலை செல்விமா, என்ன பாடல் கேட்கலாம்?
7: அலைகள் படத்துல இருந்து பொன்னென்ன பூவென்ன கண்ணை பாடல் அனைவருக்காகவும்
6: கேட்கலாம்மா.
7: நன்றிங்க.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: சொல்லுங்கம்மா.
1: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்க நிஷா, என்ன பழகிக்கலாம்?
1: உதிரி பூக்கள் படங்க. அழகிய கண்ணே உறவுகள் நீயே, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: 10:22 நிமிடத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அமைதியான இந்த இரவு, அற்புதமான மலைக்காற்று வீசக்கூடிய இரவில் பழைய பாடல்களை கேட்கும்போது நமக்கே தெரியாமல் சில நினைவுகள் நம்ம நெஞ்சோட கவிப்பாடும் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கங்க. சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் ஓம்பலூர் காரவல்லி சின்ன திருப்பதி முருகேசன் பேசுறேன்.
0: முருகேசன், என்னங்க பண்றீங்க?
1: என்ன
0: வயசாவது உங்களுக்கு?
1: எனக்கு வயசு 45ங்க.
0: சரி, நல்லது. இப்பதான் முதல் முதல பேசுறீங்களா பண்பலையில?
1: ஆமாங்க, இதுதான் பேசுறேன்.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எப்பெல்லாம் நம்ம எஃப்எம் கேப்பீங்க, பண்பலை கேப்பீங்க?
1: நன்றி.

0: 10:27 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கன் ஐயா.
0: சரிங்க, சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம் ரங்கன்?
1: நாளைக்கு சைக்கிள் தினத்தை முன்னிட்டு நிலவுக்கு நிறைந்த மனதுங்கிற படம் பேரு, சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போகன்னு சொல்ற பாட்டு, அந்த படத்துக்குதான் டனால் கண்டவில் பேர் வந்தது அவருக்கு.
0: அப்படிங்களா? சூப்பர் சூப்பருங்க, நிறைய தகவல் சொன்னீங்க, நன்றிங்க.

0: ஒரு பாடல் முழுக்க ஹீரோ உயிரினே சைக்கிள் ஓட்டி முடிஞ்சிருச்சு. அது பொறுமையான பாடலாக இருக்குது. நிலவுக்கு அப்படின்ற திரைப்படத்தில் அருமையான ஒரு பாடல் கேட்ட ரசம். இணைப்பில் நிலவுக்கு நிறைஞ்ச மனசு அருமையான ஒரு பாடல். சரிங்க, இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் இது தருமபுரி பன்மொழி 102.5 ஏற்காடு 103.7. வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் சின்னக்காம்பட்டி இளந்தி வீராயி.
0: வீராயி சின்னக்காம்பட்டி
1: சின்னப்பம்பட்டி சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி
0: சின்னப்பம்பட்டி. ஆ சரிங்க, என்ன பாடல்களா சொல்லுமா?
1: பாசமலர்ல இருந்து மலர் நிலை பூ தங்கை உறங்கி.
0: சரிங்க.

0: 10:36 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. தர்மபாலி சந்தை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அன்பு அறிவிப்பாளர் அண்ணன் அவர்களுக்கும் இனிமையான இரு வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, சொல்லுங்க. இவ்வளவு டீட்டெயில்ஸா சொல்றீங்க.
1: மோளக்காடு கிராமம் வேறப்பன் சமாதி பண்பலை.

0: சார். குமார்
1: குமார், என்ன வேலை செய்றீங்க குமார்?
0: ஐயா டெக்ஸ்டைல் இருக்குங்களா?
1: சரி சரி, நல்லதுங்க. என்ன பால் கேட்கலாம்?
0: ஐயா பாலை விஷயம் கொடுத்துருந்துங்க, ஒரு இரண்டு வரைக்கும் மட்டும் எனக்கு பாடம் பண்ணி கொடுத்துருங்க.
1: ஆனா கண்டிப்பா பாடுங்க, முழு பால் கூட விடுங்க, நாங்க ரெடியா இருக்கோம் கேக்குறதுக்கு.
0: சரிங்க, தேங்க்யூ.

பழம்பலித்த பச்சக்கிளி முத்து முத்தாபம் சொல்லியா முகம் பார்க்கும் கண்ணாடியா முத்து முத்தாபம்

0: பழம்பழித்த பட்ட கிளி, பழம்பழித்த பட்ட கிளி. அந்த பாடல் போடும்.
1: என்னங்க பயங்கரமா பாடலாம் பாடுறீங்க.
0: நான் வந்து இந்த கிராமத்துக்குலாம்
1: கூப்பிடுவேன்.
0: அந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு நாங்க எங்க ஐயா வந்து வாங்கிடுங்க.
1: சரி சரிங்க.
0: ஏழு நாளைக்கு அந்த ட்ரெயினுக்கு வந்து படை அடிக்கிறதுக்கு.
1: அண்டடா
0: அது போய் என்னை வந்துங்க. ஏழு வயசுலயே நான் எனக்கு ஃபுல் ட்ரெயினிங் இருக்குங்க. ஏந்ததுலாம் அது வீக்லி ஒன் டைம்ல வந்து மந்த்லி ஒன் டைம்ல வந்து ட்ரெயினிங் இருக்கட்டும்.
1: சூப்பருங்க. பரவாயில்லைங்க, உங்களோட விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு நல்லா பெரிய மேடை கிடைக்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5 வாழ்த்துதுங்க. நிறைய ஒரு ஸ்டாராக வாழ்த்துக்கிறேங்க.
0: ஐயா நன்றிங்க.
1: பாட நீங்களே சும்மா பாட்டீங்க. இந்த பாட்டை மறுபடியும் எங்களுக்கு கேட்கணுமே தோணலன்னு நீங்களே பாட்டீங்க. பட் இருந்தாலும் கேட்போம்.
0: சரிங்க சரிங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பாக, இந்த ஆண்டு அதாவது 2026-2027 கல்வி ஆண்டிற்கான இளநிலை பட்ட படிப்பிற்கான சேர்க்கை தற்போது கூறப்படும் இந்த நாட்களில் நடைபெற இருக்கிறது. வருகின்ற 5-6-2026 வெள்ளிக்கிழமை சிறப்பு பிரிவு மாணவர் சேர்க்கை, அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படைவீர வீரர்களின் மாணவர்கள், அந்தமான் நிக்கோபரை சார்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படை மாணவர்கள், பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகள், விளையாட்டு மாணவர்கள் ஆகியோருக்கு சிறப்பு கலந்தாய்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 6-6-2026 சனிக்கிழமை சிறப்பு பிரிவில் கலந்து கொள்ளாத மாணவர்கள் விடுபட்ட சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. முதல் சுற்று மாணவர் சேர்க்கையாக 8-6-2026 திங்கட்கிழமை கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பயன்பாடு, புள்ளியியல், மின்னணுவியல் ஆகிய பாடப்பிரிவில் முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கு நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சி மாணவர்களுக்கு அன்று கணிதம், இயற்பியல், கணினி அறிவியல் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் நடைபெற இருக்கிறது. 9-6-2026 செவ்வாய்க்கிழமை வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு, வணிகவியல் கூட்டுறவு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கும், இரண்டாம் சுழற்சி வரலாறு, பொருளியல், அரசியல், அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பயன்பாடு ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இரண்டாம் சுழற்சி விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. 10-6-2026 புதன்கிழமை தமிழ் ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு முதல் சுழற்சிக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு, விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்களுக்கு, அடிப்படை தமிழ் 100 முதல் 90 வரை எடுத்த மாணவர்களுக்கும், ஆங்கில பாடத்தில் 100 முதல் 60 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. இரண்டாம் சுழற்சி மாணவர்களுக்கு தமிழ் பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பித்த அனைத்து சிறப்பு தமிழ் மாணவர்கள், அடிப்படை தமிழ் 100 முதல் 70 வரை மாணவர்களுக்கும் நடைபெறுகிறது. முதல் சுழற்சியை சேர்ந்த காட்சி வழி தொடர்பியல், ஆடை வடிவமைப்பியல், சமூக பணி, உளவியல் ஆகிய பாடப்பிரிவை விண்ணப்பித்த மாணவர்களுக்கு தரவரிசை மதிப்பெண் 400 முதல் 250 வரை எடுத்த மாணவர்களுக்கு நடைபெறுகிறது. சேர்க்கின் போது சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கை வரும் மாணவர்கள் தங்களுடைய சிறப்பு பிரிவு அசல் சான்றிதழை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மற்ற மாணவர்கள் தற்போது கூறப்படும் 8 ஆவணங்களின் அசல் மற்றும் 3 நகல்களை கொண்டு வர வேண்டும். விண்ணப்ப படிவம், அசல் மாற்று சான்றிதழ், அசல் மதிப்பெண் சான்றிதழ், 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, சாதி சான்றிதழ் அசல், ஆதார் அட்டையின் அசல், வங்கி கணக்கு புத்தகம், போட்டோ 4, வருமான சான்றிதழ், இரத்த வகை சான்று ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும். மாணவர் சேர்க்கை கட்டணமாக கலை மற்றும் வணிகவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,090 ரூபாயும், அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 3,110 ரூபாயும், பிகாம் சிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ மாணவப்பிரிவுகளுக்கு 2,210 ரூபாயும் செலுத்த வேண்டும். மாணவர் சேர்க்கை விவரங்களை www.gscdpi.ac.in என்ற இணையதளத்தில் நாள்தோறும் கலந்தாய்வுக்கு பின்னர் காலி விடங்கள் தெரிவிக்கப்படும் என தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இனிமையான இந்த இருவேளையில் நம்மோடு இனிக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. அனைவருக்கும் இரவு வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் அமரவந்தியிலிருந்து செல்வராஜி பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாடல் கேட்கலாம்
1: ஐயா? எங்க தங்க ராஜா படத்துல இருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா, அந்த பாட்டு அனைவருக்காகவும் கொடுத்துருங்க ஐயா.
0: கேட்கலாங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: 10:51, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேரம் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டத்துல எலம்புல இருந்து பேசுறேங்க.
0: யாருங்கம்மா, பேர் சொல்லுங்கம்மா.
1: விஜயா.
0: சூப்பர். என்ன பாடல் கேட்கலாமா?
1: என்ன
0: வேலை
1: செய்யறீங்க? நாங்க வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறோம். எங்க வீட்டுக்காரர் நானும்.
0: சரிங்க சரிங்க.
1: ஸ்டீல முடிச்சு போட்டு அப்புறம் கொஞ்சம் அவங்க இது பண்ணிட்டு ஆள் ஆளுக்கு ரெண்டு பேரே தான், வேற யாரும் இல்லை.
0: சரிங்க, ரொம்ப சரிங்கம்மா. நல்லா பால் ஒன்று கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா? தொடர்ந்து கேளுங்க. தருமபுரி பண்பலையே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகுமான ராகம் நிகழ்ச்சி. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம் வருகிற வணக்கம்.

அற்புதமான இந்த இருவேளை அழகான நேர்கள் கேட்ட பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: நம்ம கூட இணையக்கூடிய நிறைவு நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். தாத்தக்கப்பட்டி ருக்மணி அம்மா பேசுறேன் சார்.
0: ருக்மணி அம்மா, என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு?
1: 72
0: 72 பெண்மணி இவ்வளவு நேரத்துல ரொம்ப ஆர்வத்தோட எஃப்எம் பேசுறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எனக்கு இடமே கிடைக்க மாட்டேங்குதுங்க சார்.
0: லைன் கிடைக்க மாட்டேங்களா?
1: முயற்சி பண்ணிட்டேதான்
0: இருக்கேன். சரி சரி சரிங்க, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுறதுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் சார், உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: சின்னாரும்பு மலரும்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கம்மா, நன்றி.
1: இது ராதா, எம் ஆர் ராதாவுக்கு கொடுக்கற பாட்டுங்க சார். குணச்சித்திர நடிகரா, பழத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு.
0: சரி சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு பகுதி வந்தாங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். இத்தோட நிறைவுக்கு வருகிற சுமாறுகள் நீ தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி 102.5 ஏக்கம் 103.5 ஆங்கில செய்திகள்.
2: This is Akashvani, the news read by RS Raghu. The government has constituted a one-member committee to probe into matters relating to procurement of services for on-screen marking OSM system by Central Board of Secondary Education, CBSE. OSM is a new digital evaluation system introduced by CBSE this year for Class 12 board examinations, replacing traditional paper checking. The committee will be chaired by Chairperson of the Capacity Building Commission's S. Radha Chauhan. The committee will submit its report within a month to the Department of Personnel and Training. Meanwhile, the CBSE today officially activated online portal for verification of marks and re-evaluation.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளை நாம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சி நிரல்கள். நாளை காலை 6:10 என்னைத்தான் நல்லாவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார். காலை 6:35 உழவருக்கான அறிவிப்புகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மாணிப்பால் மருத்துவமனையின் மலைமொழி. நாளை மலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் ஆர்ஷிதா. காலை 7 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சி தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4:00. தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடங்காலின் விளைநிலம், தருமபுரி உலோசந்தை காய்கனி விளைநிலம், தொடர்ந்து தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோட்டிக்ஸ் ரத்த பரிசோதனை வழங்கும் இனிதினது. 7:15 தருமபுரி துரசாமி நாயுடு திரு மற்றும் பாரதி பிரதேச ஜுவல்லரி மற்றும் நலம்தானே மகளிர் நல மருத்துவர் டாக்டர் பவித்ரா பழனிசாமி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 7:30 சந்தோஷர், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நண்டு. 8:00 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சீரர்கள், 8:45 சர்மரோகிணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனி சொல்லும் போது, 9:05 வானொலியில் வசனம், ஐடிஐ பாடப்பிரிவுகளில் உள்ள கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள், தருமபுரி கடத்தூர் அரசு ஐடிஐ கல்லூரி முதல்வர் டி கே சிவகுமார் அவர்கள் நேரலை, 10:00 மற்றொரு கலைஞர்கள் கலைய மெட்ரிக் மேல்நிலை பழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சிகளில் தனது விருப்பலை கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தருமபுரி நிமிசமய மாவுகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் குறித்த நிகழ்ச்சி, தென்னையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்பது குறித்து விளக்கிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை வீரரசு டாக்டர் எஸ் வேல்முருகன் அவர்கள். 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம், தருமபுரி கம்பெனி உற்பத்தி சார்ந்த தேசிய அளவிலான கபடி வீரருக்கு

கங்காநாத் அவர்களுடன் நிர்வாகம் கேட்கலாம். 2:10 நேர் பிறப்பும், 2 மணிக்கு விவசாய அரங்கம், காய்கறி பயிர்களில் சாகுபடி பருவ மற்றும் ரகங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப நிபுணர் ரா விஜயகுமார்களின் உரையினை கேட்கலாம். 3 மணிக்கு கட்சியில் கலக்கல் பலகர், 4 மணிக்கு விடுத்தேறு மணாக்கள், 5 மணிக்கு திரேசை, 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறை திருக்கோயில், 6:40 வேலை காத்திருக்கு, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரேசை, 7:25 வயல்வெளி, மண்வள மேம்பாடு பயிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேரரசர் டாக்டர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் உரையினை, 2 மணிக்கு தொடர்ந்து மலர் சாகுபடி, கிருஷ்ணகிரி எர்ரள்ளி பி கார்த்திக் அவர்களின் நிர்வாகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தண்டர் விளையாட வினா, 9:30 இடைவிடாது இசைமலை, 10 மணிக்கு சுகுமான்றங்கள், திருப்பத்தூர் மாவட்ட நேயர்கள் விருப்பங்களை கேட்கலாம். பதினொன்று பத்துக்கு நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடரை கேட்கலாம். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலின் வளமுறை நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். ஒருமுறை சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், வலிமையும் வீரமும் மிக்கவர்களின் ஆயுதம்தான் அகிம்சை என்ற மகாத்மாவின் வரைகளோடு தருமபுரி பண்பலின் 2.5 இந்த ஒளிபரப்பு துறை நடைபெற்று இதே அளவில் நாளைக்கு 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை ஏற்காடு 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெயஹிந்த்.